0: இதற்கிடையே ஈரான் அணுவாயுதம் உருவாக்குவதை தடுக்க வேண்டும் என்பதில் தாமும் அதிபர் டிரம்பும் ஒருமித்த கருத்தில் இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியிருக்கிறார். ஈரானுடன் செய்து கொள்ளப்படும் எந்தவொரு சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திலும் அது ஒரு நிபந்தனையாக இருக்கும் என்றார் அவர். அதோடு லெபனானில் உள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று திரு நெட்டன்யாகு அதிபர் டிரம்பிடம் சொன்னதாக தகவல்கள் கூறுகின்றன. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தகவல் அளித்து வருவதாக கூறப்படுகிறது. ரஷ்யா ஒரஷ்னிக் அதிவேக ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் மீது மேற்கொண்ட அண்மை தாக்குதலை ஐரோப்பிய தலைவர்கள் கண்டித்துள்ளனர். அந்த அதிவேக ஏவுகணை அணுகுண்டுகளை தாங்கிச் செல்லக்கூடியது என்றும் ரஷ்யாவின் நடவடிக்கை பதற்றத்தை அதிகரிக்கும் செயல் என்றும் பிரிட்டனும் ஜெர்மனியும் கூறின. நேற்று 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா வானூர்திகள் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் கீவ் அதன் சுற்று வட்டாரங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தொடரும் போரில் அந்நகரின் மீது நடத்தப்பட்ட மிக கடுமையான குண்டுவீச்சுகளில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. குறைந்தது 4 பேர் மாண்டனர், 100க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். இந்நிலையில் ரஷ்யாவின் விளாடிமிர் வட்டாரத்தில் உள்ள எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் உறுதிப்படுத்தியுள்ளது. மாஸ்கோவிற்கும் ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதிகளுக்கும் எண்ணெய் அந்த நிலையத்திலிருந்துதான் அனுப்பப்படுகிறது. அந்த வட்டாரத்தில் இருக்கும் சில விமான நிலையங்களுக்கும் எரிபொருள் தாக்கப்பட்ட நிலையத்திலிருந்துதான் செல்கிறது. பிலிப்பீன்ஸ் நகரான ஆங்கிலஸில் நேற்று கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததில் காணாமல் போன குறைந்தது 20 பேரை மீட்புக் குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஒரு மலேசிய நாட்டவர் இடிபாடுகளில் சிக்கி மாண்டதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். 8 பேரை அதிகாரிகள் பாதுகாப்பாய் மீட்டுள்ளனர். நேற்று அதிகாலையில் அசம்பாவிதம் நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டிடம் இடிந்து விழுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு அப்பகுதியில் கனமழையும் பலத்த காற்றும் வீசியதாக அதிகாரிகள் கூறினர். எனினும் விபத்திற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. காங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகிறது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 900 பேருக்கு நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. நோய் பரவல் அபாயம் காங்கோ குடியரசில் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் உலகளவில் அது பரவும் சாத்தியம் குறைவாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நோய் பரவலை கட்டுப்படுத்த காங்கோ குடியரசில் இருக்கும் சுகாதார அதிகாரிகள் சிரமப்படுகின்றனர். மக்களிடையே பதற்றமும் சினமும் அதிகரித்து வருகின்றன. குறைந்தது 2 இபோலா சிகிச்சை நிலையங்களுக்கு அவர்கள் தீ மூட்டியுள்ளனர். சீனாவின் சாங்சிங் நகரில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 3 பேர் மாண்டனர். மேலும் 17 பேரை காணவில்லை. சுமார் 400 அதிகாரிகள் தேடல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை வெள்ளத்தில் சிக்கிய குறைந்தது 150 பேர் பாதுகாப்பாய் மீட்கப்பட்டுள்ளனர். சாங்சிங் வட்டாரத்திலும் ஹியூபே ஹியூனான் பகுதிகளிலும் அதிகாரிகள் அவசர வெள்ள கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். அந்த பகுதிகளில் சுமார் 25 இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.
1: சொல்லும் பொருளும் அவலான்ச் பனிச்சரிவு. குளிர் பிரதேசங்களில் சுற்றுலா பயணிகள் பனிச்சரிவு எச்சரிக்கையை கவனித்து நடக்க வேண்டும். அவலான்ச் பனிச்சரிவு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: எப்படி சீதா, உன் கையில செய்யற சப்பாத்தி மட்டும் இவ்வளவு வெண்மையா ருசியா இருக்கு? என்ன ரகசியம்? அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு, இதுதான் ரகசியம். உயர்தரமான முழு கோதுமையில தயாரிச்சிருக்காங்க, இதுல மைதாவே கிடையாது. 8 மணி நேரம் ஆனாலும் கூட சப்பாத்திகள் மென்மையாவே இருக்குமா? ஆமா ஜெயா, உண்மையை சொல்லுனா இந்த அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சோடியம் சேர்க்கப்படல, ஆரோக்கியம் வருதும் கூட. எல்லா பிரபலமான கடைகளிலும் கிடைக்கும் அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு, இதுதான் இனி நம்ம தேர்வு.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: வணக்கம் சிங்கை.
1: 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாம் மீண்டும் இணைகிறோம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ரவிஜி.
2: சஜினி ரான்பர்ட்ல இருந்து பாடலை கேட்டீங்க. வித்யாசாகருடைய சில உதித் நாராயண், சுஜாதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம எதிரொலி குழுவினரை சந்திக்க போறோங்க. குடும்ப தொழில்கள் இதை பற்றி நாம இன்னும் தெரிஞ்சுக்க போறோம்.
2: சரி, இப்போ சிங்கப்பூரின் வானிலை நிலவரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா,
1: அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவித்துள்ளனர் வானிலை ஆய்வகத்தார்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
2: 1.28 வெள்ளி.
1: ஓர் யூரோ
2: 1.50 வெள்ளி.
1: ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: 1.74 வெள்ளி.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
2: 93 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
2: 1.36 வெள்ளி.
1: 100 இலங்கை ரூபாய்
2: 40 காசு.
1: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
2: 3.11 வெள்ளி. இத்தகவலை வழங்கியோர்
4: தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெய்காந்த் நம்மோடு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜிவி மீட்ஸ்ல இருந்து விஜயும் அஜ்மல் ட்ரேடிங்ல இருந்து அஜ்மலும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. இவங்களை சந்திக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே எங்களுடைய பேஸ்புக் பக்கத்திற்கு நீங்க வரலாம். மீடியா கார்ப் ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய பேஸ்புக் பக்கத்தின் பெயர்.
1: சரி, முதல்ல மூவருக்கும் வணக்கம். காலையில எங்களோட இணைந்ததுக்கு மிக்க நன்றி. பொதுவாவே இப்ப குடும்ப தொழில் அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள் அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சாரார். இன்னொரு பக்கம் வந்து தலைமுறை தலைமுறையா சிந்திக்கிட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்ப தொழில் ஒரு பக்கம் இருக்கேன், அந்த பக்கமே நான் போக விரும்பல, நான் வேற ஏதாவது செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க.
0: இப்ப குடும்ப தொழில்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்ப ஒரு காலத்துல நம்ம வந்து சிறுவர்களாக இருக்கும் பொழுது இப்ப அடுக்குமாடி கட்டணங்களுக்கு கீழே இருக்கிற அந்த மாமா ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம வந்து அங்க போய் நம்ம பொருட்களை வாங்குவோம். நிறைய பேர் அங்க வேலை
1: செய்வாங்க. உணவு கடைகளை பாத்தீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி இருக்கும். இப்படி வெவ்வேறு துறைகள்ல அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா.
0: ஆனா இப்ப இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி குடும்ப தொழில்களை வந்து ஏற்று நடத்துறாங்க.
1: இந்த காலகட்டத்துல
0: அது மட்டும் இல்ல, பல மாற்றங்களை கொண்டு வராங்க. இது வந்து தொழிலுக்கு உதவியாக இருக்கின்றதா? மூத்தோர் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: சரி, இப்ப பல தொழில்களை செஞ்சுட்டு வர இந்த ரெயிலோர் நம்ம கூட இருக்காங்க. முதல்ல லட்சுமி உங்க பக்கமா வரணும்னு ஆசைப்படுறேன். குறிப்பிட்டு இந்த வாரம் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
2: அதாவது இந்திய குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து வணிகம் தொழில் இதுல வந்து ஈடுபடுறது இருக்கு. நமக்கு வந்து தேக்கா பக்கம் போனீங்கனாலே நமக்கு பரிச்சயமான நிறைய ஒரு தொழில்கள் பாப்பீங்க. அது வந்து காலங்காலமாக அங்க இருக்கு. அவங்க வந்து வாழையடி வாழையா வந்து தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரங்கள் நீங்க சொன்ன மாதிரிதான், அதை வந்து எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல சில நேரத்துல வந்து ஆள் இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு தொழிலை நடத்தணும்னா நிறைய வெவ்வேறு விஷயங்கள் தேவை. இப்ப வந்து ஒரு பாரம்பரியமான தொழில் குடும்ப தொழில்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். இப்ப சஜினியே எடுத்துக்குவோம், அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா கீழே ஒரு கடை இருக்கு, அங்க வந்து தாத்தாவை பார்த்தாங்க, அம்மாவை பார்த்தாங்க, மகனை பார்த்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு தொடர்பு, மக்களோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க இந்த குடும்ப தொழில்கள். அது ரொம்ப முக்கியம். அதையும் கட்டி காக்கணும். அதே நேரத்துல இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை அதை கொடுக்கலனாக்கா வாடிக்கையாளர்கள் வரமாட்டாங்க இல்லையா. இப்ப வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட், நம்ம வந்து அதே முறையில வந்து நீங்க கடைக்கு வந்து தான் வாங்கணும், நாங்க வந்து ஆர்டர் வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம், இல்ல வந்து ஒரு ஆன்லைன் ஆர்டரிங் இதெல்லாம் இல்லைன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வாடிக்கையாளர்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப மாறிடுச்சு. அந்த மாதிரி அதாவது பழமையையும் கட்டி காத்துக்கிட்டு புதுமையையும் புகுத்துற இளையர்களை வந்து நான் சந்திச்சேன்.
0: சரி, இப்ப முதல்ல வந்து நம்ம விஜய் கிட்ட போவோம். விஜய், நீங்க வந்து ஜிவி மீட்ஸ் வந்து இப்ப எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஜிவி மீட்ஸ் எப்போ தொடங்கியது? அதாவது 1950களில் தொடங்கியது, உங்க தாத்தா தொடங்கினாரு அப்படின்னு தகவல் எனக்கு தெரிய வந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: 1950 தான் தாத்தா இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. ஹி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் இன் திஸ் பிஸ்னஸ். ஸோ அந்த டைம் வந்து அவங்க டண்டோஸ்ரீப்ல செஞ்சுக்கிருந்தாங்க. ஹி அலாங் வித் மை என் அப்பா என் ரெண்டு பெரியப்பாவோடையும் இப்போ வந்து நம்ம தேக்கா மக்கள் இப்போ நான் எடுத்துகிட்டு
0: வரேன். சரி, இதை நீங்கள் ஏற்று நடத்தணும்னு ஏன் முடிவு செஞ்சீங்க?
3: சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஆசை, அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், முந்தியெல்லாம் வந்து லைக் ஸ்கூல் டைம் இந்த ஹாலிடேஸில் ஏதாச்சும் வரும்போது நான் என்ன வீக்கெண்ட்ஸ் வரும்போது நான் என்ன பண்ணேன், என் அப்பாவோட ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவர் அவர் அண்ணனோட வேலை பார்த்துக்கிருப்பாரு. அந்த டைம்லலாம் நான் அவரோட போவேன், இந்த லாரியில் போவேன், டெலிவரி ஆகுவேன். ஸோ அதுலேயே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து எல்லாருக்கிட்டும் பேசுறது, இந்த ஆர்டர்ஸ் வாங்குறது என்னோட. ஸோ அவர் ஜஸ்ட் ஃபாலோ இதன் த்ரூ டே பை டே. ஸோ அதில் உள்ள இன்டராக்ஷன், இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். உங்கள் ஒரு டெஸ்பவுண்ட் ஜாபோட உங்களுக்கு மாதிரி ஒப்பிட்டு பார்த்தா டோட்டலி டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட் சினாரியோ. இது வந்து கான்ஸ்டன்ட்லி அவங்க 2 hours எல்லாம். ஸோ இந்த இந்த ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால தான் எனக்கு ஆல்ரெடி இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு.
1: வெவ்வேறு நாளும் வெவ்வேறு அனுபவம், அது சுவாரஸ்யமான ஒரு அனுபவமா உங்களுக்கு அமையுது.
2: பார்த்து வளர்த்த ஒரு தொழில்.
0: அது மட்டும் இல்ல, ஒரே இடத்துலயே அமர்ந்திருந்தா வந்து இந்த காலத்து நம்ம இளையர்களுக்கு வந்து பிடிக்கல.
1: அஜ்மல் இருக்காரு, இவரு ஆரம்பத்துல ஒரு விமானி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா என்ன காரணம்னு தெரியல, குடும்ப தொழிலுக்குள்ள வந்து இன்னைக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. அந்த விமானி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்க உங்க பயணத்தை பத்தி அஜ்மல்.
4: நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 9-10 வயசுலயே ஒரு பைலட் ஆகணும் தான் ஆசை. அப்ப அதுக்கப்புறம் ஆஃப்டர் செகண்டரி ஸ்கூல் ஒரு இந்த பிசினஸ் பத்தி, அதே விஜய் சொன்ன மாதிரி தான், வெரி சிமிலர். ஃபாதரை ஃபாலோ பண்ணி கடைக்கு போறது அப்படி நிற்கும் சமமாக நம்ம டோமெண்ட்ரியில் இருக்கிறதுனால இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாருக்கும் எல்லாரும் போக மாட்டாங்க டோமெண்ட்ரிக்கு. ஸோ அது ஒரு வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஆஃப்டர் தட் போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்துருச்சு. இல்லை
1: சரி,
2: அவங்களுடைய வந்து தாத்தா தொடங்கினது இல்லையா
4: ஃபர்ஸ்ட் கடை,
2: ஒரு ஒரு கடையோட தொடங்கினாரு. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு 5 கடை தொடங்கினாரு. அப்புறம் வந்து இப்ப வந்து 10 கடையா இருக்கு. ஆனா இது பிரைமரிலி வந்து அந்த வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கும் இடங்கள், அங்க உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் சொல்லுவாங்களே இடங்கள், அந்த மாதிரி.
1: அவனை பாத்துருக்கேன், ஏன்னா அப்படிப்பட்ட நிலையங்கள்ல வந்து நிகழ்ச்சி படைக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சு. அப்பப்ப அந்த சிறப்பு நிகழ்ச்சிகளா வரும் இல்லையா, சிறப்பு நாட்கள் வரும்போது அப்ப பாத்துருக்கோம் அவங்களுக்காகவே பிரத்யேகமா அந்த கடைகள் இருக்கும். அது நடத்துறதும் ஒரு இந்த சவால் தான் இல்லையா, ஏன்னா அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பொருட்களை கொடுத்துக்கிட்டு அதே நேரத்துல விலையும் அவங்களுக்கு கட்டுப்படியா இருக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த தொழில்களை இந்த காலகட்டத்துல செய்யறது நிச்சயம் சவால் மிக்கதா இருக்கும்.
0: ஆமா,
1: காரணம் பெரிய காரணம் சமூக ஊடகம்.
0: அதேதான், இதை பற்றி நாம இன்னும் கொஞ்சம் நேரத்துல தொடர்ந்து பேசலாம். விஜய், லட்சுமி, அஜ்மல் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்பு வாங்க உங்களுக்காக சில முக்கிய தகவல்கள்.
5: 9-6 நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன பிஐஇயை நோக்கி செல்லும் கேஜே சுங்காய் தங்காவிற்கு பிறகு. இங்கே விபத்து நேர்ந்துள்ளதால் வுட்லண்ட்ஸ் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ விட்லி ரோட் நுழைவாயில் அங்கேயும் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. ஆர்ச்சர்ட் புலவாடை நோக்கி செல்லும் டெவன்ஷர் ரோடு எக்ஸெக்டர் ரோடிற்கு பிறகு மற்றொரு விபத்து நேர்ந்துள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக

0: சுத்தமும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரே இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232-355 செம்மவாங் வே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
1: வணக்கம். சிங்கை நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து எதிரொலி குழுவினர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்று இடம்பெற போகிற பாகம் ரொம்ப சுவாரஸ்யமா, குடும்ப தொழில் அதை செய்து கொண்டு வரும் வெவ்வேறு தலைமுறையினர், குறிப்பா இளையர்கள், அவங்க மத்தியில எந்த அளவுக்கு அது பரவலா இருக்கு, அவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன, அதை எப்படி அவங்க தாண்டி வராங்க, இப்படி பல கேள்விகளுக்கு அவங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை அவங்க பதில்களா கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில நம்ம கூட ஒளியின் அறிவிப்பறையில அஜ்மல் மற்றும் விஜய், தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லணும், வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Facebook லைவ் பக்கமாகவும் வரலாம் இல்லையா?
2: மீனகள் ஒளி 968 என்பதுதான் எங்களுடைய Facebook பக்கத்தின் பெயர். சரி லட்சுமி, உங்ககிட்ட வருவோமே. இந்த பாகத்தை வந்து தயாரிக்கும் பொழுது நீங்க பல விநியோக வியாபாரங்களை வந்து சந்திச்சிருப்பீங்க. இப்ப உணவு, இறைச்சி விநியோகம், அது மட்டும் இல்ல இந்த பூச்சிக்கொல்லி வியாபாரங்கள், இப்படின்னு பல வியாபாரங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இப்ப வந்து ஒரு நாங்க சந்தித்தவங்கள வந்து ஒரு 4 பேர் 6 பேர் இருக்காங்க. அதுல 4 பேர் வந்து 2 பேர் வந்து நான் இந்த தொழிலுக்கு தான் வரப்போறேன் அப்படின்னு திட்டவட்டமா இருந்தாங்க. 2 பேர் வந்து அவ்வளவு ஷுவர் அல்ல, இது எனக்கு செட் ஆகுமா அந்த மாதிரி ஒரு யோசனையில இருந்தாங்க. ஆனா இவர் மாதிரி இல்ல இல்ல நான் வந்து பைலட் ஆகணும், இல்ல நான் வேற ஒரு தொழில் செய்யணும். ஒருத்தர் வந்து ஆக்சுவலி அவங்க அப்பா கிட்டயே சொல்லியிருக்காரு, இந்த வேலையை விட்டுருவோமே, இந்த தொழிலையே விட்டுருவோமே, உங்களுக்கு வந்து ஏன்னா ரொம்ப மன உளைச்சல், உங்களுக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அதிக நேரம், நீண்ட நேரம் வேலை செய்யற ஒரு தொழில்,
2: விடுப்பு எல்லாம் எடுப்பது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா?
3: அதாவது விடுப்பு, அந்த ஒரு பொண்ணு சொன்னுச்சு, விடுப்புக்கு போனாலுமே வேலை வந்து பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நம்மள மாதிரி தான் சிங்கப்பூருக்குள்ள ஏற்றுமதி ஆகுதுனாக்கா பொருளை வந்து நம்ம பூச்சி எதுவுமே இல்லாம கொண்டுட்டு வரணும் இல்லையா, அதுக்காக அவங்க செய்வாங்க. இங்க இருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்களுக்கும் அது அந்த சேவையை செய்வாங்க.
2: அப்ப சுத்தமா இருக்கணும், அதாவது எந்த ஒரு உயிரினங்களும் இல்லாம,
3: சுவாரஸ்யமான ஒரு தொழிலா இருந்துச்சு. அந்த மாதிரி அவ்வளவா இந்தியர்கள் செய்யறது இல்ல. அது அப்படியே செஞ்சாலுமே அந்த பூச்சிக்கொல்லினாக்க அந்த பெஸ்ட் கண்ட்ரோல், வீட்டுக்கு எல்லாம் செய்வாங்க இல்லையா, இடங்களுக்கு செய்யறதாக இருக்கும். சோ அந்த மாதிரி சந்திச்சோம். அப்புறம் மற்றபடி வந்து ஒரு சில பேர் வந்து 2 பெண்கள் வந்து 21 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு வந்து 23 வயசு, இவ்வளவு வந்து இளமையிலேயே வந்து பெற்றோரை பார்த்து, தாத்தா பாட்டிய பார்த்து, ஓகே நான் வந்து இந்த தொழிலை செய்ய போறேன் சொல்லிட்டு வந்தவங்க இருக்காங்க. அதே நேரத்துல மற்றவங்களும் இருக்காங்க. ஆனா வந்த பிறகு அவங்களுக்கு தெரியுது இது ஒரு பொறுப்பா நான் செய்யணும். ஆனா அதே நேரத்தில் அடையாளம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கடையோட ஒரு தொழிலோட அடையாளம், அது வந்து தொடரணும், மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை போகாம இருக்கணும், எல்லாத்தையும் கட்டி காக்குற அதே நேரத்துல கட்டுபடியாக இருக்கணும் தொழிலும், அதை எப்படி பாக்குறது, சில செயல்முறைகளை மாத்த வேண்டியது இருக்கும். சமூக ஊடகம் அதுல வந்து இல்லைன்னாக்கா இப்ப தொழில் நடத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அதை எல்லாருமே சொன்னாங்க. சோ புதுமை, எதை புதுப்பிக்கலாம், எதை மாற்றலாம், எதை வைத்துக் கொள்ள வேண்டும், அதெல்லாத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு செயல்படுறாங்க.
1: சரி விஜய், இவ்வளோ இருக்குது சவால், இதுக்கும் மேல ஒரே குடும்பத்தை சேர்ந்த வெவ்வேறு தலைமுறையினர் கூட உங்களுடைய வாடிக்கையாளரா இருக்கலாம் இல்லையா, அவங்களுடைய இந்த வாடிக்கை முறையில மாற்றங்களை பாக்குறீங்களா?
4: ஆமா, இப்ப தாத்தா டைம்ல இருந்து ஆரம்பிச்சு வியாபாரம் தானே. சோ எனக்கு வர கஸ்டமர்ஸும் 3 ஜெனரேஷன்ஸ்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து சொல்லும் போதெல்லாம் வந்து, ஓ மிந்திலாம் வந்து வந்தா வந்து உங்க தாத்தா கடைக்கு வரணும், இன்னும் நாங்க வேற கடைக்கு அப்ப விட்டோம். சோ அவங்களாம் வரும்போது அவங்களோட இன்டராக்ஷன் என்ன, ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்ட் ஷோ. சோ இப்ப அவங்க இப்ப செகண்ட் ஜெனரேஷனும் இன்னும் அதே தான் செஞ்சாங்க.

0: இப்ப உள்ள தலைமுறை பார்க்கும் போனா வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர்ஸ், கிராப்மேன்ல ஆர்டர்ஸ், பிகாஸ் நான் கிராப்மேன்ல இருக்கேன், ஐ நோ இட். ஸோ அவங்க தான் அது மூலியமா பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ சார் அவங்களே மெசேஜ் பண்ணுவாங்க, அதான் என்னால எனக்கு வர முடியல, நான் கிராப்மேன்ல ஆர்டர் பண்ணிடுறேன், பரவாயில்ல அவங்களே அனுப்பட்டோம் சார். ஆ ஓகே சரிக்கா, நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு.
1: அப்ப இந்த உணவு, இந்த இறைச்சி விநியோகம் செய்யறது வந்து உங்களுக்கு கஷ்டமா தெரியுதா? அதாவது நீங்க வந்து இப்ப ஒரு செயலியை பயன்படுத்தி செயலியின் வாயிலாக வந்து விநியோகத்தை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க, விநியோகம் செய்யறீங்க, ஆனா சொந்தமா வந்து டெலிவரி டிரைவர்ஸ் இருந்து அந்த மாதிரி செய்யறது நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இல்ல எனக்கு சொந்தமா டிரைவர்ஸும் இருக்காங்க,
1: சொந்தமா இருக்காங்க, அது மட்டும்
0: இல்ல, இருந்தோம் ஏன்னா அது சப்ளைக்குள்ள இருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட் ஸ்டோர். இது போக தான் எக்ஸ்ட்ரா வந்து அந்த கிராப்மேன்லயே நான் போட்டேன். ஏன்னா இப்ப உள்ள தலைமுறைக்கு வந்து இப்ப எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கணும்,
2: சுலபமா இருக்கணும்,
0: ஈஸியா இருக்கணும். சோ அந்த சுலபமா இருக்கிறனாலதான் நம்ம வந்து ஓபன் அப் பண்ணது அந்த கிராப்மேன்ல போட்டது. தென் அப்புறம் அந்த சிடிசி வவுச்சர்ஸ், இப்ப அந்த சிடிசி வவுச்சர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட அவங்க அந்த மார்க்கெட்ல டு இன்ட்ரோடியூஸ் இட், பட் தே ஓன்லி டூயிங் இட் ஃபார் த ஃபுட் ஸ்டால்ஸ், சாப்பாடு உணவு கடைகளுக்கு மட்டும்தான். சோ அவங்கள நான் கூப்பிட்டு கேட்டேன், நீங்க இது வந்து அவங்களுக்கு மட்டும் செய்றீங்க, மார்க்கெட்லயும் செய்யலாமே, அவங்க இங்கேயோ தான் வாங்க தானே போறாங்க, ஸோ வை நாட், இன்னும்
2: பொதுவாக
0: அதுவும் கொஞ்சம் ஒரு பொதுவான யூசேஜ் ஆகலாமே அப்படின்னு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இருங்க இது வந்து நம்ம ஒன்றும் பேசவே இல்லை இதை பற்றி வரும், பட் இது ஒரு ஐடியா தான், இருங்க நான் போய் திரும்ப பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே போய் பேசிட்டு வாங்க, தென் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐ திங்க் தே காட் கிளியரன்ஸ். தென் அதுக்கப்புறம் என்னை வந்து பார்த்தாங்க, மொதல் கடையை உங்க கடை தான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஓகே ஓகே எனக்கு கொடுங்க, நான் ஆரம்பிச்சிடறேன், நோ ப்ராப்ளம். அதோட தான் இப்போ ஸோ ஆளுங்க இப்படிக்கே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
2: நல்ல ஒரு விழிப்புணர்வு, ஏன்னா நானே சமீபத்தில்
1: பொதுவாத்தீங்கன்னாலே
2: அந்த கடைக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க சில பேர். இப்போ வந்து தொழில்நுட்பம், நீங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், செயலிகளா இருக்கட்டும், அந்த இணைப்பு குறையுது. அதனால வாடிக்கையாளர் தொடர்ந்து நம்ம கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பும் குறையும்னு நினைக்கிறீங்களா?
0: ஏன்னா அப்படி நினைக்கல. இப்ப வந்து இப்ப ஒருத்தர் வராரு, இப்ப அவரோட ஆர்டர் அதே என் கடைக்கு வர அதே ஆள் வந்து இப்ப திடீர்னு வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி ஓகே எனக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன், இல்லைன்னா அவர் கிராப்ல ஆர்டர் பண்ணி கிராப் வந்து அவங்க அனுப்பிடுவாங்க. இதே இதை இப்போ அடுத்த ஆள் வராங்க, ஸோ அதான் நம்மளுக்கு இந்த ஒரு கஸ்டமர் கவர் ஆயிட்டல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் மோர் கஸ்டமர்ஸ்,
2: வாய்ப்புகள் அதிகரிக்கிறது.
1: ஆனா ஒரு ஒரு வாடிக்கையாளரோட அந்த தொடர்பு இருக்கும் இல்லையா, அந்த உறவு வளர்த்துக் கொள்வதற்கான அந்த வாய்ப்பு இல்லையோ,
2: இல்ல யாரும் பேச விரும்பலன்னு நினைக்கிறேன்.
0: அப்பலாம் எல்லாரும் ஓடிக்கிட்டு தானே இருக்கும்,
1: மேல் அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து நடத்திக்கிட்டு வரீங்க, இதுல வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களோட இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த உறவு வந்து எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
3: அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பிகாஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட்டா இருக்கிறதுனால ஐ திங்க் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி, கடையில வந்து அந்த ஜாமானை பார்த்து அது ஹோல்ட் பண்ணி
1: வாடிக்கையாளர்கள் வரும்பொழுது பரிசை பார்ப்பாங்க, அந்த அந்த விலையை பார்ப்பாங்க, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எவ்வளவு கன்வீனியன்டா இருக்கு அதையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை பத்தி கருத்துக்களை தெரிவிக்கணும்னா அதை வந்து நீங்க எப்படி வந்து நிர்ணயித்து கட்டுப்படியா வச்சுக்கிறீங்க?
3: நம்ம எப்பொழுதும் எஸ்பெஷலி பிரைஸ் சென்சிட்டிவ், ஏன்னா நம்ம டொமெண்ட்ரியில் இருக்கிறதுனால பிரைஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக் நம்ம இது கடையில். மே அவங்க எப்பொழுதும் கஸ்டமர்ஸ் சொல்லுவோம், ப்ளீஸ் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா மேனேஜர் சொல்லுங்க, நம்ம எப்பொழுதும் பார்ப்போம். இப்போ ஒரு ஜாமா 150 இருக்கு, பக்கத்தில் ஒரு கடையில் 140 விற்கிறாங்கன்னா எடுத்து சொல்லுங்க, வி வில் செக், என்னென்ன முடிஞ்சுன்னா வி வில் ரிடியூஸ் த பிரைஸ் 100%.
1: வெளிநாட்டினர்
2: தங்கும் விடுதி அவங்களுக்காக வழங்கப்படுற சலுகை, அத கருத்துல கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்ப சொந்த தொழில் அப்படின்னு சொல்லும் போது என்னதான் அவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க சந்திக்கிற சவால்களும் வெவ்வேறு விதமா இருக்கும். அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிஞ்சுப்போம். இணைந்திருங்க எங்களோட வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில, நீங்க இணைந்திருக்கீங்க.
1: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:32 ஆகிவிட்டது.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் முகமது டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
5: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும். உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.

0: காரியத்தை கேட்டாலே பரவசம். வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இன்று நாம எதிரொலி குழுவினரோட இருக்கோம். இன்று நாம வந்து குடும்ப தொழில்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே வரோம். குறிப்பா நம்ம அடுத்த தலைமுறையினர், இளைய தலைமுறையினர் எடுத்து நடத்தும் குடும்ப தொழில்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க சந்திக்கும் சவால்கள் என்ன, அதை பத்தியும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வந்து நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி, நான் உங்ககிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கணும். நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது, இந்த பாகத்தை தயாரிக்கும் பொழுது பல வணிகங்களை சந்திச்சிருப்பீங்க, வியாபாரங்கள் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப அந்த இந்த வியாபாரங்களை வந்து நவீனமயமாக்குதல்ல வந்து அவங்க எவ்வளவு ஈடுபட்டு இருக்காங்க,
1: அதுல வந்து ரொம்ப குறியா இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி அவங்க வந்து ஒரு பிஸ்ட்ரோ நடத்துறாங்க. அது வந்து அதுவும் வந்து இவர போலதான், அந்த வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கும் விடுதிக்கு பக்கத்துல ஒரு அது ஒரு இன்டிகிரேட்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சி பார்த்து தெரிஞ்சுக்கங்க எங்கெல்லாம் இருக்குன்னு. அவங்க கிட்ட இரண்டு கிளைகள் இருக்கு, அதை வந்து இன்னும் நான்கு கிளைகள் ஆக்கணும். அதாவது இப்ப வந்து கிழக்குலயும் மேற்குலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து மாத்தி இன்னும் கொஞ்சம் ரெண்டு இடங்கள்ல வந்து எல்லா திசைகள்லயும் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அது அவங்க அப்பா தொடங்கினது. அவங்க அப்பா தொடங்கும் போது அது வந்து ஆண்கள் அதிகமா இருக்கிற ஒரு தொழில் நினைச்சிட்டு அவங்க அப்பா நினைச்சாரு வந்து பொண்ணு வந்து எடுத்து நடத்துமான்னு. அவங்க என்ன பண்ண, அதுக்காகவே படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தொழில் நடத்தணும்னா அது எப்படி நடத்தணும், செயல்முறைகள் எல்லாம் மாற்றம் பண்ணணும்னாக்கா என்ன செய்யறது, இதெல்லாம் யோசிச்சு அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. படிச்சுக்கிட்டே வேலையும் பாக்குறாங்க. சோ இப்ப வந்து நிர்வாகம் எல்லாம் அவங்க கையிலேயே தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் 23-25 வயசுக்குள்ளதான் இருக்கும்.
0: ஆனா அவங்க வந்து எப்படி அவங்களுடைய அப்பாவுடைய தொழில வந்து அந்த அடையாளம், அந்த அடையாளம் ஒன்னு இருக்கும்ல, அது குறையாம அவங்க எப்படி அதை நடத்துறாங்க,
1: அவங்க அப்பாவையே அடையாளமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய வந்து அந்த வீடியோஸ் டிக்டாக்ல, அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு இன்ஸ்டா எல்லாத்துலயும் போடுவாங்க. அந்த வீடியோஸ் வந்து மிந்தி வந்து ஒரு விளம்பரமா தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது இருக்குது இது இருக்குது அந்த ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க அப்பாவையே வந்து ஒரு ஏன்னா அடையாளமா பயன்படுத்துவோம், அவர் ஆரம்பிச்ச தொழில் தானே. சோ போத் ஃபாதர் அண்ட் டாட்டர், மகளும் அப்பாவும் சேர்ந்து நல்லா ஃபன்னான ஒரு வீடியோஸ் காணொலிகள் எல்லாம் போடும்போது மக்கள் வந்து ஓ உங்க அப்பா வந்து நல்லா பேசுறாரு, இந்த பொண்ணு நல்லா செய்யுது, அந்த பாத்துட்டே வரவங்களும் இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு.
0: அப்ப கவனத்தை ஈர்க்கும் வகையில வந்து அவங்க காணொலிகளை வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யறதுனால அவங்களுடைய வியாபாரமும் வந்து
2: விரிவடையுது.
1: நிச்சயமா.
3: சரி விஜய், நீங்க புதிய நுட்பத்தை பயன்படுத்துறீங்க, அதே நேரத்துல பாரம்பரிய முறையிலையும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரீங்க இல்லையா. இந்த புதிய நுட்பம் பாரம்பரிய முறைன்னு சொல்லும் போது எப்படி ரெண்டையும் சமசீரா உங்களால கொண்டு வர முடியுது உங்களோட தொழில?
4: இப்ப வந்து இது பார்த்தா வந்து இப்ப எப்படின்னா, இது வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஏற்கனவே வந்து வச்ச ஃபவுண்டேஷன் தான். நான் வந்து நடத்திட்டு வர்றேன்னா இது வந்து எப்படின்னா ஒரு கட்டிகா பார்த்துட்டு, இப்ப அவங்களோட ட்ரஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இத்தனை நாளாக வந்த வாடிக்கையாளர்கள் இல்லை புதுசாக வந்தவங்களும் நம்மளும் அதை தான் பார்ப்போம். இவங்களும் வந்து ஒரு லாங் டேர்மாக திரும்ப வரணும், இதுக்காக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இது வந்து எப்பொழுதும் வந்து என் ஸ்டாஃப் கிட்டயும் நான் அதை தான் சொல்லுவேன், கஸ்டமர் கிட்ட கேட்கறத கரெக்டாக கொடுத்துருவேன். இன்னும் அவங்க ட்ரஸ்ட்டை உடைக்கிற மாதிரி வச்சுங்க, அவங்க திரும்ப வரணும் இங்கே நம்ம கிட்ட. அது அது அதுக்காக தான் எப்பொழுதும் ஒர்க் அவுட் பண்ணுறது அதுக்கு தான்.
3: சரி அஜ்மல், நீங்கள் வந்து AI செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்திருக்கீங்க உங்களுடைய கடைகள்ல, அதை பத்தி சொல்லுங்களேன்.
5: நம்ம ஒரே ஒரு கடையில வந்து இப்ப டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் மிஷின் வச்சுக்கிட்டு. அது எப்படின்னா, இப்ப ஒரு கஸ்டமர் ஒரு கேரட் ஒரு அனியன் போட்டுட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வெஜிடபிள் மட்டும் எடுத்து அந்த வெயிங் ஸ்கேல்ல வச்சாங்கன்னா அந்த AI கேமரா அந்த பொருட்களை பார்த்து இது வந்து கேரட் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்துல
3: காமிச்சிடும்.
1: தேர்வு செய்ய வேண்டாம், இது வந்து வெஜிடபிள் அது கடையில கேரட் அந்த மாதிரி செய்ய வேண்டாம், அதே பாத்துக்கும்.
0: அப்போ ஒரு கூடை மாதிரி இருக்கும், ஒரு இடம் மாதிரி இருக்கும், அதுல நீங்க போட்டீங்கன்னா அதுவே வந்து
5: சொல்லிடும் என்னென்ன ஜாமா இருக்கு உள்ள, ரிடியூஸ் மேன் பவர் இஷ்யூஸ்.
0: ஆமா, சிங்கப்பூர்ல சில புகழ்பெற்ற கடைகள்ல வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இப்ப வந்து ஒரு சட்டையை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த சட்டை
5: நினைக்கிறேன்.
0: ஆமா சரியா சொல்லிருந்தீங்க, அந்த தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. சரி, அதையும் தாண்டி தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை வந்து உங்களுடைய வியாபாரத்துல நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க?
5: நம்ம இப்ப ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 10 கடை இருக்கனால எல்லாரையும் எல்லா கஸ்டமரையும் ஒரு இடத்துல வச்சு நம்ம இது பண்ற மாதிரி, because we want to என்கேஜ் எவ்ரிபடி. சோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல நம்மகிட்ட. வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்,
0: அதனால
5: கொஞ்சம் டிஃபிகல்ட் டு மேனேஜ். நம்மளே ஒரு ஆப் வச்சு அதுல வச்சு பண்ணலாம்.
0: ஆமா, வாடிக்கையாளர்கள் வந்து எல்லாரும் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தகவல்களை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக.
3: அது மட்டும் இல்ல, இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்ப செயலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் நீங்க கூட கொண்டு வரலாம், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய எல்லா பிரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யார் அவங்க, அவங்க அதிக அளவுல வாங்குற பொருள் என்ன, அந்த பொருள் இப்ப எந்த விலையில இருக்கு போன்ற தகவல்களை விரிவா அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுவே உங்களுக்கும் சுலபமா இருக்கும், அவங்களுக்கும் ஒரே தட்டுல வாங்கிடலாம்.
0: விஜய், இந்த மாதிரி ஒரு செயலிய வந்து அறிமுகம் செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா?
4: ஆசை இருக்கு, பிளான்ஸ் இருக்கு, பட் ஜஸ்ட் லுக்கிங் டு இட்ல பாப்போம்
3: படிப்படியா. சரி,
1: நேரத்துல வந்து இன்னொரு ஒரு பாதுகாப்பு நிறுவனம் நடத்துறவர், அவர் வந்து எப்படி புகுத்தி இருக்காருனாக்கா, இப்ப வந்து பாதுகாப்பு துறையில சேர்றவங்க குறைஞ்சிட்டு வராங்க, ஆள் தேடுறதே அவருக்கு கஷ்டமா இருக்கிற பட்சத்துல நிறைய ஆட்டோமேஷன், அதாவது கேமராக்கள் பொருத்துறதுனால அந்த இரவு நேரத்துல எஸ்பெஷலி, ஏன்னா இரவு நேரத்துல வேலை செய்யறதுக்கு தானே நிறைய பேருக்கு விருப்பம் இருக்காது, அந்த நேரத்துல வந்து அந்த தெரியும் இல்லையா, சுத்தி சுற்றுக்காவல் போவாங்க இல்லையா பெட்ரோலிங், அதை வந்து குறைக்கிறதுக்காக அந்த நேரத்துல கேமரா பாதி வேலையை பாத்துரும், அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. அதே நேரத்தை ஒரு நேரத்துல வந்து ஒரு வீட்டுல இருந்தபடியே ரிமோட் கண்ட்ரோல், அந்த ஆபீஸ்ல இருந்தபடியே ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்றாங்க.
0: கேக்குறதுக்கு சுவாரஸ்யமா,
3: வீட்டுலதான் செய்யறாங்க நினைச்சேன், பிள்ளைங்களை பாக்குறதுக்காக
1: அது வந்து வீட்டு சுற்றுக்காவல்
3: கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னால பல மணி நேரம் உழைப்பு இருக்கும். நீங்க சொன்னது போல சஜினி, சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு விடுப்பு கிடையாது, விடுப்புல இருந்தாலும் வேலையை பத்தின சிந்தனை அதிகமா இருக்கும். அதுல இந்த விடுப்புல போகும்போது மனசுல ஓடும், இப்ப நான் மட்டும் வேலையில இருந்தா சம்பாரிச்சிருக்கலாமே இல்ல, அதுவும் ஒரு பக்கம் ஓடும். மூணாவது என்னன்னா, நீங்க வந்து எப்படி சொல்றது, தைரியமா ஒரு ஆட்டை விட்டுட்டு போறதுக்கும் ஒரு நம்பிக்கை வேணும் அவங்க மேல. இதெல்லாம் பாக்கணும்ல,
0: நாம செய்யற மாதிரி அவங்களோட எடுத்து நடத்துவாங்களா, எடுத்து செய்வாங்களா அப்படிங்கற அந்த நம்பிக்கை வேணும்.
3: எடுத்து நடத்தினா பரவாயில்ல, எடுத்து நடத்துறங்கிற பேர்ல வேலை செஞ்சுட்டாங்க, அதை வேற யோசிக்கணும். இவ்வளவு இருக்கு பாருங்க, தமாஷா நம்ம பேசுறோம், ஆனா இதையும் தாண்டி இவ்வளவு சவாலையும் தாண்டி இந்த குடும்ப தொழில நீங்க செய்யறதுக்கு என்னதான் காரணம் விஜய்?
4: அதான் சொல்ல இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் இப்ப வந்து என் லைன் ஆஃப் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து லைக் ஒரு எல்லா மாதிரியான ஆளுங்களும் நம்ம மீட் பண்ணுவேன். ஏன் என் லைன்ல இப்போ ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி, சப்ளையராக இருந்தாலும் சரி, இல்லை நான் என்னோட கஸ்டமர்ஸ் கூட சரி, ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு டெய்லி இன்டராக்ஷன்ஸ் இருக்கு, வித விதமாக இன்டராக்ஷன். ஏன்னா அவங்க வரும்போது சில பேர் வந்து அவங்களோட ஸ்டோரிஸை நம்மளோட பகிர்ந்து கொடுக்குவாங்க. ஓ யூனோ லைக் பட் தேர் ஓன் லைஃப், இப்போ ஒரு பொதுவான இது இவெண்ட்டை பற்றி பேசியிருப்போம், இல்லைன்னா லைக் அவங்களோட ஏற்கனவே உள்ள எப்படி இன்டராக்ஷன்ஸ் அப்பாவோடையோ இல்லை பெரியப்பாவோ இல்லை தாத்தாவோடையோ அவங்க சொல்லுவாங்க, ஓ இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு, வி கெட் டு லேர்ன் அலாட் ஆஃப் ஹிஸ்டரி, வி கெட் டு எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ், வி கெட் டு நோட் ஆக் அபவுட் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்டராக்ஷன் டெய்லி கான்ஸ்டன்டோடலாம் வந்து எனக்கு ஒரு அதுதான் என்னோட மோட்டிவேஷன். அட் த சேம் டைம் வந்து இப்போ லைக் அவங்க லைக் சொல்கிறாங்க, ஏன்னோ ஓ இல்லை வந்து அவங்க கடைக்கு தான் வரும், வேறு கடைக்கு போக மாட்டோம், ஸோ வி ஆல்வேஸ் இஃப் யூர் ஷோப் அந்த தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் தட் ட்ரைவ் மீ, தீஸ் ஆர் த திங் தட் சே லைக் ஓகே ஹெல்ப்ஸ் வித் த பேஷன், ஓகே நம்ம கரெக்டாக இருப்போம், கரெக்டாக செய்வோம், உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவோம், இதுதான் அந்த ட்ரைவே கொடுக்கறது.
3: சரி, இப்போ உங்களை மாதிரியே தொடர்ந்து இந்த தொழில் பரம்பரை தொழிலை குடும்ப தொழிலை செய்யணும்னு நினைக்கிறவங்க அல்லது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்லுவீங்க?
4: Give it a try. நீங்க முயற்சி எடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க முயற்சி எடுக்கும் போது அதுக்குள்ளான என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு கத்துக்குங்க. பி ஓப்பன் டு இனோவேஷன், பி ஓப்பன் டு ஐடியாஸ், பி ஓப்பன் டு அட்வைசர்ஸ். பேட் ஃபீட்பேக் கூட எடுத்துக்கிட்டு கத்துங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணாலும் கீப் யுவர் செல்ஃப் ஓப்பன், திக்கிரஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவேன்.
0: இப்போ இளையர்கள் பலரும் வந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவங்களும் வந்து சொந்த தொழில் குடும்ப தொழில வந்து ஈடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அஜ்மல், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
5: ஐ திங்க் ஃபேமிலி பிசினஸ் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, அதுலேருந்து வி கேன் ஆல்வேஸ் சேஞ்ச், நம்ம மாற்றலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், இனோவேஷன் கொண்டு வரலாம். நம்ம ஃபேமிலி பிசினஸ்னா இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்மளே போய் நம்ம ஏதாச்சும் மாற்றலாம். ஸோ அது பி லைக் விஜய் சொன்ன மாதிரி தான், பி ஓப்பன் டு ஐடியாஸ், ஓப்பன் டு கிரிட்டிசிசம்.
3: அது மட்டும் இல்ல, நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, குடும்ப தொழில நீங்க தொடர்ந்து செய்யும் போது அதுல கிடைக்கிற ஆனந்தம் வேற எந்த தொழிலும் கிடைக்காது அப்படிங்கறத உங்க ரெண்டு பேர் மூலமாவும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா அவர் சொன்னாரு, எங்க தாத்தாவை பத்தி பேசுவாங்க, எங்க அப்பாவை பத்தி பேசுவாங்க, இப்ப என்ன பத்தி பேசுவாங்க, அடுத்து உங்க பிள்ளைங்களை பத்தியும் பேசுவாங்க. அது கேட்கும் போது நல்லா இருக்குல்ல.
0: ஆமா, அது அதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. ஏன்னா சில அனுபவங்களை வந்து நம்ம வந்து புகைப்படங்கள் வாயிலாகவோ காணொலிகள் வாயிலாகவோ பதிவு செய்ய முடியாது. இந்த மாதிரி உரையாடல்களின் வாயிலாக தான் பதிவு செய்ய முடியும்.
3: சரியா சொல்றீங்க. குடும்ப தொழிலா இல்லாம இருக்கலாம், ஆனா நானும் எங்க அப்பா செஞ்சால தான் செய்யறேன். அதனால ஓரளவு அவங்க சொல்றதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது அவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு. இப்படி
1: நாங்க சந்திச்சவங்கள நிறைய பேர் சொன்னது என்னதுன்னா, இந்த குடும்ப தொழிலை எடுத்து நடத்துறது ஒரு பிரிவிலேஜ். அது ஒரு பிரிவிலேஜ், அது வந்து
3: பாக்கியம்.
1: பாக்கியம், அதை வந்து நாங்க விட்டு கொடுக்க கூடாது. அதே நேரத்துல வந்து அந்த தொழில் வந்து நிலைச்சு நிக்கணும், எங்களையும் தாண்டி நிலைச்சு நிக்கணும். அதுக்கு என்னென்ன உழைப்பு செய்ய முடியுமோ பண்ணணும். அதே நேரத்துல எதை மாத்தலாம், சில விஷயங்களை மாத்தவே கூடாதுன்னு அவங்க ரொம்ப குறிப்பா இருக்காங்க, குறியா இருக்காங்க. அந்த மாத்தலாம், எதை மாத்த கூடாது, இதெல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த இளைஞர்கள்.
0: அதாவது பாரம்பரியத்திலயும் நம்ம வந்து பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம விஜய் அஜ்மல் வந்து அவங்க செஞ்சு காட்டி இருக்காங்க.
3: ஆனா இங்கதான் ஒரு பகுதி இருக்கு, குடும்பத்துடன் நீங்க செய்யும் போது உங்க மேல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும்.
0: ஆமா,
3: ஏன்னா ஏற்கனவே உங்க அப்பா அம்மா நல்லா செஞ்சிருப்பாங்க, தாத்தா பாட்டி நல்லா செஞ்சிருப்பாங்க, அதே மாதிரி நீங்க செய்றீங்களா அப்படின்னு ஒப்பிட்டு பாக்குறதுக்கு ஒரு கேங் இருக்கும்.
0: ஆனா விஜய் வந்து சற்று முன்பு சொல்லி இருந்தாரு, எதுவா இருந்தாலும் அது வந்து எதிர்மறையான கருத்தா இருந்தாலும்
3: செவ்வாய்க்கிழமை உங்களுக்காக சிறப்பா எதிரொலி இடம்பெறும். அதை நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா சுவாரஸ்யமான பல தொழில்கள் பத்தியும் அவங்களுடைய வரலாறு பத்தியும் அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிற அந்த சுவாரஸ்யமான பாரம்பரிய முறையை பத்தியும் சொல்லியிருப்பாங்க இல்லையா.
0: பலரும் நீங்க வந்து தொழில்களை எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய அடுத்த தலைமுறையினரும் இந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்கள இந்த பாகத்தை பார்க்க ஊக்குவீங்க.
3: சரி, மீ வாட்ச் வாயிலாகவும் நீங்க பாக்கலாம், அதையும் மறந்துடாதீங்க. இந்த நேரத்துல உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடின லட்சுமி ஜெயகாந்த், விஜய் அஜ்மல் மூவருக்கும் நன்றி.
0: நன்றி. சரி, நேரம் இப்பொழுது சரியாக 8:45 ஆகிவிட்டது. போக்குவரவு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் நேர்களே.
6: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக SLE-ஐ நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடிற்கு பிறகு 3rd தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. TPE-ஐ நோக்கி செல்லும் டேம்பனிஸ் எவென்யூ 10, டேம்பனிஸ் இண்டஸ்ட்ரியல் எவென்யூ 5 பிறகு மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. 3rd தடத்தை தவிர்க்கவும்.
7: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நான் மறுபடியும் வேலைக்கு போகவா?
1: தெரிஞ்சுதான் பேசுறியா, நம்ம பிள்ளைங்க பிஎஸ்எல்இ ஊனிலை தேர்வுகளை எழுத இருக்காங்க. அண்மைய தேர்வுல நல்ல மதிப்பெண்களே வாங்கல.
0: கவலைப்படாதீங்க, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்தின் ஹாஜா சுல்தானா இருக்காங்க. 35 வருஷ அனுபவம், தொடக்கப்பள்ளி உயர்நிலை ஏ நிலை வகுப்புகளுக்கு இயற்பியல் உயிரியல் ஏஇ கணிதம் கற்றுக் கொடுப்பதோட கணிதம் ரசாயனம் பாடங்களுக்கு வளமூட்டும் புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. ஐபி ஒருங்கிணைந்த கல்வி திட்ட மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கறாங்க.
1: அப்படியா?
0: ஆமா, ஆல் ஏஸ் துணை பாட நிலையத்துல படிச்ச நம்ம பக்கத்து வீட்டு மீரா பிஎஸ்எல்இ ஓ நிலை தேர்வுகள்ல எல்லா பாடங்களிலும் ஏ மதிப்பெண்களை பெற்றிருக்கா. நம்ம இலவசமா ஒரு முன்னோட்ட வகுப்புக்கும் போய் பார்க்கலாம்.
2: சிறப்பு சலுகையோடு பதிவு செய்யும் போது ஆங்கில பாடத்தோடு கணிதம் அல்லது தமிழ் மொழி வகுப்புகளை இலவசமாக பெறலாம். ஆல் ஏஸ் துணை பாட நிலையம், பைலிபா ஸ்கொயர், தெலுக் பிளாங்கா, ஜுரோங் ஈஸ்ட், போத்தோங் பாசிர், ஈஷூன், டெம்பனிஸ் வட்டாரங்களில் செயல்படுகிறது. அழையுங்கள் 8345-1373. செல்லுங்கள் aatuition.net.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. கண் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: இவற்றுக்கு அருகில் உள்ள ஐந்தாம் தடத்தில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலை, லோனி சாலை, இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: வணக்கம் சிங்கை.
1: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 96.8
2: கேட்டாலே பரவசம்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: யூத் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஜிவி பிரகாஷின் இசையில், கென் கருணாஸ், சூரஜ் வெஞ்சராமுடு அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
0: உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினி.
1: உயிரே திரைப்படத்துல இருந்தும்
3: வீரபாண்டி
1: கோட்டையிலே, நீங்க காலை மதிய வேளைகளை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
4: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி, 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது ட்ரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: வணக்கம் சிங்கே.

0: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் ட்ரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன் அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக SLEA நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் ரோட் எக்ஸிட் அங்கேயும், AYEA நோக்கி செல்லும் CTE ஹெவ்லாக் எக்ஸிட் அங்கேயும், SLEA நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் மே 25 1889 ஆண்டில் பிறந்தார் ஈகோர் சிகோர்ஸ்கி. இவர்தான் ஹெலிகாப்டரை உருவாக்கியவர்.
2: ஈகோர் சிகோர்ஸ்கி பிறந்த உக்ரைன் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நம்ம தெரிஞ்சு போவாங்க.
1: உலகத்திலேயே சூரியகாந்தி எண்ணெய் அதாவது சன்ஃபிளவர் ஆயிலை உற்பத்தி செய்யும் ஒரே ஒரு நாடு யுக்ரைன்.
2: உலகம் முழுவதும் திருமணமாகும் போது மோதிரத்தை இடது கையில தான் அணிவாங்க, ஆனா உக்ரைன்ல மட்டும் வலது கையில அணியற பழக்கம் இருக்கு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: ஈஸ்டர் தினத்தன்று நம்ம எல்லாரும் ஈஸ்டர் முட்டைகளுக்காக அங்க எங்கயோ தேடி அறிவோம் இல்லையா. இந்த ஈஸ்டர் முட்டைகள் யுக்ரைன்ல தான் தொடங்கப்பட்டது அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. அதனுடைய பெயர் பிசாங்கி.
2: ஐரோப்பிய கண்டத்தின் நடு பகுதி உக்ரைன்ல தான் அமைந்திருக்கு அப்படின்னு தகவல் சொல்லுது. குறிப்பா உக்ரைன்ல இருக்கிற ராக்கிஃப் அப்படிங்கிற ஊர்ல தான் அந்த நடு பகுதி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கப்படுது. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: சொன்னாங்க. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும். எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்களே, நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்றாங்களே ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருங்க கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்க பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்க கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
2: தொடர்பு கொள்ளலாம்.

0: தேன்சி தென்றல் தேவா அவருடைய சில இரண்டு பாடல்களை கேட்டுங்க. கண் எதிரே தோன்றினால் வாளி ஆகிய பாடல்களது பாடல்கள் வந்தன. இரண்டுமே ஹரிஹரன் குரல்ல வந்த பாடல்கள்.
1: ஒளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இடம்பெறுகிறது. 7 வயதிலிருந்து 15 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்களை கலந்து கொள்ளலாம்.
0: நாம பள்ளிக்கூடங்களுக்கு போய் மாணவர்களை சந்திக்கும் போது பொதுவாக கேக்குறது, எனக்கு எப்படி வானொலியில் பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. இந்த பாருங்க, பல வழிகள் இருக்கு, அதுல ஒரு வழி இந்த அற்புதமான பயிலரங்கு. ஏன் தெரியுமா, இங்க நீங்க வரும்போது தன்னம்பிக்கையா தமிழ்ல பேசுறது எப்படி, ஒலி, அதுக்கப்புறம் வசந்தம், அதுக்கப்புறம் சமூக ஊடகம்னு பல தளங்கள்ல நீங்க எப்படி சிறப்பா உங்களை முன் நிறுத்தலாம் போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா.
1: ஆமா ரவி, பல மாணவர்களும் எனக்கு தொலைக்காட்சியில நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆசைய நீங்க பூர்த்தி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பயிலரங்களை நீங்க கலந்து கொள்ளணும்.
0: ஆனா முக்கியமான சொன்ன தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது மே 31ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சலுகை கட்டணும். 135 வெள்ளி
1: வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த கட்டணமே 147 வெள்ளி மட்டும் தாங்க,
0: ஜிஎஸ்டி உட்பட,
1: ஜிஎஸ்டி யோட சேர்த்து. ஆனா நீங்க ஜூன் முதல் தேதியில இருந்து பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
0: பாருங்க, நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது, கால தாமதம் வேண்டாம், உடனடியா உங்களுடைய பசங்களை பதிவு செஞ்சிருங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
1: go.mediaacademy.sg/oli-apw
0: அல்லது அழைக்கலாம் 6333-3888-633-888. ஒலி 9:08 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
1: தள்ளுபடி விலையில் 178 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, Singapore.

0: ஆதித்யன் இனேசியில் மாமன் மகள் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. குருதாஸ் மான் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு கார்த்திக் ராஜாவின் இசையில் காதலா காதலா திரைப்படத்தில இருந்து கமல்ஹாசன் பவதாரணி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: இசைஞானி இளையராஜாவோட இசையில உங்களுக்காக இந்த பாடல்கள் காத்திருக்கின்றன.
0: எஜமான் திரைப்படத்தில
2: இருந்தும்
0: காதல் கவிதை திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெற
3: வருகின்றன. போக்குவரத்து நிலவரம்
1: 9:44 ஆகி விட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. AYE நோக்கி செல்லும் CTEPIE துவாஸ் எக்ஸிற்கு பிறகு 5 தடத்தில் காரணம் அங்கே விபத்து.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒலி ஒன்பது ஆறு எட்டில்
1: ஜோதிகா
0: அண்மையில ஜோதிகா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல ஏன் நீங்க இன்னும் தமிழ் படங்களை நடிக்கல அப்படிங்கிற கேள்வி அவங்க கிட்ட முன்வைக்கப்பட்டது. அதுக்கு அவங்க சொன்னது, இதுவரைக்கும் என்னென்ன கதாபாத்திரங்கள் இருக்கோ அதே கதாபாத்திரத்துக்கு வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நான் நடிச்சு முடிச்சிட்டேன், வெவ்வேறு மொழிகளையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு மேல புதுசா ஏதாவது வந்தா மட்டும்தான் அதை நான் செய்ய போறேன். அதுக்காக 2 ஆண்டுகள் நான் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் காத்திருந்து பொறுமையா ஒரு புதிய கதாபாத்திரத்தை ஏற்று நடத்த தயாரா இருக்கேன் ஒழிய அதே கதாபாத்திரங்களை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஜோதிகா சொல்லியிருந்தாங்க.
1: சிஸ்டம் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படத்துல சோனாட்சி சின்னாவோட சேர்ந்து நடிக்கிறாங்க ஜோதிகா. மற்றும் ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க, அதாவது தென்னிந்திய திரைப்படங்கள்ல கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் தரும் திரைப்படங்கள் வந்து அவ்வளவாக சிறப்பாக செய்வது கிடையாது, பாலிவுட்ல மட்டும் இந்த திரைப்படங்கள்லாம் வந்து நல்லா செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்ட உடனே இணையவாசிகள் பலர் வந்து, அப்ப 36 வயது நிலை திரைப்படம் எப்படி வந்து நல்லா செஞ்சது அப்படின்னு அவங்க கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேமி நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
1: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
0: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
2: வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
3: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூவலர்.
5: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
6: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
5: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
6: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
5: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
6: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
7: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி, இதை விட மிருதுவா வேற எங்கெங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவும்
2: தான். போக்குவரத்து நிலவரம்.
3: வாகனம் பழுதாகியுள்ளது. BKEPIE செல்லும் வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகு 4 தடத்தில்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் நேரம் இப்பொழுது சரியாக 9:59 ஆகிவிட்டது. நாங்க விடைபெற நேரம் வந்தாச்சு.
1: அடுத்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க போறது ஹலிமா கிடையாது, காதல் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் விடுப்புல இருக்கிறதுனால வந்துட்டாங்க.

0: நாம் நிகழ்ச்சிய இன்று நாளை வியாழன் வெள்ளி அணிக்கு வழங்க காதுகிட்டு இருக்காங்க சாந்தி குருசாமி.
1: அவங்களுடைய அசர வைக்கும் நிகழ்ச்சி, அதிர வைக்கும் நிகழ்ச்சி, ஆட்டம் போட வைக்கும் நிகழ்ச்சியை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு டானு உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துருவோம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. சிங்கப்பூரின் பொருளாதாரம் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் 6% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. முந்தைய காலாண்டில் பதிவான 5.7% வளர்ச்சியை விட அது அதிகம். மொத்த விற்பனை, உற்பத்தி, நிதி, காப்பீடு ஆகிய துறைகள் இவ்வாண்டின் முதல் காலாண்டு வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக இருந்தன. இவ்வாண்டு சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி முன்னதாக முன்னுரைக்கப்பட்டது போல் 2% 4% வரை இருக்கும் என வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்தாலும் மொத்த விற்பனை துறையில் வலுவான செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி நீடிக்கும் என்று நம்புவதாக அமைச்சு சொன்னது. எண்ணெய் விலைகள் கடந்த 2 வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளன. விரைவில் மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வரக்கூடும் எனும் நம்பிக்கை சரிவுக்கு காரணமாக சுட்டப்பட்டது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 5% குறைந்து பீப்பாய்க்கு சுமார் $98 என பதிவானது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்வதில் அவசரப்பட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க அதிகாரிகளிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் தொடர்பில் சரியான முடிவை எடுப்பதற்கு இருதரப்புக்கும் கால அவகாசம் தேவை என்றார் திரு டிரம்ப். பேச்சுவார்த்தைகள் சீரான, ஆக்கப்பூர்வமான முறையில் நடைபெற்று வருவதாகவும் நேரம் அமெரிக்காவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் குறிப்பிட்டார். ஒப்பந்தம் எட்டப்பட்டு கையெழுத்தாகும் வரை அமெரிக்க கடற்படை ஹொர்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவது தொடரும் என்றார் அவர். இதற்கிடையே ஈரான் அணுவாயுதம் உருவாக்குவதை தடுக்க வேண்டும் என்பதில் தாமும் அதிபர் டிரம்பும் ஒருமித்த கருத்தில் இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியிருக்கிறார். ஈரானுடன் செய்து கொள்ளப்படும் எந்த ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திலும் அது ஒரு நிபந்தனையாக இருக்கும் என்றார் அவர். அதோடு லெபனானில் உள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்று திரு நெட்டன்யாகு அதிபர் டிரம்பிடம் சொன்னதாக தகவல்கள் கூறுகின்றன. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தகவல் அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அனைத்துலக அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகளின் எண்ணிக்கை கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்துள்ளதாக ஸ்டாக்ஹோம் அனைத்துலக அமைதி ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டின் இறுதியில் அனைத்துலக அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் ஏறக்குறைய 79,000 அதிகாரிகள் மட்டுமே ஈடுபட்டனர். இது 2016 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுமார் 49% குறைவு. இந்த நிலை தொடர்ந்தால் உலகளாவிய ஒத்துழைப்பு மிகவும் பலவீனமடையும். மேலும் மோதல்களை கையாள்வதில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் போன்ற அமைப்புகளின் பங்கு கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விடும் என்று கழகம் எச்சரித்தது. நிதி பற்றாக்குறை, அனைத்துலக பதற்றம் போன்றவை ஒரே நேரத்தில் நிகழ்வதே அமைதி காக்கும் நெருக்கடிக்கு காரணம் என்று கூறப்பட்டது. ரஷ்யா ஒரஷ்னிக் அதிவேக ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் மீது மேற்கொண்ட அண்மை தாக்குதலை ஐரோப்பிய தலைவர்கள் கண்டித்துள்ளனர். அந்த அதிவேக ஏவுகணை அணுகுண்டுகளை தாங்கி செல்லக்கூடியது என்றும் ரஷ்யாவின் நடவடிக்கை பதற்றத்தை அதிகரிக்கும் செயல் என்றும் பிரிட்டனும் ஜெர்மனியும் கூறின. நேற்று 100க்கும் மேற்பட்ட அளில்லா வானூர்திகள் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் கீவ் அதன் சுற்று வட்டாரங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தொடரும் போரில் அந்நகரின் மீது நடத்தப்பட்ட மிக கடுமையான குண்டுவீச்சுகளில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. குறைந்தது 4 பேர் மாண்டனர், 100க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். இந்நிலையில் ரஷ்யாவின் விளாடிமிர் வட்டாரத்தில் உள்ள எண்ணெய் நிலையம் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. மாஸ்கோவிற்கும் ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதிகளுக்கும் எண்ணெய் அந்த நிலையத்திலிருந்துதான் அனுப்பப்படுகிறது. அந்த வட்டாரத்தில் இருக்கும் சில விமான நிலையங்களுக்கும் எரிபொருள் தாக்கப்பட்ட நிலையத்திலிருந்துதான் செல்கிறது. சீனாவில் நிலக்கரி சுரங்க வெடிப்பில் காணாமல் போன இருவரை தேடும் பணி தொடர்கிறது. சுரங்க வெடிப்பில் 82 பேர் மாண்டனர், 128 பேர் காயமடைந்தனர். 100க்கும் அதிகமான அவசரகால அதிகாரிகள் தேடல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தண்ணீர் நிறைந்திருக்கும் சுரங்கத்திற்குள் தேடும் பணிகள் மேற்கொள்வது சவாலாக இருக்கிறது. எனினும் இன்னொரு வெடிப்பு ஏற்படுவதை தடுப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்துகிறார்கள். முதல் வெடிப்பினால் பூமிக்கடியில் தீப்பிழம்புகள் அல்லது மிகவும்
இன்னும் வெப்பமான பகுதிகள் உருவாகியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சீனா 2030 நிலாவில் கால்பதிக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. சீனா தனது விண்வெளி நிலையத்திற்கு 3 விண்வெளி வீரர்களை அனுப்பியுள்ளது. ஷென்ஜோ 23 விண்கலம் நேற்றிரவு சந்திரனை நோக்கிய பயணத்தை தொடங்கியது. விண்வெளி வீரர்களில் ஒருவர் முதன்முறையாக ஒரு முழு ஆண்டிற்கு விண்வெளியில் இருப்பார். முயற்சியின் முன்னேற்றத்தை பொறுத்து ஓராண்டு காலம் விண்வெளியில் தங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் விண்வெளி வீரர் யார் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று சீனாவின் விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீண்டகால விண்வெளி பயணம் மனித உடலில் ஏற்படுத்தும் விளைவுகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய அது உதவும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: என்ன அரிசிங்க வேணும்?
3: என்ன கேள்வி இது? அனார்கலி பொன்னி அரிசி தவிர வேற எந்த அரிசியாவது நான் இதுவரை வரைக்கும் வாங்கியிருக்கேனா?
2: இங்க 1000 அரிசி இருக்கு, குறிப்பா அனார்கலி பொன்னி அரிசி தான் வேணுங்கிறீங்களே. ஏன்
3: என்ன ஏன்?
4: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். வழக்கமா ஹலிமா காதருடைய குரலை கேட்டுதான் நீங்க பழகி இருப்பீங்க. இந்த வாரத்துல 4 நாட்கள் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்திருக்கேன். நான் சாந்தி குருசாமி. காதருக்கும் ஹலிமாவுக்கும் வழங்குற அதே ஆதரவை எனக்கும் நீங்க வழங்குவீங்க இந்த வாரம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சிக்குள்ள டபகடீர் அப்படின்னு குதிக்க நான் வந்திருக்கேன். சரி, இந்த திங்கட்கிழமை அப்படின்னு சொல்றப்போ வாரத்தின் இந்த குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் பிரத்யேகமா ஒரு விசேஷம் இருக்குங்க. திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. திங்கட்கிழமைய கடந்த வாரம் நடந்த விஷயத்தை எல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு இந்த திங்கட்கிழமையை ஒரு ரீசெட் பட்டனா நீங்க வந்து நினைச்சுக்கலாம். வாரத்துல முதல் நாள், புது நாள் அப்படிங்கிறப்போ அதை நினைச்சு நன்றி கடனோட நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டேங்கிறோங்க. மனுஷனுங்களா இருந்துட்டு எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறதுலயே நம்ம வந்து குறியா இருக்கோம். நம்மளுடைய சாலைகள்ல வாகனத்தை ஓட்டிட்டு போறத நினைச்சாலே தலைவலிக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அதுலயும் எரிபொருள் விலை, பெட்ரோல் விலை வேற இப்படி ஏறி கிடக்கு, அதை நினைச்சாலே ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்றீங்களா? ஏங்க, அந்த போக்குவரத்தையும் தாண்டி போறதுக்கு உங்களுக்கு வாகனம்னு ஒண்ணு இருக்குங்க. நாட்டுல பல பேருக்கு அது கிடையாது. நாங்க எல்லாம் பேருந்து ரயில் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா வேலைக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு வாகனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை மெயின்டைன் பண்றதுக்கு பணம் இருக்கு, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனா வீடு அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு சத்தமா இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போனா வான்னு சொல்றதுக்கு உங்க வீட்டுல ஆளுங்க இருக்காங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்கு. நாட்டுல எத்தனை பேரு வீட்டுக்கு போனா வான்னு சொல்ல ஒரு ஆளு கூட இல்ல, வீடு வெறிச்சோடி கிடக்கும். அதை நினைச்சு பார்த்தோமா நாம? இல்ல. ஏன்னா குறை சொல்றதுலயே நம்ம வங்க குறியா இருக்கோம் இல்லையா? சாப்பாடு நேரம் வந்தா என்ன சாப்பிடறது, அதை நினைச்சாலே தலைவலியா இருக்கு அப்படின்னு குறை சொல்றீங்களா? சாப்பிடறதுக்கு நமக்கு அத்தனை தெரிவுகள், அத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதை சாப்பிடற அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு, அதை யோசிச்சு பார்த்தோமா? இல்ல. ஏன்னா குறை சொல்றதுலயே நம்ம குறியா இருக்கோம். வந்து ஏன் வேலையை செஞ்சு பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்களா? வேலைன்னு ஒன்னு இருக்கிறதுனால தானே அதை பத்தி உங்களால குறை சொல்ல முடியுது. நாட்டுல எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்கு, அதை யோசிச்சு பார்த்தோமா? இல்ல. ஏன்னா குறை கண்டுபிடிக்கிறதுலயே நம்ம குறியா இருக்கும். நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லனா இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கீங்க, பொழுது விடியறத பாக்க நீங்க இருந்திருக்கீங்க. உலகத்துல நேற்று இரவு தூங்க போனவங்கள 1 மில்லியன் பேராவது இன்று கண் விழிக்கல, அதை யோசிச்சு பார்த்தோமா? அதனால இன்று திங்கட்கிழமை காலை பொழுது நமக்கு விடிஞ்சதே ஒரு பெரிய விஷயம் தானே, அதை நினைச்சு சந்தோஷப்படலாம்ல. நன்றி உணர்வோட இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுற விஷயங்களை நினைக்கிறப்போ இந்த ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியையும் உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கங்க. இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்குறேன் நான் சாந்தி.

0: வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா. எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜோயலுக்காசில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: Aircon and Engineering. அழியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
5: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
6: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
5: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
6: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
5: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
6: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
7: அமுதம்.

இருக்கலாம். நாம பாதுகாப்பா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், இல்ல குறைந்தபட்சமா நாம வந்து ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக, ஒரு நல்ல காரியத்துக்காக, நல்ல காரணத்துக்காக அந்த பொய்யை அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆங்கிலத்துல ஒயிட் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான பொய்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஞாபகம் இருக்கா? தொலைக்காட்சிக்கு ரொம்ப அருகில உட்காந்து பாக்காத, கண்ணு கெட்டு போயிடும், அப்புறம் நீ கண்ணாடி போட ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? நகத்தை வந்து கடிச்சு அதை முழுங்கிறாத, அதன் பிறகு வந்து வயிற்றுக்குள்ள போய் அது மரமா வளரும், வளர்ந்து அது வந்து வாய் வழியா அந்த மரம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அரிசி சாப்பிடாத, கல்யாண நாள் அன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருப்பாங்க. ஈரத்தலையோட போய் தூங்க கூடாது, சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நாள் வந்து நம்ம உண்மை அப்படின்னு நம்பியிருப்போம். இப்ப ஒரு கட்டுரை படிச்சேங்க இணையத்துல, ஒரு பதிவு படிச்சேன். அதுல பல விஷயங்கள் வந்து மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா வந்து உண்மை இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. உதாரணத்துக்கு கண் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொலைக்காட்சிக்கு அருகில உட்கார்ந்து தொலைக்காட்சி பாக்குறதுனால கண்கள் வந்து சோர்வு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குறுகிய காலத்துக்கு, ஷார்ட் டேர்மா, அந்த கண்கள் வந்து சோர்வு அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கண் பார்வை மங்கி போறதுக்கும், நாளடைவுல கண்ணாடி போடுறதுக்கும், கண்கள் கெட்டு போறதுக்கும், இந்த தொலைக்காட்சியை ரொம்ப அருகில உட்கார்ந்து பாக்குறதுக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை அப்படின்னு கண் மருத்துவர்கள் சொல்றாங்க. இன்னொன்னு நம்ம அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க ஞாபகம் இருக்கா, நெட்டு முறிக்க கூடாது. சில பிள்ளைகளுக்கு வந்து இந்த கைகள்ல இருக்கிற, இந்த விரல்கள்ல இருக்கிற நெட்டு முறிக்க ரொம்ப பிடிக்கும். நெட்டு முறிக்க கூடாது, அப்புறம் உன்னுடைய விரல்கள்லாம் வந்து பெருசு பெருசா ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் படிச்ச அந்த பதிவுல மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வயசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நம்மளுடைய எலும்புகள்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தினால வர ஒரு விஷயம், அதுக்கும் நெட்டு முறிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த பதிவுல நான் படிச்ச விஷயங்கள். அதெல்லாம் படிச்ச பிறகு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசை வருது. நீங்க சின்ன வயசா இருந்தப்போ உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்கள் என்னெல்லாம் சொல்லி ரொம்ப நாள் உங்களை நம்ப வச்சாங்க, அதெல்லாம் உண்மை அப்படின்னு? இப்போ என்ன கேட்டீங்கன்னா, அந்த அரிசி சாப்பிடுறது அது ரொம்ப நாள் வந்து உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லி வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா எனக்கு அந்த அரிசி சாப்பிடற பழக்கம் இருக்கும், நீ சாப்பிடாத, நீ வேணா பாரு, உன் கல்யாண நாள் அன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையாவே மழை பெய்யலங்க என் கல்யாண நாள் அன்னைக்கு. இந்த மாதிரி என்ன விஷயங்கள் எல்லாம் நான் கேக்குறது மூட நம்பிக்கை கிடையாது, அது நம்ம புரிஞ்சுக்கலாம் சரியா? அதாவது இந்த இருட்டினதுக்கு அப்புறம் நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இல்ல, நம்மள பயமுறுத்துறதுக்காகவே சொன்ன விஷயங்கள், நம்ம ஒழுங்கா நடந்துக்கணும்ங்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயிட் லைஸ் என்னெல்லாம் உங்க அப்பா அம்மா சொல்லி ரொம்ப நாள் வந்து நீங்களும் அதை நம்புனீங்க, என்னோட பகிர்ந்துக்குங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க 9 6 7 8 8 9 6 7 8 8 9 6 8.

பாடல்களை ஒன்றன் பின் ஒன்று கேட்டோம். இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் கிழக்கு சீமையிலே திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பி எஸ் சசிரேகா இந்த பெயரை கேள்விப்பட்டதில்லனா, இசை ஞானி இளையராஜாவுக்கு ரொம்ப பிடித்த பாடகிகள்ல அவங்களும் ஒருத்தவங்க. அவங்களை பற்றி நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதற்கு முன்பு குரு சிஷியன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் ஸ்வர்ணலதா அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்த, சின்ன வயசா இருந்தப்போ உங்க அப்பா அம்மா என்னெல்லாம் உங்ககிட்ட சிறு சிறு பொய்கள், ஆங்கிலத்துல ஒயிட் லைஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்த. பல பேரும் வந்து சுவாரஸ்யமான பதில்களை அனுப்பிட்டு இருக்கீங்க. இங்க நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், இருங்க இருங்க, அதெல்லாம் உங்களுக்காக சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன். கேட்டுக்கிட்டே வாங்க பாடல்களை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பதில்கள் எல்லாம் உங்களுக்காக ஒளிபரப்ப ஆரம்பிக்கிறேன்.

0: உங்களும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. நீங்க சிறு பிள்ளைகளா இருந்தப்போ உங்க அம்மா அப்பா என்னென்ன சின்ன சின்ன பொய்கள், ஒயிட் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப நாள் உண்மை அப்படின்னு நீங்க நம்பியிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்த கோமதி என்ன சொல்றாங்க அப்படின்னு
2: கேளுங்களேன். வணக்கம் சாந்தி.
0: வணக்கம்.
2: இந்த மாதிரி நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா வந்து எங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பழங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடும் போது அந்த விதையெல்லாம் வந்து முழுங்க கூடாது, முழுங்கிட்டோம்னா வயிற்றுக்குள்ள செடி வளர்ந்துரும் சொல்லுவாங்க.
0: ஏன்கிட்டயே சொல்லிருக்காங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க நகம் கடிக்கிற, ஏன்னா எனக்கு வந்து நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கு, இப்ப யோசிக்கிறேன் நான் நகம் கடிக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு. நகத்தை வந்து முழுங்க கூடாது, அப்புறம் வயித்துக்குள்ள வந்து செடி வளர்ந்துரும். அப்பெல்லாம் பாருங்க அந்த லாஜிக் எல்லாம் எனக்கு தோணவே இல்லை. இப்பெல்லாம் என் மக கிட்ட அதை சொன்னா அவ கேப்பா, நகம் எப்படிமா செடியா வளர்ந்து மரமா வரும்? அந்த காலத்துல நமக்கு அது தோணிச்சா பாத்தீங்கன்னா, ஆனா அவங்க சொன்னாங்கன்னு நான் நம்பிட்டேன். நகம் வந்து அது வயித்துக்குள்ள செடியா வளர்ந்து அது மரமா மாறி வாய்க்குள்ளே இருந்து வெளியே வரும் அப்படின்னு. அந்த பழக்கத்தை விட்டேனா இல்லையாங்கிறது அது வேற பிரச்சனை, ஆனா அப்படி சொன்னாங்க நான் நம்பினேன், அதுதான் விஷயம். ஜாய் வந்து இங்க ஒரு விஷயம் பகிர்ந்திருக்காங்க. நான் வந்து ரொம்ப வெயின், அதாவது என்னுடைய அழகு பராமரிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவேன். சிறு பிள்ளையில இருந்து கண்ணாடிய பார்த்து முடிய வந்து நான் சீவிக்கிட்டே இருப்பேன். அதாவது பள்ளி போறதுக்கு முன்னால 1 மணி நேரத்துக்கு கூட என்னால முடி சீவிக்கிட்டே இருக்க முடியும். அது வந்து எனக்கு ஒரு பழக்கமாவே இருந்துச்சு. ஒரு நாள் எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இந்த மாதிரி முடிய சீவிக்கிட்டே இருந்தனா ஒரு நாள் பாரு, நீ வந்து மொட்டையாயிடுவ, அப்புறம் உனக்கு வந்து கண்ணாடியில முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கு, உனக்கு வந்து பருக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லி என்ன பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேளை வளர்ந்த பிறகு எனக்கு அப்படிலாம் நடக்கல, என் முடியும் வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜாய். நல்ல வேளை ஜாய், ஆனா அதை நம்பி அந்த பழக்கத்தை கைவிட்டீங்களா இல்லையா, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்க எப்படி எல்லாம் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மள வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. நேர்களே நீங்களும் வந்து மேலும் இந்த மாதிரி பகிர்ந்துக்கலாம். உங்க அப்பா அம்மா வந்து நீங்க சின்ன வயசா இருந்தப்போ என்னெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சிருந்தாங்க, நீங்க வந்து ஒழுங்கா நடந்துக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வாட்ஸ்அப் பண்ணுங்க 9678 8968.

இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். இசையமைப்பாளர் சந்திரபோஸின் இசையில் தாய்மேல் ஆணை திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு தாமரை திரைப்படத்திலிருந்து தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் மனு சுனந்தா கொண்டு வந்த பாடலை கேட்டீங்க.

0: மாமிசம் சாப்பிடுற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, இந்த மாமிசம் அப்படிங்கறது நிச்சயமா ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு விஷயம். உங்க தினசரி உணவுல நீங்க அதை சேர்த்துக்கிறப்போ அது ஆரோக்கியமான ஒரு விஷயமா தான் கருதப்படுது, உணவு வகையா கருதப்படுது. புரதச்சத்து நிறைந்த, புரோட்டீன் நிறைந்த ஒரு விஷயம் இல்லையா மாமிசம். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த மாமிசத்தை நீங்க எப்படி தயார் பண்றீங்க அப்படிங்கறதுலதான். மாமிசத்தை சரியான அளவு சமைச்சு சாப்பிடுற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா மாமிசத்தை நாம கரிச்சு வைக்கிறப்போ அல்லது தீச்சு வைக்கிறப்போ, ஆங்கிலத்துல ஓவரா சார் பண்றப்போ, அத பர்ன் பண்ணி வைக்கிறப்போ தான் பிரச்சனை வருது. மாமிசம் கரியறப்போ தீங்கு விளைவிக்கிற கலவைகள், ஆங்கிலத்துல ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட்ஸ் உருவாகுது. இதோட சேர்த்து அந்த மாமிசத்தை நாம சாப்பிடுறப்போ என்ன ஆகுதுன்னா, சில வகை புற்றுநோய்கள் நம்ம உடல்ல உருவாகிறதுக்கான அபாயம் அதிகரிக்குது அப்படின்னு சில மருத்துவ ஆய்வுகள் சொல்லுதுங்க. அதனால மாமிசத்தை நம்ம சமைச்சு சாப்பிடுறப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை தீச்சு வைக்காம கரிச்சு வைக்காம சரியான அளவுல சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லப்படுது. முடிஞ்ச அளவுக்கு சிகப்பு மாமிசத்துக்கு பதிலா, அதாவது ரெட் மீட்க்கு பதிலா வெள்ளை மாமிசத்தை சேர்த்துக்குங்க அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோசஸ்ட் மீட்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை, பதப்படுத்தப்பட்ட மாமிச வகைகளை பொதுவாவே சேர்த்துக்காதீங்க. இதனால நாளடைவுல பெருமளவுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
3: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட். Thank you.

0: இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி. உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சின்ன வயசா இருந்தப்போ என்னென்ன சின்ன சின்ன பொய்கள்லாம் உங்க அம்மா அப்பா உங்க கிட்ட சொல்லிருந்தாங்க, உங்களை பயமுறுத்தி நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க வினோதன் அனுப்புன குரல் பதிவு உண்மையிலேயே என்ன சிரிக்க வச்சிருச்சுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன்.
3: வணக்கம் சாந்தி மேடம்.
2: வணக்கம்.
3: சின்ன வயசா இருக்கும் போது அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில எல்லாம் போய் விளையாடாத அஞ்சு கண்ண கூட்டிட்டு போயிருவான், அது மாதிரி வந்து பூச்சாண்டி வருவான் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமுறுத்துவாங்க. எனக்கு வயசு இப்ப வந்து ஒரு 35-36 வயசு ஆயிருச்சு. இன்னமும் அவங்க ரெண்டு பேரும் நான் தெரிஞ்சிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எங்கதான் இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப நன்றி.
2: கிடைக்க மாட்டாங்க வினோதன் சார் அவங்க ரெண்டு பேரும், ஏன்னா உருட்டு. அப்படி நம்மள பயமுறுத்தி வச்சிருக்கிற இந்த உத்திய பற்றி நேயர் சந்திரன் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு, கேளுங்களேன்.
4: என்ன நடக்கும்
2: இந்த காலத்து பிள்ளைகள் கிட்ட வேலை செய்யாது. என் மக்க கிட்ட எல்லாம் நான் சொல்லவே முடியாது, இந்த மாதிரி நீ இந்த ஆப்பிள் விதைய சாப்பிட்டு நீ வந்து முழுங்கினா வயிற்றுக்குள்ள மரமா வரும் அப்படின்னு. ஏன்னா இப்ப வந்து பள்ளியில அறிவியல் எல்லாம் படிக்கிறாங்க. அந்த அறிவியல் பாடத்துல படிச்சதெல்லாம் என் முகத்துல வந்து மீண்டும் அவ கக்குவா. அப்போ நான் வந்து பதில் சொல்ல முடியாம நிப்பேன். மனசுக்குள்ள எப்படி இருக்கும்? அதெல்லாம் நமக்கு தேவையா? தேவையே இல்ல. அதனால ஏ பழத்தை சாப்பிட்டா பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதாங்க. அதுதான் நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. என்ன நான் சொல்றது, நேயர் சின்னசாமியும் வந்து பகிர்ந்துகிட்டாரு. பாட்டி வந்து அந்த காலத்துல நிலா சோறு ஊட்டுறப்ப சொல்லுவாங்க, ஒழுங்கா சோறு சாப்பிடலன்னா அந்த நிலா சோறுல வந்து பூச்சாண்டி இருக்கான் வந்து தூக்கிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லி சொல்லி பயமுறுத்தியே சோறை இறக்கிடுவாங்க அப்படின்னு. இங்க நேயர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அந்த காலத்து சின்ன வயசா இருந்தப்போ நாங்கெல்லாம் வந்து வீட்டுல சண்டை போட்டுக்குவோம், பிள்ளைங்க கத்தி சண்டை போடுவோம். அப்ப எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க எங்க கிட்ட, இப்படியே கத்திக்கிட்டே இருங்க, காராங்குனி அங்கிள் வந்து உங்களை எல்லாம் வந்து சாக்குல தூக்கி போட்டு போயிருவாரு பாருங்க அப்படின்னு. அந்த வராத காரங்குனி அங்கிள் நினைச்சு நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பெற்றோர் வந்து நம்மள பயமுறுத்துறதுக்காக பல விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த காலத்துல வேலை செஞ்சது பாருங்க. பயந்து பயந்து பயந்தே காரியத்தை நம்ம கிட்ட அவங்க சாதிச்சிருக்காங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா நம்ம நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பாங்க. சில நேரம் அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பவும் செய்யறப்போ, அன்னைக்கு கூட நகத்தை முழுங்குறப்ப கூட நினைச்ச இதையா வந்து சின்ன பிள்ளையார் தான் அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அது உண்மை இல்லை அப்படின்னு நமக்கும் தெரியும், ஆனா அந்த நினைவு நமக்கு வரும் பாத்தீங்களா. ஆனா இந்த காலத்து பிள்ளைகள் கிட்ட எல்லாம் அந்த உத்தி வேலை செய்யாதுங்க. வேற வழிகளை தான் நம்ம கையாள வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் காலத்தோட நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இந்த காலத்து பிள்ளைகள் கிட்ட வேற விதமா தான் அவங்களை நம்ம கையாளணும். இருந்தாலும் அந்த நினைவுகள் எல்லாம் வந்து மீண்டும் நம்ம அதை நினைவு கூறுறப்போ இனிமையான அனுபவமா தான் அது இருந்திருக்கும். உங்க திங்கட்கிழமைக்கு அது இன்னும் இனிமை கூட்டியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.

ஆண்டுகளில் வெளிவந்த பாடல்களை இந்த ஒரு மணி நேரமா நாம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில தைப்பொங்கல் திரைப்பட பாடலை கேட்டீங்க. இளையராஜாவின் இசையில் அவரே எஸ் ஜானகியோடு பாடிய பாடலை இப்போ நீங்க கேட்டீங்க. அதற்கு முன்பு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடலை கேட்டீங்க. டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் நடுவுல கொஞ்சம் சாப்பாட காணும் அங்கம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. காத்துக்கிட்டே இருங்க. ஒரு சமையல் குறிப்போட நான் தயாரா இருக்கேன். அந்த சமையல் குறிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க நீங்க தயாரா இருந்தீங்கன்னா அப்படியே வானொலி பக்கமாவே இருங்க.

0: இப்படி யாராவது நம்மள பார்த்து நல்லாதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லத பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் ஜூன் 1 வரை இஷ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் ஜூன் 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஷ்டாராக்கு வாங்க.
2: 70களின் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு சின்ன இடைவேளை. ஏனா இவ்வார நட்சத்திரத்துக்கான பாடலை நான் ஒளியேற்றணும். இவ்வார நட்சத்திரம் இயக்குனர் KS ரவிக்குமார், அவர் இயக்கிய திரைப்படம் சேரன் பாண்டியன். அந்த படத்தில இருந்துதான் ஒரு பாடல். இசையமைப்பாளர் சௌந்தர்யனின் இசையில் லாப்சன் ராஜ்குமார் ஸ்வர்ணலதா பாடிய இந்த பாடலை கேட்டுருங்க. அதன் பிறகு 70களிலிருந்து வெளிவந்த பாடல் உங்களுக்காக தொடரும். அப்படியே நடுவுல கொஞ்சம் சாப்பாடை காணும் அங்கமும் உங்களுக்காக இடம்பெறும். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
3: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி உங்கள் தாரை எட்டு இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளி படைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
4: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரக்காப்பில்.
5: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
6: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
4: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333388 633388.

0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ 1 வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 11 காசு.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: ஜோயலிகாசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நடுவுல கொஞ்சம்
3: சாப்பாடு காணும்.
0: ஆமாங்க, நடுவுல கொஞ்சம் சாப்பாட காணும். இந்த அங்கத்துக்கு நீங்க புதுசு இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா நான் புதுசு. அதனால எனக்கே ஞாபகம் ஊட்டிக்கிற மாதிரி இந்த அங்கத்தை பற்றி சொல்லிடுற ஒரு சமையல் குறிப்பு, அதுல இருக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனா பிரதானமான பொருள், ஆக முக்கியமான பொருளை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். கூடவே அந்த உணவு வகை, அந்த டிஷ் என்ன அப்படிங்கறதையும் நீங்க கண்டுபிடிச்சு சரியான பதில அனுப்பணும். இந்த வாரம் நான் கொடுக்க போகும் டிஷ் இதுதான். இதுதான் சமையலுக்கு தேவையான பொருட்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், கருப்பு மிளகு, கறிவேப்பிலை, இஞ்சி மற்றும் உப்பு. சரியா, இதுதான் தேவையான பொருட்கள். மீண்டும் சொல்றேன், வெங்காயம், பச்சை மிளகாய், கருப்பு மிளகு, கறிவேப்பிலை, இஞ்சி மற்றும் உப்பு. இதுல முக்கியமான பொருளை நான் விட்டுட்டேன். சரி, முக்கியமான 2 பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல எதை நீங்க சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லவங்க. நான் விட்ட அந்த சமையலுக்கான பொருள் என்ன, அந்த உணவு வகையின் பெயர் என்ன, வாட்ஸ்அப் பண்ணுங்க பாக்கலாம். 9678 9689 6788. இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். நான் சாந்தி.
2: நடுவுல கொஞ்சம்
3: சாப்பாடு காணும்.

கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: வழக்கமாகவே சமைக்கும் போது வெங்காயம் சீக்கிரமா பொன்னிறம் ஆவதற்கு எண்ணெயில வெங்காயத்தை சேர்க்கும் போது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நாம வதக்குவோம். வெங்காயம் சீக்கிரமாகவே பொன்னிறம் ஆகிரும். ஆனா அதையே இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான முறையிலயும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மைக்ரோவேவ் அவனை பயன்படுத்தலாங்க. வெட்டப்பட்ட வெங்காய துண்டுகளை எண்ணெய் இல்லாம மைக்ரோவேவ் அவன்ல வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொறு மொறுன்னு பொன்னிறமா வெங்காயம் கிடைச்சிருங்க. முயற்சி செய்து பாருங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணமுள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
3: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போது go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
0: நடுவுல கொஞ்சம்
4: சாப்பாடு காணும்.
5: நான் வந்து ஒரு சமையல் குறிப்பை கொடுத்து இதுல தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு சொல்லி முக்கியமான பொருளை விட்டுருந்தேன். கொடுத்திருந்த குறிப்பு இதுதான். வெங்காயம், பச்சை மிளகாய், கருப்பு மிளகு, கறிவேப்பிலை, இஞ்சி மற்றும் உப்பு. இதுல முக்கியமான பொருள், சரி, இரண்டு பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல எது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எது நீங்க சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். விடுபட்ட பொருள் என்ன, அந்த டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். பல பேரும் வந்து பதில்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. கலையரசன் இங்க வந்து டொமேட்டோஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. சில்லி, அதாவது காய்ந்த மிளகாய் அல்லது தக்காளியான்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, அது தவறான பதில். சரவணவேல், கோழி, அது பெப்ப சிக்கனா என்னையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, அதுவும் தவறான பதில். செல்வி என்ன சொல்றீங்க?
6: நான் நினைக்கிறேன்
5: இல்லம்மா, அதுவும் தவறான பதில். தக்காளியா அப்படின்னு ஆனனும் கேட்டிருக்காரு. இல்ல, ஓ, பல பேர் தக்காளின்னு தான் நினைக்கிறீங்க. சக்தியும் வந்து தக்காளி அப்படின்னு தான் சொல்றீங்க. இல்ல, பாஸ்கரன், அது மட்டன் கறி அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா உப்பு மிளகு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இல்லை, தவறான பதில். விமலா தேவி சொல்றாங்க புளின்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க வந்து புளி சாதத்துக்கான ரெசிபி சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க, தவறான பதில். ஜெயம் சொல்றாங்க தக்காளி விட்டுருக்கீங்க, அது வந்து தக்காளி சாதம் நினைக்கிறேன், இல்ல ரசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க, தவறான பதில். சில பேர் சரியான பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. பானு சொல்லிருக்காங்க பூண்டுதான் அந்த மிஸ்ஸிங், நீங்க வந்து சூப் செய்றீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ராஜேஷ் சொல்றாங்க சாந்தி முட்டையா, முட்டைதான் அந்த விடுபட்ட டிஷா அப்படின்னு. சரி, அப்படியே இருந்தாலும் அந்த டிஷ் என்னமா அதை சொல்லணுமே நீங்க. மற்றும் ஒரு நேயர் சவி, சாவித்ரி, சோறு அதுதான் அந்த விடுபட்ட பொருள், இல்லனா வந்து பச்சைப்பயிர், வெண்பொங்கலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, தவறான பதில். சில நேயர்கள் வந்து சரியான பதில அப்படியும் கண்டுபிடிச்சிட்டீங்க. கில்லாடி, நம்ம ஹலிமா கரெக்டா தான் சொல்லிருக்காங்க உங்களை பத்தி. சரி, நான் கொடுக்கக்கூடிய க்ளூ வந்து இதுதான், குறிப்பு இதுதான். ஏற்கனவே சரியா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த இஞ்சி அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது அப்படியே பொடிசா நறுக்குவாங்க இதுக்காக. மிளகுன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதை முழு மிளகா போடுவாங்க. இப்ப நீங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருவீங்க அது என்ன விடுபட்ட பொருள்கள் அப்படின்னு. சொல்லுங்க பாக்கலாம், என்ன டிஷ் அது?
0: நடுவுல கொஞ்சம்
4: சாப்பாடு காணும்.

0: ஓட்டிக்கிட்டு ஜிமிக்கு போற தானே?
1: ஆமா, பொருட்களை வாங்க என் நண்பர்களோட போறேன்.
0: ஓ, ஆனா இந்த புது விடுமுறை காலத்துல சுங்கச்சாவடிகள்ல போக்குவரத்து அதிகமா இருக்குமா?
1: நாங்க வான் மோட்டோரிங் இணையதளத்திலயோ ICAவின் பேஸ்புக் பக்கத்திலயோ போக்குவரத்து தகவல்களை சரி பார்த்த பிறகுதான் புறப்படுவோம்.
0: மை ICACLE வழி QR குறியீட்டை பெற மறந்துடாத. இது சுங்கச்சாவடிய இன்னும் வேகமாகவும் சுலபமாகவும் கடக்க உதவும். வரிசையை தாண்டி செல்லாத.
1: ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி.
2: இதா நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீரங்கம்சாலி முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்ற முருக்களை தம்போய் JB-யில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
0: நடுவுல கொஞ்சம்
4: சாப்பாட காணும்,
0: நடுவுல கொஞ்சம் சாப்பாட காணும் அங்கத்துல சில சமையல் பொருள்களை கொடுத்திருந்தேன். அதுல பிரதானமான இரண்டு பொருள்களை விட்டிருந்தேன். அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் கொடுத்திருந்த பொருள்கள் இவைதான். வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி மற்றும் உப்பு. பல நேயர்கள் வந்து சரியான பதில சொல்லியிருந்தீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆனா அதுல முதல் நேரா பதில் சொன்னவங்க கோமதி தான். கேளுங்களேன்,
5: நான் நினைக்கிறேன் நீங்க வடை செய்ய போறீங்க. ஸோ அதுக்கு வந்து உளுந்து இல்லைன்னா கடலை பருப்பு, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு. ஓகே, பாய்.
0: ஆமா, அதுதான் சரியான பதில். நான் சொன்ன அந்த சமையல் குறிப்பு வந்து வடைதான். அதனால கோமதி சரியான பதில்மா. மற்ற சில நேயர்களும் வந்து வடை அப்படிங்கறது பிறகு வந்து சரியான பதிலா சொல்லியிருந்தீங்க. நீங்க தான் சரியான பதிலா முதல் நேயரா சொல்லியிருந்தீங்க. வடை பற்றின சில சுவாரஸ்யமான குறிப்புகள் இருக்கு. செய்திகளுக்கு பிறகு அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நடுவுல கொஞ்சம்
4: சாப்பாட காணும்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூரின் பொருளாதாரம் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் 6 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. முந்தைய காலாண்டில் பதிவான 5.7 விழுக்காட்டு வளர்ச்சியை விட அது அதிகம். மொத்த விற்பனை, உற்பத்தி, நிதி, காப்புறுதி ஆகிய துறைகள் இவ்வாண்டின் முதல் காலாண்டு வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக இருந்தன. இவ்வாண்டு சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி முன்னதாக முன்னுரைக்கப்பட்டது போல் 2 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடு வரை இருக்கும் என வர்த்தக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்தாலும் செயற்கை நுண்ணறிவு துறை தொடர்ந்து வலுவான வளர்ச்சி காணும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சு சொன்னது. SMRT நிறுவனம் அதன் கீழ் செயல்படும் ரயில் நிலையங்கள், பராமரிப்பு சேவை நிலையங்களில் எலி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவிருப்பதாக தெரிவித்துள்ளது. அண்மையில் ரயில் ஒன்றினுள் எலி புகுந்து அங்குமிங்கும் ஓடும் காணொளி இணையத்தில் பகிரப்பட்டது. கிழக்கு மேற்கு பாதையின் ரயில் ஒன்றில் அந்த சம்பவம் நடந்தது குறித்து தெரியும் என்று SMRT நிறுவனம் சொன்னது. ஒவ்வொரு நாளும் சேவை முடிந்தவுடன் ரயில்கள் முழுமையாக சுத்தம் செய்யப்படுவதாக நிறுவனம் சொல்லிற்று. உலகில் எண்ணெய் விலை கடந்த 2 வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. விரைவில் மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வரக்கூடும் எனும் நம்பிக்கை சரிவுக்கு காரணமாக சுட்டப்பட்டது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 5 விழுக்காடு குறைந்து பீப்பாய்க்கு சுமார் $98 என பதிவானது. அமெரிக்காவின் WTI கச்சா எண்ணெயும் 5 விழுக்காட்டுக்கு மேல் குறைந்து சுமார் $91 விற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஓர் ஒப்பந்தம் எட்டப்பட்டு கையெழுத்தாகும் வரை அமெரிக்க கடற்படை ஹொர்முஸ் நீரிணையை முற்றுகையிடும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்வதில் அவசரப்பட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க அதிகாரிகளிடம் கூறியதாகவும் அவர் சொன்னார். அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாடு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டதாக அதிபர் டிரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். ஈரான் அணுவாயுதங்களை உருவாக்கவோ அல்லது பெறவோ முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தமது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் குறிப்பிட்டார். ஈரான் இணங்கி வரும் வரை அதன் துறைமுகங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் சொன்னார். ஈரான் அமெரிக்காவிற்கும் தனக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இன்னும் நிலவுவதாக கூறியிருக்கிறது. ஹர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இருப்பதாக அதிபர் டிரம்ப் கூறுவதை ஈரான் மறுத்துள்ளது. நீரிணையை நிர்வகிக்க சட்டப்பூர்வ உரிமை ஈரானுக்கு இருப்பதாக உச்ச தலைவரின் ஆலோசகர் சொன்னார். தொடர்ந்து மிரட்டல்கள் விடுக்கப்பட்டால் அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியாவுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் சாத்தியமாகக்கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கருடன் நடந்த சந்திப்புக்கு பிறகு அவர் அவ்வாறு சொன்னார். வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்புக்கும் பயனுள்ளதாகவும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்றார் அவர். திரு ரூபியோ இந்தியாவிற்கு 4 பயணம் மேற்கொண்டிருக்கிறார். வார இறுதியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்தார். நாளை அமெரிக்க இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 குவாட் கூட்டணியின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பில் திரு ரூபியோ கலந்து கொள்வார். அனைத்துலக அமைதிக்காக்கும் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகளின் எண்ணிக்கை கடந்த 25 இல்லாத அளவு குறைந்துள்ளதாக ஸ்டாக்ஹோம் அனைத்துலக அமைதி ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. 2025 இறுதியில் அனைத்துலக அமைதிக்காக்கும் நடவடிக்கைகளில் ஏறக்குறைய 79,000 அதிகாரிகள் மட்டுமே ஈடுபட்டனர். இது 2016 ஒப்பிடுகையில் சுமார் 49 விழுக்காடு குறைவு. இந்த நிலை தொடர்ந்தால் உலக உலகளாவிய ஒத்துழைப்பு மிகவும் பலவீனமடையும். மேலும் மோதல்களை கையாள்வதில் ஐக்கிய நாட்டு நிறுவனம் போன்ற அமைப்புகளின் பங்கு கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விடும் என்று கழகம் எச்சரித்தது. நிதி பற்றாக்குறை, அனைத்துலக பதற்றம் போன்றவை ஒரே நேரத்தில் நிகழ்வதே அமைதி காக்கும் நெருக்கடிக்கு காரணம் என்று ஆய்வுக் கழகம் கூறியது. மலேசியாவின் பெட்ரோனாஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான மிதக்கும் எண்ணெய் சேமிப்பு கப்பலில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 3 ஊழியர்கள் மாண்டனர். ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. ட்ரங்கானோ மாநில கடற்கரைக்கு அப்பால் நேற்று பிற்பகல் சம்பவம் நிகழ்ந்ததாக பெட்ரோனாஸ் நிறுவனம் சொன்னது. காயமடைந்த ஊழியர் மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டதாகவும் அவர் தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்தது. விபத்து குறித்த மேல் விவரங்களை அது தரவில்லை. எனினும் மீட்பு படகுடன் இணைக்கப்பட்டிருந்த கயிறு அல்லது கொக்கி கழன்றிருக்கலாம் என்றும் அதனால் ஊழியர்கள் தண்ணீரில் விழுந்திருக்கக்கூடும் என்றும் காவல்துறை சொன்னது. சீனாவில் நிலக்கரி சுரங்க வெடிப்பில் காணாமல் போன இருவரை தேடும் பணி தொடர்கிறது. சுரங்க வெடிப்பில் 82 மாண்டனர், 128 காயமடைந்தனர். 100 அதிகமான மீட்பு படை அதிகாரிகள் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தண்ணீர் நிறைந்திருந்த சுரங்கத்திற்குள் தேடும் பணிகள் மேற்கொள்வது சவாலாக இருக்கிறது. இன்னொரு வெடிப்பு ஏற்படுவதை தடுப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்துகிறார்கள். முதல் வெடிப்பினால் பூமிக்கடியில் தீப்பிழம்புகள் அல்லது மிகவும் வெப்பமான பகுதிகள் உருவாகியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆமாங்க, இந்த வாரம் ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களே. முதல்ல இந்த நடுவுல கொஞ்சம் சாப்பாட காணும் நிகழ்ச்சி உங்களுக்காக இந்த அங்கம் வந்து இடம்பெற்று முடிஞ்சது இல்லையா? அதுல நான் வந்து ஒரு சமையல் குறிப்பு கொடுத்திருந்தேன். முக்கியமான பிரதானமான 2 சமையல் உணவு பொருள்களை விட்டுருந்தேன். அதுல நேயர் கோமதி சரியான பதில கண்டுபிடிச்சிருந்தாங்க, சில நேயர்களும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா கோமதி தான் முதல் நேயரா. வடைய தான் நீங்க சொல்றீங்க சாந்தி, அது வந்து உளுந்து வடையாவும் இருக்கலாம், பருப்பு வடையாவும் இருக்கலாம். அதனால நீங்க ஒண்ணு உளுந்தா இருக்கணும், விடுபட்ட பொருள் வந்து உளுந்தா இருக்கலாம் அல்லது பருப்பாவும் இருக்கலாம் அப்படின்னு சரியான பதில சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்கள். இந்த வடை அப்படின்னு சொல்றப்போ வடைக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பின்னணியே இருக்கு, அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 1 மணி நேரத்துல என்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த 1 மணி நேரம் வழக்கமா ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, தமிழ் சார்ந்த 1 மணி நேரம் இது இல்லையா, தமிழ் மொழிக்குன்னே ஒதுக்கப்பட்டுள்ள 1 மணி நேரம். அதுல ஹலீமா ஏற்கனவே திரு அமனுல்லா, அவர் வந்து ஒரு விரிவுரையாளர், திரு அமனுல்லாவை பேட்டி கண்டிருக்காங்க. என்ன செய்திருக்காரு திரு அமனுல்லா? தமிழ் மொழியில ஒரு இணையதளத்தையே அவர் ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி ஒரு பேட்டி கண்டிருக்காங்க ஏற்கனவே. அத பிறகு உங்களுக்காக நான் ஒலிபரப்புறேன். ஆனா அதற்கு முன்பு இந்த வடை அதுல என்னத்தான் விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
7: உங்களுக்கு தெரியுமா,
8: நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச வடை அப்படிங்கிறது 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான பாரம்பரிய இந்திய சிற்றுண்டி வகை அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா வடை பற்றின ஆரம்ப கால குறிப்புகள் என்னென்ன சொல்லுது தெரியுமா? பழங்கால இந்திய நூலான தர்ம சூத்திரத்துல, அதாவது நான் சொல்றது கிமு 800 கிமு 300 ஆண்டுகளுக்கு முன்புங்க, வடை பற்றிய குறிப்புகள் வதகா அப்படிங்கிற பெயர்ல காணப்படுதுங்க. இப்போ மன்னர்கள் காலத்துக்கு வந்தீங்கன்னா 12 நூற்றாண்டுல 3வது சோமேஸ்வர மன்னர் தொகுத்த ஒரு சமஸ்கிருத கலை களஞ்சியத்துல ஊற வைத்த பாசி பருப்பை அரைத்து உருண்டையாக பொரித்தெடுக்கும் முறை அப்படின்னு ஒண்ணு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அப்போ அது வடை தானே. 19வது நூற்றாண்டுல இந்தியர்கள் புலம்பெயர்ந்தப்போ வடையும் உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிருக்கு. ட்ரினிடாட் அண்ட் டொபேகோ போன்ற நாடுகள்ல வடை வந்து பரா அப்படின்னு அழைக்கப்பட்டு ரொம்பவே பிரபலமா ஒரு உணவா மாறி இருக்கு. பாருங்க, நாம எல்லாரும் சும்மா சாதாரணமா வடை வடை வடை அப்படின்னு வடைய வந்து அவ்வளவு லேசா நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு சாயந்தர நேரமானா வடை சாப்பிடுவோம்ப்பா, தேக்காக்கு போனா ஏ வடை வாங்கிட்டு வா அப்படின்னு வடைய அவ்வளவு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. இனி யாருமே வடைய வந்து அவ்வளவு குறைச்சி எடை போட்டுற வேணாங்க, ஏன்னா வடை எடையிலதான் லைட்டா இருக்கு. ஆனா வடைக்கு பின்னால எவ்வளவு வெயிட்டா ஒரு சரித்திரம் இருக்கு பாத்தீங்களா?
9: இத்தகவலை வழங்கியோர்
10: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: வாரம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அடுத்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு பேட்டி, அதை உங்களுக்காக நான் ஒலிபரப்ப இருக்கேன். உங்க ஹலீமா திரு அமனுல்லாவை பேட்டி கண்டிருக்காங்க. திரு அமனுல்லா ஒரு தமிழ் விரிவுரையாளர். அவரு தமிழ்ல ஒரு இணையதளத்தையே உருவாக்கி இருக்காரு. அதை பற்றி தான் ஹலீமா வந்து அவரை பேட்டி கண்டிருந்தாங்க. இந்த பேட்டியை தற்போது ஒலியினுடைய பேஸ்புக் பக்கத்திலையும் நீங்க வந்து காணொலியா காணலாம். ஒலி துணுக்கா இப்போ உங்களுக்காக நான் இங்க ஒலியேற்றுறேன். ஒலியின் பேஸ்புக் பக்கத்துக்கு போனீங்கன்னா அந்த காணொலியும் வந்து அந்த பேட்டியை வந்து காணொலி வாயிலா நீங்க காணலாம். பேட்டி பேட்டியின் ஒலித்தனுக்கு இது உங்களுக்காக.
1: ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. உலகத்தின் தொன்மையான மொழி நம் தமிழ் மொழி இன்று மின்னிலக்க உலகத்துல ஒரு புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கதான் சொல்லணும். 2000 ஆண்டு கால இலக்கிய செழுமையையும் இலக்கண துல்லியத்தையும் கொண்ட தமிழ் இன்றைய தலைமுறைக்கு பிடித்தவாறு எளிமைப்படுத்துவது ரொம்ப பெரிய ஒரு சவாலா இருக்கு. ஆனா அந்த சவாலை ரொம்ப அழகா சமாளித்து நமக்கு அருமையான ஒரு இணையதளத்தை கொடுத்திருக்காரு திரு அமனுல்லா. அவர்தான் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் திரு அமனுல்லா, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் ஹலீமா, மிக்க நலமா இருக்கிறேன்.
1: திரு அமனுல்லா, அழகான ஒரு தமிழ் இணையதளத்தை உருவாக்கி நீங்க கொடுத்திருக்கீங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லுங்களேன்.
2: எனக்கு பள்ளி செல்லும் வயதுல உள்ள பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருட காலமா அவங்க நான் வீட்டில இருந்து வேலை செய்யும் பொழுது இடத்துல வந்து தமிழ் வீட்டு பாடத்துல உள்ள சந்தேகங்களை கேட்பாங்க.
1: சரி,
2: அந்த சந்தேகங்கள் எப்படி இருக்குன்னா, இதுல ஒற்றுப்பிழை இருக்குதா, இதுல ஒற்று எழுத்து நான் வைக்கணுமா, இல்ல நகரத்துல 3 சுழி நா போடணுமா, 2 சுழி நா போடணுமா, இந்த மாதிரி சிறு சிறு சந்தேகங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வருவாங்க. அப்ப நான் அவங்களுக்கு ரெகுலர் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவேன். அப்ப எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, நமக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், இதனால அவங்களுக்கு எளிமையா நம்ம சொல்லி கொடுத்துடலாம். தமிழ் தெரியாத பெற்றோர்கள் நிறைய பேர் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. தமிழ் அவங்க படிச்சிருப்பாங்க, ஆனா அந்த மாதிரி வீட்டு பாடத்துல சந்தேகங்கள் வரும்போது அவங்களுக்கு அது சந்தேகமா இருக்கும். இதை ரெக்டிஃபை பண்றதுக்காக ஒரு சிறு இணைய பக்கத்தை உருவாக்கலாமா அப்படின்னு முயற்சி செய்து அதன் மூலமா வந்து இன்னைக்கு பெரிய பரிமாணம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆக்டிவிட்டிஸோட இந்த இணைய பக்கத்தை நாங்க உருவாக்கி இருக்கிறோம்.
1: கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த இணையதளத்துல நிறைய அம்சங்கள் இருக்கின்றன. எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுனே எனக்கே தெரியல சார். தமிழ் வார்த்தைகள், கணினி ஒலியுடன் எழுத்து பயிற்சி, உயிர்மை எழுத்துக்கள், எழுத்துக்கூட்டி படிக்கிறது, வார்த்தைகள் படிப்போம், இப்படி பலதரப்பட்ட அம்சங்களை நீங்க இந்த ஒரு இணையதளத்துக்குள்ள புகுத்திருக்கீங்க. எத்தனை மாதங்கள் எடுத்தன இந்த ஒரு இணையதளத்தை நீங்க உருவாக்குறதுக்கு?
2: இதை வந்து உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட நான் என்னுடைய வேலைகளை, ஏன்னா நான் பல்கலைக்கழகத்திலையும் பலதுறை தொழிற்கல்லூரிகளிலும் நான் வந்து பார்ட் டைமா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணிட்டு வர்றேன்.
1: சரி,
2: அங்க எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், ஹோம்ஒர்க்ஸ் மார்க் பண்ண வேண்டி இருக்கும். அந்த நேரத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 2 மாத காலம் இதுக்கு முயற்சி செய்து இதை உருவாக்குன அது வந்து முதல் பதிப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய செய்ய வேண்டி இருந்தது. இதை உருவாக்குற குழுல வந்து நாங்க 2 பேர் தான் இருந்தோம். ஒண்ணுனா இன்னொன்னு ஏஐ அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு.
1: சரி சரி, அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நீங்க நிறைய அம்சங்களை செய்திருந்தீங்க. இது உங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு இந்த இணையதளத்தை உருவாக்குறதுக்கு.
2: இந்த இணையதளத்தை உருவாக்கும் பொழுது முதல்ல செயற்கை நுண்ணறிவுல வந்து நம்ம அந்த ப்ராம்ப்ட கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட வந்து சரியான முறையில வடிவமைச்சு கொடுத்தோம்னா செயற்கை நுண்ணறிவு குழம்பாம அதை எளிமையான முறையில நமக்கு வடிவமைச்சு கொடுத்துரும்.
1: சரி,
2: எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமா பாடத்திட்டங்களை எழுதி பாட முறைகளை எழுதி பழக்கம் இருக்கனால அதுக்கு தேவையான ப்ராம்ப்ட எழுதுறது எனக்கு கொஞ்சம் சுலபம் இருந்தது. அப்ப அந்த ப்ராம்ப்ட எழுதி நான் அதுல அப்லோட் பண்ணும்போது அது அந்த பேஜ் கிரியேட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஆனா ஏஐ கொடுத்ததுனால அது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நிறைய தவறுகள் வந்து இங்கேயும் எங்கேயும் செய்யும். அதுக்கப்புறம் அதை உட்காந்து மேனுவலா லைன் பை லைனா பார்த்து எங்க தவறு நடக்குது அப்படின்னு பார்த்து ரெக்டிஃபை செய்யணும். அந்த ரெக்டிஃபை செய்யறதுக்கு நேரங்கள் வந்து ரொம்ப நிறைய எடுத்தது.
1: அதை நீங்க எல்லாமே சரி செய்த உங்களுடைய பிள்ளைகளிடம் பேர பிள்ளைகளிடம் காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் எப்படிப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்தன?
2: என்னோட முதல் கஸ்டமர் வந்து என்னுடைய 2 பேர பிள்ளைகள்.
1: சரி,
2: சோ நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் இதை காமிக்கும் போது முதல்ல அவங்க சொன்ன கருத்து என்ன இருந்ததுன்னா, சில வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமா இருக்கு, எளிமையான வார்த்தைகளை போடணும். அப்ப நான் உணர்ந்து கொண்டேன், கடினமான வார்த்தைகளை முதல்ல அறிமுகப்படுத்துறத விட எளிமையான வார்த்தைகள்லேருந்து ஆரம்பிச்சா அந்த பிள்ளைகளுக்கு வந்து எளிமையா இருக்கும். ரெண்டாவது, சில ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லா போடணும். அதுல வந்து ஒலி வந்தா நல்லா இருக்கும், சவுண்ட் வந்தா நல்லா இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் சவுண்ட. அப்ப சவுண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தமிழ் எழுத்துகளுடைய சவுண்டை வந்து கணினி வந்து தனித்தனி எழுத்தா படிக்கிறது வந்து கணினிக்கு வந்து ரொம்ப சேலஞ்ச். இப்ப அம்மான் இருக்குன்னா அம்மாங்கிற எழுத்த அந்த வார்த்தை அப்படியே முழுமையா படிச்சிரும், இம்முங்கிற எழுத்த சொல்லும் போது கணினி படிக்கும்போது அது கொஞ்சம் திணறும். அப்ப அந்த வார்த்தைகளுடைய ஒலிய வந்து ஒன்னு ஒன்னா நான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ நீங்க அந்த முதல் பக்கத்துல பாக்கலாம், எல்லா எழுத்துகளுக்குள்ள ஒலியும் என்னுடைய குரல் தான் அதுல ஒலிக்கும் ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும். அப்புறம் அதை கம்பைன் பண்ணி அந்த பிள்ளைங்கள்ட்ட காமிக்கும் போது அந்த பிள்ளைங்க ஓ இப்ப இந்த பக்கம் வந்து சிறப்பா அமைஞ்சிருக்குது, அடுத்த பக்கத்துல இந்த மாதிரி மாடிபிகேஷன் செய்யணும் அப்படின்னாங்க பேரப்பிள்ளைகள் மட்டும். நான் இதை பேரப்பிள்ளைகளோட நிறுத்தல. நான் முதல்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் கணினி துணைப்பாட வகுப்புகள் நடத்திட்டு வர்றேன். கிட்டத்தட்ட 2 ஜெனரேஷன் நடத்திருக்கேன், ஃபாதர்ஸுக்கும் நடத்திருக்கேன், சன்னுகளுக்கும் நடத்திருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் ஒரு 5-6 பேருக்கு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி இதை பத்தி ஃபீட்பேக் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்ப அவங்களும் சில வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வச்சு திரும்ப ஏஐல சொல்லி ரிஃபைன் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணி தான் இப்ப உள்ள இணையதளம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு.
1: இதை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2-3 மாதங்கள் எடுத்திருக்கும்?
2: எடுத்திருக்கும், தாராளமா 2-3 மாதங்கள் எடுத்திருக்கும். பிகாஸ் என்னுடைய வேலைகளையும் செய்து கொண்டு இதுலயும் உட்காந்து செய்ய வேண்டியிருந்தது. ஸோ அதனால நிறைய நேரங்கள் வந்து அதுக்கு வந்து இன்வெஸ்ட் செய்ய வேண்டியிருந்தது. அதுல முக்கியமான நேரங்கள் வந்து அந்த வார்த்தை கோர்வைகள் அந்த ஃபைல் அந்த வேர்ட்ஸுடைய கேலரியை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய நேரம் எடுத்தது. ஏன்னா வார்த்தைகள் வந்து எளிமையாக எடுத்துடலாம், அந்த வார்த்தைகளுக்கு தேவையான மொழிபெயர்ப்பும் அந்த வார்த்தைகளும் பிள்ளைகள் வந்து எளிமையான முறையில் வந்து புரிந்து கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். இந்த இணையதளத்தில் வந்து ஒரு முக்கியமான கூறுன்னு சொல்லப்போனால் அந்த எழுத்து கூட்டி படித்தல் அப்படிங்கிற கூறு. இப்ப அம்மா அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கோமே, அந்த அம்மாங்கிற வார்த்தையை இந்த பிள்ளை சூஸ் பண்ணா அந்த எழுத்து கூட்டி படித்தல் ஆக்டிவிட்டியில 3 விதமான லைன் அது கொடுக்கும். முதல் எழுத்துல ஆ அப்படிங்கிற எழுத்து மாத்திரம் இருக்கும், அதை அழுத்துனா உங்களுக்கு ஆங்கிற சவுண்ட் வரும். அடுத்த வரியில ஆவோட இம் சேர்த்து அம் அப்படின்னு இருக்கும், கம்பைன் பண்ணி அதை அழுத்துனா உங்க அம் அப்படிங்கிற சவுண்ட் வரும், ஒலி வரும். அப்புறம் 3வது வரியில தான் அ இம்மா அந்த 3 எழுத்து சேர்ந்து முழு வார்த்தையும் இருக்கும். அப்ப அம்மான்னு எழுத்தும் போது அ இம்மா அழுத்தி அவங்க அழுத்தும் போது அம்மாங்கிற ஒலி வரும். இந்த அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு மாத்திரம் இல்லாம கிட்டத்தட்ட 300+ வார்த்தைகள் இதுல இருக்குது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க சூஸ் பண்ணி அவங்க படிக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்தினுடைய சவுண்டையும் வந்து இன்டைரக்டா அவங்க அல்டிமேட்டா கத்துக்குவாங்க. அவங்க கத்துக்கிறோம் தெரியாமலேயே அந்த ஒலிகளை வந்து அவங்க எளிமையான முறையில அவங்க கத்துக்குவாங்க.
1: தமிழை கற்கவும் பயன்படுத்தவும் எளிதாக்குவது காலத்தின் கட்டாயமா இருக்குது. அதை நீங்க ரொம்ப அழகா செய்திருக்கீங்க தான் சொல்லணும் சார். ஏன்னா இவ்வளவு தரமான அருமையான ஒரு தமிழ் இணையதளத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. இது பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கு அப்பா அம்மா அவங்களும் கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய உதவியா அமையும். 35 அம்சங்கள் இருக்கின்றன. நான் உண்மையாகவே நினைச்சேன் நீங்க 1 வருஷத்துக்கு எடுத்திருப்பீங்கன்னு இந்த இணையதளத்தை செய்து முடிக்கிறதுக்கு. ஆனா 2-3 மாதங்கள்லயே இவ்வளவு அருமையான ஒரு இணையதளத்தை அதுவும் இலவசமா எங்களுக்கு நீங்க வழங்கியிருக்கீங்க. இந்த இணையதளத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த யூசர் நேம் தேவையில்லை, கடவுச்சொற்கள் தேவையில்லை. நீங்க அதை இணையதளத்தை தட்டிச்சு செஞ்சாலே உங்களுக்கு இந்த இணையதளம் இலவசமாக கிடைக்கும். நீங்க QR குறியீடையும் பயன்படுத்தலாம், அல்லது இணையதளத்துக்கும் நீங்க செல்லலாம். அந்த QR குறியீடை இப்ப நான் உங்களுக்காகவே காட்டுறேன். ஆமா, இதுதான் அந்த QR குறியீடு.

0: டேப்லெட்லயும் வேலை செய்யும்,
1: சரி,
0: கை தொலைபேசிலையும் வேலை செய்யும். இப்ப கை தொலைபேசி ஒரு பிள்ளைக்கு இருந்தா, திறன்பேசி இருந்தா, அதுல எழுத்த ஆங்கிற எழுத்தை வந்து அவங்க விரல்களாலேயே அப்படியே அழகான முறையில எழுதலாம்.
1: கைபேசிலையும் இதை நீங்க பதிவிறக்கம் செய்யலாம்,
0: அதுலயும் அவங்க வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த இணையதளத்தை பயன்படுத்துறதுக்கு வந்து எந்த விதமான பதிவும் கிடையாது, பதிவு கட்டணம் கிடையாது, கடவுச்சொல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஜஸ்ட் அந்த www.infocomonline.com/tamil அப்படிங்கிற இணைய பக்கத்துக்கு போனா என்ன கருவியை யூஸ் பண்ணாலும் சரி உடனடியே அந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கையெழுத்தை கொண்டு மாணவர்கள் வந்து எளிமையான முறையில் எப்படி தமிழ் எழுத்துக்களை எழுதணும் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு எளிமையான முறையில் கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் வார்த்தைகளை அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆக்டிவிட்டி ஒன்று வச்சிருக்கிறோம்.
1: சரி,
0: ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நா அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா முன்னால வந்து என்ன எழுத்துக்களை சேர்த்தா அந்த அண்ணா அண்ணா அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். இப்ப அன் இன்னுங்கிற வார்த்தை இருக்கு, இன்னுங்கிற வார்த்தைக்கு என்னென்ன வார்த்தைகளை சேர்க்கலாம், உன் அப்படின்னு சேர்க்கலாம், ஊன் அப்படின்னு சேர்க்கலாம், கண் அப்படின்னு சேர்க்கலாம், கான் அப்படின்னு சேர்க்கலாம். அந்த ஒரு இன்னோட சேர்த்து என்னென்ன வார்த்தைகள் சேர்க்கலாம், எழுத்துக்களை முன்னால சேர்த்தா வார்த்தைகள் ஃபார்ம் ஆகும். இப்படி அந்த மாணவர்கள் வந்து அவங்க வெக்காபுலரியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் சொல் வளங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ இது ஒரு லெவல்குள்ள நம்ம கன்ஃபைன் பண்ண விரும்பல. ஒரு கிண்டர் கார்டன் படிக்கக்கூடிய, மழலை பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர் கூட அந்த எழுத்தை யூஸ் பண்ணலாம். ஒரு தொடக்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் அந்த வார்த்தைகளை பத்தி கற்றுக்கொள்றதுக்கு யூஸ் பண்ணலாம். உயர்நிலை பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அவர்கள் மேலும் மேலும் வந்து இலக்கண பாடங்கள், சிறு சிறு இலக்கண பாடங்கள் அதுல இருக்கு, மரபுத்தொடர், இணைமொழிகள், குறில் நடில், இந்த மாதிரி பாடங்கள்லாம் அவங்க பயன்படுத்தலாம். பெற்றோர்களும் பயன்படுத்தலாம். தமிழ் மொழி வளத்தை வந்து நான் வந்து எளிமையான முறையில கத்துக்கொள்ளணும், நான் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கத்துக்கொள்ள விரும்பல, இல்ல என் பிள்ளைகள்கிட்ட கத்துக்கொள்ள விரும்பல அப்படின்னு நினைக்க பெற்றோர்களும் இந்த இணையதளத்தை வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்.
1: இந்த புதிய தமிழ் கற்றல் இணையதளத்தை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணுங்க. இலவசமா வேற உங்களுக்கு வழங்குறாங்க, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் இல்லையா? நிறைய வளங்கள் நம்மளை சுத்தி இருக்குது. நம்ம கொஞ்சம் அப்படியே அன்னார்ந்து பார்த்து என்னென்ன வளங்கள் இருக்கின்றன தெரிஞ்சா அதை நமக்கு சாதகமா நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம தமிழ்ல பேசினாதான் நம்ம பிள்ளைகளும் தமிழ்ல பேசுவாங்க. இப்ப வீட்டுல எப்போதுமே நம்ம ஆங்கிலத்துல பேசணும்னா அவங்களும் பதிலுக்கு ஆங்கிலத்துல தான் சொல்வாங்க இல்லையா, தமிழ்ல அவங்க பேச மாட்டாங்க. அதனால நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுல எதுவும் இல்லை, ஓ அவங்க தமிழ்லயே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. நம்ம முதல்ல தமிழ்ல பேசுறோமா, நம்ம கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும். எளிமையா நீங்க சுலபமான சில வார்த்தைகள் வாக்கியங்களை தமிழ்லயே நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க தமிழ்ல பதில் சொல்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அதில் முதல் படியா கூட நீங்க இந்த இணையதளத்துல ஒரு படியா எடுத்து வைக்கலாங்க. அருமையான ஒரு பதிவு, அருமையான ஒரு இணையதளம். எனக்கே அந்த ஆர்வத்தை நீங்க தூண்டிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய தூண்டுதலா எனக்கும் இருந்துச்சு. அடிங்கப்பா, இதுல 35 அம்சங்கள் இருக்கின்றனவா, எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா 40 காலமா நீங்க ஒரு கல்வியாளரா இருக்கீங்க சார், அதுவும் கணிதம் தொழில்நுட்ப சார்ந்த பலவற்றை நீங்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம தமிழுக்கும் ஏதாவது செய்யணும். பேர பிள்ளைகள் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காகவும் மற்றவர்களுக்கும் நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நல்ல தரமான ஒரு இணையதளத்தை நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. தமிழ் ஆர்வலராகவும் நீங்க இருக்கீங்க இல்லையா? முத்தாய்ப்பா நம்ம முடிச்சு வைப்போமே, ஒரு கவிதையோட முடிச்சு வைக்கலாமா?
0: தாராளமா, தாராளமா. தமிழ் வந்து என்னுடைய தாய்மொழி, நம்முடைய தாய்மொழி. அதை வந்து நம்ம என்ன விதத்துல நம்ம அந்த தாய்மொழிக்கு வந்து உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு எப்போதுமே உண்டு. நான் கணினித்துறையில பயன்படுத்தினாலும், கணினித்துறையில பணியாற்றினாலும், அதன் மூலயமா நான் பொருள் ஈட்டினாலும், தமிழ் மொழியில என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த இணையதளத்தின் மூலமா என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ அதை நான் தொடர்ந்து செய்து வருவேன் அப்படிங்கறத நான் இங்கே தெரிவித்துக் கொள்றேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிறு கவிதையோட இதை வந்து நம்ம முடிச்சு கொள்வோம். முத்தாய்ப்பா, வெள்ளத்தாள் அழியாது, வெண்தணலில் வேகாது, கொள்ளையிட முடியாது, கொடுத்தாலும் குறையாது. அது என்ன அப்படின்னு ஹலிமாட்ட நான் கேட்டேன்னா அவங்க உடனே சொல்லுவாங்க, கல்வி.
1: அதேதான். ஆமா, நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியும் கல்வியை பற்றிதான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. 40 காலமா ஒரு கல்வியாளரா நீங்க இருந்திருக்கீங்க, தொடர்ந்து இருக்கீங்க, அது உங்க ரத்தத்துல ஊறி போன ஒன்று சொல்லலாம். அவரு ரொம்ப அழகா நமக்கு இந்த இணையதளத்தை கொடுத்துட்டாரு. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பொறுப்பு இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது, தமிழ் மொழிய வாழும் மொழியா மாற்றுவது, வாழும் மொழியா தொடர்ந்து அதை இருக்க வைப்பது. நன்றி சார், மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம்.
0: நன்றி, நன்றி, நன்றி ஹலிமா.

0: திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் தேவன் ஏகாம்பரம், சித்ரா சிவராமன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. சாலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்பொழுது 12:33 நேர்களே.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. BKEயை நோக்கி செல்லும் KJE, குறிப்பாக வுட்லண்ட்ஸ் சாலை எக்ஸிட்டில், மற்றும் ஒரு இடத்திலையும் விபத்து, அப்பச்சாங்கி சாலை ஈஸ்டை நோக்கி செல்லும் அப்பச்சாங்கி சாலை நார்த், குறிப்பாக சாங்கி நார்த் ஸ்ட்ரீட் ஒன்றுக்கு பிறகு விபத்து. அந்த பக்கமாக இருந்தீங்கன்னா 2 தடத்தை தவிர்த்துருங்க. துவாசை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக ஜாலான் பஹாருக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
5: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடுமுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
4: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல
5: விண்ணப்பிக்கலாம். 70 அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
0: வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும், எத்தனை விஷயங்கள் ஒரே நேரத்துல நமக்கு ஓடிட்டு இருந்தாலும், சில விஷயங்களை மட்டும் அந்தந்த நேரத்துக்கு சரியா கணக்கா அந்தந்த நேரத்துல நாம செஞ்சு முடிச்சிடணும். உதாரணத்துக்கு சாப்பாட்டு நேரத்துல கணக்கா நாம சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா? மதிய நேரமாச்சு, உணவு நேரமாச்சு, சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா? என்னங்க நீங்க மணியை நீங்க பாக்குறதே இல்லையா? நேரத்தை பாக்குறதே இல்லையா? அன்னார்ந்து கடிகாரத்தை பாருங்க, நேரத்தை பாருங்க. 12:36 ஆகுதுல.
8: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
9: தென்னிந்திய பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா. அதுவும் அனார்கலி சீரக சம்பானா சொல்லுவ வேணும். சூப்பர் மனு, சூப்பர் சுவை. அனார்கலியின் சீரக சம்பா அரிசி.
10: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை ஆனந்தம் ஆரம்பம்.
11: லைட்ஸ் கேமரா ரோலிங், மியூசிக்

0: வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
1: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
1: HDB, BISSAL, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: முழு வடிவமைப்பு சேவை, நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
1: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSR இன்டீரியர் டிசைன் .com அல்லது 9778123234.

0: மற்ற பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. May 31 வரை மட்டும்தான்.
1: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. ஏன் இசை இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா அடுத்து வரப்போற தகவல் அப்படிங்க. வழக்கமா ஒரு பழமொழியை கொடுத்து இந்த பழமொழி எப்படி மருவி வந்துச்சு அப்படின்னு உங்களை எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஹலிமா. ஆனா இன்று நேரம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால நானே ஒரு பழமொழியை உங்களுக்கு கொடுத்து அது எப்படி மருவி வந்துச்சு அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இசை ஏன் இப்படி இருக்குன்னா பழமொழி அப்படி இருக்க போதுங்க. இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர வர மாமியார் கழுதை போல் ஆனா. கழுதைங்கிறது கழுதை இல்லைங்க. இங்க கழுதை என்பது கைதை என வர வேண்டும். க இ அதாவது ய யா இ அப்படின்னு வருதுல, அதுல இ குரில் க இ தை அப்படின்னு வரணும். கைதை அப்படிங்கிறது இங்க ஊமத்தம் காய குறிக்குது. இந்த ஊமத்தம் பூ அப்படிங்கிறது ஆங்கிலத்துல தான் ஆப்பிள் அப்படின்னு சொல்றாங்க, கூகுள் பண்ணி பாருங்க. ஊமத்தம் பூ எப்படி ஆரம்ப காலத்துல ரொம்ப மென்மையா வளர்ந்து அழகா பூத்து கடைசியில காயில கொடிய விஷமா முள்ளா மாறி அப்பப்போ துன்புறுத்துற மாதிரி மாமியார்களும் ஆரம்ப காலத்துல அன்பா இருந்து பின்பு வம்பா வளர்ந்து இந்த விரல் வேற மேல மேல போய் இந்த இசைய ஏத்திக்கிட்டே இருக்கு பாருங்களேன், கடைசியில வேம்பா கசக்கிற மாதிரி அப்படின்னு வந்ததாலேயே இந்த பழமொழி அப்படி தோன்றுனுச்சுங்க. அப்படி வந்ததுதான் இந்த பழமொழி. வர வர மாமியார் கழுதை போல் ஆனாள். ஆனா அது அப்படி சொல்லக்கூடாது, வர வர மாமியார் கைதை போல் ஆனாள் அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி. சரி சரி, ஆனா மாமியார்களே இது வெறும் பழமொழி மட்டும்தான். எல்லாரும் ரவுண்டு கட்டி வாட்ஸ்அப் பக்கமா வந்துடாதீங்க. இது எப்படின்னா, அதாவது எல்லா மாமியார்களும் ஊமத்தம் பூ மாதிரி இருக்க மாட்டாங்க. பல மாமியார்கள் வெளியில ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்காங்க. எனக்கு வந்த மாமியார் கூட அப்படித்தான். அதனால உங்களுக்கு மாமியார் அப்படி இல்லனா, அல்லது அப்பேற்பட்ட மாமியாரா நீங்க இல்லனா கூட பரவாயில்லைங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அப்படி இல்லனா, உங்க மாமியார் அப்படி இல்லனா, அப்பேற்பட்ட மாமியாரா நீங்க இல்லனா கூட பரவாயில்லைங்க. பழமொழி பழமொழி தான், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்து வந்துடணும். அதை பற்றியே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கும் நல்லதில்லை, நம்ம மாமியாருக்கும் அது நல்லதில்லை.

0: ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: ஒளிபரப்பை வழங்குவோர் உலகின் மிகப்பெரிய கால்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகோல். உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீ வாட்சில் நீங்கள் பிஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, Feel It All with Coca-Cola.
2: பிற்பகல் ஒரு மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். அதனால சாமி 2 திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுருவோம். பாடல் முடிந்த செய்திகள், அதனையும் தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னும் சினிமா செய்திகள், கடி ஜோக் இதெல்லாம் வருதுங்க. அதனால தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்குறேன் நான் சாந்தி. செய்திகளுக்கு பிறகு சந்திக்கலாம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ள

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழலியிலே முதலே வளமை போல் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தமிழிசை.

நேர்கள் இதுவரை கேட்டது மங்கள வாத்தியை சியாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதி. டிஆர்டி தமிழதியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழதியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் வருவது விநாயகர் துதி. விநாயகர் துதியாக நித்யாஸ்ரீ குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக நித்யா ஸ்ரீ குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழ்நதியின் வடக்கம் தமிழ்நதியில் தொடரும் பக்தி பாமலர்கள் நிகழ்ச்சியிலே கிறிஸ்தவ கீதமாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருவரும் பார்க்கும் டிஆர்டி தமிழதியில். வழக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி டென்மார்க் பிரெண்டா நகரில் கூடிக்கொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினருந்து ஒலிப்பேழையிலிருந்து கண்மணி ராஜா குழுவினர் பாடிய

கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமியம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையிலிருந்து கண்மணி ராஜா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மனோ குழுவினர் பாடிய

கேட்டது இசையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. இசையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடிய அந்த இஸ்லாமிய கீதத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:06 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:06 பிறந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனையின் நேரம். நற்சிந்தனையின் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு ரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. என்ன ஜெயமலிந்து புங்கையராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
1: வாழும் வாழ்க்கையில் எல்லாமே வரும் போகும், எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்பமாக வாழ்ந்தது குறைவு, துன்பமாக வாழ்ந்ததுதான் அதிகம். முடிவு வரை இறைவன் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான் என்ற முழு நம்பிக்கையோடு காலை எழுந்தவுடன் மனத்துமையோடு இறைவனை வணங்கி வழிபடவும் வேண்டும். இளமையில் தொடர்ந்து முழுமை வரை நாங்கள் என்ன செய்தோம் நாம் அறியோ, இறைவன் முழுமையாக அனைத்தும் அறிவான். சோதனை வேதனை நோய் துன்பம் வந்தவுடன் இறைவனை குறை கூறக்கூடாது. முற்புறவிலும் இப்புறவிலும் என்ன செய்தோம் நாங்கள் அறியோ, அறிய முடியாது, இறைவன் மட்டும்தான் அறிவான். என்னதான் சந்தர்ப்பம் சூழ்நிலையில் பாவங்கள் தீமைகள் தப்பு தவறுகள் செய்திருந்தால் இறைவன் மன்னித்து வாழ வைப்பான். ஆனால் காலமும் கருமாவினைகளும் சும்மா விடாது. சோதனை வேதனைகள் தண்டனைகள் தந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு கவலைப்படாமல் கவலைப்பட்டால் உடல் கட்டுவிடும். மன வலியோடு மன தைரியத்துடன் உருவப்படுத்தி அமைதி பொறுமையோடு வாழ வேண்டும். நம்மை படைத்த இறைவன் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் இன்றிருப்பார் நாளை இல்லை என்று ஓடிக்கொண்டு இருக்கும் நேரம் இது. வாழும் காலம் வரை கோபம் ஆணவம் அகம்பாவம் ஏன் எதற்கு, இதனால் எதனையும் சாதிக்க போகின்றோம்? அன்பால் தான் நிறையும் சாதிக்க முடியும். குடும்பம் ஒரு கோயில்தான், இல்லறம் நல்லறமாக இருக்க இருவருக்குள் தான் இருக்கின்றது, மூன்றாம் தரப்பினரும் இல்லை. வாழும் வாழ்க்கையில் ஒற்றுமை அமைதி பொறுமை புரிந்துணர்வு கலை கலாச்சாரத்தோடு இறைவத்தியோடு ஒன்றித்து வாழும் போது இறைவன் நல்வழி நடத்தி செல்வார். இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போ அர்ப்பணித்து நலமாக வாழ்வோம். வாழும் காலம் வரை இறைவன் பயபக்தியாகவும் வாழ்வோம். தூத்துவார் தூட்டட்டும், போட்டுவார் போட்டட்டும், குறை சொல்வார் குறை சொல்லி சொல்லட்டும். கவலைப்பட்டால் இதையும் சாதிக்க முடியாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து நம் கடமையிலே செய்யும் போது இறைவன் என்றென்றும் பக்க துணையாக இருப்பார். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். மீண்டும் ஒரு நல்ல நச்சினால் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜான்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் புங்கையூர் ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புற பாலன் அவர்கள் வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: ஓம் நன்றி ராஜா. நீங்க எல்லாம் அப்படி எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி நன்றி
2: நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கம் கொடுத்தவர்களோடு இதோடைய சுவர் நலங்களை விசாரித்தபடி ராஜாண்ண குடும்பம் உட்பட எல்லா உறவுடைய குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் பார்த்துக்கொண்டு ராஜாண்ணா. புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காடு சுவிசேஷம் 6 அதிகார உரை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பார்த்து முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பஸ்கா பண்டிகையின் 2 நாளைக்கு பின் வந்த 1 ஓய்வு நாளிலே இயேசு பயிர்வழியே நடந்து போகையில் இயேசுனுடைய சீசர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயர்கள் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தாரே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே இயேசு ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுகமாக்குவாரோ என்று இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுகமாயிற்று. நன்றி, வணக்கம் ராஜானு.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த பாலன் உங்களுக்கு
2: ரொம்ப நன்றி. என்ன
0: அவர் பாலன் அவர்கள் பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
3: அதிகாரம் நன்றியில் செல்வம். வெட்டான் வாய் சார்ந்த பெரும்பொருள் அது உண்ணான் செத்தான் செயற்கிறந்ததில் பெரும் செல்வத்தை ஈட்டி வைத்தும் தன் உலோப குணத்தால் அதனை அனுபவிக்காதவன் உயிர் வாழ்ந்தாலும் இறந்தவனாகவே மதிக்கப்படுவான். பொருளான் ஆம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளான் ஆம் மானா பிறப்பு. செல்வத்தை தேடி அதை யாருக்கும் கொடுக்காமல் லோபத்தினம் செய்யும் மயக்கத்தினால் ஒருவனுக்கு மாட்சியமை இல்லாத இழிந்த பிறப்பே உண்டாகும். ஈட்டம் இவரு இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை. பொருளை ஈட்டுவதில் பேராசை கொண்டு அப்பொருளால் பெறக்கூடிய புகழை விரும்பாத மக்கள் இவ்வுலகில் பிறந்தது நிலத்துக்கு பாரமே ஆகும். எச்சம் வந்து எண்ணும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படா அதவன் நச்சப்படா அதவன். ஒருவராலும் விரும்பப்படாத செல்வமுடையான் தான் இறந்தவின் இவ்வுலகில் எஞ்சி நிற்பதாக எதனை கருதுவானோ? கொடுப்பதுவும் துப்பதுவும் இல்லாற்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறக்கு ஈவதும் தாம் அனுபவிப்பதும் ஆகிய இரண்டும் இல்லாதவர்க்கு பலவாக அடுக்கிய செல்வம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாததற்கு சமமாகும். ஏதம் பெருஞ்செல்வம் தான் தும்வான் தக்காற்கு ஒன்று ஈதல் இயல்பு அல்லாதார். தானும் அனுபவிக்காமல் தகுதியுடையவர்க்கு ஒரு பொருளை கொடுக்கும் குணமும் இல்லாதவன் தான் பெற்ற செல்வத்திற்கு ஒரு நோயாவான். அற்றாற்கு ஒன்று ஆற்றாதால் செல்வம் மிக நலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று. வறியவர்க்கு ஒன்றும் உதவாதவனுடைய செல்வம் மிக்க நலமுடையால் ஒருத்தி மனம் செய்து கொடுப்பவர் இல்லாமையால் கணவன் நின்றி தனியலாய் முதுமையிட்டது போல பல நின்றி அழியும். நச்சப்படாதவன் செல்வன் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்து அற்று. வறியவர்க்கு அண்மையில் இருந்தும் ஒன்றும் கொடுக்காமையால் அவரால் விரும்பப்படாதவனுடைய செல்வமானது ஊரின் நடுவே உள்ள நச்சு மரத்தில் பழங்கள் பழுத்தாற் போன்றதாகும். அன்பு ஒரி இத்தன் செற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். ஒருவன் சுற்றத்தாரிடம் அன்பு இல்லாமல் தானும் அனுபவியாது தன்னையும் அழித்துக் கொண்டு அறஞ்செய்யாது தேடிய சிறந்த பொருளை கொண்டு போய் பயன் பெறுபவர் பிறராவர். சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்து அணையது உடைத்து தம் செல்வத்தை மற்றவர்கள் வாழ்வதற்கு கொடுக்கும் குணமுடைய செல்வர் சிறிது வறுமையுற்றாலும் அது மழையின்றி வறண்டது போல துன்பம் உண்டாகும். நன்றி. காயா முன்மரம் மீது பூ பிஞ்சு அறுத்தேனோ கண்ணீர்கள் பழி கொண்டேனோ கடனன்று பொருள் பறித்தே வயிறு எரித்தேனோ கிளை வழியில் முள்ளிட்டேனோ தாயாருடன் பிறவிக்கு என்ன வினை செய்தேனோ, தந்த பொருள் இல்லை என்றேனோ, தானந்து கருவித்து கொலை களவு செய்தேனோ, தபதிகளை ஏசினேனோ, வாயார பொய் சொல்லி வீரன் பொருள் பறித்தேனோ, வானவரை பழித்திட்டேனோ, வளவு போத பிறரை சேர்க்காது அடித்தேனோ, வந்த பின்னன் செய்தேனோ, இயாத லோபி என்றே பெயர் எடுத்தேனோ, எல்லாம் பொறுத்து அருள்வாய் இதனே சிவகாமினேதனே, என இன்றதில்லை வாழ் நடராஜனே. உயிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி, வெறும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடிவையும் ஜெவள் மலரடி போற்றி, என்னான் செவலும் பயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. திருச்சி தமிழம், நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானிலையில் வைபருடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் ராணி.
4: காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா அண்ணா, நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, வைகாசி மாதம் 25ஆம் தேதி பொதுக்காலம் 8ஆம் வாரம் திங்கட்கிழமை தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யாரு? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். கடவுளின் தீர்ப்பும் பாக்குறுதியும் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு அழைப்பும் பதிலும், எல்லா அழைத்தலுக்கும் தகுந்த சரியான நேரிய பதில் கிடைப்பதில்லை. அழைப்பவரை பொறுத்தும் அழைக்கப்படுபவரை பொறுத்தும் பதில் மாறுபடுகின்றது. இன்றைய அழைத்தல் நிறைவடைவதற்கான அழைத்தல். நிறைவடைய வேண்டும் என்றால் உன்னையே முழுமையாய் ஒன்றுமில்லாத நிலைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது அழைப்பவரின் எதிர்நோக்கு. அதனை சரியாக உணர தவறியதால் அழைக்கப்பட்டவர் மகிழ்வை இழந்து வருத்தத்தில் திரும்புகின்றார். உண்மையான மகிழ்ச்சி பொருட்செல்வத்தால் நிறைவதில்லை. நிறைவும் மகிழ்ச்சியும் தன்னை இழப்பதனால் வறுமையாக்குவதால் கிடைப்பது என்று புரிய வைக்கின்றார் இயேசு. செயல். நமக்கு எல்லாம் தந்த கடவுளுக்காக கணக்கு பார்க்காமல் நம்மை ஒப்பு கொடுப்போம். நன்றி வணக்கம் தாஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்க நலம் தானே?
0: எல்லோரும் நலம். நன்றி
3: நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களையும் மின்பிட்டு வளரவினை பிரார்த்தித்துக் கொண்டு, விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று என்பார்கள். ஆனால் விதியை மாற்றியமைக்கும் வல்லமை கொண்ட நவ நாகரிகங்களுக்கும் அதிபதியான சனி பகவானையே தன் காலடியில் மண்டியிட செய்த ஒரு உன்னத சக்தி உண்டு. அழியாத வாழ்வு வாழும் அந்த மாவீரன் அஞ்சனையின் மகனான ஆஞ்சநேயன் காலத்தின் கட்டளைப்படி சனி பகவான் அனுமனை பிடிக்க வந்தார். அனுமன் சற்று அசையவில்லை. அவர் தன் வாழ் நுனியை நீட்டினார். தன் கை நன்றாக பிடிபட்டு விட்டது என எண்ணிய சனி பகவான் பெருமையுடன் அதன் மீது அமர்ந்தார். அங்கேதான் ஆட்டம் தொடங்கியது. தன் இதயத்தில் ராமனின் நாமத்துடன் அனுமன் பூமியையும் வானத்தையும் தழுவிய ஒரு பிரமாண்டமான உருவத்தை எடுத்து பாய தொடங்கினார். ஒவ்வொரு பாய்ச்சலும் இடி முழக்கம் போல இருந்தது. வானில் சிக்கிக்கொண்ட சனி பகவான் பாறைகளிலும் மலைகளிலும் மூடப்பட்டார். வலியை தாங்க முடியாமல், போதும் அனுமா என்னை விட்டுவிடு என்று கதறினார் சனி பகவான்.
5: அனுமனின் கர்ச்சனையை எதிரொலித்தது. சனி பகவானே, இது வெறும் ஆரம்பம்தான். நான் இன்னும் 7.5 ஆண்டுகளுக்கு இது போலவே தாவிக்கொண்டே இருப்பேன். உங்களால் இதை தாங்க முடியுமா? மரண பயத்தை கண்ட சனி பகவான் அனுமனின் காலடியில் விழுந்து சரணடைந்தார். அன்று அனுமன் பெற்ற பரம் இன்றும் நம்மை காக்கிறது. என்னை வழிபடும் என் பக்தர்களை நீ தொடக்கூடாது. இன்று தடைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், தோல்விகள் உங்களை இறுக்கமாக பற்றி கொள்ளலாம். ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள், தடைகள் உங்களை நெருங்கும் போது சோர்ந்து விடாதீர்கள். நீங்கள் அனுமனை போல ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுக்க வேண்டும். பிரச்சனைகள் உங்களை துரத்தினால் இன்னும் உயர பறக்க தொடங்குங்கள். உங்கள் கடின உழைப்பை கண்டு உங்கள் துன்பங்கள் பயந்து ஓடிவிட வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அனுமனை போல பயமின்றி ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுக்க நீங்கள் தயாராகுங்கள் என்று கூறி அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்றார். அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமா இருக்கிறோம். நீங்கள்? நன்றி, தாருங்கள் உங்கள் நட்சத்திரி.
6: வணக்கங்கள். நண்புறவரை அபிராமி என்னை பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் வெல்ல சத்தியசாயி பகவானின் தெய்வீக நமதம் திங்கட்கிழமை ஆன்மீக சாதகர்களாகிய நாம் முதன்மையான வளர்த்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டிய மனப்பான்மை என்ன? இந்த முக்கியமான பாடத்தை பகவான் என்று சாதனையில் நமக்கு அன்புடன் சுட்டிக்காட்டுகிறார். அகங்காரம் நிறைந்தவர் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த விரும்புவார். அவர் மற்றவர்கள் சொல்வதை கேட்க விரும்ப மாட்டார். மற்றவர்களின் அறிவுரை அவருக்கு நல்லதாக இருந்தாலும் தனது குடிவாத குணத்தால் அதை அவர் திரும்ப மாட்டார். அத்தகையவர்கள் எல்லாவற்றையும் தற்பெருமை எனும் பொய்யால் அதை வடிந்த தந்தத கண்ணால் பார்க்கிறார்கள். என் வார்த்தைகள் உண்மை, என் கருத்து சரியானது, என் செயல்கள் சரி என்று அவர்கள் உணர்கிறார்கள். பாரு தங்கள் அத்தகைய குடிவாரத்தில் கழிக்கிறார்கள். இத்தகைய நடத்தை சாதகர்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். சாதகர் எந்த தரப்பிலிருந்தும் வரும் பயனுள்ள விமர்சனம், ஆலோசனை அல்லது அறிவுரையை ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டும். அவர் ஏதேனும் தவறு செய்யும் போது தன்னை நியாயப்படுத்த முயற்சிக்கக்கூடாது. அது தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். மேலும் வாக்குவாதங்களில் அது வெற்றி பெறவில்லை என்றால் அது பழிவாங்கும் சந்தைகளுக்கு வழிவகுக்கும். உலகின் மதிப்பை பெற போராடாதீர்கள். உலகம் உங்களையோ உங்கள் சௌரிகளையோ அங்கீகரிக்காத போது அவமானமாகவோ கோபமாகவோ உணராதீர்கள். நீங்கள் ஒரு சாதகராக இருந்தால் முதன்மையான இவற்றை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறீர்கள் படுத்துங்கள்.

0: இதை மாற்றங்களாக எடுத்து கொள்ள உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். பிறக்கும்போது மனிதனிடம் அகங்காரத்தின் சுவடு இருப்பதில்லை. ஆனால் அவன் வளர வளர அது உருவாகிறது. நான் மற்றும் என்னுடைய அந்த உணர்வுகளே மனிதன் பந்தத்திற்கு காரணம் என்று பகவான் உரையில் கூறியிருக்கிறான். கூறிக்கொண்டு மற்றும் பந்தாக்கின்ற உங்களை சந்திக்கிறேன். உங்களை என்னுடைய நீதிக்கும் சன்மாராக்கணுகிறான். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: நன்றி சண்முகநாதன். நினைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள். சண்முகநாதனை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் ஜெயா நடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஜெயா நடேசன்.
2: இனிய காலை சுவாமிநாதன் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் கலை உறவுகள் எல்லோரும் நலமா சந்தோஷமாக இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் ஜெயா நடேசன். இன்று பொது காலத்தின் எட்டாம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை. இறை நம்பிக்கையோடு சுபம் செய்வோம், சுவிப்போம் சுவிப்போம், விடையறாது சுவிப்போம், துதிப்போம் துதிப்போம், இறை நாமம் துதிப்போம். சுவிப்பதன் ஊடாக ஆன்மா வலிமை அடைகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. எம் கவலைகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் காணாமல் போகின்றன. மன நிம்மதி அமைதி அடைகின்றது. காலையில் கண்விழித்ததும் ஆழ்ந்த தியானத்தில் என்னை எம்மை அமைதிப்படுத்தி இறைவனோடு உரையாடி விட்டு எழுந்து வரும்போது அன்றைய நாள் முழுவதும் புத்தொழி பிறக்கின்றது, புது புறப்படைகின்றது. அன்றைய நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஆண்டவரின் உடனிருப்பு எம்மோடு இருப்பதை அனுபவித்துக் கொள்ளலாம். இதை அனுபவ ரீதியாக ஒருவரும் உணரலாம். சிறு வயதில் முதலியும் பிள்ளைகளில் பிள்ளை செல்வங்களை சுவித்து வாழும் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். காலையில் எழுந்ததும் இரவு தூக்கத்திற்கு செல்லும் முன், சாப்பாட்டுக்கு முன், வேலை செய்யும் முன், பிரியாணம் செய்யும் முன், சனிமேல் திருப்போது இவ்வாறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் ஆண்டவரோடு உரையாட வேண்டும். அவருக்கு நன்றி கூற வேண்டும். அவரை புகழ வேண்டும். சிறு சிறு சுபங்களை நாம் சிறு வயது முதலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதுவும் பிள்ளைகளை வளர வளர ஆன்மீகத்திலும் இறை உறவிலும் அவர்கள் வாழ வளர பெரிய ஆயுதமாக வலுப்பெற்று நிற்கும் என்பது உண்மை. ஞானத்திலும் அறிவிலும் பிள்ளைகள் வளர ஆன்ம சக்தியாக உருப்பெற்று நிற்கும். இறை நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு இறைவனிடம் மீண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நமது பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஊன்றுகோலாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இறந்தந்தையிடம் வேண்டும் போது ஆழமான நம்பிக்கையோடு சுபம் செய்வோம். எமது வலிமை மிக்க ஆயுதமாக ஜெபம் அமையட்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் இறைத்தந்தையிடம் சுவிப்போம். வல்லமை உள்ள தேவன் எம்மை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையுடன் சுவிப்போம். அன்னை நன்று பிள்ளைகளாக வாழ வளர அல்லம்பாலும் சுபமே எமக்கு கீடயமாக அமையட்டும். நமது சுபத்தில் நம்பிக்கையோடு கூடிய செயற்பாடு அவசியம். இல்லையெனில் வெற்றியை காண முடியாது. சிந்தித்து செயல்படுவோம். நன்றி. வணக்கம் ராஜா.
1: இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்களோடு இந்நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 25 தேதி மே மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
3: கல்யாண விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம். வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்த குழந்தை இப்ப ஓகே சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷம். பேசிட்டு இருக்கலாம். உண்டான பலன்களை பார்க்க போறோம். கல்யாண விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம். வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்த குழந்தை இப்ப ஓகே சொல்லிட்டா. ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்துல மற்றவர்கள் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பிறருடைய சப்போர்ட்டிவ் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு பெரிய தெம்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லும் பொழுது எய்தர் தே ஆர் ஹெல்பிங் ஆர் நாட், எய்தர் தே ஆர் தேர் ஆர் நாட், அவங்களுடைய வார்த்தை ஒரு சப்போர்ட்டிவா உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களை குறை சொல்லலைனாலும் பெருமை பேசலைனாலும் உங்களை பத்தி மற்றவங்ககிட்ட தப்பா பேசாம இருந்தா சரி, அதாவது உங்க முன்னாடி எதையும் சொல்ல வேண்டாம், மற்றவங்க கிட்ட போய் எதையும் சொல்லாம இருந்தா சரி, அந்த மாதிரி ரொம்ப தெல்ல தெளிவா இருப்பீங்க. இன்றைய தினத்துல மேஷராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு.

0: எப்பவுமே இந்த ரத்தத்தின் கொதிப்புக்கு பேர் பிபின்னு பேர். இது வந்து பிரஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், ரெண்டு ப்ரெஷரும் ஆபத்துன்னு டாக்டர் சொல்றா. அதனால பேலன்ஸ்டா இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? பிராணாயாமம், யோகா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதை விட தெய்வத்திற்கிட்ட சிவசிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு மனசார வேண்டிண்டா போதும், எப்பேற்பட்ட துன்பமும் நமக்கு வராது. சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறர் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க, திருமண காரியங்கள் வெற்றி பெறும். இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகளை ஸ்கூல்ல, காலேஜில் அல்லது அவர்களுடைய அவங்களுக்கு ஹாஸ்டல், அவங்களுக்கு தனியாக வீடு பார்த்து எடுத்து செயல்படுத்தி கொடுக்கறதுல நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள், எடுத்த காரியம் வெற்றி உண்டு. நீ ஜோதிடரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருடைய கனெக்டிவ், அதாவது ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தர் தெரியறது, அவர் மூலமாக இன்னொருத்தர் தெரியுது, ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்கள் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்ல நீங்கள் எடுத்த காரியம் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில முக்கியமான நபர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. வேலை வாய்ப்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதன் மூலமாக மன சங்கடங்கள் பட வேண்டாம். எப்பவுமே டாமினேஷன் பண்றவங்க முன்னாடி நம்ம வந்து ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும். கடகராசி நண்பர்களுக்கு அது நீங்க எப்பவுமே ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா குபேரர் வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைய தினத்துல இடமாற்றங்கள் இருக்கும். சிறு சிறு மாற்றங்களும் மனதுக்கு தேவையான பிடித்தமான மாற்றமா இருக்கும். அதே சமயத்துல பாத்துட்டுனா வேலையை விட்டு டக்குன்னு நின்றப்படாது. இவா சொல்றா அவா சொல்றான்னு கேட்கப்படாது. இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிப்பது நல்லது. எப்பவுமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க. நான் பார்த்தேன் ஒரு இன்ஸ்டால பார்க்கும்போது, அதுல பார்க்கும்போது ஃப்ரெண்டு கடைசியில வரும்போது இஎன்டின்னு வரும். பெஸ்ட் ஃப்ரெண்டு கடைசியில வரும்போது இஎன்டி எண்டு வரும். திருப்பியும் பார்த்துட்டீங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு வரும். அதுல வந்து ஐஎல்ஒய் அப்படின்னு வரும். அதாவது இந்த ஃபேமிலி மட்டும்தான் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கூட இருக்கக்கூடிய தன்மை, ஐ லவ் யூ அப்படின்னு இருந்துட்டு இருக்கும். மீதியெல்லாம் எண்டு எண்டு எண்டுன்னு வருமா. அதனால யாருக்கிட்டையும் எப்பவுமே பெரியவங்களுடைய கன்சர்ன் இருந்துருந்தா நம்ம எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்க போறோம், எங்க வரோம், எல்லாமே அவட்ட சொல்லிக்கணும், செயல்படுத்திக்கணும். அதே சமயத்துல பிறர் இதை சொல்றான்னு டக்குன்னு அதை அப்படியே நம்ம வந்து கேட்டவும் கூடாது. கெட்ட வழி எது, நல்ல வழி எதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமா இருக்கும். ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, எங்கேனா வெளியில போயிட்டு வர்றது, சினிமா பாக்குறது, புது இடத்துக்கு போறது, புது ஹோட்டல்ல போய் புது ஃபுட்டை டேஸ்ட் பண்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்துல நடக்கும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்களை பத்திய சிந்தனைகள் இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சினிமா நட்சத்திரமா இருந்துட்டு இருக்கவா, டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, டைரக்டரா இருந்துட்டு இருக்கோம், ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்கோம், ஃபினான்ஷியரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். ஃபேன்சி ஷாப் நடத்திட்டு இருக்கவங்க, மால்ல கடை வச்சுட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி துணி கார்மெண்ட் சம்பந்தமா மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வைண்டிங் ஸ்பின்னிங் மில்லு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, அதுல வந்து மேனேஜரா இருந்துட்டு இருக்கவங்க, அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதா இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஃபேமிலி ப்ராப்ளத்துல இன்னொருத்தரை கலக்கவும் கூடாது, இன்னொருத்தருடைய ஃபேமிலி ப்ராப்ளத்துல நீங்களை கலந்துக்கவும் கூடாது. இதுல கவனம் என்பது தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். இன்னைக்கு வேணா பாருங்களேன், இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டே இருப்பா. ஏன் சார் நடக்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோன் வந்துதா, அதவே பார்த்துட்டேன் அப்படி இங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமா இன்னைக்கு நிறைய விஷயங்களே நடத்தி கொடுக்கக்கூடிய தினமா இருக்கும். சோசியல் மீடியால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மெசேஜிங் பண்றதுல, ஃபோன் பேசுறதுல, ஒருத்தருக்கு தெரியாம ஒரு காரியத்தை பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு. ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல அனுகூல்யம் தரும். பண வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், அதற்கு மீறின ஊதியங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி மிக பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பினான்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஷேர் மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையில மற்றவர்களுடைய பிரச்சனையில கலந்து கொள்ளக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, சப்போர்ட் பண்ணும் போது கவனம் என்பது தேவை. கணவன் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது, மனைவி கணவரை விட்டு கொடுக்க கூடாது. உற்றார் உடனர் அம்மாவுக்கு, அம்மா அப்பாவை பத்தி சொந்த பந்தங்கிட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே சமயத்துல பாத்துட்டீங்கன்னா இவர்களை பத்தி அவர்கிட்ட சொல்லப்படாது. இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சண்டே சச்சரவு ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் போயிடும், அதை பத்தி பெருசா நினைக்க வேண்டாம். இன்றைய தினத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனு ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம், ஒரு சிலருடைய அட்வைஸை நம்ம தானாவே எடுத்துப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்துல பரஸ்பரமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். தங்கம், வெள்ளி, நகை, ஆபரணங்கள் போட்டுட்டு வெளியில போறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பொருள் போனதுக்கு அப்புறம் ஐயோ போச்சு, அப்பா போச்சு, அம்மா போச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. சார் என் ராசிக்கு எப்படி சார் இருக்கு, இவ்வளவு தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார், அப்படி கிடையாது. யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் தட். ரொம்ப கவனமா இருக்கும். திடீர் விஷயங்களை எப்பவுமே செய்யாதீங்க. அவசரப்பட்டு யாராவது உங்களை உந்துதுனானாங்கன்னா அதுல பெருசா தலையிடாதீங்க. நிறைய படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தடுமாற்றமா இருக்கிறவங்க அதுல நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். உடம்பு சம்பந்தமான உபாதை இருக்கிற போது அதுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறோம். யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட், தென் இட் வில் ஹீல் யூ ஆட்டோமேட்டிக்கா, அது சரியாகும். பலவிதமான ப்ராப்ளங்கள் இருக்கும்போது நம்ம ரெஸ்ட்டை மட்டும் போட்டால் போதும், இதெல்லாம் தானாகவே சரியாகும்னு சொல்லுவாங்க. எஸ், நீங்கள் உங்கள் பாடி வந்து அது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுக்கு தான் அந்த ரெஸ்ட்டு போட சொல்கிறாங்க. தனுசு ராசி நேயர்கள் அவசரப்பட வேண்டாம். நான் இல்லாமல் எப்படி இது நடக்கிறது அப்படின்னு துடிக்கல வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் உங்களுக்கு பெஸ்ட்டாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஜெயிச்சு வந்துடுவீங்க. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கதை ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கோம், லைட்மேனாக இருந்துருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருந்துருக்கோம், ரியல் எஸ்டேட்ல இருந்துருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருந்துருக்காங்க, வெளிநாடு, வெளியூர், வெளிநாடை சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்துருக்கோம், ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்துருக்கோம், பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பணம் போட்டேன் என்ன நடக்குதோ தெரியலன்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரியாகும். நல்ல சில மாற்றங்கள் இருக்கும். பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. ஏமாத்துறவர்கள் நிறைய இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஏமாறுறதுக்கு நம்ம நிறையா இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நம்மளுடைய நாலேஜ் இருக்குது, எனக்கு இதை பற்றி தெரியும், ஐ எம் வாட்சிங் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எதுலேயும் நாம் ஏமாற மாட்டோம். மாரராசி அன்பர்களுக்கு பெரியவங்க சொல்றதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி காஸ்மெட்டிக் சம்பந்தமான விற்பனையில தயாரிப்புல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜெம் ஸ்டோன் விற்பனை, யோகா ஆசிரியரா இருந்திருக்கோம், அஸ்ட்ராலஜரா இருந்திருக்கோம், கோயில் அர்ச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ், அட்வொகேட், ஆடிட்டிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவா, அது சம்பந்தமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான, சில நேரங்களில் சில ஜோக் சொல்லுவோம், மற்றவா அதில் சிரிக்க மாட்டார், நமக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப சீரியஸாக பேசிட்டுருப்போம், மற்றவாளுக்கு அது சிரிப்பு மாதிரி தெரியும். என்னடாது நான் ஒன்று நினச்சா, இவா ஒன்று நினைக்கிறா, இவா ஒன்று நினச்சா, சரி இதையும் என்ஜாய் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுப்பேன். நிறையா விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காதது ஹிட் ஆகிறது, எதிர்பார்த்தது ஹிட் ஆகாது, எதிர்பார்க்காத டப்ப டப்ப டப்பட்னு ஹிட் ஆகும். இது சினிமா லைனில் சரி, அதே சமயத்தில் சோசியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட் லைனில் இருந்துட்டு இருக்கவங்க சரி, பிஸ்னஸ் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. அதனால் எதிர்பார்க்காதது மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரபல்யம் ஆயிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மன கசப்புக்கு தீரும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களை மற்றவர்களை சேர்த்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு காரியம் முடியாமல் பேசவே பேசாதீங்க. அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது நல்லது. கார்பெண்டிங் சம்பந்தமாக அதே சமயத்தில் ஃபர்னிச்சர் ஷோரூம் நடத்திட்டு இருக்கிறவங்க, மாலில் கடை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் யாட்டியும் இரவல் கொடுக்கறது, ஒரு பொருளை இரவல் கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதையும் கடந்து போகணும்னு நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. வண்டி வாகனத்தில் சாகசங்கள் ஆகாது. அதே சமயத்துல ஒரு விஷயத்துல நம்ம வந்து பிறர்கிட்ட ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பண விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும். கொடுக்கும் குறித்த நேரத்தில் குறித்த பணத்தை சரியாக கொடுக்கறது, கடன் அடைக்கிறதுக்குண்டான முயற்சி எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயத்தை அப்பாத்துக்கலாம் அப்புறம் அப்படியெல்லாம் விடாதீங்க. முழு முயற்சியில் ஈடுபடுங்க. நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்துல உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. விடாமுயற்சி மிகப்பெரிய வர பிரசாதத்தை தரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல தெய்வ வழிபாடு உங்களுக்கு முக்கியத்துவம். தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். பண விவகாரங்கள்ல கவனம் தேவை. வாகனத்தில் வேகமா ஓட்டப்படாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்க, கண் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமா இருக்கணும். பிறர் உங்களை பழிக்கிறா, கிண்டல் பண்றா, கேள்வி பண்றா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மிகப்பெரிய லெவலுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்துல சுக்கிரன் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் நமக்கு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த யோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.
0: பார்க்க போறோம்.
1: நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அதிகாரிகளுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

0: நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் ஆறாம் நாள் 20 தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28 தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும், 29 தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 30 தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம், ஒஸ்லோ, நோர்வே. ஆலய தொலைபேசி இலக்கம் 0213927334.
1: ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்.
0: நேரம் சரியாக 8:44. ஐக்கியராட்சியத்தில் 7:44 இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: பாதனா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நல்லமா இருக்கிறோம், நன்றி.
1: நன்றி ராதண்ணா. இன்று பிறந்த நாளைக்கானும் சிவசுந்தலிங்கம் ஜூவாதம்பதிகளின் பேத்தி நிருஜா, மற்றது ஜெயா நடேசன் மகன் என் கே மாலினி.
0: என்ன பேர்?
1: ஜெயா நடேசன் மகன் என் கே மாலினி. என் கே மாலினி என்று சொல்றோம்.
0: ஆம்பளை பிள்ளை? ஆம்பளை
1: பிள்ளை.
0: மாலினி என்ன என்ன
1: அது? இந்த வேத பேர் இது மாதிரி
0: தெரியலையா? நிருஜா அன்கே மாலினி.
1: இருவருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் என்றென்றும் நலமாக வாழ வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் தகவலை தந்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நான் ஜெயமந்தி ஜெயா நடேசன்.
0: வணக்கம் ஜெயா நடேசன், நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நான் நலமா இருக்கேன் ராஜா. நீங்களும் நலமா இருங்கள், சந்தோஷமா இருந்துள்ளுங்கள். இந்த சிவசுந்தரியிடம் பேத்தி நிரோஜனுக்கும் எனது மகள்
0: நிரோஜா. பேத்தி என்று சொல்றீங்க, பிறகு நிரோஜன்ன்றீங்க?
2: ரோஜா, நிரோஜா,
0: நிரோஜா.
2: ரோஜா குட்டிக்கும் ஜெயா நடேசன் மூத்த மகள்
0: இறையாசியுடன்
2: குறிக்கொண்டு அவர்கள் இன்றும் சுவலமாக அவருடைய வருங்காலம் சிறப்பாமே இறையாசியுடன் வாழ்த்துகிறேன். நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் நலம், நலம், நலம். நன்றி, நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நிருஜாவுக்கும் கே மாலினிக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் என்றென்றும் நலமாக வளமாக நல்லா படித்து பட்டங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுடன் வாழ்த்துக்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்று அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்
0: ரஜினி நாகேந்திரன்.
4: ரஜினி நாகேந்திரன்,
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நிருஜா கே மாலினி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: ராஜா
0: சொல்லுங்கள், கேட்போம்.
3: பிறந்த நாளை கொண்டாடும் கே ஜெயா நடேசன் கே மாலினி அவர்களுக்கும் மற்றது என்றும் வாழ்கவே இருவரும் மகிழ்வாக வாழ்கவே வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்த நன்றி.
3: நன்றி.
0: அவரை தொடர்ந்து பைபரோடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். சிவராணி, வணக்கம்.
5: வணக்கம், வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களோ?
5: ஓம், நாங்கள் நலம். அதே ஒன்று, நீங்கள் நலமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி இன்றைய தினம் பிறந்த காலம் செல்விகள் நிரோஜா கே மாலினி இருவருக்கும் எங்கள் குடும்பம் சந்தை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இவர்கள் இன்றைய நாள்கள் என்றென்றும் வளர்ந்து படித்து பட்டங்கள் பெற்று அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக வளர எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி உடையவர்களையும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
6: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலந்தானே?
0: ஆங்களும் நல்லா இருக்கிறேன், நல்லா
6: இருக்கிறேன். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நிரோஜா, மற்றது அண்ட் கே மாலினி இருவருக்கும் எங்கள் குடும்ப சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
6: நன்றி.
0: அவர் திருமதி ரதியம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். ரதியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
7: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, வாழ்த்துக்கள்.
7: இன்று பிறந்தநாளை கொண்டாடும் நிரூசா, இந்த மாலி அவர் ரெண்டு பேருக்கும் சகலேஸ்வரம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தாய்க்கும் நல்ல பிள்ளையாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்கள் பெற்று நோய் நொடி இன்றி முருகன் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புற, வணக்கம்.
8: வணக்கம்.
0: நலமா இருக்கிறோம். நன்றி.
8: நன்று பிறந்த நாளைக்கான நிரோஜாவுக்கும் ஆன் கேமமாலினிக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவர்கள் இருவருக்காக நாம் தரும் பாடல்

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து வானொலிக்கு வலம் வருகின்றது. முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மே 18 பத்திரமுள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க விமல் வீரவன்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறிவிட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. டில்வின் சில்வாவின் இந்த கருத்து முறையற்றது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசநாயக்காவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்களுடன் எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை, வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டொலரின் பெறுமதி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசநாயக்கா 2029 ஆண்டு மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில்குமார கமகே தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்குழு தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சமிந்திரனி கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவை 2023-2026 பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருக்கிறார். உத்தியோர்வ வாகன பதிவிலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வாகன கொள்வரவு மற்றும் பயன்பாட்டுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதங்களை கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தங்க பிணை கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதத்தை 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை மேலும் பிறப்பித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 46 பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற மரண தண்டனை கைதியை உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து 4 மாதங்களான ஆண் குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. தரணி எட்டாலை பகுதியைச் சேர்ந்த 4 மாதங்களான குழந்தையே உயிரிழந்திருக்கிறது. மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகியங்கனை நகரில் உள்ள பாழடைந்த வீடொன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்ர பனக பகுதியில் உள்ள வீடொன்றினுள் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு அருகில் உள்ள பாவியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் கடந்த 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீட்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரீத அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவத்த பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊட்டி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய கணவனை முள்ளெரிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வெளியகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துட்டகமனு மாவட்டத்தில் நேற்று கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கட்டன் டிக்யூஆ நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் 2 மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கோபரன் கடவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டி சங்கம் குளப் பகுதியில் காட்டியானை தாக்கியதில் நபரொருவர் உயிரிழந்து போனார். டிக்கோயா நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போகவந்தலாவ பிரதேச செய்தியாளரின் கையடக்க தொலைபேசியை ஹட்டன் போலீஸ் நிலைய போலீஸ் கான்ஸ்டபிள் பறித்து அதில் உள்ள காணொலிகளை அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 60 லட்சத்துக்கு அதிக பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களுவாஞ்சிக்குடி கடலில் சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற ஒருவர் காணாமல் போனதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கற்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கான சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியேறு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் பிரதமர் மோடியின் சமீபத்திய பெங்களூர் வருகையின் போது ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்ட விகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அந்நிய சக்திகளின் தூண்டுதலில் செயல்படும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டில் அராஜகமான போக்கை உருவாக்கி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை சீர்குலைக்க முயல்கின்றார் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தான் பிரதமர் மோடியின் மிகப்பெரிய ரசிகன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியாவுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் சாத்தியமாக கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக இன்றும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குடியேறிகளை அடைத்து வைக்க மாவட்டந்தோறும் மையங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியருக்கு மேற்குவங்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் முன் விரோதம் காரணமாக இன்று அதிகாலை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஆற்றில் சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். 3 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆந்திராவில் வெப்ப அலியால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியானது. இதனால் 54 கோடி ரூபாவுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா நோய் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் அந்த நாடுகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நிகழாண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களில் முதல்கட்டமாக 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். சென்னையில் இருந்து ஆபிட தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் என்று 118,240 ரூபாவுக்கும் 1 கிராம் 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை குழுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தல் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அவிஷாய் அத்ராய் தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகிறது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை கடந்த 2 வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. விரைவில் மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வரக்கூடும் என்ற நம்பிக்கை இந்த சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் உள்ள ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுமானத்தில் இருந்த 9 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கியதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்கே சுற்றுலா செல்லலாம், அங்கு என்ன செய்யலாம், எங்கு தங்கலாம் என்று இணையத்தில் தேடும் காலம் போய் இப்போது பலர் சட்ஜிபிடி அல்லது மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கு திட்டத்தை விட்டுவிடுகிறார்கள். சுமார் 37 விழுக்காட்டு பயணிகள் அவ்வாறு செய்வதாக தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. கூகுளில் அண்மை நாட்களில் குறைகூறலை எதிர்நோக்குகின்றது. அதற்கு காரணம் டிஸ்ரிகார்ட், அதாவது புறக்கணிப்பு என்ற வார்த்தை இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. மங்கோலியாவில் பாலைவனங்களில் மரம் நட்டார். அவர் முயற்சிக்கு கை கொடுக்க அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் $5,000 கொடுத்து நிதியுதவி செய்திருக்கின்றார். இப்பொழுது அந்த பாலைவனங்கள் மரங்கள் கொண்ட இடமாக மாறி அனைவரையும் கவர்ந்து இழுத்து வருகிறது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது. சென்சோ 23 என்ற விண்கலம் மூலம் விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மான்சி, கஜால், சுமித் தங்கம் வென்றுள்ளார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சிவரெவ், கச்சனோவ், பெலிண்டோ, கோஸ்டிக் 2ம் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் பெலிண்டோ பென்கிக் 6-2, 6-3 என்று ஆஸ்திரியாவின் சிஞ்சாவை வீழ்த்தினார். உக்ரைன் வீராங்கனை மாட்டா கோஸ்டிக் 6-2, 6-3 என்று ஸ்பெயினின் ஒக்ஸ்னாவை வென்றிருக்கிறார். மலேசிய கிண்ண கால்பந்து போட்டியில் வாகசூடியுள்ளது. ஜோகூர் டிரால் தாசிம் கால்பந்து குழு நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அது குஷிங் சிட்டி அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 383.24 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.80 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.13 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.15 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 121.70 ரூபாய், 1 அகிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.02 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.35 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.36 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.91 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
3: Mélodie et Tordre-Gelakke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lakkam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:13, ஐக்கியராஜ்யத்தில் 8:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நேத்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும் அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் சைபர் 44 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 04.
0: மறந்துவிடுவதர்கள் சூரிச் மாநகரில் ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கும் அத்தோடு தங்க நகை பிரிவுகளுக்கான தரமான தங்க நகைகளை நீங்கள் வாங்கி செல்ல நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் திருமதி தெய்வேந்திரம்.
0: வணக்கம் ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் நலமா இருக்கிறேன், நீங்களும் நலந்தானே?
0: அத்தோடு மன்னிக்கவும் சகோதரி, எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று நேற்றைய பொய் வழக்கு கலந்துரையாடலில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட 33 அன்பு நேயர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளும் 11 அறிவிப்பாளர்களும் இணைந்திருந்தார்கள். சிறப்பாக எங்களுடைய கலந்துரையாடல் இடம்பெற்றது. நன்றி அவர்களுக்கும் நமது இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நலமா இருக்கிறீங்களா நீங்கள்?
2: நலமா இருக்கிறேன்,
0: நன்றி. அப்படியே இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
2: என்ன உங்களோட நாங்களும் இருப்போம். பீந்த என்ன கவலைப்பட வேணாம், நானும் காத்தோட பூரச
0: பூவோட காத்தோட
2: பூரச பூவோட வண்டு ரச
0: அந்த பாட்டு கேட்கறீங்க?
2: அந்த வரல கேட்கிறேன்.
0: காத்தோட பூரச நல்ல பாட்டா?
2: ஓ கேட்கலாம்.
0: அப்படிதான்
2: போட்டத நான் எழுதி வச்சுட்டு உங்களை
0: அப்படிதான் இருக்கு.
2: உங்களுக்கான
0: பாடல் வருகின்றது, கேட்டு மலங்கள். நன்றி
2: நன்றி.
0: அவர் திருமதி ரதியம்மா அவர்கள் நின்று கொண்டு விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒழித்த பாடலை ஏர்மனிலிருந்து ரதியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை
1: அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் மிஸ்டர் ராஜா, நலமா இருக்கீங்களா ராஜா?
2: நலமா இருக்கும் ராஜா, நீங்களும் பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கிறோம், நன்றி.
2: காலநிலை எப்படி நிக்குது?
1: நல்லா நிக்குது. தோட்டம் செய்யலாம்.
2: தோட்டம் செய்யலாம்.
1: உங்களுக்கு என்ன மழை வேணுமா வெயில் வேணுமா?
2: ரெண்டும் கலந்து வேணும்.
1: ரெண்டும் கலந்து தர மாட்டானே கடவுள்.
2: அது கடவுள்
1: மழையும் வெயிலும்
2: அதிகம் வெயிலும் கூடாது, அதிகம் மழையும் கூடாது. ஒரு அளவுக்கு ரேவம்
1: கொடுத்தாங்க.
2: நான் வந்து ராஜா என்ன, யார் யார் அவள் யாரோ,
1: யார் யார் அவள் யார் என்று பாட கேட்கீங்களா?
2: பாச பாசமர திரைப்படம் அந்த பாட்டு எந்த பாடல கேட்கிறோம் ராஜா?
1: நல்ல நல்ல பாட்டா?
2: நல்ல பாட்டு. எம்னி கணேசன் சாவித்திரியா நினைக்கிறேன். சாவித்திரியமா? பேர் என்ன ராஜா?
1: அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம் அன்பு உறவு. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் மிஸ்டர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார் ஜெர்மனியிலிருந்து. அவர் கேட்ட பாடலை தருவதற்கு முதல்
3: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: அதிரடி மலிவு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மரக்கறி வகைகள் அதாவது 5 கிலோ வெங்காயம் வாங்கினால் 5 கிலோ வெங்காயம் இலவசமாக கொடுக்கின்றார்கள். மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் அன்புறவுகள். இப்பொழுது ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில்

0: மறக்க வகைகள் பொன்னாங்கா பொது பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 8 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
1: நேரம் சரியாக 9:29 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 8:29 இந்த நேரத்தில் வைபருடாக இணைந்திருக்கும் திருமதி சிவராணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் சிவராணி.
2: வணக்கம் ராஜன். வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சோமா இருக்கிறோம். நல்ல வெயில் சோமா இருக்கிறோம்.
1: இந்த வேலை இல்லையா உங்களுக்கு?
2: இந்த லீவு தானே எல்லாருக்கும்?
1: இல்லையே. எங்கட நாட்டுல நீங்கள் வேலைக்கு போனா காசை வந்து இந்த
2: என்ன
1: பாடல கேக்குறீங்க?
2: ஓ, அது சின்ன பூ வண்ணப்பூண்டுதான் அவ படிக்கிறா. லிரிக்ஸ்ல நன்ன பூண்டி இருக்கு.
1: நன்ன பூ?
2: ஓ, நன்ன பூண்டி இருக்கு. அது நன்ன பூண்டா என்னன்னு
1: பாக்கணும். அவசி இவங்க தெரியாம இருப்பாங்க. என்னடா வாணியம்மா படிக்கிறபடி?
2: நான் ரெண்டு மூணு லிரிக்ஸ் பார்த்தனா நான் படிக்கேக்க வண்ணப்பூண்டு தான் கேக்கு.
1: வாணியம்மா படிக்கிறபடி பாட்டு அப்படியே அச்சுட்ட தமிழ் வேற.
2: இதோட சேர்ந்து கேப்போமே.
1: ஓகே, நன்றி சகோதரி. நன்றி, சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். ஓகே,
3: கணசிக்கு பதனிசா ஆப் கே சாத் AI powered

0: ஒலித்து பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர் வாணியம்மா. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பெல்ஜியத்திலிருந்து திருமதி சிவராணி அவர்கள். நேரம் சரியாக 9:35, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:35. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ். நல்லமா இருக்கிறீங்களா சதீஷ்?
1: நீங்க
0: சொல்லாமக்குள்ள ஓடிட்டீங்க சதீஷ்.
1: விளங்கவில்லை.
0: எனக்கு விளங்க இல்லை. என்ன
1: கலவர் இருந்தவானே
0: வெயில்லாம்
1: பாட்டு
0: கேப்பீங்க. நேற்று உங்களை என்ன கேட்டவர்கள் சந்தித்தவர்கள்? உங்கள்ட்ட இவர்தானே நேரத்துக்கு வர மன்னன் சொல்லி கண்டு கதைச்சார்களே. அப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க அவர்களுக்கு பதில்.
1: சாட்டிட்டீங்க
0: சரியான ஜெகதல் அப்பிரதபன். அம்மா வந்து உங்களுக்கு அடிச்சு தாரா டெலிபோன் இல்ல. மனோகரி சுப்பிரமணியமும் வேற யார் கேட்டது? ரெண்டு பேர் கேட்டு
1: உங்களை
0: புஷ்பாவும் மனோகரி.
1: என்ன
0: கொஞ்சம்
1: குட்டி தம்பி வந்தார்.
0: அது ஆர்த்திகன்.
1: ஆர்த்திகன்
0: அவருடைய அப்பா.
1: அப்பா
0: நல்லா மேக்கெல்லாம் பிடிச்சி காய்ச்சல். ஓகே, நன்றி சோதரம். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு ரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், ராஜன்.
0: வணக்கம் ரமேஷ், நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறான் ரமேஷ். எத்தனை வீட்டை போய் சேர்ந்தீங்க?
1: நான் விட்டா வைக்கிறேன், பேரப்பிள்ளைகள் வரப்புறான்னு விட்டேன். அப்புறம் கொண்டு
0: உங்களுக்கு எங்க பேரப்பிள்ளை இருக்கு?
1: எனக்கு மனசின்ற தமக்கின்ற
0: பிள்ளைகள் உங்களை சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கு.
1: அவங்க தாத்தா தாங்க, தாத்தா ஆகிப்படா என்ன பொழுது வந்து பாப்பாஜி திரட்டான் பாப்பாஜி தாங்க
0: தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாங்க.
1: என்ன
0: பாடல் போறீங்க?
1: நண்பன் வந்து பூ மாலையில் ஓர் மல்லிகை.
0: பூ மாலையில் ஓர் மல்லிகை.
1: நான் தான் தேன் என்று அந்த பாட்டுக்கு போட்டு
0: அப்படி பாடல் போகுது. நல்ல பாடல்,
1: நல்ல பாடல். ஆமா,
0: ஊட்டி வரவு, ஊட்டி வரவு.
1: என்ன
0: பாக்கு கூட்டிட்டு சொல்லி
1: தண்ணியல் இருக்குது சொல்லிட்டு போனேன்.
0: அப்படி இருக்கு செல்லங்கள்.
1: நன்றி
0: ரமேஷ், உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாலுங்கள். நன்றி,
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: கவிஞர் சர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த ஊட்டி வரை உறவு, விஸ்வநாதனுடைய இசை, பாடல் கிட்டத்தட்ட 60 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பாபா, நலமா இருக்கீங்களா பாபா? நல்ல சூப்பரா இருக்கிறோம் பாபா.
1: என்ன
0: பாடல கேக்குறீங்க பாமா?
1: எனக்கு துணிந்து நில் தொடர்ந்து செல் தோல்வி
0: கிடைக்காது. பாட்டு எடுத்துட்டீங்க?
1: பாட்டு
0: எடுத்துட்டேன்.
1: கலக்கி விடுவோம்.
0: காத்துலாம் மழை பெய்யுது,
1: நல்லா அடிக்குது, நல்லா
0: அடிக்குது.
1: அண்ணாவில் அவருக்காக என்ன
0: குறை? நெல் தொடர்ந்து செல்
1: தோல்வி கிடைக்காது தம்பி. நல்ல பாட்டு தானே?
0: நல்ல பாட்டு. உங்களுக்காக அந்த பாடலை
1: தரப்போகின்றும்
0: இணைந்து கொண்டு சிரமித்த பாமா ராஜரெட்டி அவர்களுக்கும் உமது நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் பாமா ராஜரெட்டி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் வலம் பெறுகின்றது.

0: இல்லை, இதயம் இதயமாக இல்லை. ஏன்
1: கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி.
0: மனிதன் மனிதனாக இல்லை, ஏன் சொல் புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லை. இதயம் இதயமாக இல்லை, ஏன் இருப்பதை வெளியே உரைப்பதில்லை. அறிவு தெளிந்ததாக இல்லை, ஏன் அடுத்தவன் வாழ்வதை பொறுப்பதில்லை. வாழ்வு சுலபமானதில்லை, ஏன் சொன்னதை செய்தவன் எவனும் இல்லை.

பாலுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம். கண்கள் தவறு செய்வதுண்டு ஏன் கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம். உள்ளம் பொய்கள் சொல்வதுண்டு ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும். எவனும் மிருகமாவதுண்டு ஏன் குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு. எவனும் மிருகமாவதுண்டு ஏன் குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு. அவனும் தேவனாவதுண்டு தான் சொல்வதில் செய்வது நேர்மை கொண்டு. துணிந்து நில் தொடர்ந்து செல்

0: அடுத்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் பாமா ராஜரட்னம் அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசல் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தல். காலை பூந்தல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கிடைத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தின் அவர்களுக்கும் அமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டு இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்க வல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரி மஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலில் ஷரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@godmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: அன்பு உறவுகள், இதுவரை காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியான காலை பூந்தன நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். காலை பூந்தன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை வானொலி கடத்து வந்த சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரிக்கும் நமது நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மே 18 பத்திரமுள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க விமல் வீரமன்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அக்கரைப்பற்று மாவட்ட நீதிபதியாக செயற்பட்டு வந்திருந்த ஏசி ரிஸ்வானை வெள்ளிக்கிழமை முதல் நீதி சேவை ஆணைக்குழு பணி இடைநிறுத்தியுள்ளது. இது தொடர்பான தொலைநகல் அக்கரைப்பற்று நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு எதிரான விசாரணைகள் நீதி சேவை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினர் முன்னெடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்று காசோலைகளில் மோசடியாக ஒப்பமிட்டமை தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சாந்தசீலனை விசாரணை செய்வதற்காக மூவரடங்கிய விசாரணை குழு ஒன்றை வடமாகாண பிரதம செயலாளர் தனிஜா முருசேகன் நியமித்திருக்கின்ற நிலையில் விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கவர்மெண்ட் பே அறிமுகப்படுத்தப்பட்ட சில மாதங்களிலே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து புனித சின்னத்தை வழிபட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறிவிட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. டில்வின் சில்வாவின் இந்த கருத்து முறையற்றது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்காவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் நமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். தமிழ் மக்களுடன் எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை. வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டாலரின் பெறுமதி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த முடியாது. அதேநேரம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில்குமார கமகே தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்குழு தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சமிந்திரனி கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவை 2023-2026 பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருக்கிறார். உத்தியோர்வ வாகன பதிவிலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
வாகன கொள்வரவு மற்றும் பயன்பாட்டுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதங்களை கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தங்க பிணை கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதத்தை 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை மேலும் பிறப்பித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 46 வயதான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற மரண தண்டனை கைதியை உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து 4 மாதங்களான ஆண் குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. வரணி எட்டாலை பகுதியைச் சேர்ந்த 4 மாதங்களான குழந்தையே உயிரிழந்திருக்கிறது. மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகியங்கனை நகரில் உள்ள பாழடைந்த வீடொன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்ர பனக பகுதியில் உள்ள வீடொன்றினுள் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு அருகில் உள்ள பாவியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் கடந்த 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீட்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவத்த பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊட்டி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய கணவனை முள்ளெரிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வெளியகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துட்டகமனு மாவட்டத்தில் நேற்று கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கட்டன் டிக்யூஆ நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபரை எதிர்வரும் 2 மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கோபரன் கடவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டி சங்கங்குள பகுதியில் காட்டியானை தாக்கியதில் நபரொருவர் உயிரிழந்து போனார். டிகோயா நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்த நபர் கைது செய்யப்பட்டவை தொடர்பாக செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போகவந்தலாவ பிரதேச செய்தியாளரின் கையடக்க தொலைபேசியை ஹட்டன் போலீஸ் நிலைய போலீஸ் கான்ஸ்டபிள் பறித்து அதில் உள்ள காணொலிகளை அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 60 லட்சத்துக்கு அதிக பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா பண்டார்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களுவாஞ்சிக்குடி கடலில் சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற ஒருவர் காணாமல் போனதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கற்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கான சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியேறு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. குடிவரவு குடியேறு சட்டங்களை மீறி இலங்கைக்குள் உள்நுழைந்த சுமார் 700 வெளிநாட்டவர்கள் கடந்த கால பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,63,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் மேற்கு வங்கத்தில் மறுதேர்தல் நடத்தப்பட்ட போல்டா தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் கர்குஜா மாவட்ட மைன்பாட் என்ற பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சுக்மானியா பாய் தனது 90 வயது மாமியாரை முதுகில் சுமந்தபடி சுட்டரிக்கும் வெயிலில் காட்டுப்பாதைகள் மற்றும் ஓடைகளை கடந்து 9 கிலோமீட்டர் நடந்து சென்றிருக்கிறார். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. வங்கியில் ஓய்வூதியம் சுமார் 1,500 ரூபா பெற வேண்டுமானால் பயனாளிகள் நேரில் வந்து கைரேகை அல்லது அடையாள சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் உள்ளதால் இந்த பெண் கடந்த சில மாதங்களாகவே தன் மாமியாரை சுமந்து இந்த துயர பயணத்தை மேற்கொண்டது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. பிரதமர் மோடியின் சமீபத்திய பெங்களூர் வருகையின் போது ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்ட விகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அந்நிய சக்திகளின் தூண்டுதலில் செயல்படும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டில் அராஜகமான போக்கை உருவாக்கி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை சீர்குலைக்க முயல்கின்றார் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தான் பிரதமர் மோடியின் மிகப்பெரிய ரசிகன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியாவுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் சாத்தியமாக கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த இரண்டு வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை நான்காவது முறையாக இன்றும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குடியேறிகளை அடைத்து வைக்க மாவட்டந்தோறும் மையங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியருக்கு மேற்குவங்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் முன் விரோதம் காரணமாக இன்று அதிகாலை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஆற்றில் சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். 3 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆந்திராவில் வெப்ப அலியால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியானது. இதனால் 54 கோடி ரூபாவுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா நோய் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் அந்த நாடுகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நிகழாண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களில் முதல்கட்டமாக 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் என்று 1,18,240 ரூபாவுக்கும் 1 கிராம் 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை குழுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவுறுத்தல் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அவிஷாய் அத்ராய் தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகிறது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை கடந்த 2 வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. விரைவில் மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வரக்கூடும் என்ற நம்பிக்கை இந்த சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் உள்ள ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுமானத்தில் இருந்த 9 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கியதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்கே சுற்றுலா செல்லலாம், அங்கு என்ன செய்யலாம், எங்கு தங்கலாம் என்று இணையத்தில் தேடும் காலம் போய் இப்போது பலர் சட்ஜிபிடி அல்லது மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கு திட்டத்தை விட்டுவிடுகிறார்கள். சுமார் 37 விழுக்காட்டு பயணிகள் அவ்வாறு செய்வதாக தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. கூகுளில் அண்மை நாட்களில் குறை கூறலை எதிர்நோக்குகின்றது. அதற்கு காரணம் டிஸ்ரிகார்ட், அதாவது புறக்கணிப்பு என்ற வார்த்தை இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. மங்கோலியாவில் பாலைவனங்களில் மரம் நட்டார். அவர் முயற்சிக்கு கை கொடுக்க அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் $5,000 கொடுத்து நிதியுதவி செய்திருக்கின்றார். இப்பொழுது அந்த பாலைவனங்கள் மரங்கள் கொண்ட இடமாக மாறி அனைவரையும் கவர்ந்து இழுத்து வருகிறது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது. சென்சோ 23 என்ற விண்கலம் மூலம் விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மான்சி, கஜால், சுமித் தங்கம் வென்றுள்ளார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சிவரெவ், கச்சனோவ், பெலிண்டோ, கோஸ்டிக் 2ம் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் பெலிண்டோ பென்கிக் 6-2, 6-3 என்று ஆஸ்திரியாவின் சிஞ்சாவை வீழ்த்தினார். உக்ரைன் வீராங்கனை மாட்டா கோஸ்டிக் 6-2, 6-3 என்று ஸ்பெயினின் ஒக்ஸ்னாவை வென்றிருக்கிறார். மலேசிய கிண்ண கால்பந்து போட்டியில் வாக சூடியுள்ளது. ஜோகூர் டிரால் தாசிம் கால்பந்து குழு நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அது குச்சிங் சிட்டி அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியுள்ளது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.24 இந்திய பெறுமதியில் 110.80 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.13 இந்திய பெறுமதியில் 95.15 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.02 இந்திய பெறுமதியில் 121.70 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.02 இந்திய பெறுமதியில் 128.35 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.36 இந்திய பெறுமதியில் 68.91 கேட்டது மணிக்கொடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேன். அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜாண்ணா, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
0: அங்கும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி சூப்பர் ஸ்டோர்
4: Paris, Lachapalil.
5: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
4: Viti Superstore, Gala Gones Sassalil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
4: Mélodie et Tordre-Gelaké, Viti Cash and Curry, Paris, Lachapalil. Tordre, Televisi, Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 10:17 ஐக்கியராஜ்யத்தில் 9:17. இந்த நேரத்தில் பேராசிரியை டாக்டர் ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையை தருகின்றேன். நண்பர்களே,
1: வாழ்க்கையை குறித்த சரியான தகவல்கள் சரியான கண்ணோட்டம் இல்லாமல் போய்விடுமோ? அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஒரு காரணம் தான் இருக்கு. ஏன்னா அடிப்படையில் உங்கள் அத்தனை பேர் முன்னாலேயும் உங்கள் மேலே எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. யார் அசைத்து பார்த்தாலும், ஆண்டவனே அசைத்து பார்த்தாலும், ஆசிரியருக்கு மாணவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட அசையாமல் இருந்தால் மட்டுமே தான் ஆசிரியர்களாக இருக்க முடியும். ஆனால் முதல்ல ஒரு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நானே ஒத்துக்கிறேன். ஒரு 2019 ஒரு மார்ச் மாதத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம். 2019 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த சூழலில் மாணவர்களாக இருப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நீங்கள் வாய் திறந்து சொல்லாட்டா கூட எனக்கு தெரியும் மிக மிக கடினமான வேலை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இந்த வயது குழந்தைகளாக இருக்கிறது ரொம்ப கடினமான காரியம். இறைவன் மறுபடியும் எனக்கு முன்னால் வந்து இன்னொரு முறை அப்படின்னு என்கிட்ட கேட்டால் கூட நான் சிரிச்சிட்டே சொல்லுவேன், கண்டிப்பாக வேண்டாம், இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை. யார் உட்கார்ந்து மறுபடியும் 10ஆம் வகுப்பு எழுதுவது, யார் உட்கார்ந்து மறுபடியும் 12ஆம் வகுப்பு? நீங்கள் தப்பிச்சு வந்துட்டு நினைக்கலாம், தப்பிக்க யாரும் எங்கேயும் தப்பிக்கலை. அதை விட இந்த காலகட்டத்தில் நீ உருப்பற்றுவியா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி உன்னை சுற்றி வலைப்பின்னல் போல சமுதாயத்திற்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் கொண்டு வந்து நாங்கள் குமிஞ்சிருக்கோம். நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு முன்னால் போன ஒரு மூத்த தலைமுறையை பற்றி தான் நான் பேசுகிறேன். நாங்கள் வாழ்ந்த காலம் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் இல்லை. நாங்கள் வாழ்ந்த காலத்தில் நேர்மையாக இருப்பது சாத்தியமாக இருந்தது. வீட்டை விட்டு புறப்பட்டால் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ வருவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களை கொண்டு வரதற்கான பேருந்து வாகனமோ இல்லை கல்லூரி பேருந்தோ பள்ளி பேருந்தோ இது எதுவுமே இல்லாத காலத்தில் வீட்டை விட்டு கிளம்பினோம் அப்படின்னா நடந்தாவது கரெக்ட் நேராக ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தது. வழியில் எங்களை தடுத்தாட்கொண்டு வேறு திசை திருப்பதற்கான மார்க்கங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி சூழல் இல்லை. வீட்டு வாசல்படியை தாண்டி காலை வச்சிட்டோம் அப்படின்னா கல்லூரிக்கு வருவதற்கு மிகப்பெரிய மன உறுதி தேவைப்படும். கல்லூரிக்கு மட்டுமே வருவதற்கு கண்டிப்பாக பெரிய உறுதி தேவைப்படும். வேற எங்கேயும் நம்மளை யாரும் கவனச்சிதறல் ஏற்படுத்தி கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. தடுமாறிட்டோங்கிற விஷயம் கூட தெரியாது. பாதை மாறி விழுந்துட்டோங்கிற விஷயம் கூட தெரியாது. இது மிகப்பெரிய பள்ளம் அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. விழுந்ததுக்கு அப்புறமும் கூட இது வீழ்ச்சி நிலையில் இருக்கோன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு போதையூட்டக்கூடிய ஒரு சூழலில் கொண்டு வந்து உங்களுடைய மூத்த தலைமுறையான நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுக்கு அண்ணாந்து பார்ப்பதற்கான தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 1947 சுதந்திரம் கிடைத்து ஒரு 10 வருடத்திற்கு பின்பு பிறந்த இனத்தை சேர்ந்தவங்க நாங்கள். 10ஓ 12ஓ 1960க்குள்ளே பிறந்தவர்களாக இருக்கிறோம். இப்போ பார்க்கும்பொழுது இந்தியா ரொம்ப பாவமான நிலையில் இருந்தது. உங்களுக்கு வரலாறு அப்படின்னா ஒரு வாரன் ஹேஸ்டிங்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க, ஒரு ராபர்ட் கிளைவை பற்றி படிச்சிருப்பீங்க. அக்பர் ஆண்ட இந்தியா எப்படி இருந்ததுன்னு ஒரு வரைபடத்தில் மேப் டிராயிங்கில் யாரோ வரைய அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க. என்னதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்கு ஒரு 2 மார்க் எப்படி வரைஞ்சாலும் அதுக்கு ஒரு 5 மார்க் மேப் டிராயிங்க்கு ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு இருப்பாங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இதெல்லாம் வரலாறுன்னு தப்பாக நினச்சிட்டு வந்த குழந்தைகள் நீங்கள் எல்லாரும். வரலாறு ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்த ஆட்கள் நாங்கள். அப்படி பக்கத்தில் இருந்து பார்த்த பொழுது இந்தியா மிக மிக கடினமாக ஒரு 200 ஆண்டுகள் தன்னை ஆக்கிரமித்த இன்னொரு நாட்டிலிருந்து விடுபட்டு வெளியில வரும்பொழுது தங்கிட்ட தேவையில்லாத பல சேரும் சகதியும் மண்டி இருந்து தன்னிடமிருந்தும் விடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தோம். நாங்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தோம். சொல்வோம், கையை ஊனி கரணம் பாஞ்சு வருது அப்படின்னு சொல்வோம். ஒரு தடவை ஏறினா 2 தடவை கீழே விழுந்து, 2 தடவை ஏறினா 3 தடவை கீழே விழுந்து, நிமிர்ந்து பார்க்கறதுக்குள்ள ஒரு பக்கத்துலேருந்து சீனாவிலிருந்து ஒரு பெரிய போர் வந்தது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்லேருந்து ஒரு போர் வந்தது, ஒரு பக்கம் பங்களாதேஷ் விடுதலையாக வேண்டி இருந்தது. இவர்கள்கிட்ட எல்லாம் எல்லைகளில் தங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறதுக்குள்ள உள்ளுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு மொழிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாகாணங்களாக இருந்தது. இந்த மொழிகள் எல்லாம் சேர்த்து இது ஒரு கதம்பமாக கட்டி எடுக்கிறதுக்குள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கணும். ஆஹா, ஒரு வழியாக இந்தியா அப்படின்னு ஒரு தோற்றம் வந்தாச்சு. நிமிர்றதுக்குள்ள ஒரு பக்கத்துலேருந்து சீனா, ஒரு பக்கத்தில் இந்த பாகிஸ்தான், திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஜானேறினால் முழம் சறுக்கும் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு சூழல். பல நேரங்களில் நான் இப்போ கூட கற்பனை பண்ணுறது உண்டு, இந்தியாவை அப்படியே பெயர் தெடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா 2020 வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியா உலக நாடுகளில் மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. என்ன காரணம், 100 ரூபாய் சம்பாதித்தால் அதில் 60 ரூபாய் நாட்டை பாதுகாப்பதற்காகவே செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம கூடவே 1947 நம்ம கூடவே சுதந்திரம் வாங்கிய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் அணு அங்குலம் கூட முன்னால போகாத சூழ்நிலையில 2019 இந்தியா உலக நாடுகள் திரும்பி பார்க்குற அளவுக்கு உயரமா இருந்ததுன்னா அது வளரும் போது பக்கத்துல இருந்து பார்த்த நபர்கள் நாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கடையில் போய் ஒரு பேனா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 60 பைசாக்கு ஒரு பேனா இருக்குது, 1 ரூபாய்க்கு இருக்குது, 2 ரூபாய்க்கு இருக்குது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகைக்கு ஒரு பேனா கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே சுலபமாக, ஒரு நோட்டு புத்தகமாக மிக சுலபமாக இல்லையா, இலவசமாக எல்லாம் கிடைக்கும். தான் உங்களுடைய பள்ளி சீருடை இலவசமாக கிடைச்சிருக்கும், நோட்டு புத்தகங்கள் இலவசமாக கிடைக்கும், உங்களுக்கு ஃபீஸ் இல்லாமல் ஒரு கல்வி இலவசமாக கிடைக்கும். ஆனால் இந்த இலவசமாக எல்லாம் கிடைக்கிறதுக்காக இந்தியா எத்தனை பாடுபட்டதுங்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்த ஆட்கள் நாங்கள். இது உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும். உங்களுக்கு கிடைச்சது என்னன்னு உங்களுக்கு தெரியணுமே. என்ன கிடைச்சதுன்னு தெரியாது உங்களுக்கு, அதை கொண்டாடுறதுக்கு எப்படி தெரியும்? கிடைக்காம கிடைச்ச வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா கொண்டாட தெரியாது. நான் உங்க தலைமுறையெல்லாம் சொல்லும்பொழுது கூட சொல்ல, ரொம்ப அதிர்ஷ்டம் செய்த தலைமுறை. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய கனவுகள் எல்லாம் வண்ணமயமான கனவுகளாக இருக்கும். உங்க வயதுல நாங்க இருக்கும்போது எங்களுடைய கனவுகள் எல்லாம் கருப்பு வெள்ளை கனவுகள் தான். நீங்க பாக்குற மாதிரி வாழ்க்கையை நாங்க பார்த்தது கூட கிடையாது. இதுல புலம்பல் இல்லாம நான் உங்ககிட்ட சொல்றேன். இதெல்லாம் யாராவது உங்ககிட்ட நீங்க 10ஆம் வகுப்பு முடித்து பள்ளிக்கூடத்துல வந்து உட்காரும் பொழுது உங்க பக்கத்துல உட்கார்ந்து கையை பிடிச்சு கண்ணை பார்த்து உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அட்மிஷன் கிடைச்சி வரும்பொழுது உன்னுடைய ஆசிரியர் உங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கூட 1ஆம் வகுப்பு சேர்ந்தவர்கள் எல்லாம் 2ஆம் வகுப்புக்கு வந்ததில்லை, 2ஆம் வகுப்பு சேர்ந்தவர்களாம் 5ஆம் வகுப்புக்கு வரல, 5ல சேர்ந்தவர்கள்லாம் 8 வரல, 8 வந்தவங்கெல்லாம் 10 தொடலை, 10 தொட்டவங்கெல்லாம் பாஸ் பண்ணலை. பாஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு தொழில் சார்ந்த தொழில்நுட்ப கல்லூரிக்குள்ள அவங்க வந்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கல்லூரிக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கே ஆண்டவன் தனியாக உன் தலையில நல்ல விதமாக எழுதியிருந்தா மட்டும்தான் முடியும். ஒரே ஒரு தடவை அதிர்ஷ்டத்தை நினைச்சு நீயே ஒரு தடவை உனக்கு கை தட்டிக்க பார்க்கலாம். எனக்காக வேண்டாம், இந்த கைத்தட்டலுக்காக நான் கேட்கவே இல்லை. இங்கிருந்து பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க அவ்வளவே தான். உங்க மனதுல நீங்க நினைக்கிறதும் இல்ல, ஊடகங்கள்ல வரக்கூடிய திரைப்படங்கள்ல வரக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி ஜாடையில நம்ம இருக்கோம் நீ கர்வப்பட்டுக்கிறதும் இது எதுவுமே இல்லை. மிக சாதாரணமான ஒரு நாட்டுல கடின உழைப்பை தவிர வேற எதுவுமே கட்டுப்படியாகாத ஒரு நாட்டுல வந்து இத்தனை குழந்தைங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா, வெளிநாடுகளுக்கு போன அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இத்தனை குழந்தைகளை ஒன்னா சேர்த்து அவர்களுடைய கல்வி இலவசம், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இலவசம், அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புத்தகம் இலவசம் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்தியா அளவுக்கு பெரிய மனதுடைய நாடை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. என்னை பற்றி ஒரு குறிப்பு இவர்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். அவங்க படித்தது நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது, அவர்கள் அதை படித்தார்களான்னு எனக்கு தெரியல. 2 முறை இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் அழைத்து இலங்கைக்கு போயிருக்கோம். அவங்களுடைய போர் முடிந்ததுக்கப்புறம் 2016 2009 போர் முடிந்து விட்டது. 2016 ஒரு தடவையும், 2018 ஒரு தடவையும் போயிருக்கோம். 2016 போன போது நானே சொல்வேன், கணுக்கால் அளவு இறங்கணும்னு நினைச்சு கழுத்தளவு இறங்கின ஒரு அனுபவம் அது எனக்கு அப்படின்னு சொல்லி. எங்க போர் நடந்ததோ அந்த வடமாகாணங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்திய அரசு கூப்பிட்டிருந்தது, இலங்கை அரசும் கூப்பிட்டிருந்தது. யாரை பார்க்கறதுக்காக? உங்களை மாதிரி குழந்தைகளை பார்க்கறதுக்காக. ஆனா 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போர்லயே இருந்ததுனால இப்படி அமைதியான சூழலோ ஒரு ஒழுகாத கூரையோ, தரை பள்ளமாகாத ஒரு தரையோ, அடுத்து யாராவது ஆக்கிரமிப்பாங்கிற அச்சம் இல்லாமல் குழந்தைங்க அங்க இல்லை. அந்த குழந்தைகள் எல்லாமே வாழ்க்கையினுடைய மிக மோசமான சூழலை பார்த்தவங்க, மிக மோசமான சூழலில் இருந்த தாய் தகப்பனை பார்த்தவங்க. அந்த குழந்தைங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா எந்த வார்த்தையை எடுத்து கொடுத்தாலும் எப்ப கண் கலங்குவாங்க, எப்ப தேம்பி அழ ஆரம்பிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மதிய உணவு அவர்களுக்கு இருக்குமா தெரியாது. எங்களை எல்லாம் சந்திக்கணும், இந்த பள்ளிக்கூடங்களுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா கூட அவர்கள் பஸ்ஸுக்காக அந்த பேருந்திற்காக பயணச்சீட்டு வாங்க அவங்க கிட்ட காசு கிடையாது. அவங்களுடைய ஆசிரியர் யாராவது போக வர காசு கொடுத்தா வந்து உட்கார்ந்துருந்து அழுது எங்க கையை பிடிச்சிட்டு உங்க கூட நாங்களும் வந்துடுறோம், எங்களுக்கு கல்வி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட குழந்தைங்க இன்னும் என் கண்ணுக்குள்ள நிக்கிறாங்க. 2018 இன்னும் 2 பேராசிரியர்களும் நானும் என் கணவரும் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொந்த பணத்தை போட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போன போது மறுபடியும் ஆயிரக்கணக்கான குழந்தைங்களை பார்த்தோம், ஆசிரியர்களை பார்த்தோம். ஆசிரியர்களை மனதில் உற்சாகம் இல்லாத ஆசிரியர்கள், முகத்தில் ஒளி இல்லாத ஆசிரியர்கள், கண்கள் அந்த வீரியம் இல்லாத ஆசிரியர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் எங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, குடும்பத்துக்கு இவ்வளோ பேரை இழந்து எங்கள் முகத்தில் எப்படி நீங்கள் ஒளியை எதிர்பார்க்க முடியும்? திரும்பி மறுபடியும் மீனம் பார்க்கும் ஏர்போர்ட்ல விமான நிலையத்தில் வந்து இறங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு இருமாப்பு தோன்றியது சத்தியம், பெருமை தோன்றியது சத்தியம், கர்வம் தோன்றியது சத்தியம். விவரம் தெரியாத யார் வேணாலும் சொல்லலாம், எதுக்கு பயத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ், எதுக்கு பயத்தனை பாலிடெக்னிக்

ஆய்வகங்களும் கல்லூரிகளும் குறைந்த அளவே இருக்கிறதுனால 9% குழந்தைகள் மட்டுமே மேற்கொண்டு படிக்க முடியும் அப்படிங்கிற நாட்டுக்குள்ள போய் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு வரும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கும் போது அதனுடைய அனுபவம் அதனுடைய அழகு நமக்கு தெரியாது. பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அதனுடைய அருமை கண்டிப்பா தெரியாது. உட்கார வச்சு உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஆசிரியர்கள் போதிச்சு நம்ம எந்தெந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வேணுமானாலும் வந்திருக்கலாம். நானும் அரசு பள்ளி மாணவிதான், அரசு பள்ளியிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வேற எந்த அனுமதியும் கிடையாது. அங்கும் பாடம் தான் எடுக்கிறோம், அங்கேயும் நம்ம பரிசு தான் எழுதுறோம், அங்கேயும் தேர்ச்சி தான், அந்த மதிப்பெண்ணும் உண்மைதான் அப்படின்னு பார்த்தா நாங்கள்லாம் அரசு பள்ளி குழந்தைகள் தான். வேற பள்ளிகள் எங்களுக்கு கிடையாது, வேற பள்ளிகளுக்கு அனுப்பக்கூடிய வசதி எங்கள் தாய் தகப்பனுக்கும் கிடையாது. அப்போ அங்கே போய் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இங்கே இறங்கும் போது நாங்கள் பேராசிரியர்களாம் எங்களுக்குள்ள சொல்லி சந்தோஷப்பட்டது என்ன தெரியுமா? அப்பாடா, ஒரு நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுனுடைய அடையாளம் அங்கே இருக்கக்கூடிய கோவில்களோ தேவாலயங்களோ மசூதிகளோ அல்ல, வானத்தை தொடக்கூடிய கட்டிடங்கள் அல்ல, படகு போன்ற ஒரு மிகப்பெரிய கார்கள் அல்ல, இல்ல கொள்ளையாக எல்லாரும் சொத்து சேர்த்து வச்சுட்டு எல்லாரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியது அல்ல. ஒரு நாடு முன்னேறியாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்களின் எண்ணிக்கை தான் அதனுடைய அர்த்தம். எந்த நாட்டுல கல்வி கூடங்கள் அதிகமாக இருக்கோ அந்த நாடு முன்னேற்றத்தை தவிர வேறு எந்த பாதையிலும் போக முடியாது. அப்போ 500 மேற்பட்ட தொழில் சார்ந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கான கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னும் பொழுது புலம்புறவங்களை பார்த்து எனக்கு வேதனையாக இருந்தது. என்ன காரணம்? ஒரு ஆசிரியராக எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒரு கட்டடத்தை நீங்க கல்லால கட்டலாம், கோவிலையும் தேவாலயங்களையும் மசூதிகளையும் கல்லால கட்டலாம், கல்வி கூடங்களை கல்லால கட்ட முடியாது. ஏதோ ஒரு நபருடைய கனவுகளால மட்டும்தான் கட்ட முடியும். நீ இந்த சுவர்களை தொட்டிப்பார், உனக்கு தெரியும் நீ மேல வரணும், வாழ்க்கையில பெரிய ஆளாக வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒத்தொத்த செங்கலா வச்சு கட்டுனா மட்டும்தான், இல்லைன்னா கல்வி கூடங்கள் வராது. ஒரு 4 கல்யாண மண்டபம் பண்ணி விடலாம், என்ன வருடத்துல 2 அந்த கல்யாணங்கள் இல்லாத நாட்கள் அந்த கல்யாண மண்டபத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு மெட்ரோ ஃபேர், ட்ரேட் ஃபேர்னு ஏதாவது ஒரு கண்காட்சியை போட்டு விட்டோம்னா அதற்கான வரம் வந்துடும். ஒரு கல்விக்கூடம் அமைக்கணும், அந்த கல்விக்கூடத்துல எதிர்காலத்துல வரக்கூடிய குழந்தைங்க இருமாந்து நிக்கணும், நிமிந்து நிக்கணும் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். இப்ப அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கும் பொழுதுல எனக்கு தோன்றக்கூடியது எத்தனை பாக்கியவான்களாக இருக்கணும். உங்களுக்கு தெரியல, உங்க கைவசம் அந்த அன்பு அந்த வந்து கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதம் உங்களுக்கு தெரியல. சின்ன உதாரணம் சொல்றேன், காலையில வரும்பொழுது தாய் தகப்பனோட கண்டிப்பா இந்த வயசுல குழந்தைங்க சண்டை போடாம இருக்காது. இந்த வயசு வரும்பொழுதே ஒரு 5 வயது 6 வயது இருக்கும்போது அம்மாவையும் அப்பாவையும் அண்ணாந்து பார்த்தது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். 15-16 ஆகும்போது அம்மா அப்பான்னு அறிமுகப்படுத்திக்க கூட கூச்சமா இருக்கக்கூடிய வயசுக்குள்ள வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுடைய தோழி அல்லது தோழனுடைய தாய் தகப்பன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க, உங்களுடைய தாய் தகப்பன் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்காங்க. தாய் தகப்பன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விளம்பரங்கள் வேற காண்பிக்கிறதுனால உங்களுடைய தாய் தகப்பனுடைய தோற்றப்பொலிவு உருவம் உங்களுக்கு ஒவ்வாத ஒன்றாக இருக்கலாம். காலேஜ் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது தயவு செஞ்சு வெளியில வராதிங்கம்மா, நானே வந்து காஃபி எடுத்துட்டு போய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்ற குழந்தைகளா கூட நீங்க இருக்கலாம். இதெல்லாம் சகஜம். காலையில சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் இது கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. கல்லூரியினுடைய வளாகத்திற்குள்ள உங்களுடைய மொபைல் போன் அனுமதிக்கப்பட மாட்டாது, சில விஷயங்கள் உள்ள வரக்கூடாது, நீங்க மட்டும்தான் வரணும், உங்க கூட ஒழுக்கம் வரணும், கல்வி வரணும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனா சாலையில உங்களை இறக்கி விடும்பொழுது நீங்க எதெல்லாம் கையில தூக்கிட்டு போக போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்க காலில் நாங்கள் தங்கத்தாலான செருப்பு போட்டு விடலாம், ஆனால் இறக்கி விடக்கூடிய சாலை வெறும் புழுதியும் குப்பையும் கூலமாக இருக்கும் அப்படின்னா அந்த வழியே ஒரு வாகனம் போனா கூட உங்க மேலே தெரிக்கும். அப்போ ஊரையும் சேர்த்து தான் நாங்கள் சரி பண்ணணும். இப்போ நீ கற்பனை பண்ணிப்பாரு, காலையில் ஏதோ ஒரு சண்டை அப்பாவோட சண்டை போட்டாச்சு இறங்கி வந்தாச்சு, நீ வரும்போதெல்லாம் முகத்தில் அவ்வளோ கோவம், அம்மா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கணும், எனக்கு ஒன்று சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு எப்போ தெரியுமா சொல்வோம்? சாப்பிட்டுட்டு போன்னு சொல்ல ஒரு ஆள் இருக்கும்போது சொல்வோம். இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு வை, அப்போ தெரியும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு குரல் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஊர்களுக்கு பயணம் போயிட்டு வந்ததுனால நான் சொல்றேன். ஒருத்தர் உன்னை உட்கார வச்சு சோறு போடுறது எவ்வளோ பெரிய ஆடம்பரம்னு உனக்கு தெரியாது. அந்த நபரை உட்காந்து உனக்கு சோறு போட இருக்கிற வரைக்கும் மதியமும் ஆச்சு மாலை ஆச்சு, வந்து உன் நண்பர்கள் கிட்ட எல்லாம் புலம்பி தீத்திருப்பேன், அப்பாவை பத்தி புலம்பி தீத்திருப்பேன், கடிஞ்சுக்கிட்டு அம்மாவை பத்தி புலம்பி தீத்திருப்பேன். உடனே அந்த நண்பரும் ஏதோ தங்களுடைய தாயும் தகப்பனும் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளெல்லாம் வராதவங்க மாதிரியும், வீட்டுல சண்டையே வராதவங்க மாதிரியும், உங்க வீட்டுல அப்படியா பண்றாங்க, எங்க வீட்டுல அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆறுதலுக்காவது உங்ககிட்ட சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது அத்தனையும் முடிஞ்சு மாலை 6 அப்பா வர வேண்டிய நேரம், அப்பா வரல, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஐபிஎல் போயிட்டு இருக்கா ஓகே போதும், இல்லை ஏதாவது ஒரு சேனல போட்டோமா சம்மந்தா சம்மந்தம் இல்லாம யாரோ பாட்டு எழுத, யாரோ மெட்டமைக்க, யாரோ நடனம் சொல்லி கொடுக்க, யாரோ 2 ஆடிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரசிகர் மன்றம் ஏற்படுத்திட்டு உட்காந்து நம்ம அதை பார்த்துட்டு இருப்போம்.
இதை பார்த்துட்டு இருக்கும்பொழுது மணி 8 ஆச்சு, 8:30 ஆச்சு, 9 ஆச்சு.

0: அம்மா உங்ககிட்ட மெதுவாக கேட்குறாங்க, என்ன நான் அப்பாவை காணும் காலையில் அந்த கற்று கத்திட்டு வந்தே நீ அப்படின்னு அப்பாவை கேட்குறேன். ஆ எல்லாம் வருவார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா கேட்குறாங்க, அந்த ஃபோன் எடுத்து அப்பாவோட வேலை பார்க்குற அவர்கிட்ட வேணுமா கொஞ்சம் கூப்பிட்டு பார்க்குறியா, நீ கூப்பிட்டு பார்க்குற, கூப்பிட்டா அப்பாவுடைய ஃபோன் எடுக்குமான்னு முதல்ல பார்க்குற, கூப்பிட்டா பார்த்தா அப்பா காலையில் சார்ஜரில் போட்டவர் நீ கத்துன கத்தில் அதை எடுக்காமையே கிளம்பி போயிட்டார். சரி அப்பா ஃபோன் இங்கேயே தான் இருக்கு, அப்பாவுடைய நண்பரை கூப்பிட்ற, நண்பரை கூப்பிட்டோன்னு அவர் சொல்கிறார், அப்படியா, 5 மணிக்கெல்லாம் 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் அப்பா ஃபேக்ட்ரியிலேருந்து இறங்கிட்டாரேப்பா, என்னமோ நீ கேட்டியா உனக்கு வாங்கி கொடுக்கணுமா ஏதோ பணம் ரெடி பண்ணணும்னு இறங்கினார், இன்னுமா வந்து சேரல, 10:10, 11:00 நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருப்ப, எந்த நபர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியலையோ, எந்த நபர் இருக்கும்போது அந்த கத்தல் கத்திச்சோ, எந்த நபர் இருக்கும்போது இவரோட எனக்கு சோறு போடாதீங்க அப்படின்னு சொல்ல தோணுச்சோ, அந்த நபர் 6 மணி நேரமாக வரல அப்படிங்கும் பொழுது உனக்கு அதுக்கப்புறம் ஐபிஎல் மேட்ச் உட்காந்து பார்க்க முடியாது, அது பக்கம் உன்னுடைய மொபைலில் யாரையாவது கூப்பிடணும்னு உனக்கு தோணாது, எதுவுமே முடியாது. முதல் முறையாக மனசு என்ன சொல்லும் தெரியுமா, இந்த நபரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கையில் வந்தால் என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு வாழ்க்கை கேட்கும். ஏன்னா அடிக்கிற காத்துல இலையும் விழும், காயும் விழும், கனியும் விழும், பல நேரங்களில் மரமும் சேர்ந்து விழும். அப்போ 11:30 ஆகும்போது வீட்டு கதவை திறக்க, அங்கே கேட்டை யாரோ திறக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா பார்த்தேன்னா அப்பா அந்த சைக்கிளை தள்ளிட்டோ இல்லை அந்த TVS 50 தள்ளிட்டோ அப்பா வராரு அப்படின்னோடனே ஓடி போய் காலையில் நான் கேட்ட பணம் கிடைச்சதா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. அப்பா வண்டியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவர் உள்ளே வரும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நிற்பீங்க. ஏன்னா அந்த 6 மணி நேரத்துக்குள்ள வாழ்க்கை இப்படியும் தடம் புரளும் அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். மேடம் அப்படியெல்லாம் இல்லை மேடம், நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க, அப்பவும் எங்கள் அப்பா கிட்ட பணம் கொண்டு வந்தீங்களான்னு தான் நான் கேட்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய குழந்தையாக நீ இருப்பாயே. ஆனால் ஒரு தாய் தகப்பன்னு ரெண்டு பேர் உனக்கு இருக்கிறதுக்கான அடிப்படை தகுதி கூட உனக்கு இல்லை. அப்போ ஒரு பொருள் கைவசம் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. தாய் மட்டும் இல்லை, தகப்பன் மட்டும் இல்லை, ஆசிரியர்களும் அப்படிதான். உனக்காக 1 மணி நேரம் பாடம் எடுக்கணும்னா 3 மணி நேரம் உட்காந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், 3 மணி நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் என்ன, நீ வகுப்பில் அமைதியாக உட்காந்து பாடத்தை மட்டுமே கவனிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்திருக்கணுமே, அப்பா ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாக இருந்து அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் வீட்டில் இப்போ பார் சண்டை இருந்ததுன்னா குழந்தைங்க, அதுவும் 15-16 வயசு குழந்தைங்க வெறும் போராட்டத்தை மட்டுமே பார்த்தா வகுப்பில் வந்து உங்களால் எப்படி பாடத்தை கவனிக்க முடியும். இந்த பதைப்பதை போட ஆசிரியர்கள் நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு பாடம் எடுக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா தோணாது. ஒரு நாளோ 2 நாளோ ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் இன்னைக்கு வரல, அவருக்கு உடம்பு சரியில்லையாம் வரல அப்படின்னா ஏ அப்படின்னு கத்தணும்னு தோணும், சந்தோஷமாக இருக்கும். கல்லூரிக்கு வரலாம் ஆனால் ஆசிரியர் வரலன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும், இதெல்லாம் தோணும். ஆனால் 1, 2, 3, 4 நாட்கள் போக போக இந்த நபர் இல்லைன்னு தெரிய தெரிய பெரிய போர் நடக்கக்கூடிய, போராட்டங்கள் நடக்கக்கூடிய, பெரிய அமக்கலங்கள் நடக்கக்கூடிய நாடுகளில் இன்டெஃபினட் க்ளோஷர்னு முதல்ல எதை இழுத்து மூடுவாங்க தெரியுமா, பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடுவாங்க. 1 நாள் சுவாரஸ்யமாக இருக்கும், 2 நாள் சுவாரஸ்யமாக இருக்கும், 3 நாள் சுவாரஸ்யமாக இருக்கும், 3 வாரமாக மாறும், 3 வாரம் 3 மாதமாக மாறும், 3வது மாதம் முடியும் போது மறக்காமல் தேர்வு வரும் அப்படிங்கும் பொழுது இந்த குதூகலம் எல்லாம் காணாமல் போயிடும். பொன்மையான புத்திசாலி யாருப்பா, யார் தெரியுமா, உண்மையான புத்திசாலி எந்த பொருள் கிடைக்காம கையில் கிடைச்சதோ அந்த பொருளை அந்த நேரம் கொண்டாட தெரிஞ்சவன் மட்டும்தான் புத்திசாலி. கையை விட்டு அது போனதுக்கப்புறம் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய இந்த ஐடி கார்டு ஒரு 3 வருடம் கழித்து உங்கள் வீட்டு ஆணியில் அது மாட்டப்பட்டிருக்கும். இப்போ ஆசிரியரை பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு போகக்கூடிய குழந்தைங்க, ஒரு குட் மார்னிங் சார், ஒரு குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி கூட இல்லாதது. ஏன்னா திரைப்படத்தில் நடிகர்கள் அப்படி சொல்கிறதே கிடையாது டீச்சரை, ஏன்னா நண்பன் தானே மிகப்பெரிய விஷயம் அப்படி தானே ஊடகங்கள் காட்டுது. அப்போ ஆசிரியரை பற்றி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடிய நீங்கள் ஒரு 3 வருடம் கழித்து இந்த கல்லூரிக்கு மறுபடியும் வரும்பொழுது நீங்கள் கழுத்தில் மாட்டிகிட்டு இருக்க காலேஜுக்குள்ளே நுழையும் பொழுதே எங்கே உன்னுடைய ஐடி கார்டை காணும், கழுத்தில் எடுத்து மாட்டு அப்படின்னு அங்கே யாராவது நின்று உங்கள் கழுத்தில் கஷ்டப்படுத்தி உங்கள் கழுத்தில் மாட்டினா இது ஒன்று அப்படின்னு நினச்சிக்கொள்ளக்கூடிய நீங்களே அது காலாவதி ஆன உடனே அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு 3-4 வருடத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக இங்கே கல்லூரிக்குள்ளே வரீங்க. வரும்பொழுது இதே ஆசிரியர்கள் அவசர அவசரமாக ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்கு ஓடிட்டுருப்பாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு. சார் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பார்ப்பாங்க, ஏன்னா உங்கள் உருவத்துலேயும் மாற்றம் வந்திருக்கும். உங்களை எப்படி பார்த்துட்டு நீ மெக்கானிக்கல் அப்படி, ஆமாம் சார் ஆமாம் சார், ஞாபகம் இருக்கா, கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல சொல்ல நடந்துகிட்டே இருப்பார். பின்னாலேயே நீ வர வர அவர் சொல்லுவார், டேய் கிளாஸ் இருக்கு கண்ணா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியும்னா ஸ்டாஃப் ரூமில் இருடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முகம் இத்தினுண்டாயிடும். என்ன காரணம்னா இன்னும் ஆசிரியருக்கும் இந்த கல்லூரிக்கும் சம்பந்தம் இருக்கும், உனக்கும் இந்த கல்லூரிக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்போ இங்கே இருக்கும் பொழுது இங்கே கிடைக்கக்கூடிய பயன்களை உன்னால் பயன்படுத்திக்க முடியலையோ உனக்கு வெளியில் எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் போயிடும். இப்போ உன்னுடைய கல்வியை நான் என்னன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த மாதிரி வீட்டில் சொல்லக்கூடிய சூழல் இருக்கணும். ஐயோ தொடங்கிட்டிங்களா, பயங்கர கடிப்பா, எப்போ பாரு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, அப்படி ஒரு நபர் இருக்கும்போது எரிச்சல் வரும். யாருமே கண்டிக்கலன் பே, யாருமே கண்டுக்கலன் பே. நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காதா? இந்த வழியில் போகாதேன்னு சொல்ல ஒரு நபர் இருக்க மாட்டாங்களா? ஏன்னா உரிமை இருந்தால் மட்டும்தானே சொல்லுவாங்க, எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, என்ன உன்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னால் ரோட்டில் போகிற உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு, கண்ணா எப்படிடா படிக்கிற, என்ன படிக்கிறேம்மா, எங்கே இருக்க, இது எதுவும் நான் எதுக்கு கேட்க போகிறேன். இங்கே கூப்பிட்ட உடனே எனக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த தேதியில இந்த கிழமையில இந்த நேரத்தில் இந்த மேடையில் என்னை நிறுத்தி உங்ககிட்ட பேசுன்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக என்னைக்கும் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு மட்டும்தானே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும். அப்போ சொல்லும் பொழுது ரொம்ப எட்டிக்காயாக கசக்கும். இல்லை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னு இதில் பிரச்சனையே இல்லை. இப்போ நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம், நான் தொடங்கின போது சொன்ன அதுவே தான், உன்னோடு ஒன்றாம் வகுப்பு வந்தவர்கள் கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு தொட்டதில்லை, பத்தாம் வகுப்பு தேர்வு பாஸ் ஆனவங்க இந்த வகுப்பில் இருந்ததில்லை. இல்லை இப்போ நீ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச போது காணாமல் போனவங்க உங்கள் வகுப்பில் எத்தனையோ பேர், செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் வரும்போது திருமணமாகி போனவங்க எத்தனையோ பேர், மூணு வருஷத்தையும் முடிச்சு இங்கேயே பிளேஸ்மெண்ட் கிடச்சி போய் உட்காந்தவங்க எத்தனை பேர்னா உனக்கு தெரியாது. அப்போ கண்டிப்பாக தெய்வம் மிக நல்ல ஒரு பேனாவில் திருத்தமாக எழுதியிருக்கு. இப்போ உனக்கு கிடைச்சிருக்கக்கூடியது என்னன்னு முதல்ல வாங்கிக்கும். உங்கள் சேர்மன் சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பெரிய வருத்தமாக சொன்னது அதுதான், எங்கள் தலைமுறையில் எல்லாருக்கும், எனக்கும் அடுத்த தலைமுறை அவர், எங்கள் எல்லாருக்குமே ஒரு வருத்தம் உண்டு, எல்லாமே இலவசமாக கிடைச்சிருது, எல்லாம் சும்மா கிடைக்கிது, அவ்வளோதான். மலேசியா டெவலப்டு கண்ட்ரி, சிங்கப்பூர் டெவலப்டு கண்ட்ரி, இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி, அவ்வளோதான். இன்னும் தொடர் நிகழ்ச்சியில் இருக்குது. வளர்ந்து வரும் நாடு தான் இந்தியா. வளர்ந்த நாடுகள் லிஸ்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கப்பூர் இருக்குது, ஒரு மலேசியா இருக்குது, வளர்ச்சினா என்னன்னு தெரியாத இலங்கை உட்பட எல்லா நாடுகளும் இருக்குது, கனடா இருக்குது, எல்லாம் வளர்ந்த நாடுகளில். இந்த வளர்ந்த நாடுகளில் கூட ஒரு புத்தகத்தை ஒரு தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இலவசமாக புத்தகங்கள் கொடுத்தாங்கன்னா அந்த புத்தகத்தில் கிறுக்க முடியாது, பொன் எழுத்துல நம்ம பேரெல்லாம் எழுத முடியாது, நண்பனும் நாமளும் அப்படியே குப்புறப்படுத்திட்டு கிளாஸ் எடுக்கும்போது பொம்மை பொம்மையா வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. தேர்வு முடிஞ்ச அன்னைக்கு நம்மளுடைய கதாநாயகர்கள் மாதிரி காரிடார்ல என்ன அப்படியே கிழிச்சு மேலே தூக்கி வச்சு ஓன்னு எல்லாம் கத்திட்டு ஓட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, வளர்ந்த நாடாக இருந்தாலும் ஒரு பொருளை இலவசமாக கொடுத்துருக்காங்கன்னா அட்டை போட்டு பத்திரமாக வச்சு தேர்வு முடிஞ்ச கடைசி நாள் அன்னைக்கு திரும்பி அந்த புத்தகங்கள் அந்த பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரியினுடைய முதல்வர் கையில் ஒப்படைக்கப்படணும். என்ன காரணம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த புத்தகம் போகும். சிலபஸ் மாறுற வரைக்கும் வளர்ந்த நாடுகளில் கூட இலவசமாக ஒரு பொருள் கொடுக்கப்படும் போது அந்த பொருளை பத்திரமாக திருப்பி கொடுக்கணும். அந்த புத்தகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், ஏதோ ரேஷன் கார்டு தொலைஞ்சு போனால் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க வேண்டி வருமோ அந்த மாதிரி கல்வி இயக்குனர் அகத்துக்கு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்து இன்னொரு புத்தகத்தை திருப்பி வாங்கணும். இந்த புத்தகத்தை கூட நான் எங்கள் ஊர் வரைக்கும் கொண்டு போகிறேன்னு சொன்னால் கூட அந்த குழந்தைங்க தராது. அந்த அளவுக்கு இலவசமா கொடுக்கக்கூடிய பொருள் கூட யாருடைய வரிப்பணமோ அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு புரியல அப்படின்னா, உடை சும்மா கிடைச்சாது மேல மரியாதை இருக்காது, உணவு சும்மா கிடைச்சாது மேல மரியாதை இருக்காது, புத்தகங்கள் சும்மா கிடைச்சாது மேல மரியாதை இருக்காது, கல்வி சும்மா கிடைச்சா மரியாதை சுத்தமா இருக்காது, ஏதோ போற போக்குல கொடுத்துட்டு போனாங்களே அப்படின்னு. எங்களுக்கு இந்த மாதிரி இலவசமான உணவு உடையெல்லாம் கிடைச்ச காலங்கள் அல்ல. ஒரு பள்ளிச்சீருடை வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா? பட்டாடை உடுத்திக்கிட்டு ஒரு பகர் உட்கார, பருத்தி ஆடை அதுவும் பத்து இடத்துல கிழிஞ்சிருக்கிற ஒரு துணியை போட்டுட்டு இன்னொரு குழந்தை உட்காந்துச்சு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற குழந்தைய பார்த்த தாழ்வு மனப்பான்மையிலேயே நமக்கு இந்த உடை இதை போட்டுட்டு இருக்கோமேங்கிற நினைப்பிலேயே கண்டிப்பாக படிப்பு வராது அப்படின்னு, பள்ளிக்கூடம் பக்கமே போகாத, கல்விங்கிற பெரு நிதி கிடைக்காத பெருந்தலைவரான காமராசர் அவர்களால் உங்களுக்காக இந்த பள்ளி சீருடைங்கிற எண்ணம் அந்த பெரிய மனிதர் மனதில் வந்தது. எல்லா குழந்தைகளும் ஒரே சீருடை போட்டு உட்காந்தாங்க அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்துக்க மாட்டாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வராது. இது செல்வக்குடியில் பிறந்த குழந்தை, நான் ஏழை, என்னுடைய உடைய பாரு அவங்க உடைய பாரு அப்படின்னு தோணாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. இப்போ நாங்கள் கல்லூரிக்கும் இதே ஆடையை அணிஞ்சிட்டு போயிருக்கோம். பள்ளிக்கூடத்தில் எந்த யூனிஃபார்ம் இருந்ததோ அந்த யூனிஃபார்ம் நம்முடைய சட்டையோ தாவணியோ பாவாடையோ கல்லூரிக்கும் போட்டுட்டு போயிருக்கோம். ஏன்னா திடீர்னு வண்ண ஆடைகள் அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட கிடையாது. திங்கக்கிழமை போட்டது வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாங்காது. ஆனால் என்ன பெரிய சந்தோஷம் தெரியுமா? இதில் எங்களுக்கு புலம்பல் கிடையாது, இதில் எங்களுக்கு புகார் கிடையாது, இதில் கர்வம் தான். ஆமாம் ஏழ்மைதான். வீட்டினுடைய ஒன்றாம் தேதி எங்கள் வீட்டினுடைய சாப்பாட்டுக்கும் முப்பதாம் தேதி சாப்பாட்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும். ஒன்றாம் தேதி அப்பாவுக்கு சம்பளம் வந்திருக்குன்னா சாப்பாடை பார்த்தா தெரியும். பதினஞ்சாம் தேதி பாதி பணம் தீந்து போச்சு அப்படின்னா பாதி பணம் என்ன? வீட்டு வாடகை கொடுத்துருப்பாங்க, பால் கணக்கு தீர்த்திருப்பாங்க, தயிர் கணக்கு தீர்த்திருப்பாங்க, கரண்ட் பில் கட்டியிருப்பாங்க. ஒன்னொன்னா படிச்சு வரும்பொழுது இனி அடுத்த மாசம்தான் சம்பளம் வருமா, கையில அவ்வளவுதான் தொகை மிச்சமாக இருக்கும். அந்த தொகைக்குள்ள விருந்தாளிகள் வந்து அவங்களை உபசரிக்கணும், வியாதி வந்தா அதை பார்க்கணும், பண்டிகை வந்தா அதை பார்க்கணும், பிறந்த நாள் வந்தா அதற்காக கொடுக்கணும், தேர்வு வந்தா அதற்காக பணம் கட்டணும். இத்தனையும் கையில இருக்கக்கூடிய அத்தனை சொல்பமான பணத்துக்குள்ள தாயும் தகப்பனும் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. படிக்கும் போதே லேர்னுக்குள்ளெல்லாம் இருந்தவங்க நாங்க. உங்க வயசுல இருக்கும் போது ஆறாம் கிளாஸ் குழந்தைக்கும் ஏழாம் கிளாஸ் குழந்தைக்கும் டியூஷன் எடுப்போம், பத்தோ இருபதோ தான் வரும். ஆனா அந்த தொகையை வச்சு அப்பா அம்மா கிட்ட அதை கொடுக்க முடியும்னா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். தாய் தகப்பனுக்கு உதவ முடியும்னா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். இது எனக்கு வேண்டாம், இன்னைக்கு இட்லி தான் பண்ணிருக்கியா, இன்னைக்கு தோசை தான் பண்ணிருக்கியா, இது பண்ணலையா கேட்டதே கிடையாது. தட்டுன்னு ஒண்ணு வந்து அதுல சோறுன்னு ஒண்ணு இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு எங்களுக்கு தெரியும். மாதத்தினுடைய 30ஆம் தேதி வரும்போது எப்படி இருக்கும் தெரியும். அப்ப கிடைக்காத கல்வியை பாஞ்சு பாஞ்சு ஓடி போய் 45 நிமிடங்கள் ஒரு ஆசிரியர் பேசுறாங்க அப்படின்னா 2 காது இல்லடா 10 காது கடன் வாங்கி வச்சு கேட்போம். என்ன காரணம், வீட்டுல போனா இதை சொல்லி கொடுக்க எங்களுக்கு ஆள் கிடையாது. எனக்கும் மூத்த தலைமுறைன்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். ராமேஸ்வரத்துல தமிழ் வழி கல்வியில ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்த ஒரு பையன், வீட்டுல நிறைய குழந்தைகள் இருக்காங்க, குடும்பமே செய்து தியாகம் பண்ணலைன்னா ஒரு நபரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது. எங்க குடும்பங்களும் அப்படிதான், குடும்பமே சேர்ந்து தியாகம் பண்ணும். ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறாளா, அண்ணா போதும் நான் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போய்க்கிறேன்னு அண்ணா சொல்வாரு. அக்கா சொல்லுவாங்க, இல்ல போதும் நான் படிச்சது போதும், அவ நல்லா படிக்கிறாள்ல அவளையே படிக்க வைக்கலாம், நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு. அப்பா மட்டும் இல்ல, அம்மா மட்டும் இல்ல, அண்ணனும் அக்காவும் பெரிய தியாகங்கள் பண்ணாதான் எங்க வரைக்கும் பள்ளிக்கூடத்துல படிப்பு வரும். ஒரே ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு எல்லாரும் போவோம். ஒரு அட்லஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு எல்லாம் போவோம். இதே மாதிரிதான் டாக்டர் ஏபிஜே ஐயா அவர்களுக்கு வகுப்புல நீ யோசிச்சுப்பார். 40 பேர் உன் வகுப்புல உட்காந்துருக்காங்க, 40 பேர் உட்காந்துருக்கும் போது ஆசிரியர் பாடம் எடுக்கிறாங்க, பாடம் எடுக்கும் போது எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம், இல்ல கவனிக்கிறதாக முயற்சி பண்ணலாம், இல்ல கவனிக்கிற மாதிரி நடிக்கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருடைய வகுப்புலையும் 50 பேர் இல்லாட்டாலும் குறைந்தபட்சம் 20 பேராது இருந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா ஒரே ஒரு நபர் வகுப்புல உட்கார எல்லா ஆசிரியர்களும் காதுல வந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க தானே. அது எப்படி அந்த மனசு மட்டும் அத்தனை விதையும் உள்ள வாங்கிச்சு, அது எப்படி அந்த காதுகள் மட்டும் ஆசிரியர் சொன்ன அத்தனையும் உள்ள வாங்கிச்சு, அது எப்படி அந்த நபரால மட்டும் ஆசிரியர் பின்னாலேயே நடந்து போய் தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்துக்க முடிஞ்சது. அந்த குழந்தைக்கும் வறுமை தெரியும், அந்த குழந்தை வீட்லயும் ஏழ்மை இருக்கு, அந்த குழந்தை வீட்லயும் இல்லாம இருக்கு, அந்த குழந்தை வீட்லயும் இயலாமை இருக்கு, இது அத்தனையும் தாண்டி அந்த குழந்தையால மட்டும் எப்படி அத்தனையும் உள்வாங்கிட்டு போக முடியும், அது எப்படி அந்த மனசு மட்டும். ஆசிரியர் ஒரு படிக்கிற மாணவனுக்கும் படிக்காத மாணவருக்கும் மாத்தி மாத்தியா வகுப்பு எடுக்க போறாங்க. உழவன் தூர விதை என்னமோ ஒண்ணுதான், ஆனா அந்த விதையில சிலது பாறையில போய் விழும், சிலது வரப்புல போய் விழும், சிலது வாய்க்கால்ல போய் விழும், சிலது 2 பாறைகளுக்கு நடுவுல போய் விழும், சிலது மட்டும்தான் உழுது பண்படுத்தின மனசுக்குள்ள போய் விழும். தூவர விதை என்னமோ ஒண்ணுதான், விதையினுடைய வீரியம் என்னமோ ஒண்ணுதான், ஆனா உழுது பண்படுத்தப்பட்ட மனதாக உன் மனது வகுப்புல இருக்கான்னு யோசிச்சுப்பார். கிடைக்காம கிடைச்சது இல்லையா இந்த பெரிய கல்வி, அது என்ன டெக்னிக்கல் எஜுகேஷன், எந்த மாதிரி கல்வி உனக்கு கிடைச்சிருக்கு. உன் கையில அடுத்தது நீ என்னவாக 3 வருடம் முடிச்சுட்டு நீ வெளியில போகும்போது ஒன்றா வேலைக்கு தகுதி உள்ள நபராக வெளியில போவேன், இல்லைன்னா 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள நபராக வெளியில போவேன். யாருக்கு கிடைக்கும், எந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு வசதியான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒவ்வொன்னா கையை ஊனி பாஞ்சு பாஞ்சு வந்து ஏறி வந்த படிக்கட்டை பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், நம்ம அத்தனை பேரும் ஏறி வர்றதுக்காக படிக்கட்டு கட்டி வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா, யாரும் படிக்கட்டு கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு படியில ஏறினதுக்கு அப்புறம் அவங்களே 2வது படியை கட்டணும், அவங்க 2வது படியை கட்டி அதுல ஏறினதுக்கு அப்புறம் அவங்களே 3வது படியை கட்டணும், அவங்க 3வது படியை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 4வது படி அவங்களே கட்டணும். இப்படி ஒத்தொத்த படியா அவங்களே கட்டி கட்டி கட்டி 15 படி ஏறி மேல நிக்கும் போது ஆஹான்னு உலகம் அண்ணாந்து பார்க்கும் போது அவங்க இங்க நிக்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க. அப்பாடா அடுத்த தலைமுறைக்கு 15 படி கட்டிட்டேன், இனி வர குழந்தைங்க தாராளமா பயம் இல்லாம ஏறி வரலாம்னு நினைப்பாங்க. அப்படித்தானே உங்களுக்கு முன்னால போனவங்க எல்லாம், அப்ப முன்னால போனவங்க எல்லாம் 15 படி 20 படி 30 படின்னு கட்டி நீ எல்லாம் ஏறி வர்றதுக்கு வழிவகுத்தாங்கன்னா நீ உன்னுடைய படியை தக்க வச்சுக்கிறதுக்காவது தகுதி வாய்ந்தவரா இருக்கணுமா வேண்டாமா. திரைப்படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், போதைப் பொருட்கள் அதை விட அழகாக இருக்கும், வீதி முறையில விற்கக்கூடிய எல்லா விதமான போதைப் பொருட்களும் ரொம்ப அழகாக இருக்கும். வீதி முறையில் நின்றுட்டு கல்லூரியை பத்தியோ பள்ளிக்கூடத்தை பத்தியோ கவலையே இல்லாம வட்ட வட்டமாக வளையம் வளையமாக சுருட்டு குடிச்சு அதுல இருந்து புகை வளையங்கள் விட்டுட்டு ஒரு கதாநாயகன் மாதிரி ஹீரோ மாதிரி கற்பனை பண்றது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனா நீங்க கற்பனை பண்ணக்கூடிய அதே கதாநாயகனும் ஒழுங்கான உடற்பயிற்சியும் ஒழுங்கான அவருடைய நடிப்பு பயிற்சியும் எடுக்கல, நடன பயிற்சியும் எடுக்கல அப்படின்னா அடுத்த ஒரு நபர் அவர் இடத்த தட்டி விட்டுட்டு வந்து உட்காந்துருவாருன்னு தெரியணும். அப்ப உழைப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இத்த இத்தனை வெளிச்சம் இருக்கு, எதற்காக வெளியில ஒரு சூரியன் அனாவசியமாக எரிஞ்சிட்டு இருக்கு? ஏன் நமக்கு விளக்கொலி கிடையாதா? சூரியன் ஒரு நாளைக்கு நினைக்குதுன்னு வைங்க, நீங்க தான் நினைச்சு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா அப்படி வெள்ளமா கொட்டுது, என்னை விட பிரகாசமாக வெளிச்சம் இருக்குல்ல. அப்ப நான் வரலன்னு சொல்லல. எத்தனை ஒளி இங்க இருந்தாலும் வர வேண்டிய நேரத்துக்கு ஒரு சூரியன் வர்றது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு. எத்தனை மின்விசிறிகள் இருந்து உங்களுக்கு காற்றை கொடுத்தாலும் காற்று அப்படின்னு ஒன்று சுழல்வது எப்படியோ, அதே மாதிரி உங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒன்னு ரெண்டு பேருக்கு அல்ல, அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நினைக்கல, நான் கூட இத்தனை குழந்தைங்க உட்காந்துருக்காங்க, நம்ம பேசிட்டு போறோம், ஒரு ஒரு 300 குழந்தைங்க உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு 30 குழந்தைங்க தேறி வராதா அப்படின்னு. 30 குழந்தைங்க மட்டும் வர்றதுக்காகலாம் நான் வரல. 30 குழந்தைங்க மட்டும் வந்தா போதும்னா அந்த 30 குழந்தைங்க தனியா ஒரு அறையில கூப்பிட்டு நான் பேசிட்டு போயிருப்பேன். எனக்கு 300 பேரும் வரணும். என்ன காரணம்னா 300 பேரையும் முதல் ஆக நினைச்சிருக்கோம். யூ ஆர் ஆல் அ கேபிட்டல், யூ ஆர் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வி ஹவ் இன்வெஸ்டட் ஆன். ஏதோ செலவு அல்ல, நீங்க நீங்க எல்லாருமே நாங்க முதல் முடக்கி உட்கார வச்சிருக்கோம். இந்த 3 வருடம் கழிச்சு எல்லாரும் வெளியில போகும்பொழுது பாக்குறதுக்கு அவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். நீ இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், உன்னுடைய திறமைகளை நீ அடையாளம் கண்டுட்டியான்னு தெரியல. உனக்கு கிடைச்சது வரப்பிரசாதம், அடையாளம் காணணும். உன்னுடைய திறமைகளை நீ அடையாளம் கண்டுட்டியா? உன் திறமைகளை நீ எங்க கொண்டு போய் விப்பையோ அங்கதான் அது பெரிய விஷயமாக இருக்கும். நான் உங்க சேர்மன் சார்கிட்ட ஒவ்வொன்றா கேட்டுட்டே இருந்தேன், உங்க அலுமினியம் அசோசியேஷன் இல்ல மேம் இப்பதான் 3 பேட்ச் வெளியில போயிருக்கு, இந்த குழந்தைங்க எவ்வளவு பேர் லேட்டரல் என்ட்ரியாக இன்ஜினியரிங்ல சேர்ந்தாங்க எங்களுக்கு தெரியல மேம், எத்தனை பேர் வந்து பிளேஸ்மெண்ட்ல எங்க போய் நிக்கிறாங்க. அப்ப கூட ஒரு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டு, என்ஃபீல்டில் வேலை கிடைச்சி பெண் குழந்தைங்க எல்லாம் 15,000 ரூபாய்க்கு அப்படியே நிற்கிறாங்க, ஆண்கள் மட்டும்தான் பாய்ஸ் மட்டும்தான் 2 மாசத்துலலாம் திரும்பி வந்துடுறாங்க. உனக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப வசதியாக வளர்ந்த ஒரு பையன், வசதினா அப்பா அம்மா கிட்ட இல்லாட்டாலும் அப்பா அம்மா கிட்ட இருக்கிறது பையனுக்கு தான் அப்படின்னு கொடுத்து வளர்க்கக்கூடியவங்க, மிக சாதாரணமான நடுத்தர வர்க்கம். பார்த்து பார்த்து பையனை வளர்க்குறாங்க, அவன் அழக்கூடாது, அவன் கேட்டுறக்கூடாது, அவன் கெஞ்சிடக்கூடாது, அவன் சிணுங்கக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு அம்மாவும் அப்பாவும் பார்த்து பார்த்து வாழ்க்கையை அவன் தலையில் கொட்டுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க அப்பா அவனுக்கு ஒரு சின்ன பரிசு ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்ன பரிசு அப்படின்னா ஒரு கூட்டுப்புழு. இந்த கூட்டுப்புழுவை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்பா என்ன சொல்கிறாரு, இது கூட்டை விட்டு வெளியில் வர்றத நீ பாரு அப்படின்னு சொல்கிறார். பையன் ரொம்ப அழகான ஒரு கண்ணாடி குடுவையில் அந்த கூட்டுப்புழுவை வச்சிடறான். அந்த கண்ணாடி குழுவில் அந்த கூட்டுப்புழு இருக்கு. அந்த கூட்டுப்புழு மெதுவாக அதற்கு என்ன தீனி, அதுக்கு முன்னால் கம்பளி பூச்சியாக இருக்கும் போதே வந்தாச்சு, அவர் கொண்டு வந்து கொடுத்தாச்சு, அதுக்கு என்ன தீனி போடணுமோ போட்டாச்சு, அது அந்த குடுவைக்குள்ளேயே கண்ணாடி குடுவைக்குள்ளேயே அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு அதுக்குள்ளேயே ஒரு கூட்டுப்புழுவாக அழகாக உட்காந்துருக்கு. குழந்தை காத்துட்டே இருக்கான், எப்போ இது வெளியில் வரும், எப்போ இது வெளியில் வரும், எப்போ இது வெளியில் வரும். கூட்டை கிழிச்சுக்கிட்டு அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக அது வெளியில் வந்தாச்சு, ஆனாலும் குடுவைக்குள்ளேருந்து வெளியில் வர மாட்டேங்குது. குடுவைக்குள்ளேருந்து வெளியில் வரலன்னு அப்பா கிட்ட சொன்னபோது அப்பா சொன்னார், போய் தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் வெய், இப்படி வச்சுட்டு நெல். தோட்டத்தில் கொண்டு போய் வச்சான். தோட்டத்தினுடைய காற்று அது மேலே விழுந்த உடனே கண்ணாடி குடுவைகள்லேருந்து மிக மெதுவாக, அது இதுவரைக்கும் வெளியுலகத்தை பார்த்ததே கிடையாது, மிக மெதுவாக வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் அப்படி பறந்து மறுபடியும் வந்து கண்ணாடி குடுவைகளே உட்காந்துடுது. என்ன பண்ணினாலும் பறந்து போக மாட்டேங்குது. இப்போ பையன் வந்து அப்பா கிட்ட சொல்லும்போது அப்பா சொன்னார், நீ அங்கே கண்ணாடி குடுவை வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை இது, இப்போ என்ன பண்ணுற, அது பறந்து போன அடுத்த நிமிஷம் கண்ணாடி குடி எடுத்துட்டு நீ திரும்பி வந்துடு, உன்னை தேடி வரும், அங்கேயும் இங்கேயும் சுத்தும், எங்கேயும் காணுங்கும் போது தன்னை போல தன் பட்டாம்பூச்சி பறந்து போகணும்னு அதுக்கு புரியும். சரி, பையன் அப்படியே பண்றான், பட்டாம்பூச்சி பறந்து போயாச்சு. ஒரு சின்ன வருத்தம் அவனுக்கு இருந்தது, எங்கேயா தேடிட்டு நம்மகிட்டே வருமானு, இல்லை தேடி அலைஞ்சு அதுவாக கிளம்பி போயாச்சு, அதுக்கு தன் பட்டாம்பூச்சி கண்ணாடி குடுவை அல்ல தனக்கு சொந்தம் அதுனுக்கு புரிஞ்சாச்சு. வருடங்கள் போச்சு, பையன் படிச்சு பெரிய பட்டதாரியும் ஆகியாச்சு. அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது, கேம்பஸ் இன்டர்வியூல அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவன் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சின்ன நகரத்தில் இருந்த பையனுக்கு குண்டு கட்டா தூக்கி வேறு மொழி ஹிந்தி மட்டுமே பேசக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய பதவியில் அவனை போட்டாச்சு. அவ்வளவுதான், அங்கே போய் இறங்கினதுலேருந்து மாலை 6 மணி ஆனால் ஃபோன் வந்துடும், அம்மாவுக்கு ஒரு ஃபோன், அப்பாவுக்கு ஒரு ஃபோன், அப்பாவுக்கு ஒரு ஃபோன், அம்மாவுக்கு ஒரு ஃபோன், இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம், அது முடிஞ்சவொன்னே அப்பா கைக்கு போய் ஒரு மணி நேரம், மறுபடியும் அம்மா கிட்ட 1 மணி நேரம். என்ன புலம்புறான் அப்படின்னா, எனக்கு இங்கே மொழி தெரியல, எனக்கு இந்த மொழி தெரியாது, எனக்கு இந்த உணவு பிடிக்கவே இல்லை, எனக்கு இங்கே யாரை பார்த்தாலும் பிடிக்கல, இங்கே கேன்டீனில் இருக்கிற சாப்பாடு சுத்தமாக நல்லாவே இல்லை, இங்கே எனக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய ரூம் அது ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு இந்த டாய்லெட் பிடிக்கல, எனக்கு இந்த பெட்டு பிடிக்கல, எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, நான் திரும்பி வரப்போறேன் திரும்பி வரப்போறேன் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா வந்து, ஐயோ பாவமே என் குழந்தை, இழைச்சி போயிடுவானே, சோர்ந்து போயிடுவானே அப்படின்லாம் அவங்க அம்மா சொன்ன போது, அப்பா அம்மா தோளை தட்டி சொன்னார், அவனுக்கு ஒன்றும் 5 வயசு 10 வயசு இல்லை, 22 வயசு பையன், என்ஜினியரிங் முடிச்சுட்டு கிளம்பி போயிருக்கான்ல. அப்புறம் பையனுடைய ஃபோன் வாங்கி அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, நீ ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் போது உனக்கு ஒரு சின்ன ஒரு புழுவை கொண்டு வந்து கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா, கண்ணாடி குடுவையில் வச்சுட்டு இருந்தேன், அது வளர்ந்து கூட்டுப்புழு ஆகும்போதும் கண்ணாடி குடுவையில் இருந்தது, அந்த கண்ணாடி குடுவையிலிருந்து அது ஒரு வண்ணத்தை பூச்சி ஆன போது நீ வெளியில் விட்ட, அது என்ன பண்ணுச்சு? நீ அங்க காத்துட்டு நிக்கிற வரைக்கும் திரும்பி திரும்பி திரும்பி இதுக்குள்ளேயே வந்தது. தான் ஒரு வண்ணத்து பூச்சி, தனக்கு சிறகு இருக்கிறதே பறந்து பறந்து வெளியில போகிறதுக்குன்னு அதுக்கு தெரியவே இல்லை. எப்பவும் கண்ணாடி குடுவைதான் என்னுடைய உலகம் நினைச்சிட்டு இருந்தது. அந்த வண்ணத்து பூச்சி எப்படி பறந்து போச்சோ அந்த மாதிரி கண்ணாடி குடுவையான குடும்பத்துக்குள்ள திரும்பி திரும்பி நீ வந்து உட்காராம இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் எதிர்கொண்டு போகிறதாக இருந்தா போ. உனக்கு ஒரு பாடமாக மட்டும்தான் அதை நான் கொடுத்தேன் அப்பா சொன்னதாக அந்த கதை. இப்போ உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சி நீங்க வெளியில போகும்பொழுது கல்லூரி மாதிரி இருக்காது. கல்லூரி வாசல்ல உங்களை பிடிச்சு வச்சு நீங்க ஷர்ட் போட்டிருக்கீங்களா, ட்ரௌசர்ஸ் டக் பண்ணிருக்கீங்களா, இப்படி பண்ணிருக்கேன் இப்படி பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து ஒரு பக்கம் தாய் தகப்பன் ஒரு பக்கம் ஆசிரியர், இந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, இந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, நாங்க விளக்கு ஏத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அது மேல பூ விழுந்துடக்கூடாது, அதுல காத்தடிச்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து இருந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி வச்சு காப்பாத்துறோம். எத்தனை நாளைக்கு, எத்தனை நாள் வரைக்கும் இது சாத்தியம்? நான் தானே எனக்கு நெருப்பு இருக்கு, திரி இருக்கு, எண்ணெய் இருக்கு, விளக்காக இருந்தா எரிய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அந்த கட்டாயம் இருக்கு அப்படின்னு விளக்காக புரிந்து கொண்டு தன்னை தானே தூண்டிக்கொண்டு எரியற வரைக்கும் தூண்டுகோல் பக்கத்துல இருக்கும், ரெண்டு பக்கமும் கை இருக்கும், இது வரைக்கும் எது வரைக்கும் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு விளக்கு ஏத்தும் பொழுது அந்த பக்கம் போய் இந்த ஆசிரியரும் தாய் தகப்பனும் நின்றுவாங்க. இப்படி ஏத்தி விட்ட விளக்கு சூறாவளியிலையும் புயல்லையும் பேரிடியிலையும் மழையிலையும் எல்லா இடர்கள்லையும் எரியணும். தான் எரிஞ்சா பத்தாது, இன்னும் ரெண்டு பேரை எரியறதுக்காக உதவணும். என்னைக்காவது இதை மனதில் யோசிச்சிருக்கீங்களா? கவனம் சிதறதுக்கு போதுமான அளவு வாய்ப்பு இருக்கு கண்ணா, கொஞ்ச நஞ்சம் கவனம் இல்லை, போதுமான அளவு வாய்ப்பு இருக்கு. நீ கல்லூரிக்குலேருந்து கிளம்பி வகுப்புக்கு வந்து திரும்பி போறதுக்குள்ள எந்த நீ கற்பனை பண்ணிப்பாரு, நீ பார்க்கக்கூடிய நாடகங்களே ஆகட்டும் திரைப்படங்களே ஆகட்டும், இத்தனை குழந்தைங்க ஒன்னா உட்கார இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்குமா அப்படின்னு இந்த நிறுவனம் நினைக்க, உங்களுடைய முதல்வர் நினைக்க, ஆசிரியர்கள் நான் அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கீங்க, கையை கட்டிட்டு நீங்களும் அமைதியா உட்காரணும் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்க பாப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காட்சியை ஒரு திரைப்படத்துல காண்பி பார்க்கலாம், ஒரு ஊடகத்துல வர நாடகத்துல காண்பி பார்க்கலாம், எங்கேயும் கிடையாது. ஒரு பக்கம் ஆசிரியர்களும் இன்னொரு பக்கம் தாய் தகப்பனும் கையை பின்னால கட்டிக்கிட்டு நீ போற வழியில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. கசப்பாக இருக்கும் வாழ்க்கை, இப்படிதான் கசப்பாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்துட்டு போகும்போது மனதுல எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு சொல்ல வேண்டிய செய்தியை எங்கிருந்தோ ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து என் பக்கத்துல நிறுத்தி வச்சு என் கண்ணு பார்த்து அந்த அம்மா பேசுறாங்க. 300 பேர் உட்காந்தாலும் ஒத்தொத்தர் கையா பிடிச்சிட்டு ஒத்தொத்தர் கண்ணுக்குள்ளேயும் அவங்க பார்த்து பேசுறாங்க. உனக்காகத்தான் நான் வந்திருக்கேன், உங்ககிட்ட பேசுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், உன்னை நம்பித்தான் இந்த நாடு இருக்கு, உன்னை நம்பித்தான் உன் வீடு இருக்கு, உன் வீட்டை நம்பி அந்த வீதி இருக்கு, வீதியை நம்பி அந்த கிராமம் இருக்கு, அந்த கிராமத்தை நம்பி இந்த ஊரும் இந்த தேசமும் அத்தனையும் நீ எழுந்திருச்சு வருவேன்னு காத்துட்டு இருக்கு. எல்லாரும் பின்தங்கும் போது வல்லரசாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபரால சொல்ல முடியும் அப்படின்னா, நீ பார்த்திருக்கியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பக்கத்துல பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரே மேடையில நான் ஒன்னும் பண்ணல, அவரை அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க, அவர் அறிமுகப்படுத்தினேன் அவ்வளவேதான். ஆங்கிலத்துல அவர் அறிமுகப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து முதல்ல சொன்னது வணக்கம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கொடிசியால, அது இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர், அது பல நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்னு ஒரு மொழி இருக்கிறது கூட தெரியாதவர்கள் எல்லாரும் வணக்கம் அப்படின்னு அவ்வளவு கம்பீரமாக அந்த மனிதர் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னார், திருப்பி சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க, எல்லாரும் வணக்கம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நாக்க மடிச்சு உதட்ட குவிச்சு இந்த வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த அத்தனை பேரையும் பார்த்து அவர்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதாங்கிறத பத்தி எந்த கவலையும் இல்லாம சொன்னார். இப்ப ஒரு திருக்குறள் சொல்றேன், அது அத்தனை பேரும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர், நாம அவரை ஜனாதிபதியா பாக்குறோம், ஒரு விஞ்ஞானியா பாக்குறோம், நீங்களும் நானும் அண்ணாந்து பாக்குறோம், துருவ நட்சத்திரமா பாக்குறோம், மாணவர்கள் பார்க்கணும்னா அவர்கிட்ட பல கொள்கைகள் இருக்கு, ஆசிரியர் பார்க்கணும் அப்படின்னா ஆதர்சனமான ஆசிரியராக இருக்காரு, ஒரு விஞ்ஞானி நிமிந்து பாக்கணும்னா எப்படிப்பட்ட விஞ்ஞானியா இருக்கணும்னு, ஒரு ஜனாதிபதியாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு, ஒரு சாதாரண பிரஜையாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு, எல்லாரும் இந்தியாவில அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அத்தனை பேருக்கும் சொல்றதுக்கு அத்தனை விஷயங்கள் இருந்த ஒரு பெரிய மனிதர், மிகப்பெரிய படைப்பாளர், ஒரு கவிஞர், இத்தனையுமாக இருந்த அந்த நபர் அந்த மேடையில வந்து நின்று சொன்னது மிக சாதாரணமான சூழல்ல, மிக எளிமையான குடும்பத்துல, ஏழ்மையும் இருக்கக்கூடிய குடும்பத்துல கைய ஊனி ஊனி ஊனி மேல வந்து வந்த ஒவ்வொன்றையும் ஒரு படியா கட்டி எனக்கு அப்புறம் வரக்கூடிய இளைய தலைமுறை ஏறி சந்தோஷமா வரணும் அப்படின்னு படியை கட்டி படியை கட்டி மேல வந்து அந்த நபர் அத்தனை பேர் இருக்கக்கூடிய சபையில சொன்னது என்ன தெரியுமா? மனப்பாடம் பண்ணி 2 மார்க்குக்காக எழுதுறோம்னு நினைச்சோமே அந்த திருக்குறள் அல்ல. ஒரு குறளை அப்படிதான் பார்க்க போறோம் அப்படின்னா திருவள்ளுவர் நமக்கு சொந்தமும் இல்லை, குறள் நமக்கு சொந்தமும் இல்லை. அவர் சொன்னது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. இதுக்கு எந்த கோனார் உரையும் தேவையில்லை, எந்த பொழிப்புரையும் தேவையில்லை, எந்த ஆசிரியரும் தேவையில்லை. பதம் பிரிச்சு நீ பார்க்க முடிஞ்சா உனக்கு அது புரியும். வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம். உன்னுடைய மனசும் வெள்ளம் மாதிரி தான், எப்பொழுதும் தளிம்பிக் கொண்டே இருக்கக்கூடியது. இந்த தளிம்பிக் கொண்டே அலை பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனசு இருக்கு இல்லையா, இதுல ஒரு பூ எப்படிப்பட்டது அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய குளமோ குட்டையோ ஏரியோ வெறும் வறட்சியினால் இருந்தது அப்படின்னா, தரப்பூர் அப்படி சேரா குழஞ்சிருக்கும். அங்க இருக்கக்கூடிய தாமரையோ அல்லியோ ஆம்பலோ அப்படியே தண்ணி, அந்த சேர் எந்த உயரத்துக்கோ அந்த உயரத்திலேயே நிற்கும். ஒரு நாலு நாளைக்கு பெருமழை பெய்யுதுன்னு வைங்க, வாட்டர் பெட் ரைசஸ், தண்ணீரினுடைய அந்த அளவு மேல வந்தாச்சு அப்படின்னா, நீ போய் எட்டி பார்த்தா அந்த தாமரையோ அல்லியோ ஆம்பலோ முழுகி இருக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, வெள்ளம் மேல வர இந்த மலரின் நீட்டமானது, இந்த போனுக்கு இருக்கிற கார்டு மாதிரி அந்த பூவினுடைய காம்பானது கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். நீயும் நானும் பார்க்காம போன ஒரு காட்சி. நீ எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, எத்தனை ஏழ்மையில பிறந்திருந்தாலும் சரி, கல்வி அறிவு இல்லாத குடும்பத்துல பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக மாறப்போறதாக இருந்தாலும் சரி, டிப்ளமா ஹோல்டராக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் உன்னுடைய மனது என்ன உயரம் போகணும்னு ஆசைப்படுதோ அந்த உயரம் தான் நீ போவேன்னு புரிஞ்சுக்கும். வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம், அங்க இருக்கக்கூடிய தண்ணியினுடைய உயரத்தை போல ஓரறிவே உள்ள ஒரு தாவரத்தில் பூத்திருக்கக்கூடிய பூவுக்கு அத்தனை அறிவு இருக்கு. வெள்ளம் எத்தனை உயரமோ அத்தனை உயரம் இந்த மலர் போகும். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு, உன்னுடைய மனசுல நீ எவ்வளவு உயரம் போகணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவு உயரம்தான் உனக்கு விதிச்சிருக்கு. அவர் அதை சொல்லி முடிச்சு அதற்கான விளக்கத்தையும் ஆங்கிலத்துல அத்தனை பேருக்கும் சொன்னார். வந்தது அத்தனை பேரும், தமிழ் தெரியாத அத்தனை பேரும் அண்ணா அந்த ஆகான்னு நினைச்சாங்க. ஒரு 2500 வருடங்களுக்கு முன்னால ஒரு மனிதர் மிக அழகாக இதை சொல்லிட்டு போக முடியும்னா எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கணும். இப்போ உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியது இதுதான், உனக்கு கிடைச்சிருக்கக்கூடியது அவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு. 3 வருடம் பொழுதுபோக்கு அல்ல, கல்லூரிகள் கனவு தொழிற்சாலைகள் அல்ல, ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உனக்கு சொல்லி கொடுத்து, பாடத்தையும் சொல்லி கொடுத்து, ஒரு வேலை வாங்குற தகுதியும் கொடுத்துருக்காங்கன்னா, உன்னுடைய கண்கள் எப்பவுமே எங்க தொடணும் அப்படின்னா நட்சத்திரங்கள் நோக்கி இருக்கணும். உன்னுடைய மனசு நட்சத்திரத்துல போய் தொடணும் அப்படின்னு உனக்கு தோணிடுச்சுன்னு வை, கால் தடுக்கி நீ விழுந்தாலும் நட்சத்திரம் தொட உயரத்துக்கு பாஞ்சு போய் கால் தடுக்கி விழுந்தாலும் நிலவுல தான் வந்து விழுவேன். ஆனா நீயும் நானும் எவ்வளவு உயரம் போனோம்னு நினைக்கிறோம் தெரியுமா, ஒரு மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய மொட்டை மாடி உயரம் தான் போகணும்னு ஆசைப்படுறோம். மொட்டை மாடி உயரம் தான் போகணும்னா முழங்கால் உயரம் கூட போக முடியாது. பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், 15 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ற.
1: அன்பு உறவுகள், பேராசிரியை ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்சிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மே 18 பத்திரமுள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க விமல் வீரவன்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அக்கரைப்பற்று மாவட்ட நீதிபதியாக செயற்பட்டு வந்திருந்த ஏசி ரிஸ்வானை வெள்ளிக்கிழமை முதல் நீதி சேவை ஆணைக்குழு பணி இடைநிறுத்தியுள்ளது. இது தொடர்பான தொலைநகல் அக்கரைப்பற்று நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு எதிரான விசாரணைகள் நீதி சேவை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினர் முன்னெடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்று காசோலைகளில் மோசடியாக ஒப்பமிட்டமை தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சாந்தசீலனை விசாரணை செய்வதற்காக மூவர் அடங்கிய விசாரணை குழு ஒன்றை வடமாகாண பிரதம செயலாளர் தனிஜா முருசேகன் நியமித்திருக்கின்ற நிலையில் விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கவர்மெண்ட் பே அறிமுகப்படுத்தப்பட்ட சில மாதங்களிலே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து புனித சின்னத்தை வழிபட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறிவிட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. டில்வின் சில்வாவின் இந்த கருத்து முறையற்றது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்காவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்களுடன் எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை. வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டொலரின் பெறுமதி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கா 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில்குமார கமகே தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்குழு தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சமிந்திரனி கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவை 2023-2026 பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருக்கிறார். உத்தியோர்வ வாகன பதிவிலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
வாகன கொள்வரவு மற்றும் பயன்பாட்டுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதங்களை கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தங்க பிணை கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதத்தை 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை மேலும் பிறப்பித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 46 வயதான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற மரண தண்டனை கைதியை உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து 4 மாதங்களான ஆண் குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. வரணி இயற்றாலை பகுதியைச் சேர்ந்த 4 மாதங்களான குழந்தையே உயிரிழந்திருக்கிறது. மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகியங்கனை நகரில் உள்ள பாழடைந்த வீடொன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்ரபனக பகுதியில் உள்ள வீடொன்றினுள் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு அருகில் உள்ள பாவியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் கடந்த 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீட்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரீத அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவத்த பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊட்டி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய கணவனை முள்ளெரிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வெளியகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துட்டகமனு மாவட்டத்தில் நேற்று கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கட்டன் டிக்யூஆ நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபரை எதிர்வரும் 2 மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கோபரன் கடவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டி சங்கம் குளப் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபரொருவர் உயிரிழந்து போனார். டிக்கோயா நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்த நபர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போகவந்தலாவ பிரதேச செய்தியாளரின் கையடக்க தொலைபேசியை ஹட்டன் போலீஸ் நிலைய போலீஸ் கான்ஸ்டபிள் பறித்து அதில் உள்ள காணொலிகளை அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 60 லட்சத்துக்கு அதிக பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களுவாஞ்சிக்குடி கடலில் சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற ஒருவர் காணாமல் போனதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கற்பப்பை வாய்ப்புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கான சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியேறு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. குடிவரவு குடியேறு சட்டங்களை மீறி இலங்கைக்குள் உள்நுழைந்த சுமார் 700 வெளிநாட்டவர்கள் கடந்த கால பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். செட்டியா தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,63,400 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் மேற்கு வங்கத்தில் மறுதேர்தல் நடத்தப்பட்ட போல்டா தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் கர்குஜா மாவட்ட மைன்பாட் என்ற பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சுக்மானியா பாய் தனது 90 வயது மாமியாரை முதுகில் சுமந்தபடி சுட்டரிக்கும் வெயிலில் காட்டுப்பாதைகள் மற்றும் ஓடைகளை கடந்து 9 கிலோமீட்டர் நடந்து சென்றிருக்கிறார். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. வங்கியில் ஓய்வூதியம் சுமார் 1,500 ரூபாய் பெற வேண்டுமானால் பயனாளிகள் நேரில் வந்து கைரேகை அல்லது அடையாள சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் உள்ளதால் இந்த பெண் கடந்த சில மாதங்களாகவே தன் மாமியாரை சுமந்து இந்த துயர பயணத்தை மேற்கொண்டது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. பிரதமர் மோடியின் சமீபத்திய பெங்களூர் வருகையின் போது ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்ட விகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அந்நிய சக்திகளின் தூண்டுதலில் செயல்படும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டில் அராஜகமான போக்கை உருவாக்கி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை சீர்குலைக்க முயல்கின்றார் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தான் பிரதமர் மோடியின் மிகப்பெரிய ரசிகன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியாவுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் சாத்தியமாக கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த இரண்டு வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை நான்காவது முறையாக இன்றும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குடியேறிகளை அடைத்து வைக்க மாவட்டந்தோறும் மையங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியருக்கு மேற்குவங்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் முன் விரோதம் காரணமாக இன்று அதிகாலை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஆற்றில் சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். 3 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆந்திராவில் வெப்ப அலியால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியானது. இதனால் 54 கோடி ரூபாவுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா நோய் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் அந்த நாடுகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நிகழாண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களில் முதல்கட்டமாக 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் என்று 1,18,240 ரூபாவுக்கும் 1 கிராம் 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை குழுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவுறுத்தல் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அவிஷாய் அத்ராய் தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகிறது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை கடந்த 2 வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. விரைவில் மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வரக்கூடும் என்ற நம்பிக்கை இந்த சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் உள்ள ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுமானத்தில் இருந்த 9 மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கியதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்கே சுற்றுலா செல்லலாம், அங்கு என்ன செய்யலாம், எங்கு தங்கலாம் என்று இணையத்தில் தேடும் காலம் போய் இப்போது பலர் சட் ஜிபிடி அல்லது மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கு திட்டத்தை விட்டுவிடுகிறார்கள். சுமார் 37 விழுக்காட்டு பயணிகள் அவ்வாறு செய்வதாக தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. கூகுளில் அண்மை நாட்களில் குறைகூறலை எதிர்நோக்குகின்றது. அதற்கு காரணம் டிஸ்ரிகார்ட் அதாவது புறக்கணிப்பு என்ற வார்த்தை இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. மங்கோலியாவில் பாலைவனங்களில் மரம் நட்டார். அவர் முயற்சிக்கு கை கொடுக்க அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் $5,000 கொடுத்து நிதியுதவி செய்திருக்கின்றார். இப்பொழுது அந்த பாலைவனங்கள் மரங்கள் கொண்ட இடமாக மாறி அனைவரையும் கவர்ந்து இழுத்து வருகிறது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது. சென்சோ 23 என்ற விண்கலம் மூலம் விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மான்சி கஜால் சுமித் தங்கம் வென்றுள்ளார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சிவரெவ் கச்சனோவ் பெலிண்டோ கோஸ்டிக் 2ம் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் பெலிண்டோ பென்கிக் 6-2, 6-3 என்று ஆஸ்திரியாவின் சிஞ்சாவை வீழ்த்தினார். உக்ரைன் வீராங்கனை மாட்டா கோஸ்டிக் 6-2, 6-3 என்று ஸ்பெயினின் ஒக்ஸ்னாவை வென்றிருக்கிறார். மலேசிய கிண்ண கால்பந்து போட்டியில் வாக சூடியுள்ளது. ஜோகூர் டிரால் தாசிம் கால்பந்து குழு நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அது குச்சிங் சிட்டி அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியுள்ளது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.24 இந்திய பெறுமதியில் 110.80 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.13 இந்திய பெறுமதியில் 95.15 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.02 இந்திய பெறுமதியில் 121.70 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.02 இந்திய பெறுமதியில் 128.35 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.36 இந்திய பெறுமதியில் 68.91 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷதா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு போறீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு சற்று தாமதமாக தேனம்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றோம். எங்கள் இல்லம் தேடி எங்களுடைய தாயகம், இந்த தாய் வீடு தேடி ஒரு வயதான தாய் எங்களை நாடி வந்திருக்கின்றார். ஒரு அம்மன் மாறி வந்திருக்கின்றார். எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கின்றதை இதன் மூலமாகவே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த தாய் எங்களை தேடி வந்திருக்கின்றார் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், எவ்வளவுக்கு எங்கள் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நான் இருந்து சற்று உரையாடி மகிழ்ந்ததனால் சற்று தாமதமாக உங்களோடு தொடர்பு கொண்டு கொள்கிறேன். சரி, அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி, போட்டிப்பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பொண்டி மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பர்த்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டி மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டி மார்க்கெட்.
2: பொந்துபொண்டி நேரம் சரியாக 11:27 ஐக்கியராச்சியத்தில் 10:27. இந்த நேரத்தில் இன்றைய தேனம்பால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வருகின்ற பாடல் நாம்

Wait, did

ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ. டி எம் எஸ் அவர்கள் பாடலை இயற்றவர், புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாவன்னர் எம் எஸ் ஸ்ரீ அவர்கள். அன்பு கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த

0: தெரும்பல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் சுனந்தா அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:39 ஐக்கியராஜ்யத்தில் 10:39.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசை உசுறு ரச்சிதான். வெளிநாட்டுல இருந்து மாறவையெல்லாம் ஆசை உசுறு ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசை உசுறு.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1 42 5 73 78.
0: மாமிசப்பிரியர்களின் மறக்க முடியாத நிறுவனம் ஆசி பூசரி பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கின்றது. அன்புறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து சுஜாதா அவர்கள் பாடலை பாடலுக்கு இசையமைச்சவர் தேனிசை தன்றல் தேவா அவர்கள் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணோடு காண்பதெல்லாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பேரும்பல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஏ ஹரிஹரனோடு இணைந்து சின்ன கோயில் சித்ரா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் துள்ளாத மனமும் துள்ளும் பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பேரும்பல நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷெரிமஹால்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மனோடு இணைந்து சுஜாதா அவர்கள். பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மரகதமணி அவர்கள். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 22 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. அன்பர்களை உங்களுக்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் செல் மாநகரில் அமைந்துள்ள OPT 77. வயதானவர்கள் உங்கள் இல்லங்கள் இருந்தால் முக கண்ணாடியை பெற்றுக் கொள்வதற்கு உங்கள் இல்லத்திற்கே அவர்கள் வந்து முக அளவு எடுத்து கண்ணாடியை செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்ந்தாள நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும்பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானொலி கெடுத்து வந்த பரிசில் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கிறது பக்தி மாலை.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மே 18 பத்திரமுள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க விமல் வீரமன்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அக்கரைப்பற்று மாவட்ட நீதிபதியாக செயற்பட்டு வந்திருந்த ஏ சி ரிஸ்வானை வெள்ளிக்கிழமை முதல் நீதி சேவை ஆணைக்குழு பணி இடைநிறுத்தியுள்ளது. இது தொடர்பான தொலைநகல் அக்கரைப்பற்று நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு எதிரான விசாரணைகள் நீதி சேவை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினர் முன்னெடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்று காசோலைகளில் மோசடியாக ஒப்பமிட்டமை தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சாந்தசீலனை விசாரணை செய்வதற்காக மூவரடங்கிய விசாரணை குழு ஒன்றை வடமாகாண பிரதம செயலாளர் தனிஜா முருசேகன் நியமித்திருக்கின்ற நிலையில் விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கவர்மெண்ட் பே அறிமுகப்படுத்தப்பட்ட சில மாதங்களிலே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து புனித சின்னத்தை வழிபட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறிவிட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. டில்வின் சில்வாவின் இந்த கருத்து முறையற்றது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்காவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்களுடன் எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை, வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டொலரின் பெறுமதி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார திசநாயக்கா 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில்குமார கமகே தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்குழு தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சமிந்திரனி கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஆசிரியர் சேவை 2023-2026 பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருக்கிறார். உத்தியோர்வ வாகன பதிவிலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
வாகன கொள்வரவு மற்றும் பயன்பாட்டுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதங்களை கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தங்க பிணை கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதத்தை 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை மேலும் பிறப்பித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 46 வயதான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற மரண தண்டனை கைதியை உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து 4 மாதங்களான ஆண் குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. வரணி ஏற்றாலை பகுதியைச் சேர்ந்த 4 மாதங்களான குழந்தையே உயிரிழந்திருக்கிறது. மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகியங்கனை நகரில் உள்ள பாழடைந்த வீடொன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்ர பனக பகுதியில் உள்ள வீடொன்றினுள் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு அருகில் உள்ள பாவியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் கடந்த 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீட்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரீத அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவத்த பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊட்டி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய கணவனை முள்ளெரிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வெளியகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துட்டகமனு மாவட்டத்தில் நேற்று கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கட்டன் டிக்யூஆ நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் June 2 வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கோபரன் கடவுல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டிசங்கங்குள பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபரொருவர் உயிரிழந்து போனார். டிக்கோயா நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போகவந்தலாவ பிரதேச செய்தியாளரின் கையடக்க தொலைபேசியை ஹட்டன் போலீஸ் நிலைய போலீஸ் கான்ஸ்டபிள் பறித்து அதில் உள்ள காணொலிகளை அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 60 லட்சத்துக்கு அதிக பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களுவாஞ்சிக்குடி கடலில் சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற ஒருவர் காணாமல் போனதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறது. இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கற்பப்பை வாய்ப்புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கான சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியேறு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. குடிவரவு குடியேறு சட்டங்களை மீறி இலங்கைக்குள் உள்நுழைந்த சுமார் 700 வெளிநாட்டவர்கள் கடந்த கால பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். செட்டியா தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று இன்று 3,63,400 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் மேற்கு வங்கத்தில் மறுதேர்தல் நடத்தப்பட்ட போல்டா தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் கர்குஜா மாவட்ட மைன்பாட் என்ற பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சுக்மானியா பாய் தனது 90 வயது மாமியாரை முதுகில் சுமந்தபடி சுட்டரிக்கும் வெயிலில் காட்டுப்பாதைகள் மற்றும் ஓடைகளை கடந்து 9 கிலோமீட்டர் நடந்து சென்றிருக்கிறார். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. வங்கியில் ஓய்வூதியம் சுமார் 1,500 ரூபா பெற வேண்டுமானால் பயனாளிகள் நேரில் வந்து கைரேகை அல்லது அடையாள சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் உள்ளதால் இந்த பெண் கடந்த சில மாதங்களாகவே தன் மாமியாரை சுமந்து இந்த துயர பயணத்தை மேற்கொண்டது தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. பிரதமர் மோடியின் சமீபத்திய பெங்களூர் வருகையின் போது ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்ட விகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள்.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அந்நிய சக்திகளின் தூண்டுதலில் செயல்படும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டில் அராஜகமான போக்கை உருவாக்கி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை சீர்குலைக்க முயல்கின்றார் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தான் பிரதமர் மோடியின் மிகப்பெரிய ரசிகன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியாவுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் சாத்தியமாக கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த இரண்டு வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை நான்காவது முறையாக இன்றும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத குடியேறிகளை அடைத்து வைக்க மாவட்டந்தோறும் மையங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியருக்கு மேற்குவங்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் முன் விரோதம் காரணமாக இன்று அதிகாலை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஆற்றில் சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார்கள். 3 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆந்திராவில் வெப்ப அலியால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியானது. இதனால் 54 கோடி ரூபாவுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா நோய் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் அந்த நாடுகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நிகழாண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களில் முதல்கட்டமாக 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். சென்னையில் இன்று ஆவணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் என்று 1,18,240 ரூபாவுக்கும் 1 கிராம் 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை குழுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவுறுத்தல் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அவிஷாய் அத்ராய் தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கொங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகிறது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விலை கடந்த இரண்டு வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. விரைவில் மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வரக்கூடும் என்ற நம்பிக்கை இந்த சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் உள்ள ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுமானத்தில் இருந்த 9 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கியதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். எங்கே சுற்றுலா செல்லலாம், அங்கு என்ன செய்யலாம், எங்கு தங்கலாம் என்று இணையத்தில் தேடும் காலம் போய் இப்போது பலர் சட் ஜிபிடி அல்லது மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கு திட்டத்தை விட்டுவிடுகிறார்கள். சுமார் 37 விழுக்காட்டு பயணிகள் அவ்வாறு செய்வதாக தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. கூகுளில் அண்மை நாட்களில் குறைகூறலை எதிர்நோக்குகின்றது. அதற்கு காரணம் டிஸ்ரிகார்ட் அதாவது புறக்கணிப்பு என்ற வார்த்தை இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. மங்கோலியாவில் பாலைவனங்களில் மரம் நட்டார். அவர் முயற்சிக்கு கை கொடுக்க அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் $5,000 கொடுத்து நிதியுதவி செய்திருக்கின்றார். இப்பொழுது அந்த பாலைவனங்கள் மரங்கள் கொண்ட இடமாக மாறி அனைவரையும் கவர்ந்து இழுத்து வருகிறது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது. சென்சோ 23 என்ற விண்கலம் மூலம் விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மான்சி கஜால் சுமித் தங்கம் வென்றுள்ளார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சிவரெஃப் கச்சனோவ் பெலிண்டோ கோஸ்டிக் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் பெலிண்டோ பென்கிக் 6-2, 6-3 என்று ஆஸ்திரியாவின் சிஞ்சாவை வீழ்த்தினார். உக்ரைன் வீராங்கனை மாட்டா கோஸ்டிக் 6-2, 6-3 என்று ஸ்பெயினின் ஒக்ஸ்னாவை வென்றிருக்கிறார். மலேசிய கிண்ண கால்பந்து போட்டியில் வாக சூடியுள்ளது. ஜோகூர் டிரால் தாசிம் கால்பந்து குழு நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அது குச்சிங் சிட்டி அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியுள்ளது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.24 இந்திய பெறுமதியில் 110.80 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.13 இந்திய பெறுமதியில் 95.15 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422.02 இந்திய பெறுமதியில் 121.70 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.02 இந்திய பெறுமதியில் 128.35 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.36 இந்திய பெறுமதியில் 68.91 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: BT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordre-Prélaque BT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolivisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:21, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:21. தமிழொலியில் தொடர்கின்றது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகித்தாயினுடைய அருட்கலாச்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி திங்கட்கிழமை தோறும் 12:20 ஒரு மணி வரை இடம்பெறுகின்றது பக்தி மாலை. இந்த நிகழ்ச்சியினூடாக முதலில் வந்து பாடலை கேட்கின்றவருக்கு அந்த பாடல் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து அவர்களோடு ஐவரை இணைத்து அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வைபரோடாக மங்களகரமாக இணைந்திருக்கின்றார் திருமதி மலர் மாணிக்கராஜா அவர்கள். வணக்கம் மலர்.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
2: ஓ, பரவாயில்லை, நலமா இருக்கிறேன்.
1: நன்றியாக என்றும் அப்படி இருக்கும்.
2: நிலமாக இருக்கிறோம்.
1: நன்றி சௌத்ரி.
2: இந்த பாட்டை நான் ஆவணி பிள்ளையாரை ஆடிவாருங்க
1: ஆடிவாருங்கள் என்று ஆவணி பிள்ளையாருடைய பாடலை கேட்குறீங்க. நன்றியம்மா. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: அவர் மலர் மாணிக்கராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யோசரி குருராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் ஜோசரி அம்மா. நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம்.
1: நன்றி.
3: நருளுடன் மலர் மாணிக்கம் கேட்ட பாட்டு இருக்கல்லோ, அந்த பாட்டையும் உடன் நானும் உணர்ந்து கொண்டு அம்மா நருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நானும் அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு நலமாக எல்லோரும் நீங்களும் எல்லோரும் வாழ்க வாழ்க என்று அம்மாவிடம் வேண்டி கொண்டு உங்களிடம் நின்று விடைபெறுகின்றேன்.
1: அந்த வாக்கு என்ன பேர் முதலில் பாடல் கேட்க வந்த வாக்கு?
3: மலர் மாணிக்கம். சரியா?
1: மாணிக்க ராஜா. அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. சித்ராஜயகுமார். நலமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
4: நலமா இருக்கிறோம். உங்கள குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் அம்மா இந்த அருள் கிடைக்க வேணும்னு இந்த பாடலோடு இணைந்து கொள்கிறேன்.
1: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
4: நன்றி.
1: அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து சாந்தினி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தினி.
5: இனியம் மதிய வணக்கம். நீங்கள் குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று அம்மா லட்சிய வேண்டிக் கொண்டு அம்மா நடிகார்கள் தொண்டர்கள் அன்பு டிஆர்டி நேர்கள் குடும்பம் அன்பு அறிவிப்பாளர்கள் குடும்பம் அனுசரணையாளர் குடும்பம் எல்லோருக்குமாக அம்மா நல்லும் ஆசையும் கிடைக்கணும். சித்ரா பாங் குடும்பம் யோகேஸ்வரி அக்கா குடும்பம் எல்லோருக்கும் அம்மா நல்லும் ஆசையும் கிடைக்கணும் என்று பாத கமலங்களை வேண்டிக் கொண்டு மலர் மாணிக்கம் ராஜா அவர்கள் கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சௌரி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்கணும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
1: அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
6: ஓம் நலமா இருக்கேன். நன்றி நன்றி. அண்ணே அபிராமி அம்மாவின் கலாச்சாரம் எல்லா நேயர்கள் எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் எல்லா குடும்பத்தினருக்கும் கிடைக்க வேண்டி வணங்கி எனது பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆறுவர் வேண்டி நோய் நித்த வாழ்வு வாழ வேண்டி கொண்டு மலர் மாணிக்கராஜா தாவணி பிள்ளையார் இந்த பாடலுடன் நான் இணைந்து கொள்கின்றேன்.
1: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவிழா கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சரஸ்வதி.
7: வணக்கம் தாசன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும் அம்மாளை பிரார்த்தித்துக் கொண்டு நீங்க கூறுற பாடலோட பிள்ளையாட்ட பாடலோட இணைந்து கொள்றேன்.
1: என்ன பாடல்?
7: மாணிக்க பிள்ளையாரு
1: கடவுளே காக்க. என்ன பாடல் கேட்டவா சகோதரி மலர் மாணிக்க ராஜா?
7: மலர் மாணிக்க ராஜா புள்ளியாட்ட பாட்டு தான் ஒன்று கேட்டவா?
1: புள்ளியாட்ட பாட்டுனா நீங்களே கேட்கல. ஆவணி பிள்ளையாரு ஆவணி பிள்ளையாரு என்ற பாடல் ஆவணி அவதானமா கேளுங்கள் சகோதரம். இதையும் இதையும் நீங்கள் அவதானமாக கேட்கணும். அவதானமாக மாட்டே உங்களுடைய இன்றைய நட்சத்திரமோ ஒன்றுமே உங்களுடைய என்ன வாட்ஸ்அப்பில் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, வைபரில் இல்லை சகோதரி.
7: ஓ
1: உடனே உடனே அனுப்பி விடுங்க, இப்போ ஒளிபரப்பலாம். நீங்கள் வந்து கேட்கறது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கின்றது. நன்றி வாழ்த்துக்கள். அவர் சரஸ்வதி சிவஞானம் சிட்டாட்டு உள்ளாந்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். எல்லாருக்கும் ஆறு அன்புறவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆறு அன்புறவர்களுக்காக வருகின்ற பாடல் இதோ வானிலையில் ஆவணி பிள்ளையாரு என்ற பாடல். நேரம் சரியாக 12:27 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:27. இந்த வேளையில் ஆவணி பிள்ளையார் உங்கள் இல்லம் தேடி வருகின்றார். கேட்டு சந்தோஷமா மகிழுங்கள் அன்புறவுகளே.

0: நேரம் சரியாக 12:32 ஐக்கியராஜ்யத்தில் 11:32 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் புரண்டாபதியில் எழுந்திரளி அடியாரல் கருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சி பிரதி திங்கட்கிழமை தோறும் இடம்பெறுகின்றது. வானொலியில் இந்த நேரத்தில் வைபரோடாக அணிந்திருக்கின்றார் திருமதி தவமலர் அவர்கள். வணக்கம் தவமலர்.
1: வணக்கம் ராஜா. நிலைமை இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் அபிராமி அம்மாவின் அருக்கடச்சத்தால் நிலைமை இருக்கிறோம். அதுபோல எல்லோருக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடச்சம் கிடைக்க வேண்டி பொப்பிலியாம் பொப்பிலியாம் நோய் தீக்குமாம் அந்த பாடல கேட்கிறேன் ராஜா.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருக்கடச்சம் கிடைக்க வேண்டும் என்று அன்னையும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி தவமலர் நகுலேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது. அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவாணி. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன்.
0: ஓ, நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம் கமலவாணி.
2: நானும்
0: பாட்டோட இணைஞ்சு
2: இணைஞ்சு சொல்றேன்.

0: எல்லோருக்கும் அம்மாவின் கலாச்சாரம் என்றும் கிடைக்க வேணும் என்று வணங்கி கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா.
1: நன்றி சகோதரன், நீங்களும் நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கணும் அன்னி உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி ராஜா.
1: அவர் கமலமணி நவட்ட ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சோதரி, நிலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்க நிலமா இருக்கணும். அதே போல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அன்பு அறிவிப்பாளர் குடும்பத்தினரும் நேயர்களும் எல்லோரும் நலமாக அபிராமியமான அருளோட இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு நானும் நகுலேஸ்வரன் தவமலர் கேட்ட வேப்பிள்ளையாம் வேப்பிள்ளையாம் அந்த பாடலோடு நினைந்து கொள்கிறேன்.
1: அந்த பாடலோடு இணைந்து கொள்ளுகின்றீர்கள்.
2: ஆமாம்.
1: நன்றி சோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் பாருங்க, சதீஷ் இருக்கிறேன்.
1: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நான் அபிராமி இருக்கின்றேன். அனைவருக்கும் அபிராமி கொண்டு நான் அக்கா படம் இறங்கி வரேன்.
1: எந்த அக்கா?
3: பிரார்த்தித்துக்
1: கொண்டு விடைபெறுவோம்.
3: நன்றி.
1: அவர் சகோதரர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. சதாசிவம்.
1: ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்க நலமா இருக்கிறேன், நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
1: உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி.
4: நன்றி ராஜா. நீங்களும் அதேபோல நலமா இருக்கணும் நானும் இறைவனை வேண்டிக் கொண்டு நான் வேப்பிளையாம் வேப்பிளையாம் அந்த பாட்டோட நானும் இணைந்து கொண்டு ராஜா.
1: நன்றி அம்மா. உங்களுக்கும் அன்னையுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர்களை தொடர்ந்து எங்களுடைய சுவிசில் இருந்து ரவி எங்களுடைய சகோதரி இணைந்து கொள்றார். தர்மவதி அம்மா வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. வணக்கம். ஜோமா இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்கள் ஜோமா இருக்கிறோம் ஐயா. நீங்கள் ஜோமா இருக்கிறீங்களா? ஜோமா நல்ல சுமாக
1: நல்ல சுகமா இருக்கிறோம். கூட அன்போடு
5: அபிராமி அம்மா வேண்டுகின்றோம்.
1: நன்றி இருக்கணும். நன்றி. உங்களோட அன்பான பிரார்த்தனைகளுக்கும் அன்னையினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க வேணும் வேண்டும், உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்க வேணும் வேண்டும் அன்னியை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா. தர்மவதி ரவீந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
6: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க தாயிடம் வேண்டிக் கொண்டு நானும் தவமலர் கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொள்கின்றேன்.
1: நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
6: நன்றி அண்ணா.
1: அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அறுவர் இணைந்து கொண்டார்கள். தவமலர் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, சதீஷ் அவர்கள் பிரான்சிலிருந்து, கமலமணி அவர்கள் பிரான்சிலிருந்து, ஜெயந்திமாலா அவர்கள் ஜெர்மனிலிருந்து, திருமதி தர்மவதி ரவீந்திரன் அவர்கள் சுவிஸிலிருந்து, ராதா கனகராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து, அந்த ஆறுவருக்காக பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? ஜிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
4: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில்.
5: அந்த சகோதரி தமிழ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானிலையில் மலர முடியாமல் இருக்கின்றது. அவருக்கு பதிலாக என்னுடைய தெரிவில் வரும் பாடல்

0: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தரளி அடியாரலுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வரும் பாடலோடு இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா சரஸ்வதி சிவா? நாங்கள் எல்லோரும் உங்களோட அன்போடு நலமா இருக்கின்றோம். நன்றி சகோதரி. சிவசிவமே என்ற பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள்.
1: நன்றி.
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தார் சரஸ்வதி அவர்கள். பிரான்சில் இருந்து அவர் விரும்பி கேட்ட பாடல் சிவசிவமே என்ற பாடல். அவர் தனியாளாக வந்திருக்கு கேட்டுக்கின்றார். மற்றவர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அன்புறவு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தேவன்.
2: வணக்கம் ராஜன். நானும் நீங்கள் எல்லாரும் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு அபிராமி அம்மா என்ற அருள் எல்லாரும் கிடைக்கொண்டு வேண்டிக் கொண்டு சரஸ்வதி அம்மா என்ற பாட்டோடு இணைகிறேன். அண்ணா வணக்கம்.
0: நன்றி சகோதரன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க கொண்டு வந்து நானும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றேன்.
2: நன்றி
0: சகோதரம். அவர் தேவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் நின்று கொண்டு சிறப்பித்த அன்னையினுடையார்கள், அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கடாச்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பக்தி மாலை. பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து திரையான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் King's Travels.
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூவ் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 407 385 0055.
1: மறந்துவிடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நேராக இன்று பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா வில்சன் சர்ச் மாநகரில் இருந்து இன்றைய நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். எப்படி சகோதரி ரோஜா சிவராஜா நலமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சி ஐரோப்பிய வான்பரப்பின் ஊடாக உங்கள் வாசல் தேடி வருகின்றது. கேட்டு மகிழுங்கள். என்ன எழுதியிருக்கின்றார் என்பதனை பார்ப்போம். ரோஜா சிவராஜா அவர்கள் ஆக்கம் எழுதுவதில் ஒரு அபிமான நேயர். அந்த வகையில் இப்பொழுது குறைந்து விட்டால் அனுப்புறதுக்கு தான் அது பிரச்சனையே. அதனால் எல்லாம் மெல்லுவோம். ரோஜா கவலைப்படாதீர்கள். அந்த வெற்றிக்கும் உங்களுடைய படிகள் உங்களுடைய உதவிகளும் இருக்க வேண்டும். சரி, இன்றைய நேராக பிரதி ஊடாக கலந்து கொண்டிருக்கின்ற ரோஜா சிவராஜா அவர்கள் எழுதியிருக்கின்றார். தமிழில் கலையக உறவுகள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை முதலில் கூறிக்கொள்கின்றேன். இதற்கு முன் பல தடவைகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்த நான் மீண்டும் மீண்டும் இந்நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்வதில் ஒருவித மகிழ்ச்சி. எனது பொழுதுபோக்குகள் என்றால் வேலை தவிர்ந்த நேரங்களில் கதை புத்தகங்கள் வாசிப்பது, தமிழொலியை கேட்டல் என்பனவாகும். சோகம் கலந்த இனிய பாடல்களை கேட்டு ரசிப்பேன். இன்று நான் கேட்க இருக்கும் பாடல்கள் சோகத்தோடும் இணைந்திருக்கின்ற பாடல்களாக இருந்தாலும் என்றாலும் உங்களுக்கு மனதை திருப்திப்படுத்துகின்ற பாடல், அருமையான பாடல். சிவகாமியின் செல்வன் திரையிலிருந்து உள்ளம் ரெண்டும் ஒன்றே ஒன்று என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் இனிமையான குரலும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிவரியும் வெலிசை மாமன்னருடைய இசையும் ஒரு கலக்கல் பாடலாக இருக்கின்றது. இப்பாடலை எனக்காக ஒரு முறை ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். இந்த பாடல் வானொலியில் வலம் வருவது இல்லை, தான நிறைய நாள் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை ஒரு கலக்கல் கலக்கி இருக்கின்றார். நடிகர் திலகத்தினுடைய நடிப்பும் பாடலை கேட்கும்போது நீங்கள் பார்க்கும்போது விளங்கிக் கொள்வீர்கள். இதோ பாடல்.

0: ரோஜாவின் தெருவில் ஒலித்த பாடல் சிறுதாமியின் செல்வன் திரையிலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்தார். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் அழகான பாடல், அன்பு உறவுல அந்த காலத்தில் ஒரு கலக்கு கலக்கிய பாடல். இந்த காலத்திலும் இதை நினைவுக்கு கொண்டு வந்திருந்தார் திருமதி ரோஜா சிங்கர் ராஜா அவர்கள். அவருடைய அடுத்த திரை பாடல் எம்ஜிஆருடைய பாடல். அடுத்த பாடல் உரிமை குரல் திரையிலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய கல்யாண வலைவோசை கொண்டு என்ற பாடல். இந்த பாடலும் ஸ்ரீதர் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த திரைப்படத்தில் கல்யாண வலைவோசை கொண்டு என்ற பாடலை எழுதியிருக்கின்றார் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலுக்கும் இசையமைத்திருக்கின்றார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். எம்ஜிஆரும் லதாவும் சேர்ந்து இந்த பாடலில் நடித்திருக்கின்றார்கள். நல்ல அழகான காட்சியாக அமைந்திருக்கின்றது. பாடல் வரிகளும் பண்பான பாடல் வரிகளை கொண்டு அமைந்து எழுதப்பட்ட பாடலாக இருக்கின்றது. இதனால் இந்த பாடலும் எனக்கல்ல ரோஜா சிவராஜாவுக்கு நன்றாக பிடிக்கும் என்று எழுதியிருக்கின்றார். இதோ பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. ரோஜா சிவராஜா கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளே, நீங்களும் ரோஜா சிவராஜா மாறி அவர் அம்பாள் ஸ்டோர்ஸிலே கொண்டே கொடுத்து நான் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு வந்து இந்த இன்றைய நிகழ்ச்சியை ஒளிபரப்புகின்றேன். நீங்கள் வைபர் ஊடாகவும் இது இணையதளம் ஊடாக மின்னஞ்சல் ஊடாக எழுதி அனுப்புங்கள் அன்பு உறவுகளே. நிச்சயமாக இனிய மின்னஞ்சலில் நீங்கள் எழுதி அனுப்பினால் உடனடியாக எங்களுடைய கண்ணுக்கு அதற்கு பிறகு பின்பு நீங்கள் ஒரு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் வேகமாக உங்களுடைய பாடல்களும் வானிலையில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் சரியாக 1:14 ஐக்கியராட்சியத்தில் 12:14. இந்த பாடலை கேட்பதற்கு முதல் ஒரு விளம்பரத்தையும் கேட்டு பாடலை கேட்போம் அன்புறவுகளே.
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாஸ் ஷாப்பலில் ஷெரிமஹால்.
0: அன்பு உறவுகளை, உங்கள் இல்லங்களில் கரப்பான் பூச்சி தொல்லையா அல்லது எலி தொல்லையா அல்லது மூட்டைப்பூச்சி தொல்லையா இவை அனைத்துக்கும் நிவாரணம் பெற நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே நிறுவனம் ஷெரிமஹால். ரூய் கையில் அமைந்துள்ளது ஷெரிமஹால். இப்பொழுது ரோஜா சிவராஜா அவர்களுடைய கல்யாண வலையோசை என்ற பாடல் வானலையில் வலம் பெறுகின்றது.

சரியாக 1:20 அக்ஷராட்சத்தில் 12:20 ஒலித்த பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் சுசிலாமாவனுடைய சவுந்தரராஜனுடைய இனிமையான குரலில் கலக்கி கொண்டு போயிருக்கின்றது. எம்ஜிஆருக்காக கண்ணதாசன் எழுதிய கவிதை வரி அன்புறவர்கள். உரிமை குரல் திரைப்படத்தில் சிறுவருடைய திரைப்படம் அவருக்காக சிறுவருக்காக செய்து கொடுத்தவர் மீனவ நண்பன். உரிமை குரல் 2 படங்கள், அந்த படங்களில் வந்த பாடல் சிறுவருக்கு கண்ணதாசன் என்றால் போதும். சரி, எங்களுடைய ரோஜா சிவராஜா மாதிரி அன்புறவுகளை நீங்களும் 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த பாடலை விரும்புவதற்கான காரணம் என்னென்று எழுதுங்கள். எழுதி அத்தோடு உங்களை பற்றிய அறிமுகத்தையும் எழுதி வையுங்கள். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், உங்களுக்கு பிடித்த நடிகர் யார், பாடகர் யார், இசையமைப்பாளர் யார், எங்கள் பாடல்களை என்னென்ன விஷயத்துக்காக நீங்கள் கேட்கின்றீர்கள் என்றெல்லாம் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நான் ஒளிபெறப்போவதற்கு தயங்க மாட்டேன். நண்புறவுகளே, உங்களுடைய ரசனையும் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரோஜா சிவராஜா அவர்கள் கிட்டத்தட்ட 78 அப்படி வந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த ராத்திரிக்கு சாட்சியில் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் இத்திரை இசை திலகம் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் சுமைதாங்கியே நின்று அழுகின்றது பாவம் சுமைதாங்க முடியாமல் விழுகின்றது என்ற பாடல் முத்துலிங்கத்தாருடைய கவிதை வரியில் அன்று பாடிய பாடல். சுலக்ஷனாவும் கபில் தேவும் நடித்த திரைப்படம் என்று நினைக்கின்றேன். சரி, அந்த பாடலை விரும்பி கேட்கின்றான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பாடலை நான் விரும்பி கேட்கின்றேன். அதனால் தயவு செய்து இப்பாடலை எனக்காக ஒரு முறை ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். இதோ சகோதரி, உங்கள் இல்லம் தேடி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் வரலம் தவழ்ந்து உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மகளுங்கள், அருமையாக பாடியிருக்கின்றார்கள். சோகமாக இருந்தாலும் கேட்க

0: ராஜா சிவராஜா அவர்களுடைய தெரிவு மூன்றாவது தெரிவு பாடலாக அந்த ராத்திரிக்கே சாட்சி இல்லை திரைப்படத்திலிருந்து பத்மஸ்ரீ பாலாவோடு பாடியிருந்தார் கான சரஸ்வதி பி சுசிலா. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்போர்களுக்கும் இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் விளம்பர இந்த நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பிய ரோஜா சிவராஜாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய நேயர் தொடர இருக்கின்றது மத்திய பிரதான செய்தி.
1: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
4: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும்.

0: 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலகம்
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
4: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
6: வீட்டுக்கு சென் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபொண்டோ மலிபொண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: மேலதிக
8: தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மே 18 பத்திரமுள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க விமல் வீரவன்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்லியா நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
1: கடந்த 18 தொகுதி பாராளுமன்ற மைதானத்திற்கு அருகில் ராணுவ வீரர்கள் நினைவு தூவிக்கு மற்றொரு தரப்பினருடன் அத்துமீறி பிரவேசித்து கடமையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு குற்றவியல் ரீதியாக அழுத்தத்தை பிரயோகித்த சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: தொடர்ந்து அக்கரைப்பற்று மாவட்ட நீதிபதியாக செயற்பட்டு வந்திருந்த ஏசி ரிஸ்வானை வெள்ளிக்கிழமை முதல் நீதி சேவை ஆணைக்குழு பணி இடநிறுத்தியுள்ளது. இது தொடர்பான தொலைநகல் அக்கரைப்பற்று நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு எதிரான விசாரணைகள் நீதி சேவை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினர் முன்னெடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கொதகொடாவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி அளித்துள்ளது.
2: உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் துரைராஜா ஓய்வு பெற்றதனை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த் கோதா கூட நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு சட்டத்தரணியாக சட்டமாதிபர் திணைக்களத்தில் சேவையில் இணைந்த அவர் அதன் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றிய போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமனம் பெற்றார்.
0: தொடர்ந்து வெற்று காசோலைகளில் மோசடியாக ஒப்பமிட்டமை தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எம் சாந்தசீலனை விசாரணை செய்வதற்காக மூவரடங்கிய விசாரணை குழு ஒன்றை வடமாகாண பிரதம செயலாளர் தனிஜா முருகேசன் நியமித்திருக்கின்ற நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த உத்தியோகத்தர் 33 வெற்று காசோலைகளில் மோசடியாக ஒப்பிட்டமையானது 2/1/2024 கணக்காய்வு அவதானிப்புகள் 2023 என்ற தலைப்பிடப்பட்ட மாகாண உலக கணக்காய்வாளரது அறிக்கையின் பந்தி இலக்கம் 3.1 மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பந்தி இலக்கம் 3.2, 3.3, 3.4 மற்றும் 3.5 ஆகியவற்றிலும் காசோலை முறைகேடுகளை வெளிக்கொணர்ந்துள்ளது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கணக்காய்வில் சுட்டிக்காட்டப்பட்ட மேற்படி அலுவலர் தொடர்பில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக ஆரம்ப புலனாய்வு குழுவின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். விசாரணை குழுவின் தலைவராக வடக்கு மாகாண இறவெறி திணைக்கள உதவி ஆணையாளர் சுரேஷ்குமார் மற்றும் உறுப்பினர்களாக வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் உதவி செயலாளர் ராதிகா மற்றும் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் அலுவலக பொறியியல் சேவைகள் நிர்வாக உத்தியோகத்தர் அருங்கலை செல்வன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காசோலை மோசடி தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவான விசாரணை நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட நிலையில் அண்மையில் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்ற போது மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் இந்த விடயம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவில் இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கௌபே அறிமுகப்படுத்தப்பட்டு சில மாதங்களிலே அதனூடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2025 பிப்ரவரி மாதம் உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் தளத்தின் ஊடாக கடந்த மே 21 வரையான காலப்பகுதிக்குள் ஒட்டுமொத்தமாக 264,415 பரிவர்த்தனைகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டன. அரச வருமான சேகரிப்பை ஒரே டிஜிட்டல் கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தளத்துடன் தற்போது 22 அரச நிறுவனங்கள் இணைந்து தமக்கான கட்டணங்களை அறவிட்டு வருகின்றன. அத்துடன் நிதித்துறையின் பலத்த பங்களிப்புடன் 14 வங்கிகள் மற்றும் 6 நிதி தொழில்நுட்ப செயலிகள் கவ்பே தளத்துடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. அதிகளவிலான பண பரிமாற்றங்கள் இந்த தளத்தினூடாக இடம்பெற்ற போதிலும் பொதுமக்களின் பயன்பாடு இன்னமும் ஆரம்ப கட்டத்திலே காணப்படுகிறது. இதன்படி இதுவரை 19,727 நபர்கள் மட்டுமே இந்த தொழில்நுட்ப முறையை தமக்கான பயனர் கணக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கான கட்டணங்களை செலுத்தும் செயல்முறையை மிகவும் திறமையாகவும் விரைவாகவும் மாற்றுவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு செலவினங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதோடு வேலை பணிகள் வேகம் மற்றும் செயல்திறன் பரந்த அளவில் அதிகரித்துள்ளதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து புனித சின்னத்தை வழிபட்டார். தலதா மாளிகைக்கு சென்றிருந்த குழுவினரை தலதா மாளிகையின் தியவதன நிலைமையை பிரதீப் தேலா வரவேற்றார். இந்திய விமானப்படை தளபதிக்கு தனது சீக்கிய அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் சீக்கியர்களின் பாரம்பரிய உடையில் அவர் அங்கு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. வடக்கில் பாதுகாப்பு தரப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளில் சிலவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் போதிய புரிதலின்றி போராட்டங்களை முன்னெடுப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழியின்படி மக்களின் நிலங்களை மக்களுக்கே திரும்ப ஒப்படைப்பதற்கான செயற்பாடுகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டது. கடந்த 1.5 வடக்கு மாகாணத்தில் பல ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு கணிசமான அளவு இல்லங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் மூடப்பட்டிருந்த வீதிகளும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது மேலும் சில காணிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை விடுவிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ராணுவ முகாம்களின் தேவைகளை குறைத்து அந்த நிலங்களையும் விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட நிலங்களை சாதாரணமாக பயன்தளிக்காமல் வடபூதி மக்கள் சுயதொழில் அல்லது வணிகங்களை தொடங்கி தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் பயன்படுத்துவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. காணிகளை விடுவிப்பது மாத்திரமன்றி விடுவிக்கப்படும் காணிகளுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிய வீடுகள் அமைத்தல், கிராமப்புற வீதி புனரமைப்பு போன்ற பணிகள் அடுத்தடுத்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதற்கிடையில் சிலர் அவசரப்பட்டு அல்லது போதிய புரிதல் இல்லாமல் போராட்டங்களை உருவாக்கி வருகிறார்கள். அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க தோல்வியடைந்த அரசியல் சக்திகள் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் அரசாங்கம் தனது உறுதிமொழிகளை முறையாக நிறைவேற்றுவதில் உறுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. டில்வின் சில்வாவின் கருத்து முறையற்றது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். 2025 மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டே ஜனாதிபதி ஆந்திரகுமார தேசநாயக்கா ஆட்சிக்கு வந்தார். 2025 முடியாது, 2026 தேர்தலை நடத்துவதாக பின்னர் குறிப்பிட்டார். இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. யுத்தம் முடிவடைந்தவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வடக்குக்கு சென்று இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்தப் போவதில்லை என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறென்றால் மாகாண சபை தேர்தல் கடந்த ஆண்டும் இல்லை இந்த ஆண்டும் இல்லை, மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்துக்குள் நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறிவிட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் நானும் உறுப்பினராக உள்ளேன். தேர்தலை நடத்துவதற்கான எந்தவிதமான அறிகுறியும் அங்கு தென்படுவதில்லை என்று மனோகணேசன் குறிப்பிடுகிறார். டொலர் நெருக்கடி இல்லை, ரூபா நெருக்கடி இல்லை என்று 2022 கொத்தபா ராஜபக்ச கப்ரால் ஆகியோர் குறிப்பிட்டார்கள். ஆனால் இறுதியில் நேர்ந்தது என்ன என்பதை அனைவரும் அறிவோம். தற்போதைய நெருக்கடியான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து தேசிய மட்டத்தில் செயற்பட வேண்டும். தற்போதைய நிலையில் நாட்டை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை தாங்கள் வலியுறுத்துவதாகவும் மனோகணேசன் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஆண்டகுமார் தேசநாயக்காவின் அரசாங்கத்தின் பங்காளிகள் அல்ல நாங்கள், ஆனால் இலங்கை என்ற ராஜ்யத்தின் பங்காளிகள். ஆகவே 2022 காலப்பகுதி மீண்டும் தோற்றம் பெறக்கூடாது என்பதையே குறிப்பிடுகிறோம். ஜனாதிபதி தற்போதைய தருணத்தில் எதிர்கட்சியுடன் ஒன்றிணைந்து நாட்டுக்காக செயற்பட வேண்டும் என்றும் மனோகணேசன் வலியுறுத்தினார். நாட்டின் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவா அல்லது தில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துவிட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது, ஒதுக்கிய நிதி நிர்வா தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் அளிக்க செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் சாணக்கியனிடம் கேட்டபோது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பது தொடர்பில் பாராளுமன்ற செயற்குழுவின் ஊடாக தொடர் கலந்துரையாடல்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கடந்த வாரம் கூடிய போது பல விடயங்கள் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டது. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுகள், தீர்மானங்கள் மற்றும் எல்லை நிர்ணய சிக்கல்கள் தொடர்பில் ஆராய்ந்து சட்டமாதிபர் திணைக்களம் 3 அவதானிப்புகளை முன்வைத்திருக்கிறது. இந்த விசேட செயற்குழு 3 மாத காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நகர்வுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இவ்வாறான பின்னணியில் டில்வின் சில்வா இந்த ஆண்டு தேர்தல் இல்லை, 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கிய நிதி செலவாகிவிட்டது என்று குறிப்பிட்டு வருகிறார். நாட்டின் ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்காவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு இதனால் காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாகவே அமைந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டது. ஆனால் அதற்கான எந்தவித சாத்தியமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் அது முன்னெடுக்கவில்லை. ஆகவே வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக சாணக்கியன் குறிப்பிட்டார். தமிழ் மக்களுடன் எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை, வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு தான் சவால் விடுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஒன்றுக்கான அறிவிப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை, தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை. ஆனாலும் மக்கள் எம்மை சூழ்ந்துள்ளார்கள், எம்மை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தற்போது தயாராகிவிட்டார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டோம், ஆனால் அந்த சவால்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் தப்பியோடவில்லை. தற்போதும் அந்த சவால்களை எதிர்கொண்டு கட்சி என்ற ரீதியில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். பல வாக்குறுதிகளை வழங்கியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராகவே திரும்பியுள்ளது. எம்மை எந்த வழியிலாவது நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். நான் பிள்ளையானை சந்தித்தேனா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பிரான்ஸ் என்று குற்றப்படாமல் திணைக்கள அதிகாரிகள் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள நபரிடம் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள். மட்டக்களப்பு சிறைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தது உண்மை. இதில் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளது? நான் ஒன்றும் சிறைச்சாலை மதிலேறி குதித்து பிள்ளையானை சந்திக்கவில்லை. சட்டத்தின் ஊடாக அனுமதி பெற்றே பிள்ளையானை சந்தித்தேன். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கும் விசாரணைகளில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும். உண்மை வெளிவர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். ஆகவே நியாயமான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வடக்குக்கு சென்று மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்தப்போவதில்லை என்று குறிப்பிட்டார். தேர்தல் தொடர்பில் ஒன்று ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும். கட்சியின் பொதுச் செயலாளருக்கு தேர்தல் தொடர்பில் அறிவிப்பதற்கு என்ன அதிகாரம் உள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்புகின்றார். மாகாண சபை முறைமைக்கு எதிரான கொள்கையை கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணி மாகாண சபை தேர்தலை நடத்துமா என்பது சந்தேகத்துக்குரியதே. தமிழ் மக்களுடன் எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை இந்த அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகள் பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை இதுவரை நடத்தவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு மாகாண சபை தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுத்தார். தமிழ் மக்களின் உரிமை பற்றி பேசும் இந்த அரசாங்கம் சகல மாகாணங்களுக்கும் தேர்தலை நடத்தாவிட்டாலும் பரவாயில்லை, வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் என்றாலும் தேர்தலை நடத்த வேண்டும். இதனை ஒரு சவாலாக அரசாங்கத்துக்கு முன்வைப்பதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தால் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன நாணயக்காரா தெரிவிக்கிறார்.
2: தற்போது இந்த நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆட்சி செய்வதற்காக பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளனர். ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது? நாடு பொருளாதார ரீதியாக ஸ்திரமற்ற நிலையில் உள்ளது. பொருளாதார ரீதியாக மிகவும் பாரதூரமான நிலையை அடைந்துள்ளது. எனவே இவர்களால் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாது என்பதை தற்போது அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த அரசாங்கத்தின் இயலாமை முழு உலகிற்கும் தெரிய ஆரம்பித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த நாட்டின் அந்நிய செலாவணி பிரச்சனைக்கு தீர்வினை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். அரசாங்கம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் போது சில தரப்பினர் அதற்கு தடைகளை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிக்கின்றார். பிறக்காத குழந்தையின் எதிர்காலம், அதே போன்று இளைஞர்கள் ஆகிய உங்களின் எதிர்காலம், நாட்டின் அனைத்து பிரஜைகளின் எதிர்காலத்தையும் அளித்த வங்குரோத்து பொருளாதாரம் 7 தசாப்தங்களுக்கு முன்னெடுக்கப்பட்டது. அதனால் இந்த நாட்டு மக்கள் துயரத்துக்குள்ளானார்கள். நாட்டின் பொருளாதாரம் பூஜ்ய நிலைக்கு தள்ளப்பட்டது. பொருளாதார வளர்ச்சி மறைபெருமானத்திற்கு சென்றது. எரிபொருள் வரிசைகள், எரிவாயு வரிசைகள் உருவாகின. அத்தகைய ஒரு பின்னணியில் பொருளாதார ரீதியாக வங்குரோத் அடைந்த நாட்டை மீண்டும் எவ்வாறு வளமைக்கு கொண்டு வருவது என்ற சவால் காணப்பட்டது. சவாலை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு கூறியதை போன்றே இந்த வங்குரோத் நாட்டை நாங்கள் மீண்டும் பொருளாதார ரீதியாக சரியான நிலைக்கு கொண்டு வந்தோம் என்பதை 1 வருடம் போன்ற குறுகிய காலத்துக்குள் உறுதிப்படுத்தினோம். இந்த சமூக மாற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடுகின்ற, தடை செய்கின்ற பிற்போக்கு சக்திகள் தங்களுக்கு இடையூறு எனவும், தங்கள் எதிர்கால எதிர்பார்ப்புகளை இல்லாமலாக்கிவிடும் என நினைத்து இந்த மாற்றத்திற்கு எதிராக தற்போது செயற்பட்டு வருகின்றன. இவ்வாறானவர்களுக்கு எதிராக போராட்டத்தை இளமை துடிப்புடன் நீங்களே பொறுப்பேற்க வேண்டும்.
0: தொடர்ந்து ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டாலரின் பெறுமதி அதிகரிப்பதை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. ஆகவே இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் என்ற தொனிப்பொருளில் கூட்டு எதிர்கட்சி நேற்று கம்பகா யாயல பிரசத்தில் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து டாலரின் பெறுமதி பாரியளவில் அதிகரிக்கும் என்று நான் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தெரிவித்திருந்தேன். அதேபோன்று எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்று கடந்த மார்ச் மாதமே தெரிவித்திருந்தேன். அதேபோன்று தற்போது டாலரின் பெறுமதி பாரியளவில் அதிகரித்து சென்றுவிட்டது. அதேபோன்று எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே டாலரின் பெறுமதி மேலும் அதிகரிக்கும். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் அதனை அவரால் தடுக்க முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு நாட்டை நிர்வகிக்க தெரியாது. ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்குவதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்தார்கள். தற்போது வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பின் மூலம் தாரிய மோசடி இடம்பெற்றிருக்கிறது. வரி அதிகரிப்பதற்கு முன்னர் ஜனாதிபதி தனக்கு தேவையானவர்களுக்கு அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்கிவிட்டு எதுவும் தெரியாதது போன்று செயற்படுகிறார். அதனாலே வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு வர்த்தமானி வெளிவருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் 4000 வாகனங்களுக்கு வங்கிக் கடன் பற்று பத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்கள் மூலம் ஜனாதிபதி உள்ளிட்ட சிலருக்கு கமிஷன் கிடைத்திருக்கிறது. இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பிளவத்தை கணக்குக்கு செல்வதை இடமளிக்க முடியாது. ஆகவே டாலரின் பெறுமதி மேலும் அதிகரிக்கும், அதனை தவிர்க்க முடியாது. இதனால் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பலருடன் ஜனாதிபதி கதைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கர்ஸ் டி சில்வாவுடனும் கதைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்ஸ் இந்த அரசாங்கத்துடன் செல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்று நாடு வீழ்ச்சியடைந்த போது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கட்சி பேதமின்றி நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதியாக்கி வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்திருந்தோம். அன்று நாங்கள் செய்த அர்ப்பணிப்பு காரணமாக எமது தலைவர்கள் பலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னும் 6 மாதங்கள் செல்வதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்காவை மீண்டும் கொண்டுவர நிலையே இருக்கிறது. அதனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சியடைவதை தவிர்க்க முடியாது. ஆகவே இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் வேலை திட்டத்தை நாங்கள் கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம், அதற்காக இன்றிலிருந்து தயாராகுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்கா 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி இருப்பதோடு பொதுமக்களின் நம்பிக்கையையும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் தவறான முடிவுகளால் இலங்கை இதற்கு முன்னர் திசையற்றதாக மாறியிருந்ததாகவும் ஆனால் தற்போதைய நிர்வாகம் அந்த நிலையை மாற்றிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் ஆதரவு நாடு தனது வரலாற்றிலே மிக உயர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர் பணப்பரிமாற்றத்தை பதிவு செய்ய பங்களிப்பு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெற உள்ள எந்தொரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்குழு தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சமிந்திராணி கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். கண்டி சுவிஸ் ஹோட்டலில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களின் உயர் சபையை நிறுவும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட தொகுதி உயர் சபையின் தலைவராக அவரை தெரிவு செய்தமைக்கு மாவட்டத்தின் அனைத்து தொகுதி அமைப்பாளர்களுக்கும் அவர் இதன்போது நன்றி தெரிவித்தார். அத்துடன் சகலரும் ஒன்றிணைந்து வெற்றிகரமான பயணத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கண்டி மாவட்டத்தில் அரசாங்கத்தைச் சேர்ந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதிலும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். இதனால் மக்கள் தங்கள் குறைகளை கூற ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களை தற்போது தேடி வருகிறார்கள். கண்டி மாவட்டத்தில் அனர்த்தங்களினால் சேதமடைந்த சொத்துக்களுக்கு இதுவரை போதுமான இழப்பீடு வழங்கப்படவில்லை. 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்குவதாக கூறினாலும் மாவட்ட செயலக தரவுகளின்படி இதுவரை 25% இழப்பீடுகளே வழங்கப்பட்டிருக்கின்றன. கடுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளின் சேதங்களை மதிப்பிடுவதற்கு ஒரு தொழில்நுட்ப அதிகாரி கூட இதுவரை சில கிராமங்களுக்கு செல்லவில்லை. இன்று முதல் புதிய பயணத்தை தாம் தொடங்கியுள்ளதாகவும் கண்டி மாவட்டத்தில் கட்சியின் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த உள்ளதாகவும் பலமான குழுவுடன் தேர்தல்களை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கலகேதர தொகுதி அமைப்பாளர் பேராசிரியர் உபில் தீர்சநாயக்கா, காரிஸ்பத்துவ தொகுதி அமைப்பாளர்கள் ஏஎச்எம் ஹலீம், ஜட்டினுவர தொகுதி அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்கா உட்பட கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். இலங்கை ஆசிரியர் சேவை 2023-2026 பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவை இல்லமும் ஒட்டுமொத்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையிலே இந்த முறை இந்த பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. இந்த முறை நாடு முழுவதிலும் உள்ள 1048 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடத்தப்பட்டன. அரசு சபையில் உள்ள 66,991 பட்டதாரிகளும் ஏனைய 96,442 பட்டதாரிகளும் இந்த முறை பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். விசேட தேவையுடைய 323 விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான விசேட வசதிகளையும் தேர்வுகள் திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்தது. அரசாங்க சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் ஆட்சேர்ப்பதற்காக இந்த போட்டி பரீட்சையை நடத்த 2023 ஆண்டிலே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனாலும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 3 அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு காரணமாக இந்த பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அனைத்து சட்ட நடைமுறைகளும் பூர்த்தியானதை தொடர்ந்து அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் மட்டுமன்றி ஏனைய வெளிவாரி பட்டதாரிகளும் தோற்றக்கூடிய வகையில் இந்த முறை பரீட்சை நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் எதிர்வரும் ஜூன் மாத நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: அதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பரீட்சை ஆணையாளர் இந்திகா லியனகே குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17 நடைபெற்றதுடன் அதற்காக 451,463 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர்.
0: தொடர்ந்து எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மாற்று வீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக உள்நாட்டில் எரிபொருள் விலைகள் உயரும் சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் எவ்வளவு அதிகரிக்கப்படும் என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவெடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த கெமினு விஜயரட்ன இது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல்களும் கணக்கீடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். புதிய பேருந்து கட்டண கணக்கீடுகள் ஜூன் மாத ஆரம்பத்தில் இறுதி வடிவம் பெற இருக்கிறது. அதன் பின்னரே புதிய கட்டண பட்டியல் உத்தியோகமாக அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன்படி தற்போது 30 ரூபாவாக அறவிடப்படும் குறுகிய தூர பயணங்களுக்கான குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் ஜூலை முதல் 40 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் நிலுவைகளை செலுத்துவதற்காக அரசாங்கம் நிதி பற்றாக்குறையை சமன் செய்ய முற்படும் போது எரிபொருள் விலைகளை உயர்த்த நேரிடலாம் என்று தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அச்சம் வெளியிட்டுள்ளது. அவ்வாறு எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டால் பயணிகள் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் போக்குவரத்து துறையில் நட்டமடையாமல் தப்பி பிழைப்பதற்கு கட்டணங்களை உயர்த்துவதை தவிர வேறு வழி தங்களுக்கு கிடையாது என்றும் விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். உத்தியோகபூர்வ வாகன பதிவு இலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் செல்வரட்ன இதனை தெரிவித்திருக்கிறார். தகுதியற்ற இலக்க தகடுகளை பயன்படுத்துவது சட்ட விரோதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மோட்டார் போக்குவரத்து திணைக்களகத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைய வாகனத்தின் இலக்கத்தை A4 அளவிலான காகிதத்தில் அச்சிட்டு தெளிவாக காட்சிப்படுத்த சாரதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை விநியோகத்தர் ஒருவர் இல்லாத காரணத்தினால் கடந்த 10 மாதங்களாக வாகன இலக்க தகடுகளை வழங்கும் பணி இடைநிறுத்தப்பட்டிருந்தமையால் 400,000 இலக்க தகடுகள் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் எதிர்வரும் ஜூன் மாதம் 10 அல்லது அதற்கு முன்னர் உத்தியோகமாக இலக்க தகடுகளை வழங்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை உத்தியோகமற்ற இலக்க தகடுகளை காட்சிப்படுத்தும் வாகனங்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பது குறித்து வாகன உரிமையாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத இலக்க தகடுகளை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் மீண்டும் எச்சரித்துள்ளார். வாகன கொள்வனவு மற்றும் பயன்பாட்டுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதங்களை கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. 2023 ஆண்டின் 16 இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் 105 முதலாம் பிரிவின் கீழ் மக்ரோபிடென்ஷியல் அதிகார அமைப்பாக செயற்பட்டு வாகன சந்தைக்குள் செல்லும் கடன் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் மத்திய வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இந்த உத்தரவாதமானது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், உரிமம் பெற்ற விசேட வங்கிகள், உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிதி குத்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட மத்திய வங்கியினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு மேற்பார்வை செய்யப்படும் அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. 2026 மே 25 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய விதிமுறைகளின்படி இலங்கையில் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கான நிதியுதவி அந்த வாகனத்தின் சந்தை மதிப்பில் அதிகபட்சம் 60% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பதிவு செய்யப்படாத வாகனங்கள் மற்றும் ஒரு வருடத்துக்கு குறைவான காலம் பயன்படுத்தப்பட்ட அண்மையில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களகத்தினால் வகைப்படுத்தப்பட்டுள்ள வாகன வகுப்புகளின் அடிப்படையில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இலகு ரக பார ஊர்திகள், கெப்ரக வாகனங்கள் மற்றும் பெரிய போக்குவரத்து வாகனங்கள் உள்ளிட்ட வர்த்தக ரீதியான வாகன வகுப்புகளுக்கு அதிகபட்சமாக 60% கடன் மதிப்பு வீதம் அனுமதிக்கப்படும். சிற்றுந்துகள், எஸ்யூவி ரக வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் உந்துருளிகள் உள்ளிட்ட தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களுக்கான நிதியுதவி 40% என்ற மிக குறைந்த மட்டத்துக்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதை நிர்வகிப்பதற்காக 2026 மே 25 முன்னர் கடன் சான்றிதழ்கள் திறக்கப்பட்டு இதுவரை கடன் வசதிகள் பெற்றுக் கொள்ளப்படாத பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்காக விசேட இடைக்கால ஏற்பாடுகளையும் மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அத்துடன் தங்கப்படை கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதத்தை 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவையும் பிறப்பித்துள்ளது.
2: புதிய விதிமுறைகளுக்கு அமைய மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அதன் பெறுமதியில் பெற்றுக் கொள்ளக்கூடிய புதிய கடன் விகிதம் 10% புள்ளிகளினால் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதன்படி வணிக வாகனங்களுக்கு அதிகூடிய கடன் விகிதம் 60% மோட்டார் கார், வேன், முச்சக்கர வண்டி உள்ளிட்ட ஏனைய வாகனங்களுக்கான அதிகபட்ச கடன் விகிதம் 40% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமுலாகும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்நிய செலாவடியில் அண்மையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட சொத்து விலைகளின் தளம்பல்களை அதிகப்படுத்தியுள்ளன. இதனால் வாகன இறக்குமதிகளுக்கான மிகை கட்டணத்தில் தற்காலிகமாக மேற்கொண்டுள்ள அதிகரிப்பும் செலாவணி வீத மாற்றங்களும் வாகன விலைகளை தற்காலிகமாக உயர்த்தக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 46 பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற மரண தண்டனை கைதியை உயிரிழந்து போனார்.
2: வழக்கின் 2 பிரதிவாதியாக பெயரிடப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட 46 ரவி என்று அழைக்கப்படும் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரே தமது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் சிறை கூடத்திற்குள் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் கடந்த 6 உறுதி செய்துள்ளது. உயிரை மாய்த்துக் கொண்ட ரவி என்று அழைக்கப்படும் பூபாலசிங்கம் ஜெயக்குமார், சுவிஸ்குமார் என்று அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார், சந்திரா என அழைக்கப்படும் தில்லைநாதன் சந்திரஹாசன், பெரிய தம்பி என அழைக்கப்படும் சிவதேவன் துஷாந்தன் ஆகியோருக்கே உயர்நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதி செய்தது. 2015 மே மாதம் 13 சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து 4 ஆண் குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்தது. வரணி எட்டாலை பகுதியைச் சேர்ந்த 4 குழந்தையை உயிரிழந்தது. இந்த குழந்தை சுவாசிப்பதற்கு சிரமப்பட்ட நிலையில் குழந்தையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள். இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை உயிரிழந்து விட்டது. மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகியங்கனை நகரில் உள்ள பாழடைந்த வீடொன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான பொதியொன்று கொண்டு வந்து போடப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய மகியங்கனை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனைக்கு அமைய அந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. கட்டானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்ரபனக பகுதியில் உள்ள வீடொன்றினில் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்து காணப்பட்டதாக கட்டானை போலீசார் தெரிவித்தார்கள். உயிரிழந்தவர் அக்ரபனக பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய பெண் என்று தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு அருகில் உள்ள பாவியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் கடந்த 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு மீட்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரீத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் சுமார் 60 வயதுடையவர் என்றும் சிவப்பு நிறத்திலான சேட் மற்றும் சாரம் அணிந்துள்ளார். அவரை அடையாளம் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அல்லது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு அறியத்தருமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மீகவத்த பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய கணவனை முள்ளேறிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மீகவத்த அங்கோட பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி மாலை முச்சக்கர வண்டி ஒன்றில் சென்ற இந்த சந்த நபர் மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடினார். இதில் முகத்திலும் மார்பு பகுதியிலும் பலத்த தீக்காயங்களுக்கான 44 வயதுடைய அந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிகிச்சை பெற்று வரும் நிலையிலும் அந்த பெண்ணிடமிருந்து போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்தார்கள். முன்னைய திருமணங்களிலிருந்து விவாகரத்து பெற்ற பின்னரே இவர்கள் இருவரும் சட்டபூர்வமாக திருமணம் செய்துள்ளதாக கணவன் வாக்குமூலம் அளித்துள்ளார். தீ வைத்த பின் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அவர் மனைவியிடம் கூறியுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. பெரியகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துட்டகைமனு மாவட்டத்தில் நேற்று கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உயிரிழந்தவருக்கும் மேலும் ஒரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இந்த கொலை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கட்டன் டிக்யூவா நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் கட்டன் நீதவான் பீட்டர்போல் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கட்டன் டிக்யூவா பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் கடந்த 21ஆம் தேதி கூரான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு வயோதிப தம்பதியினர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். கொலை செய்யப்பட்ட வயோதிப பெண்ணின் தங்க ஆபரணங்களை கொள்ளையடிக்கும் நோக்கத்திலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை கோமரன் கடவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டிச்ச குளம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பகிம பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் மேலும் சிலருடன் சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள காடொன்றுக்கு தேனெடுப்பதற்காக சென்றிருந்த போது காட்டு யானை கூட்டத்திடம் அகப்பட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. டிக்யூயா நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த பூவந்தலாவ பிரதேச செய்தியாளரின் கையடக்க தொலைபேசியை ஹட்டன் போலீஸ் நிலைய போலீஸ் கான்ஸ்டபிள் பறித்து அதில் உள்ள காணொலிகளை அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் கான்ஸ்டபிளின் இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக நுவரெலியா மாவட்ட ஊடுவிலாளர் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பாக அறிக்கையொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. டிக்யூயா இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் ஊடகங்களின் பங்களிப்பு அளப்பரியதாக இருந்தது. சந்தேகநபர் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தமைக்கு ஊடகங்கள் தான் பங்காற்றியிருந்தன. சந்தேகநபர் கைது செய்யப்பட்ட போகவந்தலாவ பெட்ரோசோ தோட்டத்துக்கு செய்தி சேகரிக்க சென்றிருந்த ஒன்றியத்தின் உறுப்பினரும் வீரகேசரி பத்திரிகையின் போகவந்தலாவ பிரதி செய்தியாளருமான சதீஷ் தனது கையடக்க தொலைபேசி மூலம் அங்கு நடக்கும் சம்பவங்களை ஒளிப்பதிவாக சேகரித்துக் கொண்டிருந்த போது அங்கே போலீஸ் சீருடையில் இருந்த ஹட்டன் போலீஸ் தலைமையக காரியாலய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அவரது கையடக்க தொலைபேசியை பறித்து அதில் இருந்த காட்சிகளை முழுமையாக அளித்துள்ளார். தன்னை ஒரு ஊடகவியலாளர் என்று சதீஷ் அறிமுகப்படுத்திக் கொண்டாலும் அதை கண்டுகொள்ளாத இந்த போலீஸ் உத்தியோகத்தர் இந்த கொலை சம்பவத்தில் உன்னையும் தொடர்புபடுத்த கைது செய்து விடுவேன் என்று மிரட்டுகின்ற தொனியில் அவரிடம் பேசியிருக்கிறார். நமது நாட்டில் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறைகள், கடத்தல்கள், அச்சுறுத்தல்கள், கொலைகள் புதியனவல்ல. ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்வோம் என்றும் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக இடம்பெற்ற சகல குற்ற சம்பவங்கள் குறித்தும் விசாரணை செய்து உரிய தரப்பினரை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் என்று உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சட்ட ஆலோசனைகளை தாங்கள் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதேவேளை சில போலீஸ் உத்தியோகத்தர்களின் நடத்தைகள் சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்ளுகின்றார்கள் என்ற விடயங்களை விசாரணைகள் மூலம் உரிய தரப்பினர் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதொடர்பில் வெகுஜன ஊடக அமைச்சு, போலீஸ் மா அதிபர், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகிய தரப்பினருக்கு முறைப்பாடு செய்வதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 60 லட்சத்துக்கு அதிக பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்நாயக்கா பண்டார்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 40 வயதுடைய சீன நாட்டு வர்த்தகர்கள் என்று வானூர்தி நிலைய சுங்கப்பிரிவு அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தநபர்கள் மூவரும் தாம் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் எந்தவிதமான சுங்க வரிகளுக்குரிய பொருட்களும் இல்லை என்று கூறி வானூர்தி நிலையத்தின் பசுமை வழி பாதை ஊடாக சுங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் வெளியேற முயன்றார்கள். இதன் போதே அங்கிருந்த சுங்க அதிகாரிகள் இவர்களை மறித்து சோதனைக்கு உட்படுத்தினார்கள். சுங்க அதிகாரிகளின் அவதானத்தை திசைதிருப்பதற்காக இ சிகரெட் தொகையை அவர்கள் சீனாவில் கொள்வனவு செய்து முதலில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகருக்கு கொண்டு சென்றார்கள். பின்னர் அங்கிருந்தே அவர்கள் கட்நாயக்கா வானூர்தி நிலையத்தை சென்றடைந்தது விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. அவர்கள் கொண்டு வந்த 6 பயணப் பொதிகளை சுங்க அதிகாரிகள் சோதனையிட்ட போது அவற்றில் மிகவும் நுணுக்கமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 202 சிகரெட் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவற்றினுள் ஒட்டுமொத்தமாக 40,000 சிகரெட்டுகள் அடங்கியிருந்ததாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். கப்பிடப்பட்ட இந்த வெளிநாட்டு சிகரெட் தொகையின் ஒட்டுமொத்த சந்தை பெறுமதி சுமார் 60,06,000 ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 சீன பிரஜைகளும் தற்போது கட்நாயக்கா வானூர்தி நிலைய சுங்க அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டிருப்பதோடு இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்கப்பிரிவினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். களுவாஞ்சிக்குடி கடலில் சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்றவர் ஒருவர் காணாமல் போனார். இந்த சம்பவம் தொடர்பில் காணாமல் போனவரின் உறவினர்களால் நேற்று களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கழுதாவளை ஸ்ரீமுருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவரை நேற்று முன்தினம் கடலுக்கு சென்ற நிலையில் இதுவரை வீடு திரும்பவில்லை என்று உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனை அடுத்து அந்த கடற்பகுதியில் தேடுதல் இடம்பெற்ற நிலையில் அவர் சென்ற படகு கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அந்த இளைஞரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பேருவளை துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்று விபத்துக்குள்ளாகியுள்ள மீனுபபா 1 என்ற படகில் உள்ள மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரட்னகமகே தெரிவிக்கிறார்.
3: தற்போது குறித்த மீன்பிடி படகு 100 கடல் மைல் தொலைவில் உள்ளதாக பிரதி அமைச்சர் கூறினார். குறித்த மீனவர்கள் கடந்த ஏப்ரல் 26 பேர்வளை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்றுள்ளனர். மே 14 தேதிக்கு பின்னர் மீனவர்கள் அவர்களின் உறவினர்களை தொடர்பு கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்.
2: அந்த வைரஸ் பிரிவு குறித்து மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காய்ச்சல், தலைவலி, வாந்தி மற்றும் குமட்டல், கழுத்து விரைப்பு தன்மை, சூரிய ஒளிக்கு வெளிப்படுத்துவதில் ஏற்படும் சிரமம் ஆகியவை மெனிஞ்சைடிஸ் நோயின் அறிகுறிகளாகும். நெருங்கிய தொடர்புகள், அருந்தும் நீர் மற்றும் தொடுதல் மூலம் குறித்த நோய் நிலைமை பரவுவதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நோயை தடுப்பதற்காக கொதித்தாரிய நீரை அருந்துதல், முகக்கவசங்களை அணிதல் மற்றும் மக்கள் ஒன்று கூடும் இடங்களில் இருப்பதை தவிர்த்தல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது.
0: இதே நேரத்தில் அங்குணகுல பலச சிறைச்சாலையின் கைதிகளுக்கிடையே காய்ச்சல் பரவி வருவதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: தற்போது அங்குணகுல பலச சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏ சி கஜநாயக் தெரிவித்தார். மேலும் ஏனைய சிறைச்சாலைகளிலிருந்து அங்குணகுல பலச சிறைச்சாலைக்கு கைதிகளை அழைத்து வருவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஹமாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கைதிகளில் 7 பேருக்கு மெனிஞ்சைடிஸ் நோய் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த கைதிகள் சாதாரண காய்ச்சலுக்கான சிகிச்சை பெற்ற பின்னர் மீண்டும் அகனுக்குளப்பெலச சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இரண்டு கைதிகள் தொடர்ந்தும் ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அண்மையில் அகனுக்குளப்பெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததுடன் அவரது மரணத்திற்கான காரணம் இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை.
0: தொடர்ந்து இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் ஐந்தாவது இடத்தில் உள்ள கற்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 12 அதிநவீன கோல்போஸ்கோபி இயந்திரங்கள் அரச மருத்துவமனை கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது அந்தாதிபுரம், யாழ்ப்பாணம், கண்டி, கம்பகா, மாத்தறை மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட மருத்துவமனைகளில் இந்த இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 6 இயந்திரங்கள் எதிர்வரும் மாதம் பொருத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்துக்காக 72 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதோடு இரண்டாம் கட்டத்துக்காக மேலும் 42 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிக மழையுடனான காலநிலையினால் 7,983 குடும்பங்களைச் சேர்ந்த 31,072 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 18 பாதுகாப்பு மையங்களில் 1,724 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள்.
3: அத்துடன் மழையுடனான வானிலையால் 859 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்று நாடு முழுவதும் படிப்படியாக நிலை பெற்று வருகின்றமையே இதற்கான காரணமாகும். மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரம் மன்னார் மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை 6 மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, நுவரெலியா, கேஹாலை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கையே மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவு தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கழுகங்கையின் மில்லகந்த மற்றும் புட்டுப்பாவுல ஆகிய பகுதிகளில் நிலவிய வெள்ள அபாய நிலைமை குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய நதிகளின் நீர்மட்டம் சாதாரண நிலையிலேயே காணப்படுகின்றது.
0: தொடர்ந்து 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியுரிமை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி அமைச்சரவையில் வழங்கப்பட்ட அனுமதிக்கு அமைய குடிவரவு விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுடைய வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை நுழைவு அனுமதியுடன் 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் நுழைவு எனப்படும் இலவச லெத்தரணியல் பயண அங்கீகாரத்தை பெற முடியும் என்று குடியுரவு குடியுரிமை கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெஹரின், பெலருஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கஜகஸ்தான், குவைத், மலேசியா, நேபாளம், நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோர்வே, ஓமான், பாகிஸ்தான், போலந்து, கத்தார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கு இந்த விசேட திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் மாலத்தீவுகள், சிசில்ஸ் மற்றும் சிங்கப்பூர் நாட்டினர் செயலாக்கத்தை தொடர்ந்து கட்டணமின்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப 30 நாள் காலத்துக்கு பிறகும் இலங்கையில் தங்கியிருக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி விசா நீடிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று குடியுறவு மற்றும் குடியல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. குடிவரவு குடியல்வு சட்டங்களை மீறி இலங்கைக்குள் உள்நுழைந்த சுமார் 700 வெளிநாட்டவர்கள் கடந்த கால பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்.
3: அவர்கள் இந்தியா, சீனா, வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃபி ஊட்லர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சில வெளிநாட்டவர்கள் கணினி குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் கணினி குற்ற புலனாய்வு பணியகத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
0: இனி செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 363,400 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழரியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். மேற்கு வங்கத்தில் மறுதேர்தல் நடத்தப்பட்ட போல்டா தொகுதியில் 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றிருக்கிறது.
5: மேற்கு வங்கத்துல மீண்டும் ஒரு தேர்தல், அந்த தேர்தலையும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. ஏன்னா இப்பதான் சட்டமன்றம் முடிஞ்சதே, மீண்டும் என்ன தேர்தல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 24 சவுத் ஃபர்கானா அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ஃபால்டா அப்படின்ற சட்டசபை தொகுதியில தான் இந்த மறுதேர்தல் அப்படின்றது நடந்திருக்கு. மறுதேர்தல் ஏன் அப்படின்னா, அந்த தொகுதியில இதுக்கு முன்னாடி வாக்குப்பதிவு நடக்கும்போது நிறைய கோளாறுகள் நடந்திருக்கு அப்படின்னு அங்க மக்கள் போராட்டத்துல இருங்க. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பகுதியில மீண்டும் வாக்குப்பதிவு அப்படின்றது நடக்கும், அது வந்து 21 நடக்கும். 24 வாக்கு எண்ணப்படும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. சோ அதை ஒட்டிதான் இந்த முறை மீண்டும் 21 மறு வாக்குப்பதிவு அப்படின்றது நடந்திருக்கு. அந்த மறு வாக்குப்பதிவுல பிஜேபி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபால்டா அப்படின்ற சட்டசபைகளுடைய கடந்த கால வரலாறு நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா, 2016 பிஜேபி இங்க போட்டி போடும் போது வெறும் 15,000 ஓட்டு வாங்கி 3rd இடத்துல தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட டெபாசிட்டே இல்லாத ஒரு நிலைமைதான் பிஜேபி இருந்தது. 21 தேர்தல் நடக்கும்போது இங்க வந்து 75,000 ஓட்டு வாங்கி 2nd இடத்துல இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 180,000 ஓட்டு வாங்கி கிட்டத்தட்ட முதலுக்கும் 2nd போட்டி நடந்தவருக்கு நடுவில் 100,000 ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மத்திய அரசுடன் நல்ல இணக்கமாக செயல்படும் என்று நம்புவதாகவும், பிஎம்சி உட்பட்ட திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு அரசுடன் ஆலோசிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார்.
6: ஒடிஷா தினத்தையொட்டி சென்னையில் வசிக்கும் ஒடிஷா மக்களின் அமைப்பான சென்னை உத்கல் சங்கம் சார்பில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு பின்னரே முழு விவரங்கள் தெரிய வரும் என்றார். தமிழ்நாட்டில் PM3 பள்ளிகள் திட்டத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திரு தர்மேந்திர பிரதான், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று நம்புவதாக கூறினார்.
0: தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிருப்பதை நான் வரவேற்கிறேன். அவர் பிரதமர் மோடியுடன் இணக்கமாக செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன்.
7: நரேந்திர மோடிஜி, ஐ எம் கான்பிடன்ட் தி நியூ கவர்மெண்ட் வில் வர்க் வித் us இன் டாண்டம் இன் தி கான்ஸ்டிடியூஷனல்.
0: தமிழ்நாட்டின் புதிய அரசு எங்களுடன் இணக்கமாக அரசியலமைப்பு உணர்வுடன் செயல்படும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். நாங்கள் பி எம் ஸ்ரீ உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தமிழ்நாடு அரசுடன் விரிவாக ஆலோசனை நடத்துவோம்.
6: சிபிஎஸ்இ விடைத்தாள் மறுமதிப்பீட்டு பணிகளில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சென்னை மற்றும் கான்பூர் ஐஐடி பேராசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலம் சுர்குஜா மாவட்டம் மைன்பாட் என்ற பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சுக்மானியா பாய் தனது 90 வயது மாமியாரை முதுகில் சுமந்தபடி சுட்டரிக்கும் வெயிலில் காட்டுப்பாதைகள் மற்றும் ஓடைகளை கடந்து 9 கிலோமீட்டர் நடந்து சென்றிருக்கிறார். இதுகுறித்து வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. வங்கியில் ஓய்வூதியம் சுமார் 1500 ரூபா பெற வேண்டுமானால் பயனாளிகள் நேரில் வந்து கைரேகை அல்லது அடையாள சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் உள்ளதால் இந்த பெண் கடந்த சில மாதங்களாகவே தன் மாமியாரை சுமந்து இந்த துயரப் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். காடுகள் நிறைந்த இந்த பகுதியில் போக்குவரத்து வசதிகள் இல்லாததே இதற்கு காரணம். முன்பெல்லாம் ஓய்வூதிய பணம் கிராமங்களிலே நேரடியாக வழங்கப்பட்டதாகவும் தற்போது அந்த நடைமுறை நிறுத்தப்பட்டதால் இத்தகைய அவதிக்குள்ளாக நேரிடுவதாக அந்த பெண் வேதனை தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா மற்றும் மக்களை தேடி நலத்திட்ட உதவிகள் போன்ற அரசின் அறிவிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் தொலைதூர கிராமப்புறங்களில் வாழும் முதியவர்கள் தங்களின் அடிப்படை உரிமைகளை பெறக்கூட

0: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை சீர்குலைக்க முயல்கின்றார் என்று பாரதிய ஜனதா அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது.
1: டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நேற்று முன்தினம் அக்கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திரு ராகுல்காந்தி, நாட்டில் பொருளாதார நிலை குறித்து அதிருப்தி அதிகரித்து வருவதால் மோடி அரசு ஓராண்டுக்குள் கவிழும் என்று கூறினார். இதை தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது சாதாரண பேச்சு அல்ல என்று தெரிவித்துள்ளார். திரு ராகுலின் பேச்சு எதிர்க்கட்சிகள் மற்றும் நாட்டை சீர்குலைக்கும் கனவுடன் உள்ள அமைப்புகளுடன் காங்கிரஸை உள்ளடக்கிய மிகப்பெரும் சதியை சுட்டிக்காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் குழப்பத்தை விதைக்கும் சதி திட்டத்துடன் இந்த வார்த்தைகளை திரு ராகுல் பேசியிருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். திரு மோடிக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதையும் பாஜகவை ஜனநாயக முறையில் வெல்ல முடியாது என்பதையும் உணர்ந்த பின் திரு ராகுல் காந்தியும் அவருக்கு துணையாக இருப்பவர்களும் நாடு முழுவதும் வன்முறையை தூண்ட முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு திரு ராகுல் பேசுவது முதல் முறை அல்ல என்று கூறியுள்ள பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா, அவர் வெளிநாடுகளுக்கு சென்றதற்கும் இந்த பேச்சுக்கும் தொடர்புள்ளதா என்பதை ஆராய வேண்டும் என்று கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து, தான் பிரதமர் மோடியின் மிகப்பெரிய ரசிகன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியாவுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் சாத்தியமாக கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
2: 4 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று முன்தினம் இந்தியா வந்த அவர் கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரசாவின் ஆதரவு இல்லங்களின் தலைமையகமான மதர் ஹவுஸ் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் டெல்லியில் பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசிய மார்கோ ரூபியோ இருதரப்பு வர்த்தகம், எரிசக்தி தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து அவரது பயணத்தின் 2வது நாளான நேற்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் இருதரப்பு பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ரூபியோ, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பலன் தரக்கூடிய பல்வேறு முக்கிய அம்சங்களுடன் கூடிய புதிய வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாகவும், இரு நாடுகளிடையிலான உறவு மிக முக்கியமானது என்றும் தெரிவித்தார்.
3: We've made tremendous progress and I think we're going to wind up with a trade agreement between the United States and India.
0: வர்த்தக உறவு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது.
3: A trade agreement between the United States and India.
0: விரைவில் இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் முடிவுக்கு வரும்.
3: It's going to be enduring and it's going to be beneficial to both sides. We have a strategic alliance between the United States and India.
0: அது இரண்டு நாடுகளுக்கும் நல்ல பலனை அளிக்கும். இந்தியாவும் அமெரிக்காவும் கொண்டிருக்கும் உறவு
3: between two countries that have global influence.
0: சர்வதேச அளவில் முக்கியத்துவம் மிக்கதாகும். அது மற்ற நாடுகளிலிருந்து வேறுபட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உறவாக தொடர்கிறது.
2: இந்தியாவும் அமெரிக்காவும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறிய ரூபியோ, இரு நாடுகளும் இணைந்து சர்வதேச அளவில் செயல்படுத்த வேண்டிய பணிகள் காத்திருக்கின்றன என்றார். உலக நாடுகள் மீதான வரி விதிப்பின் தொடர்ச்சியாகவே இந்தியா மீதும் வரி விதிக்கப்பட்டதாக விளக்கம் அளித்த அவர், இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு எந்த பாதிப்பும் இன்றி உறுதியாக தொடர்வதாக கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பால் இரு நாடுகளுக்கும் இடையே மெல்லிய கசப்புணர்வு பரவியிருந்த நிலையில் ரூபியோ இவ்வாறு விளக்கம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இன்றைக்குள் நல்ல செய்தி வெளியாகும் என்று சூசகமாக தெரிவித்தார். இதனிடையே ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை அந்நாட்டின் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க போர்க்கப்பல்களின் முற்றுகை தொடரும் என்று டிரம்ப் தமது ட்ரூத் சோசியல் மீடியா பதிவில் அறிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து, நல்ல நண்பரை திருப்திப்படுத்த பிரதமர் மோடி அளவுக்கு அதிகமாக விட்டுக் கொடுத்திருப்பதாக விமர்சனம் செய்துள்ள காங்கிரஸ் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை அதிகரிப்பது குறித்து 5 கேள்விகளையும் எழுப்பியுள்ளது.
1: திரு மோடியை சந்தித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா 47 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து வலைதளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், தற்போது ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்வதை இனி இரட்டிப்பாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக திரு மோடிக்கு 5 கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பு செல்லாது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து மலேசியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை ரத்து செய்த நிலையில் மோடி அரசுக்கு மக்கள் விரோத வர்த்தக ஒப்பந்தத்தை கைவிட ஏன் துணிவு வரவில்லை? அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த மக்கள் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கவும் வெளிநாடு செல்வதை தவிர்க்கவும் பிரதமர் அறிவுறுத்திய நிலையில் மோடி அரசு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை அதிகரிப்பது

0: ஏன் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு கடந்த ஓராண்டில் 12% குறைந்த நிலையில் இறக்குமதியை அதிகரித்தால் மேலும் வீழ்ச்சி அடையாதா? இந்தியாவில் சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெற அதானி குடும்பம் 2,500 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கை டிரம்ப் நிர்வாகம் ரத்து செய்ததற்கும் இறக்குமதி விவகாரத்தில் திரு மோடியின் இந்த சரணாகதிக்கும் தொடர்பு உள்ளதா? ஆபரேஷன் சிந்தூர் போர் நிறுத்தம், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது, அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், வெனிசுலா அதிபர் வருகை என இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சார்ந்த அனைத்து அறிவிப்புகளுமே டெல்லியிலிருந்து அல்லாமல் வாஷிங்டனிலிருந்து வருவது ஏன் ஆகிய கேள்விகளை திரு ஜெய்ராம் ரமேஷ் கேட்டுள்ளார். இந்திய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவு கொள்கை பற்றி நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரிவிக்கும் பொறுப்பை துறந்தது ஏன் என்றும் வினவியுள்ள அவர், சமரசம் செய்து கொண்ட பிரதமர் தமது நல்ல நண்பரை திருப்திப்படுத்த மேலும் அதிக தூரம் சென்றுவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார்.
1: தொடர்ந்து, கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக இன்றும் உயர்த்தப்பட்டுள்ளது.
2: மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக மே 15 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.14 ரூபாய்களும் டீசல் விலை 3.11 ரூபாய்களும் உயர்த்தப்பட்டன. தொடர்ந்து 19 மற்றும் 23 விலை உயர்த்தப்பட்டது. தற்போது 4வது முறையாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாய்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல டீசல் விலையும் லிட்டருக்கு 2.57 ரூபாய்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய்களாகவும் டீசல் விலை 99.55 ரூபாய்களாகவும் உள்ளது.
1: தொடர்ந்து, சட்டவிரோத குடியேறிகளை அடைத்து வைக்க மாவட்டந்தோறும் மையங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு மேற்குவங்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத குடியேறிகளை அவர்களது தாய்நாட்டுக்கு அனுப்பும் வரை தற்காலிகமாக இந்த மையங்களில் தங்க வைக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் முன்விரோதம் காரணமாக இன்று அதிகாலை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை அங்கு ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றார்கள். கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஆற்றில் சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார்கள். 3 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஒன்றிய அரசு தலா 2 லட்சமும் மாநில அரசு தலா 5 லட்சமும் இழப்பீட்டை அறிவித்துள்ளது. மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் வெளியான நிலையில் தமிழகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு எங்கு என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
0: கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த சோகத்தின் வலி மறையாத நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான துயரம் அரங்கேறி உள்ளது. நடுக்குப்பத்தை அடுத்த வள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் என்ற 62 வயது முதியவர் அப்பகுதியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது மாணவி ஒருவரிடம் வடை கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து பதறிப்போன சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் கன்னியப்பனை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி திரு பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைப்பதை வேடிக்கை பார்க்கும் பொய்க்கால் குதிரை ஆட்சியாகவே தற்போதைய ஆட்சி இருக்கிறதோ என்ற அச்சம் பெண்களிடையே எடத் தொடங்கிவிட்டதாக கூறியுள்ளார். கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனம் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என்று தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட பதிவை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாம் பேசிய வசனங்களை மறந்திருந்தால் அவற்றை மீண்டும் போட்டு பார்த்து பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ள திரு பழனிசாமி, சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் திரு அன்புமணி விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில், கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட பதற்றம் விலகுவதற்கு முன்பே நிகழ்ந்துள்ள இந்த கொடுமை குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விஷயத்தில் அரசு கூடுதல் கவனமும் அக்கறையும் காட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து, ஆந்திராவில் வெப்ப அலியால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியாகியுள்ளது. இதனால் 54 கோடி ரூபாவுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் சங்க பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஆந்திர மாநிலத்தில் கோடை வெயில் சுட்டரித்து வருகிறது. தொடர்ந்து பகல் நேரங்களில் அதிகளவில் வெப்ப அலை வீசி வருகிறது. வெயிலால் பொதுமக்கள் மட்டுமன்றி கால்நடைகள் விலங்குகளும் பாதிப்படைந்து வருகின்றன. அவ்வாறு ஒருங்கிணைந்த கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் பண்ணைகளில் 4 நாட்களில் 18 லட்சத்துக்கு அதிகமான கோழிகள் வெப்ப அலையால் உயிரிழந்திருப்பதாகவும் இதனால் 54 கோடிக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மாநில கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா நோய் தொற்று அதிகரித்து செல்லும் சூழலில் அந்த நாடுகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொங்கோ குடியரசு, உகாண்டா ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள எபோலா வைரஸ் பரவலை சர்வதேச கவலைக்குரியதென்று பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவித்தலை இந்திய மத்திய அரசு வழங்கியுள்ளது. நிகழாண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களில் முதல்கட்டமாக 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார். மயிலாடுதுறை அருகே 100 வயதை கடந்து ஆரோக்கியமாக வாழும் பாட்டியின் பிறந்த நாளை 44 குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி கேக் வெட்டி கொண்டாடினார்கள்.
0: வேகமான வாழ்க்கை முறையுடன் உடல் நலனுக்கு சவால்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் 100 வயதை கடந்தும் ஆரோக்கியமாக வாழ்பவர்கள் அரிதாகவே காணப்படுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கடலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அம்பிகையாச்சி என்ற மூதாட்டி தனது 100வது பிறந்தநாள் விழாவை குடும்பத்தினருடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். 3 மகன்கள், 3 மகள்கள், 17 பேரன் பேத்திகள், 20 கொள்ளுப்பேரன் கொள்ளுப்பேத்திகள், ஓர் 7 பேத்தி என 44 பேருடன் பிறந்தநாள் விழா களை கட்டியது. அம்பிகை பாட்டியின் 100வது பிறந்த நாளை கொண்டாடிய நெகிழ்ச்சியான தருணம் தங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகும் என அவரது குடும்ப உறவினர்கள் தெரிவித்தனர்.
1: இனி தமிழ்நாட்டின் பல இடங்களில் முன்னாள் மாணவர்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்து பழைய நினைவுகளில் மூழ்கி திளைத்தார்கள்.
2: திருத்தணி அருகே ஆற்காடு குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் 33 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்களின் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. பள்ளிப்பருவ தோழர்களை மீண்டும் சந்தித்தவர்கள் முகமலர்ச்சியுடன் உரையாடி மகிழ்ந்தனர். திருப்பூர் வெங்கமேடு ஐயங்காளி பாளையத்தில் உள்ள VK அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 80 மற்றும் 90ஆம் ஆண்டுகளில் தாங்கள் சுவைத்த மிட்டாய் வகைகளையும் தங்களது குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுத்து அவர்கள் மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அபிராமம் நகரில் உள்ள முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த மாணவ மாணவிகள் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர்.

0: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அரசு உதவி பெறும் மகாலட்சுமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1995 முதல் 2001 ஆண்டுகளில் படித்த மாணவிகள் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடன் சங்கமித்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள வ சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஒன்று கூடி அமர்க்களப்படுத்தினர்.
1: சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,18,240 ரூபாவுக்கும் 1 கிராம் 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 295 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை குழுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தல் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்வது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்கா வெளியிடக்கூடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார்.
2: ஈரான் சமாதான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் முழுமையாக நிறைவடையவில்லை எனவும், அந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் தொடர்பில் வெளிநபர்கள் எவருக்கும் தெரியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தாம் ஈரானுடன் நீண்டகால ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதாயின் அது மிகவும் பொருத்தமான மற்றும் முறையான ஒப்பந்தமாக அமையும் என அவர் தனது ட்ருத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது உருவாக்கப்பட்டு வரும் ஒப்பந்தம் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா முன்னர் உடன்பட்ட ஒப்பந்தத்தை போன்று ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான தெளிவான திறந்த பாதையை அமைத்துக் கொடுத்த வகையிலான ஒப்பந்தம் அல்ல என டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அதற்கமைய புதிய ஒப்பந்தம் தொடர்பில் எதுவும் அறியாத தோல்வியுற்ற நபர்களின் விமர்சனங்களுக்கு செவிசாய்க்க வேண்டாம் எனவும், முன்னைய ஆட்சியாளர்களைப் போன்றே தோல்வியடைந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் டிரம்பின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதால் ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கு தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளதாக நேற்றிரவு டிரம்ப் வெளியிட்ட மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்து அதனை உறுதிப்படுத்தி கையெழுத்திடும் வரை ஈரானின் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கை உள்ளிட்ட தடைகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் பழைய ஒப்பந்தம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஈரானுடன் செய்து கொண்ட கூட்டு விரிவான செயற்றிட்டமாகும். சுமார் 2 வருட கால நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 2015 அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டனர். ஈரான் தனது அணுசக்தி நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துவதற்கு மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது தடை விதித்திருந்த தடைகளை தளர்த்துவது அதன் முக்கிய நிபந்தனையாக இருந்தது. இதில் அமெரிக்கா மட்டுமின்றி சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியனவும் உள்வாங்கப்பட்டிருந்தமை விசேடாம்சமாகும். எவ்வாறாயினும் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் 2018 அமெரிக்காவை அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலக்கிக் கொண்டு ஈரான் மீது மீண்டும் கடும் தடைகளை விதிக்க நடவடிக்கை எடுத்தார். அதற்கு பதிலடியாக ஈரானும் மீண்டும் எல்லையற்ற வகையில் யுரேனியம் செறிவூட்டலை ஆரம்பித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான மாற்று வழிகளுக்கு செல்வதற்கு முன்னர் ராஜதந்திர மட்டத்தில் அதனை தீர்க்க அதிகபட்ச முயற்சி எடுப்பதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ராஜாங்க செயலாளர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். ஈரானுடன் இணக்கப்பாடொன்றுக்கு வருவதற்கு தொடர்ந்தும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும், ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பிலும் தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் மிகவும் சிக்கலான தொழில்நுட்ப விடயங்களை கொண்ட அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை 72 மனத்தியாலங்களுக்குள் எளிதாக செய்துவிட முடியாது என மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். பிராந்தியத்தில் உள்ள சுமார் 8 நாடுகள் அமெரிக்காவின் இந்த செயல்முறையை அங்கீகரிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு உடன்படிக்கையின் கீழும் தமது பாதுகாப்பிற்காக நடவடிக்கை எடுக்கும் இஸ்ரேலின் உரிமை மாறாமல் இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கு ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற போதிலும் அமெரிக்காவினால் தொடர்ச்சியாக இடையூறுகள் ஏற்படுத்தப்படுவதாக ஈரானின் தஸ்டீம் செய்தி நிறுவனம் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் சில சரத்துக்கள் தொடர்பில் அமெரிக்காவினால் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அதில் ஈரானின் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை விடுவிக்கும் சரத்து அடங்குவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் ஈரான் நேற்று 33 கப்பல்களை ஹோமோஸ் நீரிணையூடாக செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. தம்முடன் கலந்துரையாடிய பின்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல்களில் எரிபொருள் கொள்கலன்கள் மற்றும் ஏனைய வர்த்தக கப்பல்கள் அடங்குகின்றன. 30 நாட்களுக்குள் ஹோமோஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என தஸ்னீம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த 30 நாட்களுக்குள் ஈரானின் துறைமுகங்களை முடக்கி அமெரிக்கா முன்னெடுத்துள்ள நடவடிக்கை முடிவுக்கு வரும் எனவும் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்கள் விடுவிக்கப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை. ஈரான் அமெரிக்காவிற்கு இடையில் இணக்கப்பாடு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்புடன் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் இன்று குறைவடைந்துள்ளன. இது கடந்த 2 வாரங்களில் பதிவான குறைந்தபட்ச விலையாகும். அதற்கமைய பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 4.71% குறைவடைந்துள்ளதுடன் அதன் இன்றைய பெறுமதி 98.66 டாலர்களாக பதிவாகியுள்ளது. அமெரிக்க சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 92.06 டாலர்களாகவும் காணப்படுகின்றது.
1: தொடர்ந்து அமெரிக்க ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க குழுவுக்கு டிரம்ப் அறிவுறுத்தல்கள் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். அவர்களிடம் அமெரிக்கா தரப்பிடம் காலம் இருப்பதாகவும் ஆகவே அவசரப்பட வேண்டாம் என்று தெரிவித்திருப்பதாக டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார்.
3: ஈரானுடனான ஒப்பந்த விவகாரத்தில் பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது என்றும் அதன் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதும் அடங்கும் என டிரம்ப் கூறுகிறார். எனினும் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் எதையும் அவர் அளிக்கவில்லை. முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஈரானிய நிலைப்பாடுகள் ஒன்றிணைந்து வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி நேற்று அரசு ஊடகத்திடம் கூறியிருந்தார். ஆனால் முக்கிய பிரச்சினைகளில் ஒப்பந்தம் எட்டப்படும் என இதற்கு அர்த்தமில்லை என அவர் எச்சரித்ததோடு அமெரிக்கா தரப்பு முரண்பட்ட கருத்துக்களை கூறுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். ஏப்ரல் மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டதிலிருந்தே அமெரிக்காவும் ஈரானும் நீண்டகால அமைதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. இது தொடர்பாக டிரம்ப் வெளியிட்டிருந்த பதிவில் அமைதி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்களுடன் நல்ல உரையாடல் நடந்ததாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒப்பந்தம் தொடர்பாக பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது என்றும் ஒப்பந்தத்தின் இறுதி அம்சங்களும் விவரங்களும் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகின்றன, அவை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் டிரம்பை பாராட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அந்த பதிவில் டிரம்ப் உடனான தொலைபேசி உரையாடல் மிகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக ஷபாஸ் ஷெரீப் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி சனிக்கிழமை அரசு ஊடகத்திடம் கூறும்போது ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் 30 முதல் 60 நாட்களுக்குள் மேலதிக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இறுதியில் உடன்பாடு எட்டப்படலாம் என்றும் கூறினார். பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து போர் மூண்டது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதேபோல உலகின் சுமார் 20% எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு செல்லும் முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையையும் கட்டுப்படுத்த தொடங்கியது. இதையடுத்து பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. எனினும் வெள்ளிக்கிழமையன்று பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகள் உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த தகவலில் டிரம்ப் அரசு புதிய ராணுவ தாக்குதல்களுக்கு தயாராகி வருவதாகவும் எனினும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் கூறியிருந்தனர். டிரம்பும் வெள்ளிக்கிழமை ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் இந்த முக்கியமான காலகட்டத்தில் வாஷிங்டனில் இருக்க வேண்டும் என்பதால் தனது மகன் திருமணத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என குறிப்பிட்டிருந்தார். டிரம்பின் இந்த பதிவும் பேசுபொருளானது. இந்த நிலையில் டிரம்பின் இந்த புதிய அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள ஈரான் அரசுடன் தொடர்புடைய தஸ்னிம் செய்தி முகமை அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின்படி ஹோர்முஸ் நீரிணை போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என குறிப்பிட்டுள்ளது. நீரிணை உடனடியாக பழைய நிலைக்கு திரும்பப் போவதில்லை என்றும், ஆனால் அதன் வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை 30 நாட்களுக்குள் போருக்கு முந்தைய நிலைக்கு மீட்டெடுக்கப்படும் என்றும் தஸ்னிம் கூறுகிறது. நீரிணை மீதான இறையாண்மையை நிலைநாட்ட ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் தஸ்னிம் செய்தி முகமை கூறுகிறது. இருப்பினும் ஒப்பந்தத்தில் என்ன உள்ளது என்பது குறித்து அமெரிக்காவிடமிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் வரவில்லை. இந்த சூழலில் இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரான் விவகாரத்தில் இறுதி முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
4: Iran situation. There'll be, I believe, you know, maybe more news coming out a little bit later today on this topic, and I'll leave it to the president to make further announcements on it. Suffice it to say that some progress has been made, significant progress, although not final progress has been made.
3: ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்றும் இந்த விஷயத்தில் ட்ரம்ப் தெளிவாக இருப்பதாகவும் ரூபியோ கூறினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தை நோக்கிய முன்னேற்றத்தை வரவேற்பதாக பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து நிபந்தனையற்ற மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்துடன் ஹோர்முஸை மீண்டும் திறப்பதற்கான உடன்பாட்டை காண வேண்டும். ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பது மிக முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் நேற்று வான்வெளி தாக்குதல்களை நடத்திய ரஷ்யா சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஆரஷ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதல்களில் இருவர் பலியானதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேற்று கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அரசு அலுவலகங்கள், குடியிருப்பு வளாகங்கள், பள்ளிகள் பலத்த சேதமடைந்தன. இந்த தாக்குதல்களில் 83 பேர் காயமடைந்தார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக நீடிக்கும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சண்டையில் இத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதம் 3வது முறையாக பயன்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அவிஷாய் அத்ராயி தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அரபு மொழியில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி குறைந்தது 1000 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் பாதுகாப்பான திறந்தவெளி பகுதிகளில் தங்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட 2வது கட்டாய வெளியேற்ற உத்தரவு இதுவாகும். இதற்கு முன்னர் தெற்கு லெபனானில் உள்ள மேலும் 10 கிராம மக்களுக்கும் இதேபோன்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வெளியேற்ற உத்தரவுகளுக்கு முன்னும் பின்னும் லெபனானின் சில பகுதிகளில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. கொங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகிறது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 900 பேருக்கு நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவர்களில் 119 பேர் இபோலாவால் இறந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. நோய் பரவல் அபாயம் ஹொங்கோ குடியரசில் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் உலகளவில் அது பரவும் சாத்தியம் குறைவாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நோய் பரவலை கட்டுப்படுத்த கொங்கோவில் இருக்கும் சுகாதார அதிகாரிகள் சிரமப்பட்டு வருகிறார்கள். மக்களிடையே பதட்டமும் சினமும் அதிகரித்து வருகிறது. குறைந்தது 2 இபோலா சிகிச்சை நிலையங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. கிளர்ச்சி குழுக்களின் வன்முறை செயல்கள் குறைந்து வரும் அனைத்துலக நிதியுதவி ஆகியவை கொங்கோ குடியரசின் பல வட்டாரங்களில் சுகாதார கட்டமைப்புகளை பலவீனமாக்கிவிட்டது. எண்ணெய் விலை கடந்த 2 வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. விரைவில் மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வரக்கூடும் என்ற நம்பிக்கை சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 5 விழுக்காடு குறைந்து பீப்பாய்க்கு சுமார் $98 என பதிவாகியிருக்கிறது. எப்போதும் கொர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்பது நிதித்துறைக்கு மிகவும் முக்கியம் என்று ஆஸ்திரேலியாவின் மத்திய வங்கி நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீரிணை திறக்கப்பட்ட பிறகு எரிசக்தி உற்பத்தி ஆலைகள் மீண்டும் இயங்குவதற்கு எடுக்கப்படும் கால அவகாசம் மிகவும் முக்கியம் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பிலிப்பைன்ஸில் உள்ள ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுமானத்தில் இருந்த 9-மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கியதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். இடிபாடுகளில் இருந்து இதுவரை 24 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் காணாமல் போன மேலும் 21 பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கட்டிட இடிபாடுகள் அருகில் இருந்த தங்கும் விடுதியின் மீது அது விழுந்ததில் அந்த விடுதியில் தங்கியிருந்த மலேசிய நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எங்கே சுற்றுலா செல்லலாம், அங்கு என்ன செய்யலாம், எங்கு தங்கலாம் என்று இணையத்தில் தேடும் காலம் போய் இப்போது பலர் ChatGPT அல்லது மற்ற செயற்கை நுண்ணறிவு AI கருவிகளுக்கு திட்டத்தை விட்டுவிடுகிறார்கள். சுமார் 37 விழுக்காட்டு பயணிகள் அவ்வாறே செய்து வருகிறார்கள். AI கருவியும் சுற்றுலா திட்டத்தை உடனடியாக செய்கிறது. எந்த ஹோட்டலில் தங்கினால் நன்றாக இருக்கும் என்ற பரிந்துரையையும் அது கொடுக்கிறது. AI-யின் பரிந்துரையில் தங்களின் ஹோட்டல் இடம்பெற வேண்டும் என்று நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன. கூகுளில் தேடினால் 50 தேடல் முடிவுகள் வரும். ChatGPT இடம் கேட்டால் 5 முடிவுகளை வரும் என்று அக்கோர் ஹோட்டல் நிறுவனத்தின் AI பிரிவு தலைவர் தெரிவித்தார். AI-யின் பரிந்துரையில் ஹோட்டல் பெயர் இடம்பெற்ற AI கருவி எப்படி வேலை செய்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்வது அவசியம். எனக்கு இத்தகைய கோட்டல் வேண்டும் என்று ஒருவர் எளிமையான வார்த்தைகளில் கோரலாம். பயனீட்டாளர்கள் கேட்கும் விதத்துக்கேற்ப AI கருவி எப்படி பதில் சொல்லும் என்பதை அறிவது அவசியமாகும். அதற்கேற்றவாறு ஹோட்டல்களின் கட்டமைப்புகளில் வார்த்தைகளை சேர்க்க வேண்டியிருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். கூகுளில் அண்மை நாட்களில் குறைகூறலை கூகுள் எதிர்நோக்கி வருகிறது. அதற்கு காரணம் டிஸ்கிராட், அதாவது புறக்கணிப்பு என்ற வார்த்தை. நேற்று முன்தினம் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் தேடப்பட்ட போது கூகுள் வார்த்தையின் பொருளை வழங்கவில்லை. அது முற்றிலும் வார்த்தையை புறக்கணித்துவிட்டது. புரிகிறது, நான் நீங்கள் சொல்வதை புறக்கணித்து விட்டேன், வேறு உதவி வேண்டுமா என்று திரையில் தென்பட்டது. AI கருவி பதில் சொல்வதை போன்றிருந்தது. எனோர், டிஸ்மிஸ், ஸ்டாப், ஸ்டார்ட் போன்ற ஆங்கில வார்த்தைகளை தேடிய போதும் AI கருவியின் பதில் வந்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்த கூகுள் அதன் AI செயல்முறையில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தது. அதை சரி செய்வதாகவும் கூறியது. அண்மை காலமாக கூகுளில் ஏதாவது தேடும்போது AI-யின் பதில் முதன்மை பெறுகிறது. இந்த மாதம் 19 கூகுள் அதன் தேடல் அம்சத்தில் பெரும் மாற்றத்தை செய்திருப்பதாகவும் தெரிவித்தது. அதை அடுத்து கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. மங்கோலியா பாலைவனங்களில் மரம் நட்டார். அவர் முயற்சிக்கு கை கொடுக்க அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் $5,000 கொடுத்து நிதியுதவி செய்தார். 27 ஆண்டுக்கு பின் அந்த பணத்தில் அடர்ந்த காட்டை பார்க்க வருமாறு 60 வயது ஜின் ஜுஷன் அவரை அழைத்திருக்கிறார். மங்கோலியாவின் சான்சி மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜின் கடந்த 40 ஆண்டுகளாக தன் கணவருடன் சேர்ந்து வறட்சியையும் புயலையும் எதிர்த்து போராடி மரங்களை நட்டு வருகிறார்கள். இவர்களின் இந்த அசாத்திய முயற்சியை பற்றி படித்து நெகிழ்ந்து போனார் அமெரிக்க ஆசிரியர் ரோனால்ட் சாகோஸ்கி. 1999 அவர் தன் சேமிப்பில் இருந்து $5,000 நன்கொடையாக கொடுத்தார். அந்த பணத்தில் தம்பதி வாங்கிய மரக்கன்றுகள் இன்று 50,000 மேற்பட்ட பிரமாண்ட மரங்களாக வளர்ந்து கம்பீரமாக நிற்கின்றன. அன்று பாலைவனத்தை பார்த்து சாத்தியமே இல்லை என்று தலையசைத்த அந்த அமெரிக்கருக்கு இப்போது இன்ப அதிர்ச்சி கொடுக்க ஜின் ஆவலோடு காத்திருக்கிறார். தொலைபேசி மூலம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட சாகோல்ஸ்கி அந்த காட்டை பார்க்க நானும் ஆவலாக இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இருநாட்டு மக்களிடையே மலர்ந்த இந்த அழகான நட்புறவு இணையத்தில் பலரையும் நெகிழ வைத்துள்ளது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது. சென்சோ 23 என்ற விண்கலம் மூலம் விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியுள்ளது. சென்சோ 23 திட்டம் சீன விண்வெளி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட விண்வெளி வீரரின் முழுமையாக ஒரு வருட விண்வெளி பயணம் ஹாங்காங் நகரத்திலிருந்து விண்வெளிக்கு செல்லும் முதல் நபர். அதிநவீன தானியங்கி இணைப்பு தொழில்நுட்பம், 2030 நிலவு பயணத்துக்கான சோதனைக்களம் ஆகிய 4 காரணங்கள் முக்கியமானவையாக இருக்கிறது. வடமேற்கு சீனாவில் உள்ள ஜிகுவான் செயற்கைக்கோள் ஏவு மையத்திலிருந்து லோங்மார்ச் 2F என்ற ராக்கெட்டை பயன்படுத்தி சென்சோ 23 விண்கலம் 3 சீன விண்வெளி வீரர்களுடன் ஏவப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி வீரர்களை அனுப்பி சீனாவின் தியன்காங் விண்வெளி நிலையத்தில் ஒரு முழு ஆண்டு தங்கும் புதிய சாதனை தொடங்கியிருக்கிறது. தனது தியங்காங் விண்வெளி நிலையத்துக்கு 3 விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியுள்ள நிலையில் இந்த 3 ஒருவர் சீன விண்வெளி நிலையத்தில் ஒருவரிடம் தங்க இருக்கிறார். வரும் 2030 ஆண்டுக்குள் மனிதர்களை நிலவில் தரையிறக்கும் தனது லட்சியத்தை நோக்கி சீனா செயல்பட்டு வரும் நிலையில் விண்வெளியில் நீண்ட காலம் இருப்பதால் மனித உடலில் ஏற்படும் மாற்றங்கள், எலும்பு அடர்த்தி குறைதல், கதிர்வீச்சு தாக்கம் குறித்து சீனா ஆய்வு நடத்த உள்ளது. சீன விண்வெளி வீரர்களின் இந்த சமீபத்திய பயணம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி பயணங்களிலே மிக நீண்டகால பயணங்களில் ஒன்றாக அமையும். ஆனாலும் 1995 ஆண்டில் ஒரு ரஷ்ய விண்வெளி வீரர் செய்த 14.5 மாத கால சாதனையை இது முறியடிக்காது. இதனிடையே விண்வெளி பயணத்தின் முன்னேற்ற நிலைமையை பொறுத்து இந்த ஓராண்டு பயணத்தை மூவரில் முழுமையாக மேற்கொள்ள போகும் வீரர் யார் என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என்று சீனா கூறியிருக்கிறது. வெயில் கொளுத்துகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்ப அலைகள் தொடர்பாக வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெப்ப அலைகள் உடல்நலத்தை கடுமையாக பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். வெப்பத்திலிருந்து தப்பிக்க சிலர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். அத்தகைய சூழலில் வீட்டின் வெப்பநிலையை கட்டுக்குள் வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்று தெரிவிக்கப்படுகிறது.
5: இரவு நேரத்தில் வீசும் காற்றை கொண்டு உங்கள் வீட்டை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த பரிந்துரைப்படி இருட்டிய பிறகு ஜன்னல்களை திறந்து வைக்க வேண்டும். அதேபோல பகல் நேரத்தில் சூரிய வெப்பம் வீட்டிற்குள் நுழையாமல் இருக்க கதவுகளை மூடி வைக்க வேண்டும். சுற்றுப்புற வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருந்தால் மின்விசிறிகள் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். ஆனால் வெப்பநிலை 40 டிகிரியை தாண்டினால் மின்விசிறிகள் உடலை குளிர்ச்சியடைய செய்வதற்கு பதிலாக சூட்டை அதிகரிக்கக்கூடும். இத்தகைய சூழலில் ஏர்கூலர் போன்ற கருவிகளை பயன்படுத்தலாம் என உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. வீட்டில் ஏசி இருந்தால் ஏசியை 27 டிகிரி செல்சியஸில் செட் செய்து மின்விசிறியை ஆன் செய்தால் 4 டிகிரி குறைவான குளிர்ச்சி, அதாவது 23 டிகிரி அளவிலான குளிர்ச்சி கிடைக்கும் என உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. இதன் மூலம் மின்சாரமும் சேமிக்கப்படும். அதேபோல உணவு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். கோடை காலத்தில் எதை சாப்பிட வேண்டும் என்பதை விட எதை சாப்பிடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் டெல்லியைச் சேர்ந்த மருத்துவர் எம் வாலி. அதிக கலோரி, கொழுப்பு மற்றும் சோடியம் கொண்ட உணவுகளை தவிர்ப்பது அவசியம். கொழுப்பு மற்றும் கலோரி அதிகமாக இருக்கும்போது அவை செரிமானமாவது கடினம். இதனால் உடல் வெப்பநிலை உயர்ந்து அதிக வெப்பமாகவும் சோர்வாகவும் உணரக்கூடும். தீவிர வெப்பநிலையின் போது காஃபின் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்துகிறது. குளிர்பானங்கள் அல்லது சில்லென்று இருக்கும் பீர் போன்றவை உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் என இளைஞர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவை இரண்டிலும் அதிகப்படியான சர்க்கரை உள்ளது. இது உடலில் உள்ள நீரை வெளியேற்றி நீரிழப்புக்கு வழிவகுக்கும் என்கிறார் டாக்டர் வாலி. இதற்கு பதிலாக மோர் போன்றவற்றை அருந்தலாம் என அவர் பரிந்துரைக்கிறார். அதேபோல வியர்வை வரவில்லை என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மருத்துவர் கூறுகின்றனர். உடல் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டினால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் என ஒரு BBC கட்டுரை கூறுகிறது. இத்தகைய சூழலில் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். உடல் வெப்பமாக இருந்தாலும் வியர்வை வராமல் உடல் வறண்டு காணப்படுதல், மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். வெப்ப தாக்குதலால் சுயநினைவை இழத்தல், முக்கிய உறுப்புகளுக்கு நிரந்தர பாதிப்பு மற்றும் தீவிரமான நிலைகளில் மரணம் கூட ஏற்படலாம். இந்த சூழலில் உடலை உடனடியாக குளிர்விக்க வேண்டும். இதற்கு உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது உடலை ஈரமான துணியால் துடைக்க வேண்டும். சரி, 40 டிகிரி வெப்பநிலையில் நம் உடல் எப்படி செயல்படும்? வெப்ப அலைகளின் தாக்கத்தை புரிந்து கொள்வதற்காக BBC சுகாதார மற்றும் அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் கல்லாக்கர் 2023 சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை செயற்கையாக உருவாக்கிய ஓர் ஆய்வில் பங்கேற்றார். அறிவியல் கருவிகளின் கண்காணிப்பில் அந்த அறையின் வெப்பநிலை படிப்படியாக 21 செல்சியஸில் இருந்து 40.3 டிகிரி செல்சியஸாக உயர்த்தப்பட்டது. அப்போது என்ன கண்டறியப்பட்டது தெரியுமா? மூளைக்கான இரத்த ஓட்டம் 8.5% குறைந்தது. சுவாச விகிதம் நிமிடத்திற்கு 10-15 அதிகரித்தது. உடல் வெப்பநிலை 36.2 37.5 டிகிரி செல்சியஸை எட்டியது. ஒரு மணி நேர சோதனையில் 400 மில்லி வேர்வை உற்பத்தியானது. தோல் வெப்பநிலை 31.3 முதல் 35.4 டிகிரி செல்சியஸுக்கு இடைப்பட்டதாக இருந்தது. இந்த சோதனையில் பரிசோதிக்கப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலையில் மெமரி பசில் ஸ்கோர் 30-23 இருந்து 30-17 குறைந்தது. மூளையின் நினைவாற்றல் திறனில் வெப்பநிலையை ஏற்படுத்தும் தாக்கத்தை இது காட்டுகிறது.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது.
0: 19வது IPL கிரிக்கெட் திருவிழா இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஆகிய அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் நேற்று மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற 69வது லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான மும்பை அணியுடன் ராஜஸ்தான் அணி மோதியது. முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்கள் எடுத்தது. 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி பவர் பிளே முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 49 ரன்கள் எடுத்து தடுமாறியது. 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் மட்டுமே அந்த அணி எடுத்தது. இதன் மூலம் 30 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது.
1: தொடர்ந்து ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மான்சி, காஜால், சுமித் தங்கம் வென்றுள்ளார்கள். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சிவரெஃப் கச்சுனப், பெலிண்டா கோஸ்டிக் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்கிக் 6-2, 6-3 என ஆஸ்திரியாவின் சிஞ்சாவை வீழ்த்தினார். உக்ரைன் வீராங்கனை மார்டோ கோஸ்டிக் 6-2, 6-3 என ஸ்பெயினின் ஒக்ஸ்னாவை வென்றார். அமெரிக்காவின் கெத்தி மெக்டல்லி 3-6, 7-6, 6-3 என்று ஆஸ்திரேலியாவின் அஜல்லாவை வென்றிருக்கிறார். மலேசிய கிண்ண காற்பந்து போட்டியில் வாகசூடியிருக்கிறது ஜோகூர் டாருல் தாசிம் காற்பந்து குழு. நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அது குச்சிங் சிட்டி அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383 ரூபாய் 24 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 80 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329 ரூபாய் 13 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 15 சதம். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422 ரூபாய் 2 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 70 சதம். 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 445 ரூபாய் 2 சதம், இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 35 சதம். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 36 சதம், இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 91 சதம். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற வண்ணமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 87 பகைமாட்சி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 867. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை.
1: எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை, அந்த நரி தலையனின் பகையை நான் பெற்றாக வேண்டும். அப்படி பெறுவதுதான் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகும். அருகில் அமர்ந்திருந்த புலவரிடம் அவரால் புகழ்ந்து பாடப்பெற்ற அரிமானெஞ்சன் சொன்னான், கயல் நாடு என்னும் சித்தரசுக்கு தலைவன் தான் அரிமானெஞ்சன். அவனுக்கு நெருங்கிய நண்பனாக விளங்கிடும் வாய்ப்பு பெற்றவன் தான் நரி தலையன். பேரு கேட்டாற் போல சூது மதி கொண்டு சூழ்ச்சி வலை பின்னி அரிமா நெஞ்சனுடைய அன்புக்குரிய சுற்றத்தாரையும் நண்பர்களையும் விரட்டி விட்டவன். இந்த உண்மையை புலவர் எடுத்துரைத்த போதெல்லாம் அதை நம்ப மறுத்தான் அரிமா நெஞ்சன். இப்போதும் அதே புலவரிடம் அவன் நரித்தலையனின் பகையை பொருள் கொடுத்தாவது பெற்றிட வேண்டும் என்று கூறியதும் அவர் வியப்பில் ஆழ்ந்தார். கயல் நாட்டு காவலனா இவ்வாறு பேசுவது? நரி தலையன் மீது திடீரென இப்படி கோபம் பொங்குவானேன்? அவன் தீயவன், தீயனும் கொடியவன் என்று நான் எடுத்து கூறிய போதெல்லாம் என் பேச்சை ஏற்றுக்கொள்ள மறுத்தாய். இப்போது அவன் எந்த பகையும் உன்னோடு கொள்ளவில்லை, நண்பனாகத்தானே இருக்கிறான். திடுமென அவனை பகைவனாக்கிக் கொள்வதால் பயன் என்ன என்று புலவர் கேலி புன்னகையை புரிந்தவாறு அரிமா நெஞ்சனை கேட்டார், புலவரே என்னை மன்னித்து விடுக. தொடக்கத்தில் அந்த துரோகியை பற்றி நீவிர் எச்சரித்த போது என் செவிகள் அடைபட்டு கிடந்தன. என்னுடன் மிக நெருக்கமாக இருக்கிறானே என்று எண்ணி ஏமாந்தேன். அடுத்து கெடுக்கும் கூட்டத்தைச் சேர்ந்தவன் நரித்தலையன் என்பதை அவனது அண்மை கால செயல்கள் வாயிலாக தெளிவாக உணர்ந்து கொண்டேன். அரிமா நெஞ்சனின் கண்கள் கலங்கின. புலவர் அவனுக்கு ஆறுதல் வழங்கியவாறு அறிவுரை கூறினார், என் செய்வது, எளிதில் யாரையும் நம்பிவிடும் இயல்பு உனக்கு. யாரிடமும் அவன் பெற முடியாத மதிப்பை நீ அவனுக்கு அளித்தாய். கொள்ளுக்கட்டையால் தலையை சொறிந்து கொள்வது என்பார்களே, அதே போல நரி தலையனுக்கு நண்பர்கள் வரிசையில் முதலிடம் வழங்கினாய். இன்று அவனை பகைவனாக ஆக்கிக் கொள்ள என்ன விலை கொடுக்கவும் தயார் என்கிறாய். இதைத்தான் வள்ளுவர் அழகாக எழுதியிருக்கிறார். அதாவது தன்னை அடுத்திருந்தவாறே தனக்கு மாறான காரியங்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது வாங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்போதாவது அந்த குரல் மொழி உன் கண்ணை திறந்து கண்டு களி தேர்வசை கொள்கிறேன். சித்தரசன் செந்தமிழ் புலவரை கட்டி தழுவிக்கொண்டு எங்கே என்னை திருத்திய அந்த குரலை உங்கள் வாயால் ஒருமுறை சொல்லுங்கள் புலவரே என்றான். புலவர் அந்த குரலை இசையுடன் பாடி காட்டினார். அந்த குரல் இதோ, கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை. பகை மாட்சி என்ற தலைப்பில் அதிகாரம் 87 பாடல் 867.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மதம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
1: நேரடிய தொடர்புகளுக்கு
0: பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 079 230 80 04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

காலத்தில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடும்

சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் MGR அக்டோபர் 1ஆம் தேதி தமிழகம் திரும்பினார். அவர் மூலம் விடுதலை புலிகளை வற்புறுத்த இந்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. தமிழரின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் தோல்வியடைந்த கையோடு ரமேஷ் பண்டாரி ஓய்வு பெற்றார். அவருக்கு அடுத்த இந்திய வெளியுறவு செயலராக AP வெங்கடேஸ்வரன் நியமிக்கப்பட்டார். ராஜேந்திர முதிர்ச்சி நிறைந்த AP வெங்கடேஸ்வரன் இந்திய அரசின் கடந்த கால தவறுகளை திருத்த முயன்றார். அதனால் பிரதமர் ராஜீவின் வெறுப்புக்கு ஆளானார். அன்னை இந்திராவின் ஆலோசகராக இருந்த ஜி பார்த்தசாரதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். எனவே ஈழத் தமிழருக்கு ஆதரவாக உள்ளார் என்று ஜெயவர்த்தனா குற்றம் சாட்டியதை ராஜீவ் நம்பியதால் ஜி பார்த்தசாரதி பதவி விலக நேர்ந்தது. கிட்டத்தட்ட அதே காரணங்களினால் AP வெங்கடேஸ்வரனும் வெளியேற நேர்ந்தது. ஏற்கனவே தோல்வியை சந்தித்த போதும் இந்தியாவின் நடுவர் முயற்சியை கைவிடுவதற்கு ராஜீவ்காந்தி தயாராக இல்லை. ஜெயவர்த்தனாவுடன் தொடர்ந்து சமரச முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கத்துடன் தனது நம்பிக்கைக்கு பாத்திரமான பானா சிதம்பரம், நட்வார் சிங் ஆகிய 2 அமைச்சர்களை இந்திய அரசின் சிறப்பு பிரதிகளாக ராஜீவ்காந்தி நியமித்தார். 1986 நவம்பர் நடுப்பகுதியில் தென்னாசியா நாடுகளின் ஷாக் மாநாடு பெங்களூரில் நடைபெற இருந்தது. இந்த மாநாட்டின் போது இந்திய இலங்கை அரசு தலைவர்களது சந்திப்பு இடம்பெற இருந்தது. இது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு என்பதால் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டு அதனை ஒரு மகத்தான ராஜேந்திர சாதனையாக இந்த மாநாட்டில் அறிவித்து புகழிட்ட விரும்பினார் ராஜீவ்காந்தி. தமிழ் மக்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் வகையில் ஒரு தீர்வு திட்டத்தை வகுக்குமாறு உள்நாட்டு பாதுகாப்பு இணையமைச்சர் சிதம்பரத்திடம் வெளியுறவு இணையமைச்சர் நட்வார் சிங்கிடமும் பிரதமர் ராஜீவ்

மட்டில் குறிப்பாக தமிழ் தாயை கோரிக்கை குறித்து சிங்கள தலைமை இறுக்கமான கடுமையான போக்கை கடைபிடித்து வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. வடகிழக்கு மாகாணங்களை இணைத்து ஒரே மாகாணமாக மாற்றுவதற்கும் கடும் எதிர்ப்பு இருந்ததையும் அவர்கள் கண்டுகொண்டார்கள். 1986 ஜூன் மாத கடைசியில் இந்திய அமைச்சர்களின் வருகை அடுத்து இனப்பிரச்சனை பற்றி வாதிக்கும் நோக்குடன் அரசியல் கட்சிகளின் மாநாடு ஒன்றை கூட்டினார் ஜெயவர்தன. தமிழர் தரப்பில் தமிழர் விடுதலை கூட்டணி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது. பிரதான எதிர்கட்சியான இலங்கை சுதந்திர கட்சி இந்த மாநாட்டை புறக்கணித்தது. இந்த மாநாடு 4 மாதங்களாக நடைபெற்று தமிழ் மாகாணங்களுக்கு மிக குறைந்த அளவில் அதிகார பரவலாக்கம் வழங்கும் ஒரு தீர்வு திட்டத்தை வகுத்ததோடு முடிவிட்டது. வருமான அதிகாரங்கள் மறுக்கப்பட்ட, நில உரிமையற்ற, சட்ட ஒழுங்கு நிர்வாக அதிகாரம் இல்லாத வெறும் கண்துடைப்பான தீர்வு திட்டமாக அது அமைந்தது. தமிழ் மக்களின் மையமான கோரிக்கைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டன. வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு தமிழ் பேசும் மக்களுக்கு மொழிவாரியான ஒரு தனித்துவமான மாநிலம் உருவாக்கப்பட்டு தமிழர் தாயை கோரிக்கைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையை மாநாட்டில் பங்கு கொண்ட சகல சிங்கள அரசியல் கட்சிகளும் புறந்தள்ளின. அனைத்து கட்சிகள் மாநாடு போன்றே அரசியல் கட்சிகள் மாநாடும் தோல்வியில் முடிவுக்கு வந்தது. போரும் சமாதானமும் என்ற இருமுனை தந்திர அணுகுமுறையை கடைபிடித்தார் ஜெயவர்தன. தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண நேர்மையான முறையில் தான் முயல்வதாக இந்தியாவுக்கும் உலகுக்கும் ஏமாற்று வித்தை காட்டுவதற்காக மாறி மாறி அரசியல் கட்சிகளின் மாநாடுகளை கூட்டி இனப்பிரச்சனையை இழுத்தடித்து வந்தார் ஜெயவர்தன. அதே சமயம் பாகிஸ்தானுடனும் இஸ்ரேலுடனும் ஒப்பந்தங்கள் செய்து பெருந்தொகையான ஆயுத உதவியை பெற்று சிங்கள ராணுவ இயந்திரத்தை வலுப்படுத்தி வந்தார். அத்துடன் இந்தியாவுக்கு நடுவர் பாத்திரத்தை வழங்கி தமிழ் விடுதலை போராளி அமைப்புகளுக்கு இந்திய அரசு வழங்கி வந்த அரசியல் ஆதரவையும் ராணுவ உதவிகளையும் நிறுத்துவதில் வெற்றியும் கண்டார். சமாதான பேச்சுகளில் தமிழ் அமைப்புகள் விட்டுக் கொடுக்காத கடும் போக்கை கடைபிடிப்பதாக நம்ப வைத்து ராஜீவ் ஆட்சிப்பிடத்துக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் ஒரு பெரும் பிளவையும் ஏற்படுத்தினார். பேச்சுக்களை சூத்திர கருவியாக பாவித்து இந்திய அரசுக்கும் தமிழர்களுக்கும் மத்தியில் ஒருபுறம் முரண்பாட்டையும் பகமையையும் வளர்த்துவிட்டு மறுபுறம் தமிழரின் சுந்தர இயக்கத்தை ராணுவ பலம் மூலம் நசுக்கிவிடும் நோக்கத்துடன் சிங்கள படைகளை நவீனமயப்படுத்தி விரிவாக்கம் செய்தார். ஜெயவர்தனாவின் நயவஞ்சக அரசியலை புரிந்து கொள்ள தவறிய ராஜீவ் காந்தி அவரின் நரிதந்திர போரிக்குள் சிக்கிக் கொண்டார். 1987 ஜனவரி முதல் வடமாநிலத்தில் சிவில் நிர்வாகத்தை விடுதலை புலிகள் இயக்கம் மேற்கொள்ளப் போவதாகவும் அனைத்து அரசு துறைகளின் பணிகளை ஒருங்கிணைக்க தமிழீழ தலைமைச் செயலகம் ஒன்று அமைக்கப் போவதாகவும் பிரபாகரன் திடீரென அறிவித்தார். இந்த அறிவிப்பு சிங்கள அரசுக்கு மட்டுமல்ல இந்திய அரசுக்கும் அதிர்ச்சி அளித்தது. இதனைத் தொடர்ந்து 116 இடங்களில் மக்கள் நீதிமன்றங்களை புலிகள் அமைத்தார்கள். வணிகர்களும் தொழிலதிபர்களும் இனிமேல் புலிகளிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. தமிழர் பகுதிகளில் இருந்து சிங்கள ராணுவம் விரைவில் விரட்டி அடிக்கப்படும், சுந்தர தமிழீழ அரசு நிறுவப்படும் என்று புலிகள் அறிவித்தார்கள். புலிகள் தன்னிச்சையாக சுந்தர அரசு அமைக்க முயல்வதாக சிங்கள அரசு குற்றம் சாட்டியது. பெங்களூரில் நடைபெற இருக்கும் சாக் மாநாட்டின் போது பிரபாகரனையும் ஜெயவர்தனாவையும் சந்தித்து வைத்து பேச வைக்க இந்திய அதிகாரிகள் திட்டமிட்டார்கள். யாழ்ப்பாண குடா நாட்டின் மீது பெரும் படையெடுப்பை சிங்கள ராணுவம் தொடங்கியது. புலிகள் பல முனைகளில் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். இந்த சூழலில் 1987 மார்ச் 13 அன்று இந்திய அரசின் பிரதிநிதியாக முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான தினேசிங் கொழும்புக்கு சென்றார். ஜெயவர்தனாவுடன் தனிமையாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதற்கு 6 நாட்களுக்கு முன்பாகத்தான் தனது கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜெயவர்தனா பேசும்போது ராணுவ நடவடிக்கையை நிறுத்துமாறு வேண்டுகோள் விடுத்த இந்தியாவை கண்டனம் செய்தார். ஆனால் தினேசிங் வந்து பேசிய பிறகு ஜெயவர்தனாவின் போக்கில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது. ஏப்ரல் 11 10 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொள்வதாக ஜெயவர்தனா அறிவித்தார். தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடையே நடைபெறும் போட்டா போட்டி அரசியலில் ஈடுபடாமல் பிரபாகரன் ஒதுங்கி நின்றார். ஆனால் டெலோவின் தலைவரான ஸ்ரீ சபாரத்னம் அவ்வாறு இருக்காமல் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியை சார்ந்து நின்றார். அவரது இயக்கத்தைச் சேர்ந்த பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். முதலமைச்சர் MGR அவர்களோடும் நட்புறவோடு இருக்கும்படி அறிவுரை பகிர்ந்தார்கள். ஆனால் ஸ்ரீ சபாரத்னம் அதற்கு செவிசாய்க்கவில்லை.

0: இந்திய ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவு தனக்கு இருப்பதால் தமிழக முதலமைச்சரை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை என்று அவர் கருதினார். மேலும் மத்திய அரசுடன் திராவிட முன்னேற்ற கழகர் கருணாநிதிக்கு நல்ல உறவு அப்போது நிலவியது. அதுவும் ஸ்ரீ சபாரத்னத்துக்கு மேலும் ஊக்கம் அளித்தது. ரோ உளவுத்துறையுடன் மிக நெருக்கமாக அவர் உறவாடினார். ரோ அதிகாரிகளும் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை அளித்தார்கள். ஈழப் பிரச்சனையில் இந்திய அரசு டெலோ இயக்கத்துக்கு மட்டுமே சகல உதவிகளையும் செய்யும் என்று பொய்யான வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். அவரின் இந்த நடவடிக்கையின் விளைவாக விடுதலை புலிகளுடன் அவருக்கு உரசல் ஏற்பட்டது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்திய அரசின் நோக்கங்கள் குறித்து விடுதலை புலிகளின் தலைமை சந்தேகம் கொண்டிருந்தது. தங்கள் போராட்டத்துக்கு இந்திய அரசை நம்புவது ஒருபோதும் உதவிகரமாக இருக்காது என்று விடுதலை புலிகள் கருதினார்கள். வடமராட்சியில் டெலோ பொறுப்பாளராக இருந்த தாஸ் புலிகளுடன் மோதல் கொள்கையை கடைபிடித்தார். பொதுவாக டெலோ உறுப்பினர்கள் மக்களின் வெறுப்புக்கு ஆளானவர்களாக இருந்தார்கள். அகந்தை நிறைந்தவர்களாக கையில் ஆயுதங்களோடு திரிந்து மக்களை அச்சுறுத்தி வந்தார்கள். அவர்களுடைய வாகனங்களை மிக வேகமாக ஓட்டி மக்களை தெரித்து ஓட வைத்தார்கள். மது அருந்துதல், சிகரெட் வைத்தல் போன்றவை அவர்களிடையே சர்வ சாதாரணமாக இருந்தன. கழுத்தில் தங்கச் சங்கிலி, விரல்களில் மோதிரங்கள், விலை என்ற கைக்கடிகாரங்கள் ஆகியவற்றை அணிந்து ஆடம்பரமாக திரிந்தார்கள். அவர்களின் இந்த போக்கு குறித்து இந்திய பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டபோது, மக்களை எப்போதுமே தூரத்தில் வைத்திருக்க வேண்டும், அவர்களிடம் நெருங்கி பழகினால் நம்மீது உள்ள பயம் போய்விடும் என்று கூறினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இதேவேளையில் விடுதலை புலிகள் இயக்கம் மிக கட்டுப்பாடுடன் இயங்கியது. அதன் காரணமாக மக்களிடையே மதிப்பையும் ஆதரவையும் பெற்றது. இதை கண்டு டெலோ உறுப்பினர்கள் ஆத்திரமடைந்தார்கள். வணிகர்களையும் செல்வம் படைத்தவர்களையும் கடத்தி சென்று லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தால் தான் விடுவிப்பது, தங்களை எதிர்ப்பவர்களை ஈவிரக்கம் இல்லாமல் சித்திரவதை செய்து படுகொலை செய்வது போன்ற சமூக விரோத வேலைகளில் டெலோ இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டார்கள். வீடுகளில் பூந்து கொள்ளையடிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. தமிழ்நாட்டில் டெலோ இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டார்கள். ரோ உளவுத்துறையின் தூண்டுதலின் பேரிலே அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். அதற்கான பழியை விடுதலை புலிகள் மீது சுமத்தினார்கள். தங்களுக்கு ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவு இருப்பதால் காவல்துறை தங்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது என்று டெலோ இயக்கம் நம்பியது. போராளி இயக்கம் என்று சொல்லிக் கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதை கண்டித்த மூத்த உறுப்பினர்களான ரமேஷ், சூதன் ஆகிய இருவரையும் விடுதலை புலிகளின் தூண்டுதலின் பேரிலே இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சுமத்தி அவர்களை சிறைவைத்து சித்திரவதை செய்ய ஸ்ரீ சபாரத்னம் உத்தரவிட்டார். இதற்கு எதிராக டெலோ இயக்க உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் திரண்டு மெரினா கடற்கரையில் உண்ணா நோன்பு போராட்டம் நடத்தினார்கள். இறுதியில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் தலையிட்டு டெலோ அலுவலகத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த இருவரையும் விடுவித்தார்கள். இதன் பின்னர் ரமேஷ் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி சென்று விட்டார். ஆனால் அவர் மீண்டும் தமிழகம் திரும்பிய போது ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆட்கள் கைது செய்து அவர் மீது கொலை குற்றம் சுமத்தி இறுதியாக அவரை கொன்றுவிட்டார்கள். இபிஆர்லவின் தலைவர் பத்மநாபா, ஈரோஸ் தலைவர் பாலகுமார் ஆகியோரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியிடம் அழைத்து சென்று புகைப்படம் எடுக்க வைத்ததில் ஸ்ரீ சபாரத்னத்தின் பங்கு மிக பெரிதாகும். இந்த படத்தை கருணாநிதி அனைத்து பத்திரிகைகளுக்கும் கொடுத்து வெளியிட வைத்தார். இதன் மூலம் ஈழத்தமிழ் போராளிகள் தனது பக்கமே இருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்த முயன்றார். வடமராட்சி பகுதியின் டெலோ பொறுப்பாளரான தாஸ் தனக்கு மிஞ்சியவராக வளர்ந்து வருவதை ஸ்ரீ சபாரத்னம் விரும்பவில்லை. டெலோவின் மற்றொரு தலைவரான பொபி என்பவருக்கும் தாசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. எனவே யாழ்ப்பாணம் திரும்பிச் சென்று இந்த மோதலை தடுத்து நிறுத்துமாறு ஸ்ரீ சபாரத்னத்தை அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் வற்புறுத்தினார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய அவர் விரும்பாவிட்டாலும் இந்தியாவில் தொடர்ந்திருக்கவும் அவர் விரும்பவில்லை. ரோ உளவுத்துறையின் மீது உள்ள அவரது நம்பிக்கையும் குறைந்துவிட்டது. யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீ சபாரத்னம் திரும்பிய போது அவரது இயக்கத்தினர் அவருக்கு பெரும் வரவேற்பு கொடுத்தார்கள். அவர் வந்து சேர்ந்தவுடன் தாசை அழைத்து பேச்சு நடத்தினார். எதிர்பார்த்த விளைவுகள் ஏற்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு டெலோ முகாம்களுக்கும் ஸ்ரீ சபாரத்னம் சென்று பார்வையிட்டார். கல்வியங்காட்டில் உள்ள தலைமை முகாமில் தான் அவர் பெரும்பாலும் தங்கியிருந்தார். மார்ச் 10ஆம் தேதி அன்று ஸ்ரீ சபாரத்னத்துக்கு நெருக்கமான பொபி நெல்லியடிக்கு சென்று தாசை சந்தித்தார். இருவருமாக மோட்டார் சைக்கிளில் அச்சுவேலி அருகே சென்றார்கள். ஆனால் அங்கு விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் மறுநாள் யாழ்ப்பாண மருத்துவமனை அருகே தன்னை சந்திக்கும்படி தாசை பொபி வேண்டிக் கொண்டார். அவ்விதமே மறுநாள் தனது 4 மேய்க்காவலர்களுடன் தாஸ் மருத்துவமனைக்கு சென்றார். அவர்களுக்காக காத்திருந்த பபியும் அவரது ஆதரவாளர்களும் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டு தாசையும் அவருடன் இருந்த 4 கொன்றார்கள். இந்த சண்டையில் மூத்த நீதிபதி ஒருவரும் மருத்துவமனை ஊழியர்களும் படுகாயமடைந்தார்கள். அடுத்த நாளே யாழ்ப்பாணம் எங்கும் கெலோ சுவரொட்டிகள் காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தாசை பொறுப்பானவர் என்பதால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதென்று அந்த சுவரொட்டிகள் தெரிவித்தன. ஸ்ரீ சபாரத்தினத்தின் ஆணையின் பேரில்தான் தாஸ் கொலை செய்யப்பட்டார் என்பதை அறிந்த தாஸ் ஆதரவாளர்கள் இயக்கத்தை விட்டு விலகினார்கள். மார்ச் 12 அன்று இந்த படுகொலைகளை கண்டித்து யாழ்ப்பாண மாணவர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தினார்கள். அவர்கள் மீது ஸ்ரீ சபாரத்தினத்தின் ஆதரவாளர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள். இதன் விளைவாக 2 மாணவர்கள் கொல்லப்பட 8 மாணவர்கள் படுகாயமடைந்தார்கள். கெலோ இயக்கத்துக்குள் இப்படி உட்கட்சி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் விடுதலை புலிகள் சிங்கள ராணுவத்துக்கு எதிராக தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவோணமலை ஆகிய பகுதிகளில் விடுதலை புலிகள் நடத்திய 8 முக்கிய தாக்குதல்களின் விளைவாக சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்த 57 பேர் கொல்லப்பட்டார்கள். சிங்கள ராணுவம் வெறியுடன் திருப்பி தாக்கியது. இதன் விளைவாக அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு எதிராக ஏப்ரல் 17 அன்று யாழ்ப்பாணத்தில் பொது வேலை நிறுத்தம் நடத்தப்பட்டது.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த வேரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாளமானனின் உயிர்ப்பான தீரன்

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: தேவி சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாஜி, இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice.
1: Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: பிரியமான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: அடிபுள்ள ஒரு
2: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
2: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை, ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

சங்கமத்திலே இனி தொடர்ந்து வரையிருப்பது. இன்றைய நாடகமாக வானலைகளில் வருகிறது மறு ஒலிபரப்பு.

0: தம்பி, அப்ப அது போல போட்டு வருவேன். இந்த கேட் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வைக்கணும் சரிங்களோ, காஞ்சிருக்கணும் நான் வர்றதுக்கு இல்ல பெயிண்ட் இல்ல. ஆனா புள்ளைய மட்டும் போட்டு சாக்கில கட்டி பள்ளியில வைக்கணும், புகழ் புகழ் நோரி வந்து ஏத்தி விடணும்.
1: நீங்கள் மலமண்டு அந்த வாழ்த்துக்கவே இல்ல. மிஷினை போட்டு புள்ள போட்டு அவன் வந்து கத்துவான், உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி, உங்களுக்கு தெரியாது அவனை பத்தி, அவன் வந்து கத்துவான். நான் பெயிண்ட் அடிக்கிறேன், நீங்கள் மிஷினா அடிங்கோ மலவாண்டு புள்ளி அடிங்கோ அடிக்க
2: தெரியும்.
1: அடிங்க வந்து தெரியாது அவன், நீ அவங்க அங்க பாத்தோன்னு அவனை நிக்கிறேன் கேப்பான். நான் வந்து உங்களோட ரெண்டு பேரோட மாறி மாறி ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு பேரை சொல்லி கொண்டிருப்பாங்களா, சும்மா பேசாம கடையில் கடைசியா கிழிஞ்ச வாய்தான் போக போகுது. சரி, அதை விட்டு பார்க்க பண்ணி பாக்காம பிரச்சனை.
2: நீங்க கதவை பாருங்க, நீங்க என்ன பாக்காம
1: இன்னைக்கு மழவாண்டு நீங்க புள்ளிய மட்டும் போ சரியா, அங்க சைட்டா போட்டு அங்க சரியால போட்டிருப்பாங்க சரியா. ஓகே.

0: அந்த வரேன் வரேன் வரேன் நீங்க கிளம்பி மிஷின் எடுத்து வச்சுட்டு மம்பட்டியில பிள்ளை போட்டுமா
1: நீங்க
0: என்ன சொல்றீங்க நீங்க வெளியில வந்தாங்க காலமே ஒரு பத்து மணி வந்தாங்க மூணு மணி ஆகுது
1: மூணு மணி நேரம் வேலை செய்வாங்க சொல்லுங்க
2: யாரு இப்ப தொழிலாளி யாரு முதலாளி புதுசா
0: இருக்கலாம் எனக்கு வேண்டாம்
2: என்ன புதுசா கிடக்கு
0: தண்ணியும் கேட்கறேன் அடிக்க முடியுங்களே
2: தண்ணியும் கிடைக்க வேலை முடியல
1: வேலை செய்ய
2: வேலை செய்ய நீங்க சொல்றீங்க உங்களோட மச்சான் வந்து சொன்னா
1: என்ன செய்யறது அவன் மச்சான
2: தங்கச்சின்ட உருசன்டா என்ன சொல்றது
0: வீட்டுக்கு
1: வர போறீங்களோ இல்லையோ நீங்க
2: நாங்க வந்து என்ன செய்யறது என்ன செய்வோம் நாங்க
1: அடியும் அடியும் தங்கச்சிட்ட
0: நான்
1: விட்டுட்டு போறான் அவன் பாக்க சொல்லி
0: வேலைக்கு
1: கணக்கு போயிருக்கிறோம் காஞ்சனா ரெண்டு பேரும்
0: நீங்களும் உண்மையான பொதுவாதி நீங்க தான் சரியோ இல்லாட்டி இப்படி தொழிலாளர் சேர்த்து வச்சு தண்ணி அடிக்கிறதாக்கு ஒரு பெரிய மனுஷன்
1: பொதுவிடமே படிப்பிட்டே நாங்கள் தான்
0: எங்க
1: போயிருந்தால் ஊர்ல என்ன பேட்டு பொதுவிடமா இருந்தா நான் நான் தான்
0: அது சரி நீங்க பொதுவிடமாதிய தான் பொதுவிடம் என்ன
1: பொதுவிடமா தோழர் தோழர்ண்டா பொதுவிடம
2: தோல்ல கை போடுறாரு
1: தோல்ல
2: தோழர்
1: எல்லாரும் எல்லாரும் சமம்
0: சாப்பாடுங்க
3: நீர்கள் இதுவரை கேட்டது நாடகம் தமிழ்கடை பத்ரோன் அங்கம் 4. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், கேது, ராகவன், ஜோஜ், ரதினி. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
4: நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நிலைய கலிக நேரம் 4:01.

விடி கேசன் கரியன், விடி சூப்பர் ஸ்டோர். ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். கிளிநொச்சி A9 வீதியில் அமைந்துள்ள கிளிநொச்சி ஊடகவியலாளர் சங்கத்தின் காணியையும் கட்டிடத்தையும் இராணுவத்திடமிருந்து விடுவித்து தருமாறு கோரி ஜனாதிபதிக்கு கிளிநொச்சி ஊடக அமையம் கடிதம் எழுதியிருக்கின்றது. இலங்கை போலீசாரின் பயன்பாட்டுக்காக இந்திய இலங்கை நட்புறவு வேலை திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட 134 கெப்டக வாகனங்கள் உத்தியோகமாக ஜனாதிபதி அனுரகுமார திசரக்காவுடன் கையளிக்க நிகழ்வு இன்று திங்கட்கிழமை முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்திய விமானப்படை தளபதி ARC மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரலாற்று சிறப்பிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து புனித சின்னத்தை வழிபட்டிருக்கின்றார். பிட்டு காசோலைகளில் மோசடியாக ஒப்புமிட்டமை தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எம் சாந்தசீலனை விசாரணை செய்வதற்காக மூவர் அடங்கிய விசாரணை குழு ஒன்றை வடமாகாண பிரதம செயலாளர் தனுஷா முருகேசன் நியமித்துள்ள நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்திய விமானப்படை தளபதி ARC மார்ஷல் வடக்கில் பாதுகாப்பு தரப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளில் சிலவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும், ஆனால் சிலர் போதிய புரிதல் இன்றி போராட்டங்களை முன்னெடுக்கின்றனர் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டிஸ்வின் செல்வா தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மீறியுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. ரிஸ்வின் சில்வான் கருத்து முறையற்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவோ அல்லது ரிஸ்வின் சில்வாவா என்ற சந்தேகம் உமக்கு காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? ரிஸ்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டொலரின் பெறுமதி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சியடைவதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்மன் தசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்குழு தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சமீந்திரணி கிரியல்லா தெரிவித்திருக்கின்றார். உத்தியோக வாகன பதிவு இலக்கத் தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணய அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்கத் தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது.

தங்கப்புனை கடனுக்காக அதிகபட்ச கடன் மதிப்பு வீதத்தை 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.

மீசவாவத்தை பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய கணவனை முல்லேரியா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.

சுமார் 60 லட்சத்துக்கும் அதிகமான பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்நாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச வானூர் நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களவாஞ்சிக்குடி கடலில் சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். நாட்டில் பல பகுதிகளிலிருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. தொடரும் இந்திய செய்திகளில், பிரதமர் மோடியின் சமீபத்திய பெங்களூரு வருகையின் போது ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்நிய சக்திகளின் தூண்டுகளில் செயல்படும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டில் அஜாகரமான போக்கை உருவாக்கி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை சீர்குலைக்க முயல்கின்றார் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஆந்திராவில் வெப்பு அலையால் 4 நாளில் 18 லட்சம் கோழிகள் பலியானது. இதனால் 54 கோடிக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கோழிப்பண்ணையாளர் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். நிகழாண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களில் முதல்கட்டமாக 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்திருந்தார். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை குழுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தல் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். காங்கோ குடியரசில் இபால நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகின்றது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி சீனா புதிய சாதனை படைத்திருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரின் மும்பை இந்தியன்ஸ் அணி வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கின்றது. மலேசிய கிண்ண கால்பந்து போட்டியில் வாகை சூடியுள்ளது ஜெகூர் டருல் தாசிம் கால்பந்து குழு. இறுதியாக இன்றைய நாணயமாற்று வீரத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகள் இணையத்தினுடன் தந்து கொண்டிருக்கும் மது உத்தியோக இணையதளமான www.trttamilali.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பொறுமதியில் 383 ரூபாய் 24% இந்திய பொறுமதியில் 110 ரூபாய் 80%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பொறுமதியில் 329 ரூபாய் 19% இந்திய பொறுமதியில் 95 ரூபாய் 15%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பொறுமதியில் 422 ரூபாய் 2%, இந்திய பொறுமதியில் 121 ரூபாய் 70%, ஒரு UK பவுன் இலங்கை பொறுமதியில் 445 ரூபாய் 2%, இந்திய பொறுமதியில் 128 ரூபாய் 35%, ஒரு கனேடிய டாலர் இலங்கை பொறுமதியில் 238 ரூபாய் 36%, இந்திய பொறுமதியில் 68 ரூபாய் 91% காணப்படுகின்றது. இத்துடன் VT கேசன் கரியன் VT சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: இன்றைய கழிக நேரம் 4:11. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழில் தொடர்வது. நிகழ்ச்சி முன்னோட்டம். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 வரை கமல் நீகதீஸ்வரன் தொகுத்து வழங்கும் உங்கள் விருப்பம். 5 6:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. பதினைந்திலிருந்து 7 வரை நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும்.
1: Let's go.
0: 7 மணிக்குள் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள், அதனைத் தொடர்ந்து தமிழோடு ஒரு தர்க்கம். ஒன்பது மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆபண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம்.
1: Let's go.
0: பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது ஒவ்வொருவரின் கணிப்புகளும் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா. 3 வாரமாக இந்த வாரமும் பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள்.
2: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழ் நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர இருப்பது உங்கள் விருப்பம்.
1: வணக்கம் கமலி. வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நான் இயேசுவாசன் இத்தாலியில் இருந்து நலமாக இருக்கின்றேன். நீங்கள் மிக உற்சாகமா இருக்கிறீர்கள் இல்லையா?
0: நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நான் மிக உற்சாகமாக இன்றைக்கு இருக்கிறேன். உங்களிடம் வந்து ஒரு பாடல் கேட்போம் கொண்டு வந்திருக்கின்றேன்.
0: என்ன பாடலை விரும்பி கேட்கறீங்க?
1: இன்றைக்கு வந்து எங்களுடைய பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயாவினுடைய நினைவு தினம்.
0: ஆமா,
1: அவரை ஞாபகப்படுத்திய ஒரு பாடல் உண்டு. படம் வந்து வெள்ளிக்கிழமை விரதம். அதுல வந்து தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது, தேவனின் அறிமுகம் உறவினை தந்தது. ஒரு அருமையான பாடல். டி எம் எஸ் ஐயாவும் சுதிலாமாவும் பாடியிருப்பாங்க.
0: நல்ல அருமையான பாடல்.
1: என்ன, இன்றைக்கு ஏதாவது தலையங்கம் கொண்டு வந்திருக்கிறீர்களா?
0: ஓ, ஏஏ தொழில்நுட்பம், தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வளர்ச்சிக்கு ஆரோக்கியமா உள்ளதா?
1: என்ன சொல்றீங்க?
0: ஏஏ தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வளர்ச்சிக்கு ஆரோக்கியம் உள்ளதா?
1: ஒரு அருமையான கேள்வி. இந்த கால் ஏஐ தொழில்நுட்ப வசதி மனித வளர்ச்சிக்கு ஆரோக்கியமானதான்னு கேக்குறீங்க?
0: வளர்ச்சி மனித வளர்ச்சிக்கு ஆரோக்கியம் உள்ளதான்னு கேக்குறேன்.
1: ஓ, இப்ப நாங்கள் இப்ப விஞ்ஞானம் வளர்ந்து வந்த காலத்துல வளர்ந்து வரையில பல தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு வரையக்கு நாங்களும் அதோட சேர்ந்துதான் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கு அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை வளர்ச்சியா இருந்தாலும் நாங்கள் அந்த பழகி கொண்டிருக்கிற சில நடைமுறைகளை மாற்ற முடியாம தவித்துக் கொண்டிருந்தோம். சரியோ? பின்னர் அவைகள் எங்களுக்கு ஒரு தொழில்நுட்பமாக வர நாங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்குள்ள கற்றுக்கொண்டு அந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக பல விடயங்களை இலகுவாக்கக்கூடிய காரணமாக இருந்தது. ஆனால் சில இடங்களில் அந்த தொழில்நுட்பங்களும் வளர்ச்சி அடைந்து சில பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கும் தொழில்நுட்பம் என்று வந்து அது எத்தனையோ விதமான நல்ல எங்களுடைய சத்திர சிகிச்சைகள் இருந்து மனித வளர்ச்சி என்ற ஒவ்வொரு விஞ்ஞான பாதைகள் சமூக வளர்ச்சி அத்தனைக்கும் வழிவகுத்து தான் கொடுத்திருக்கின்றது. அதே வேளையில் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக பல அழிவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
0: ஏனென்றால்
1: வளர்ச்சி இருக்கின்றது, ஆனால் அதை பாவிக்க முடியாத தெரியாதவர்கள் அல்லது தெரிந்தவர்களை மிக கற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஒன்றை அழிக்கலாம் என்பது தான் இன்றைக்கு பாக்க இல்லை. அங்க தொழில்நுட்ப வளர்ச்சி என்றொன்னு அணிகுண்டு அழிக்கலாமா அணிகுண்ட பிரட்டலாமான்ற ஒரு விஷயங்களுக்குள்ள இன்றைக்கு எத்தனையோ விடயங்களை தொழில்நுட்பங்களை பார்த்தா தெரியும். அவைகள் வளர்ச்சியா இருக்கின்றன, ஆனால் மனிதன் அழிவு பாதைக்குள்ள நோக்கி செல்றதுதான் விரும்புகிறான் என்று கூறிக்கொண்டு
0: உங்களோட கருத்துக்கு நன்றி. என்ன நன்றி வழங்க பாட்டை வழங்குகிறோம். நன்றி.
1: பாடலை வான்பருப்பினூடாக என்னுடைய நண்பர்களை முனைத்து என் வாசல் கதவுக்கு இத்தாலிக்கு அனுப்பி வையுங்கள். என்ன,
0: உங்களோட நண்பர் எல்லாருக்குமே அனுப்பி வைக்கிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். வணக்கம் கமலி.

0: வணக்கம் அம்மா, எப்படி இருக்குது? நல்லமா இருக்கிறீங்களோ?
1: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நாங்கள் நல்லமா இருக்கிறோம்.
1: இப்ப சிங்கார வேணும் படத்திலே இருந்து
0: ஆமா
1: என்ன செய்ய போற அந்த பாட்டை விரும்பி கேட்கின்றேன்.
0: இப்ப சேர்க்கை நுண்ணறிவு எப்படி சொல்லுங்களேன்?
1: சேர்க்கை நுண்ணறிவா? இது வந்து நான் நினைக்கிறேன் மனிதருக்கு நல்ல ஆக்கபூர்வமான தருணம் கொடுக்குமே நினைக்கிறேன். இப்ப ஒரு இந்த வைத்தியத்துறைக்கு மருத்துவத்துறைக்கு நோயை கண்டறியக்கூடியதா இருக்கு. உடலமைப்புல எங்க ஜனாதிபதி மேல போட்டு டான்ஸ் கலாட்ட வைக்கிறாங்க. அதெல்லாம்
0: தொழில்நுட்பங்கள்
1: என்னவும் செய்யலாம்,
0: என்னவும் செய்யலாம்,
1: மாற்றவும் முடியும், எடுக்கவும் முடியும். இதனால பல விபரீதங்களை உண்டாக்க முடியும் என்று கூறுவேன்.
0: உங்களோட கருத்துக்கு நன்றியம்மா. உங்களோட பாட்டை வணங்குறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: வைரவங்கள் விருப்பத்தில் இணைந்திருக்க அன்பான ஒரு அன்பர் வரவேற்றுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜாண்ணா.
1: வணக்கம் கமலி, நலம் தானே?
0: நாங்கள் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்கள் நலமா இருக்கின்றோம். இன்று இங்க ஒரு பெரிய பப்ளிக் ஹாலிடே, மெமரி டே. ஆனா எங்க கடை திறந்திருக்கு, லிக்கர்ஷா எங்க கடை
0: திறந்திருக்கு.
1: எப்படி பிள்ளைகள் எல்லாம் சோமா இருக்கிறாங்களா?
0: எல்லாரும் சோமா இருக்கிறோம்.
1: நாம ஒரு பாட்டு கேக்குறோம்மா, சொந்தக்காரங்க நமக்கு ரொம்ப பேருங்க. அழகான நல்ல ஒரு பாடல்,
0: நல்ல ஒரு பாடல். இப்ப உங்களுக்கு நேரம் இருக்க கதைக்கிறதுக்கு, இல்லாட்டி பாட்டு மட்டும் கேட்க போறீங்க?
1: இல்ல, பாட்டு மட்டும் கேட்க போறேன். இந்த பாடல் வந்து டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் பக்கத்து நாட்டுல கனடால வந்திருக்கிறாரு கல்யாணத்துக்கு.
0: ஆமா,
1: அவங்க வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் போய் சேரட்டும் இந்த பாடல்.
0: ஆமா ஆமா,
1: இந்த பாடலை பாருங்க. எனக்கு
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வாழ்க வளர்கள்.
0: நன்றி, வணக்கம்.

காலிகளில் நானும் ஒரு

0: பைபரோட அணைந்திருக்க அன்பான் ஒரு அன்பா விளையாட்டுக் கொள்கிறேன்.
1: வணக்கம். வணக்கம் கவினி.
0: வணக்கம்
1: நினைக்கிறேன்.
0: ஓ, நல்லா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
1: நான் கேட்ட பாட்டு தியாகபுரத்துல இருந்து தேன்மல்லி பூவி என்ற பாட்டை
0: கேட்கிறேன்.
1: சொல்லுங்களா. சாரி விடுதா ஒரு சாரியில விடுக்கும் தரையிலே பாத்தி இருக்குது. என்ன படியா இருக்குதான் பாக்க. என்ன
0: உண்மையா வடிவா செய்திருக்கேன்.
1: ஓ, நான் இப்படி கொடுக்க மாட்டேன். இப்படி எல்லாம் இந்த செய்கிறது இல்லையெல்லாம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது நாங்கள் கெட்டதையும் எல்லாத்தையும் பார்க்க உண்மையில அதிசயம் தானே இருக்கு. அந்த உட்புகளை போட்டு என் தரையில போட
0: நல்லதான
1: இருக்குது.
0: என்ன
1: அதிலும் கூட அந்த விட்டுட்டு உட்புகளை பார்த்து ரசிச்சு கொண்டு நல்லதை அறிய வேண்டியதான். இப்ப அந்த தொழில்நுட்பத்துக்கெல்லாம் அந்த கண்டுபிடிக்கிறதெல்லாம் அதுவும் நல்ல விஷயங்கள் தானே.
0: என்ன
1: நன்றி.

0: இவரோட இணைந்திருக்க அன்பானோரோ அன்பா வேறு கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் தேவன்.
1: ஓ வணக்கம். நான் என்ன ஒன்று தெரியாத வெயிட் பண்ணிதான்.
0: அதான் பைவரோட சொன்னேன். அதான் பைவரோட சொன்னது.
1: நன்றி.
0: ஓ நன்றி. என்ன பாட்டை நீங்க விரும்பி கேட்கறீங்க முதல்ல? முதல்ல என்ன பாட்டை விரும்பி கேட்கறீங்க?
1: சத்தியத்தின் சோதனைக்கு சாட்சி.
0: ஓகே. அப்ப நுண்ணறிவை பற்றி சொல்லுங்க. உரைநிறைகளை
1: நுண்ணறிவு சொல்லி சொன்னா இப்ப நுண்ணறிவு போகட்டும். இப்ப நாங்க வந்து என்ன, இப்ப நான் என்ன எடுத்தேன்னு சொன்னா, நான் என் வாழ்க்கை முடிவெடுக்கிறது நாங்கள் நான் தானே வேலை விளங்குது உங்களுக்கு. அப்ப
0: நாங்க
1: என்ன பொறுத்தல தேவையில்ல. நாங்க வந்து இப்ப இதை இப்ப இல்லாத காலத்துல நாங்க வாழ்ந்தாங்க தானே, வாழையில்லையா?
0: வாழ்ந்ததுதான். இப்ப காலத்து மாற்றமா நடக்கு, மாற்றம்னு வேற வருதான். மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும். இப்ப
1: காலம் மாற்றத்தால உலகம் எல்லாம் வந்து யுத்தம், அதுவும் பஞ்சம், பஞ்சம் பசியும் பட்டினி எல்லாம் நடக்குது. விளங்க உங்களுக்கு தேவையில்லாத கொண்டதால நீங்க உலகம் எல்லாம் வந்து குழப்பே கிடக்குது. விளங்க உங்களுக்கு முந்தையெல்லாம் இந்த வயசுகள் ஒன்றும் இல்ல, இணையதளம் இல்லை, ஒன்றும் இல்லை, யூடியூப் பதவி இல்லை, ஊழலும் இல்லை. அப்ப எல்லாம் நிம்மதியமான சனங்கள் வாழ்ந்ததுகள் என்ன? குப்பையில கொண்டு போட்டு உலகம் தேவையில்லை. உலகம் போய் கொடுமையான பாதையில போய் கொண்டிருக்கு.
0: என்ன கூடாது, நீங்க எடுக்கிறீங்க நல்ல விஷயத்த எடுக்கலாம் தானே. நாங்களே கூடாத எடுப்பா, நல்ல விஷயத்த எடுக்கலாம். அதால வளர்ச்சி அடைஞ்சு போவோம் தானே இதுகள்.
1: அப்ப அப்ப அப்படி எங்க சமூகம் சிந்திக்கலாம் இல்லையே? அப்படி சமூகம் சிந்திக்க இல்லையே? விளங்குதா உங்களுக்கு?
0: எல்லாரும் சொல்லலாது.
1: நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுகள் வந்து நாங்கள் ஓடுதான் புடிஞ்சோண்டா, நாங்கள் எங்களுக்கு இது தேவையா அதை எடுத்துக்கொள்ள முடியும். மற்ற இடம் விட்டுற முடியா என்ன?
0: உங்க கருத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். பாட்டை வழங்குகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். மற்றது உங்களை நிகழ்ச்சிக்கு நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி.

0: இந்த ரேடியோ கதைக்கும் போது உங்களோட வார்த்தை கவனம் கதைக்க வேணும். நான் சொல்லிப்பட்டு கதை தேவன் வந்து படிவா கதைக்கு ஒன்று வார்த்தைகளை படிவா கவனி கதைக்கு ஒன்று நிறையாக கேட்டுருக்குறோம். நாங்கள் மட்டும் கேட்கறது இல்லை. அடுத்த நந்திரகம் எங்கள் உறவை வரவேற்றுக்கொள்ள. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். நான் தாசாபதி அரசு அதைக்கிறேன்.
0: நிலமா இருக்கிறீர்களா?
1: ஆமா ஆமா. நான் நீங்கள் என்னோட கதைக்கிறீங்களா? எங்க கதைக்கிறீங்களா? சரி, எல்லாம் நானும்
0: பேசுவேன். நீங்கள் என்ன பாட்டு கேட்கறீங்க?
1: நான் ஜென்ன படத்துல இருந்து தளபதி விஜய் தளபதி கச்சேரி என்ற
0: தளபதி கச்சேரி பாட்டு கேக்குறீங்க?
1: பாட்டு ஆமா, ஜென படத்துல இருந்து தளபதி கச்சேரி பாட்டை கேக்குறேன். புது பாட்டு தானே?
0: அப்படி நல்லதோ. நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்களா?
1: ஆமா, நான் நல்ல நிலமா இருக்கிறேன். நீங்கள எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க சும்மா இருக்கிறோம். அப்ப அந்த இதை சொல்லுங்களேன்.
1: ஆமா, என்னன்னா
0: பற்றி.
1: ஆமா, நுண்ணறிவுன்றது நிறைய இதுகள் எல்லாம் வருது. அதுல நல்லது நாங்கள் எடுக்கணும், கெட்டதா விட்டுருவோம்.
0: உண்மைதான்.
1: கருத்து
0: நன்றி.

பொன்மணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீர்கள். இந்த பாடல் நிறைய குறைவது உங்கள் விருப்பம். கலந்து சிறப்பித்த அன்பு நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்ட அன்பு நேயர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெற்று செல்வது கமலின் கீதீஸ்வரன். நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே.

0: பொதுப்பள்ளி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொதுப்பள்ளி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 55.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பரிஸ் 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 9 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசலாட்சப்பலை ஷரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
4: ஒரு கவிதை சொல்வாயா?
5: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
6: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
6: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது தாறுமாறு. நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் எமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு. பழமை போல் இன்றும் தாறுமாறை நிகழ்வை ஆரம்பிக்க நெடுந்தீவு முகிலனின்
1: நீயும் நானும் பிரிய மாட்டோம் என்று ஒன்றுமில்லை. இதுவரை சேர்ந்திருந்ததற்கு ஒரு சில காரணங்கள் இருந்திருக்கிறது. தூரத்தில் பார்த்து பழகுவதோடு எல்லாம் முடிந்து விடவில்லை. திரும்ப திரும்ப இறங்குவதற்கு நமக்கு ஏதோ ஒத்துப்போனது. துன்பம் வரும்போது தொடர்பு துண்டிக்கப்பட்டதற்கு நான் புலம்பவில்லை. இந்த சந்தர்ப்பம் இன்னொரு துணையை தேர்ந்தெடுக்க உனக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது என நினைத்து பெருமைப்படுகிறேன். விருப்பமில்லாத வாழ்வில் விலகுவதை நானும் விரும்பி இருக்கிறேன். இந்த இடைவெளி என்னை தனிமையில் தள்ளிவிட்டது என்றாலும் உன்னால் என் மனம் முழு அமைதி அடைந்திருக்கிறது. என்னோடு வா என்று இனிமேல் உன்னுடன் நான் வந்து கெஞ்சப் போவதில்லை. திரும்பி வந்து விடாதே, இப்படியே ஒதுங்கி விடு என்று கைதூப்பி வழி அனுப்புகிறேன். அறியாமையினால் தவறு நிகழ்ந்திருப்பினும் யாரிடமும் நீ நீதி கேட்க தேவையில்லை. நானே தப்பினை ஒத்துக்கொள்கிறேன். தண்டனை வழங்குவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆயினும் போக போக என் வழி யாரும் என்று நம்புகிறேன். அழிவிலிருந்து உன்னை பாதுகாக்க நிரந்தரமாக இருந்த உறவையே நீ நிராகரிப்பது உன் பக்க நியாயம்தான். துரோகத்தை நம்பி பின் நேமாறுவது என் பழக்கமாகிவிட்டதால் உன் பிரிவு எனக்கு எந்த புது துயரையும் தரப்போவதில்லை. காலம் தாழ்த்தாமல் இந்த முடிவுக்கு நீ இப்போது முயற்சித்ததற்கு நான் நன்றி கூட கடமைப்படுகிறேன். சிறகுகளை இழந்த பின்புதான் நீ கால்கள் இருப்பதையே கண்டுகொண்டாய். இனி நீ நினைத்தாலும் என்னோடு சேர்ந்து பறக்க முடியாது.

வரிகள் வரிகள் நெடுந்தீவு முகிலன் அவருக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தாறுமாறில் தொடர்ந்து வருவது குட்டி கதை.

இதுதான் இன்றும் ஓர் குட்டி கதை. உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல வித இந்த பணம் சேர்ப்பது அப்படி இப்படி என்று பல பேரும் பல விதமான சிலர் வியாபாரிகளாக இருப்பார்கள், வேறு தொழில் செய்வார்கள், ஏதோ ஒரு விதத்தில் தங்களை தாங்களே அவர்கள் அந்த அநேகமாக மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அதிகமான ஆண்கள் இப்படியான வேலைகள் செய்வார்கள், ஏதோ உழைப்பார்கள், கடை போடுவார்கள், இப்படி என்று இப்படித்தான் ஒருவர் நகைக்கடை போட்டார். என்ன நகைக்கடை போட்டால் நகைக்கடை என்ன தெரியும் தானே, ஆடிய ஒவ்வொரு வருடமும் அது கோடு என்று, ஆனால் அதில் பெரிய நுட்பங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டால் அவர்களை பெரிய பணக்காரர் ஆகிவிடுகின்றார்கள். அப்போ எப்படித்தான் ஒருவர் நகைக்கடை போட்டு நகைக்கடை முதலாளி அப்படி இருக்க திடீரென்று செத்து போனார். திடீரென்று செத்து போனால் இப்போ அவருக்கு தான் தெரியும் அந்த அது இந்த நுட்பங்கள் என்ன, தொழில்நுட்பங்கள் எல்லாம் தெரியும் என்ன, ஆனால் அவர் திடீரென்று செத்து போனோடனே ஆர்கிட்ட கடன் கொடுத்ததும் ஆருக்கு கடன் வாங்கணும் அது இது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் என்ன, இருந்தால் அதெல்லாம் போய் எங்கே பாதிக்கும்னா அவர்கிட்ட குடும்பத்தை தான் பாதிக்கும் என்ன. அப்போ இவர் செத்த உடனே என்னென்னா அந்த குடும்பம் சாப்பிட கூடி வழி இல்லாமல் ஒரு கொடி வட்டிக்கு பிறந்த குடும்பம் இப்போ சாப்பிடக்கூட வழி இல்லாத அளவுக்கு வந்துட்டேன்னா என்ன நடக்கும். அப்போ மனைவி பிள்ளைகளை பார்க்கறது கணவனை பார்க்கறது இப்படியே இருந்தவா வாக்கும் பொழி உள்ளவங்க எல்லாம் தெரியாமல் இருந்திருக்கிறேன். இருக்கேக்க அவர் என்ன செய்தார், அப்போ சும்மா சொல்றதா இந்த பெரிய பெரிய பெரிய நகைக்கடைக்காரர் எல்லாம் வச்சிருப்பாங்க, கடையில் எக்கச்சக்கமா நகையில் அடுக்கி வச்சிருப்பாங்க, வீட்டில் மனைவிக்கு ஒரு தோடு கூடி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவர்களை கெட்டித்தனத்தால் அவர்கள் வச்சாலும் அப்படி அப்படி இப்போ இவருண்டா இப்போ சரிண்டா இவா பார்க்குறா என்னடா இந்த இப்படி சாப்பிட கூடிய கஷ்டம் இப்போ நகையிலும் இல்லை என்று பார்த்தா நானா அவர்கிட்ட அவர் வயிற நெக்லஸ் ஒன்று இருந்தது, அது ஒரு ப்ளூ ப்ளூ கல் அந்த நீல கல் பதிச்ச வயிற நெக்லஸ் அது தெரியும். இது அப்போ அவள் அதை கன காலமாக அவள் பார்த்ததுக்கு அது பார்த்துன்னு இருந்தா இப்போ கஷ்டம் வந்துச்சு, சாப்பிட்றக்கே கஷ்டம் வந்தால் அப்போ என்ன அதை வச்சு என்ன செய்யறான்ட்டு மகனை கூப்பிடுறான். என்ன மகனை கூப்பிட்டு இந்த இதை கொண்டு போய் அப்போ இங்கே வாண்டா இப்போ நகைக்கடை அவன் தம்பியும் ஒரு நகைக்கடை முதலாளியே அந்த அந்த இப்போ அவர் செத்து போனார், இவர் மனைவி மகன்கிட்ட சொல்கிறார், அந்த மாமாட்ட போய் மாமாண்டா இவர்கிட்ட தம்பி தானே மாமாட்ட போய் இந்த நெக்லஸை கொண்டு விற்றுட்டு கொஞ்சம் காசு கீழே என்ன என்று சொன்னோடனே அப்போ இது அவரும் நான் வியாபாரி தானே அவரும் நல்ல இது என்ன. அப்போ இந்த மகன் என்ன செய்கிறான், அந்த நெக்லஸ் எடுத்துக்கொண்டு மகன்ட கடைக்கு போகிறாரு என்ன, அங்கே போகிறாருன்னா அந்த சிலது என்ன தான் இருந்தாலும் உடன் பிறந்தா இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை தங்களுக்கு மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாத இருப்பார்கள், கடன் வாங்குறதுக்கே பெரிய இதுபட்டு கொண்டிருப்பார்கள், கடன் வாங்கினா ஏதோ உயிர் போயிடும்ன்ற அளவுக்கு கூலோ கஞ்சியை குடிச்சோன்னு அப்படியே இருக்கிற குடும்பங்கள் இன்றும் இருக்கின்றது தானே.

அப்ப இப்ப மருமகன் காரணம் என்னன்னா அங்க மாமாண்ட கடைக்கு போறாரு, போய் நெளிஞ்சு அண்டன் நிக்கிறேன். அப்ப வந்த உடனே சொன்னாரு, என்ன போய் அந்த நெக்லஸ கொடுக்குறாரு, இப்படி அம்மா இதை வித்துட்டு என்ன முழு தானே தெரியும், இதுட பெருமதி அம்மா இவ்வளோ காலமா பாவிக்கிறவா, அப்ப அம்மா இப்ப எங்களுக்கு சரியான கஷ்டம் வந்துட்டு, ஆனா அம்மாவுக்கு இந்த கடன் அதெல்லாம் வாங்குற விருப்பம் இல்லை, இந்த நெக்லஸ வித்துட்டு உங்களோட காசு வாங்கின்னு சொன்னவான்னு சொன்ன உடனே அப்போ மாமக்காரன் வந்து அந்த நெக்லஸை வாங்கிப்பா வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்கிறார். வந்து சொல்கிறார், கூப்பிட்டு மருமகனே இஞ்சி வா, மருமகனே இஞ்சி வா, கொஞ்சம் வா, நீ போய் அம்மாட்ட சொல்லு, என்ன இப்போ வந்து இந்த இப்போ தங்கத்தில் விலை தான் கூடியிருக்கு, அதுதான் அந்த நேரத்தில் வாங்கின இப்போ கணக்கு விலைக்கு விற்கலாம், இந்த வாயின நெக்லஸ் அது இது அது இதுகளெல்லாம் இப்போ அடி மாட்டு விலைக்கெல்லாம் போய் கேட்டால் சும்மா கல் விலையை தான் கேட்பாங்கள், இப்போ இதை வித்துட்டேன்டா அதுக்கு மார்க்கெட் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு ஒரு ஒரு வருஷமும் அப்படி போன அப்புறம் சென்னையிலாம் இதுகிட்ட மார்க்கெட்டு இருந்து தங்க விலை குறையும், அப்போவே விற்கலாம் அப்படி இப்படின்னு இவர் மருமகனே சொல்கிறாரு. அப்போ பேருந்து நானே வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை, நானே வாங்கிக்கல்றேன், ஆனால் இப்போ இதை கொண்டே அம்மாட்டையே கொடு, அம்மா வச்சிருக்கட்டு, நான் பேருந்து எடுக்கிறேன், இந்த இப்போ செலவுக்கு இந்த கொஞ்சம் காசுன்னு சொல்லி போட்டு சொல்கிறார். பேருந்து அம்மா தானே கடன் வாங்கின அப்படிக்காது, நீ ஒன்று செய், நாளைக்கு யூனிவர்சிட்டி முடிஞ்ச உடனே இங்கே வா, இங்கே வேலைக்கு வந்து நீ பின்னர் 4 மணிலேருந்து இரவு 8-9 மணி வரை இங்கேருந்து நீ இதில் அந்த இதாக கட்டி கொண்டீங்கன்னா அப்பா தானே கடை பக்கமே வரேன் அப்படி செய்து போட்டார். நீ வந்து இந்த இந்த இந்த தொழில் என்னென்ன கட்டுக்கள் கட்டுக்கொண்டா உனக்கு எதிராக இல்லாத நானும் உனக்கு சம்பளம் தந்த மாதிரி இருக்கும், இந்த குடும்ப கஷ்டமும் ஓரளவு போகும் அப்படி இப்படின்னு சொல்றாரு. என்ன இப்போ அடுத்த நாள் இப்போ இவர் காசை வாங்கினு போய் அம்மாட்ட சொல்கிறார், இல்லையம்மா நான் நாளையிலேருந்து அப்பா மாமாட்ட இது விற்கும் நானும் மாமா சொல்லிட்டார், நாளையிலேருந்து மாமாட்ட கடைக்கு நான் வெயிலுக்கு போகிறேன் சொல்லி அங்கே போய் இவரும் தொழில் கட்ட துவங்கினார். அப்போ போய் எல்லாம் இது செய்கிறாரு, ஐயோ ஆறு தங்கங்களை கொண்டாந்தா விற்க கொண்டாந்தா இதுனா கரெக்ட் இருக்குது, பையனால் கரெக்டா பையனோட கரெக்டா, எல்லாரும் இப்போ அரைவாசி பேர் கொண்டு வரது ரோல் கோல்டும் அதுவும் கொண்டாந்தா தங்கம்னு சொல்லிவிட்டு மாத்திரை கொண்டாரு. அப்போ எல்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணணும், முழு இதுவும் ஏதோ தங்கமாக இருந்தால் பயிரமா இருந்தாலும் என்ன இதுன்றாலும் இப்போ அதுவும் இந்த டெஸ்ட் பண்ணாட்டி தலையை சுற்றிட்டு போயிடுவாங்களே, என்ன அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு இப்போ அவ்வளோ தொழில்நுட்பம் அதிலும் என்ன, அப்போ சும்மா இரும்புக்கு மேலே மேலாலேயே தங்க தங்கத்தால் இது செய்து கவர் போட்டுட்டு கொண்டாந்து நிறா கூட என்று வித்துட்டு போகிற ஆக்களும் இப்போ இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பரிசோதித்து பார்க்குறேன்டா இவன் மகனுக்கும் இது பெரிய ஆர்வம், ஐயோ இப்படி பிடிக்கிறதா இருக்கா இவ்வளோ என்ன தெரியாமல் போயிட்டு, ஐயோ தங்கம் வள்ளி இது எல்லாம் இவ்வளோ இவ்வளவு தரத்தில் இருக்குது, இது எப்படி இருக்குது, இந்த வைரம் எப்படி இருக்கான்டா, இவனும் ஏற்கனவே யூனிவர்சிட்டி படியே இதில் ஆர்வமாக இருக்கிறவன், பரம்பரையாக தங்க தொழில் செய்கிறவங்களும் அப்போ என்ன செய்வாங்க, இப்போ இருக்கும் ஆர்வம் இவ்வளோ ஒட்டி வேறு எல்லாத்தையும் சும்மா கண்ட ரெண்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறது என்ன டெஸ்ட் பண்ணி இப்படி என்னவாதான் இவர் தங்கண்டா என்ன வாயிடமண்டா இதெல்லாம் சொல்கிறது, இவர் அந்த எல்லாம் பகுத்தாய்வு செய்வதில்லை, இப்போ இவர் ஒரு வல்லுநர், ஆட்ட கொண்டாலும் சும்மா கையில் எடுத்து பார்த்துட்டு சொல்லிடுவார், இது எத்தனை கரெக்டன்ட்டு இது எத்தனை வைரம் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் வடிவாக சொல்லிடுவார் என்ன. அப்போ எல்லாரும் இப்போ இவருக்கு தங்கம் விற்கிறதை விட ஆக்கள் எல்லாம் தங்கிற நகையில் டெஸ்ட் பண்ணணும் வேண்டிய ஆர்வம் என்ன, ஆ இருக்கிறது இப்போ கன பேருக்கு தெரியாது, நகர பேர் இப்போ போட்டுக்கிற எல்லாம் எல்லாம் 22 கரண்ட்டு அமைத்திருப்பாங்க, போய் டெஸ்ட் பண்ணிக்கான் தெரியும், அது 18 கரெக்டா 19 கரெக்டா 20 கரெக்டான்றது டெஸ்ட் பண்ணிக்கான் தெரியும் என்ன, எல்லாம் சரியான அளவில் 90% ஆக்கள் விற்கிற இல்லை என்ன. அப்போ உவையெல்லாம் வரைக்கும் இவர் மருமனமும் பெரிய சந்தோஷம், எல்லாரும் பார்க்குறாரு என்ன பார்த்து இதுன்ட்டு சொல்லி டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் கொடுக்க மாமா ஒரு நாளுக்கு சொல்கிறார், தம்பி அம்மாட்ட இப்போ நல்ல இது போகுது நெக்லஸுக்கு, இப்போ கண்ண காசு போகுது, இப்போ வைர நெக்லஸுக்கு நல்ல விலையை கொடுக்கலாம், போய் எடுத்துன்னு ஆண்டு இவர் மருமகிட்ட சொல்கிறார், நாளைக்கு வரைக்கும் கொண்டா அதை விற்று போட்டு உனக்கு நீ தேவதானே அது தான் சொன்னோடனே இப்போ இவர் மருமகன்காரன் வீட்டை போகிறார் என்ன. இப்போ போனா போய் உடனே என்ன செய்கிறார் இவர் போய் அப்போ தாயின நெக்லஸை பார்த்துட்டு உடனே என்ன வரைப்பேன், இவருக்கு இதெல்லாம் பெரிய வல்லுநராக போன டெஸ்ட் பண்ணுறாரு வைரஸ் நெக்லஸை, இவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு போலி என்ன,
അത് ഇതില്ല. അപ്പോൾ ഇവർക്ക് മരുമനക്ക് തല ഉറച്ചുകൊണ്ട് വരുതന്നെ, അടേ ഇതൊരു പോലിയായിരുന്നുണ്ടേ എൻ്റെ മാമ ഇപ്പിടി ചൊല്ലിയിരിക്കാരേ, ഇപ്പം വിൽക്കുവോ ഞാൻ കൊണ്ടുപോകും അത് ഇതാണ് ചൊല്ലിയിരിക്കാരേ. ആനാ ഇത് ചുമ്മാ ഒരു കല്ല വന്ന് വൈരമണ്ട് ചൊല്ലിയാ അപ്പ അമ്മ കൊടുത്തിരിക്കാർ, അമ്മ നമ്പി ഇവളാലം പോട്ടുണ്ട് അതേ നമ്പി എന്നിരിക്കാം. ആനാ മാമാക്ക് കൊണ്ടുപോകാൻ അണ്ടക്കെ തിരിഞ്ഞിട്ട് ഇത് പോലിയുണ്ട് എന്ന് ചൊല്ലി പോടി ഇവൻ പേസായിരുന്നിട്ട് ഇവനൊക്കെ പറ്റി ആശ്ചര്യം എന്നെ ആശ്ചര്യം ആയിരുന്നിട്ട് അടുത്ത നാളെ എന്താ നെക്ലസ് ഒക്കെ കൊണ്ടുപോയല്ലേ ഒക്കെ വിട്ടിട്ട് ഇവൻ പേയിലേക്ക് പോറാൻ എന്നെ. അപ്പൊ മാമ പോകുന്നോട് കേൾക്കാർ മാമ വന്നോട് കേൾക്കാർ സമയം സമയം വാ വാ അത് ശരിക്കുന്നോ നെക്ലസ് കൊണ്ടുവന്ന് ഞാൻ കേൾക്കാറ് എന്നെ കേട്ടോ എന്നെ ടക്കണ്ട് ഇവർ ചൊല്ലാറ് മാമ അത് അതൊരു ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് മാമ ആനാ ഇത് എന്നിടേ എന്ത് ഏനിങ്ങ മറ അത് ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് രണ്ടും ഉള്ള കണ്ടക്കേ തരും മാമ ഏനിത് എന്നിട്ടേ നിങ്ങൾ മറച്ചനെങ്കിൽ ഏനാണ് കണ്ടക്കെ ചൊല്ലില്ല മാമ എന്നിട്ട് ഇവർ മാമ അടക്കാറ് എന്നെ. അപ്പൊ മാമ ചൊല്ലാറിഞ്ചവാ തമ്പി നാൻ നീ മുതൽ മുതൽ നെക്ലസ് എന്നിട കൊണ്ടുവന്നവിടെ നീ എന്നാ തരും അത് ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ഉണ്ട് ഇത് പോലിയാനാണ്ട് ഞാൻ ചൊല്ലിയിരുന്നാ ശരി നീ നെക്ലസ് ഞാൻ വീണുമുണ്ട് ഞാൻ ചൊല്ലാണ്ട് കൊഞ്ഞ കുറഞ്ഞ വിലയിലെ കട്ടി അടിക്കുന്നത് അത് ഇഞ്ചെ തൊല്ലുറ മുളക്ക പൊയ്യും പിരട്ടും പിത്തലാട്ടം എന്താണേ അപ്പൊ അതുമായിരുത്താ നീ എന്നെ ഇട പോട്ടുക അപ്പൊ നീ അപ്പി നച്ചിട്ടാണ്ട് നാൻ നച്ചിട്ടാൻ ആ ചെന്നേരം മാമ പോയി ചൊല്ലാർ ഇത് ഇതില്ല ഇത് ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് അത് ഇതാണ് ചൊല്ലാർ അത് ഇതാണ് ഒരു പോട്ട് ഇതവിടെ എന്നെ പ്രചനയേണ്ട നീങ്ക അണ്ടെങ്കിൽ പെരിയ തുന്നമാണ നിലയിൽ എടുക്കുറീങ്ക പെരിയ കഷ്ടമാണ നിലയിൽ എടുക്കുറീങ്ക കഷ്ടമാണ നിലയിൽ എടുക്കേക്ക് ഞങ്ങൾ ഇപ്പിടി ഉങ്ങൾക്ക് ഇരിക്കുക നമ്പിക്കുകയും ഞങ്ങൾ വന്ന് ചിതച്ച വേണ്ട അയ്യോ അത് ഇവളാ ഇവളാ ഉണ്ടാ താങ്കിക്കൊള്ളി ചെയ്യാൻ മുടിയാതെ ആനാ ഇപ്പ ഇതെ പറ്റി അറിവ നീയെ പറ്റിക്കാല എന്താ നിക്കളെ സുന്മയിലേ ഫോൺ ചെയ്യാൻ നീ ഉറുദിക്കാൻ നമ്പറാണേ നീ ഉറുദിക്കാൻ എല്ലാത്തേം തിരഞ്ഞെടുക്കാനേ അപ്പൊ ഇത് ഇപ്പ വേറെ ആരും ചൊല്ലി തരിക വേണ്ടിയല്ല ഉനക്ക് തന്നെ ഇത് പോലിയുണ്ട് അങ്ങനെ ഇതിലെ ഞാൻ ഉന്മയെ കുറിയാറ ഇവിടെ നിങ്ങളുടെ ഉറവിരിക്കല്ല നിങ്ങളുടെ ഉറവ് അറിഞ്ഞുവിടാമത് കാക്കുന്നത് തന്നെ മുഖ്യമായ അതിനാ തിരിഞ്ഞത് ഇപ്പം എന്ത് നീ അണ്ടയ്ക്ക് ഇപ്പിടി ഉനക്ക് അപ്പടി വന്നിട്ട് മാമാവും മരുമകനും വേണ്ട തുടർപില്ലാമോ അപ്പടി എനിക്ക് പോയിട്ടിങ്ങനെ ചെയ്യുന്നത് അപ്പൊ എന്താ ഉറവ് ഞങ്ങൾ അറിഞ്ഞുവിടാമ പാക്കുക ഞാൻ അണ്ടയ്ക്ക് ഇത് ഇപ്പിടിത്താൻ ചൊല്ല വേണ്ടിയെന്നെ എനിക്ക് അണ്ടയ്ക്ക് തരും അപ്പൂ വേണ്ടി ഇവർ ചൊല്ലാറ് തന്നെ ആണാ ഉന്മയിലേ ഞങ്ങൾ എന്നെ ചൊല്ലുങ്ക അപ്പം എന്തവിധ പട്ടറിവും ഇല്ലാമെ ഞങ്ങൾ എന്താ പോലെ അതിലെ പാക്കുന്നത് നയിക്കുന്നത് തിരിഞ്ചോറ എല്ലാമേ തവറുണ്ടാണ് ചൊല്ലിയെടുക്കണം എന്നെ എല്ലാം തവറാണ് നമ്മത് എന്താ തവറാന പുരിതാൻ നിങ്ങളുടെ ഉറവ് മുറയ്ക്കോ പിന്നെ പാതിപ്പം ഉണ്ടാക്കുന്നത് എന്നെ പുറകെ മുറിവ് കേട്ട് ഇത് മുറിഞ്ഞു പോയിരും എന്നെ എന്ത് തവറാന പുരിതല്ല മുറിഞ്ഞേ പോയിരും എന്നെ അപ്പം നമ്മുടെ വാഴ്ക്കയും തനിയാ പോയി അതും തനിയാനിട്ട വേണ്ട വിളിച്ച് അടഞ്ഞു പോയിരും എന്നെ അപ്പം ഞങ്ങൾ എന്നെ ചെയ്യണം വേണ്ട ഇന്ന ഉറവിൻ ഇളകളെ അറുത്തുവിടാമൽ പാതുകാക്കുന്നത് ഇവിടെ മുഖ്യം അണ്ടെങ്കിൽ അന്ന മാമാ മരുമകനക്ക് ഇപ്പിടി ചൊല്ലി അവനാ കട്ടിക്കൊണ്ട് പറഞ്ഞത് അപ്പോൾ ഇവിടെ പ്ലാൻ പണിയിരുപ്പാർ മാമ അവനെ വേറൊരിടത്തിലുണ്ട് ചെക്ക് പണ്ടെന്ന് ചൊല്ലി എന്താ കൂടി നിന്നെ മാമ ഇപ്പിടി ചൊല്ലിയിട്ടാരാണ് ചൊല്ലിയിട്ട് ഇന്നോടത്തിൽ പോയിക്കാ അത് നല്ലതുണ്ട് അവൻ ചെന്നൈ അവനക്ക് വിഷയം തരിക എടുത്തിരുന്നാണാലും അന്ന മാമാടെ ഉറവേ ഇല്ലാ പോയിരിക്കും അപ്പം അവനാ കറ്റളിഞ്ച് ഒരുവർ പട്ടറിഞ്ച് ബാറ ഇതുതാൻ ഉന്മയിലെ എന്താ ഉറവുകളെ വളക്ക ഉദവുമുണ്ട് ചൊല്ലിക്കൊണ്ട് ഇപ്പോളത് പാടലേക്ക് ഇപ്പം

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறுமாறு உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் குணநாயகியம்மா. குணநாயகியம்மா கெத்தா இருக்கீங்களா? கெத்து என்ன குறை என்ன? அதுதானே
1: என்ன
0: குறை என்ன? நினைத்தா என்னை காட்டியும் அதுதான் உண்மை. சரி சொல்லுங்கள்.
1: நம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்க கூடாது. வாழ்ந்து முடிந்த பின்னர் நம்மை யாரும் மறக்க கூடாது.
0: அதுதான் முக்கியம். என்ன
1: இதைத்தான் கண்ணதாசன் வாழ்ந்தவர் கூடி மறந்தவர் கூடி மக்களின் மனதில் நிலைப்பவர் யார் என்று பாடினார். பிறப்பிற்கும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அதுதான் நாம் மறைந்த பின்பும் மற்றவர்கள் மனதில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாழ முயற்சிப்போமா?
0: கண்டிப்பாக அப்படி வாழணும்.
1: நேற்று உங்க வந்தவுடனா நீங்க தானோ ரேடியோவில் நேற்றிலும் வருவீர்கள் அப்படி என்று ஒவ்வொருவர் மனதிலும் நாங்க கொஞ்சம் பதிஞ்சிருக்கிறோம்.
0: அதே ஒரு சிறப்பு தானே. என்ன
1: அன்பு இருந்தால் கோபம் இருக்கும், பாசம் இருந்தால் பயம் இருக்கும், உண்மை இருந்தால் பிடிவாதம் இருக்கும், உரிமை இருந்தால் சண்டை இருக்கும், உயிரா இருந்தால் இவை எல்லாம் இருக்கும். பிடித்தவர்களை விடவும் முடியாது, பிரியவும் முடியாது. இது உறவின் வரிகள். இல்லை இல்லை வலிகள் ஆயிரம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி குணநாய வசதி அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் மாட்டுத்தவரா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஜெர்மனியிலிருந்து எங்கள் புங்கையூர் ராஜாண்ணா. ராஜாண்ணா கேட்டா இருக்கிறீங்களா?
1: சொல்லுங்க.
0: நாங்களும் அதே அதே அதே சொல்லுங்கள்.
1: வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்காக வாழ்வை நீயே ஏற்படுத்திக் கொள். சுமையை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடி நீட்டான். ஒரு நொடி துளியால் துணிந்தால் வாழ்க்கை முடிந்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்து அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். இன்றைய வழி நாளைய வெற்றி. துன்பங்களுக்கு இடையில் தான் வாய்ப்புகள் ஒளிந்து இருக்கின்றன. விதைத்துக் கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையில் உரம். சோதனையாலும் வேதனைகளாலும் தோல்விகளாலும் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம்பசம். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. இன்று கடினமாக இருக்கலாம், நாளை மிக மோசமான நாளாக இருக்கலாம். ஆனால் நாளே மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். தன்னைத்தானே திறமையாக நம்புவர்களுக்கு காலம் இப்பொழுதும் துணை இருக்கும். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை உறுதியாகும். நம்பிக்கை அழகானால் வெற்றி உணராகும் உணராகும். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின் தொடராதே. உன் பாதையை நீயே தொடங்கிவிடு. அதுதான் உன் வெற்றிக்கு மூல காரணமாக இருக்கும். நன்றி. வணக்கம். கேது.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் புங்கையூர் ராஜா அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த உறவு வணக்கம்.
1: வணக்கம் ரஜினி.
0: வணக்கம் வணக்கம். திருமதி ரஜினி என்று நினைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம். சொல்லுங்கள்.
1: என்னுடைய கவிதை தலைப்பு முயற்சியே பலம்.
0: முயற்சியே பலம். ஓ ஓ,
1: முயற்சியே பலம். முயற்சியும் முனைப்பும் வெற்றியின் திறவுகோல். முயன்றால் எதுவும் முடியுமே. முயற்சியும் முனைப்பும் வெற்றியின் திறவுகோல். முயன்றால் எதுவும் முடியுமே. இலக்கினை நோக்கி நகர்ந்தால் இலகுவில் கிடைக்குமே வெற்றி. இலக்கினை நோக்கி நகர்ந்தால் இலகுவில் கிடைக்குமே வெற்றி. சாமானியர்களும் சாதனையாளராகலாம், சரித்திரம் படைக்கலாம் முனைப்போடு செயற்பட்டால். சாமானியர்களும் சாதனையாளராகலாம், சரித்திரம் படைக்கலாம் முனைப்போடு செயற்பட்டால். முயற்சி என்பது வித்து, முனைப்பு என்பது சத்து. வித்தும் சத்தும் பலமானால் விருட்சமாகவே வாழ்வு. முயற்சி என்பது வித்து, முனைப்பு என்பது சத்து. வித்தும் சத்தும் பலமானால் விருட்சமாகவே வாழ்வு. விரைவாய் கிடைக்குமே வெற்றி கனியும். விரைவாய் கிடைக்குமே வெற்றி கனியும். வெறும் ஆசை மட்டும் போதாது முனைப்பு திடமானால் முயற்சியே பலம். வெறும் ஆசை மட்டும் போதாது முனைப்பு திடமானால் முயற்சியே பலம். நடக்கும் கால்களோ முயற்சி, இலக்கினை நோக்கிடும் கண்களோ முனைப்பு. நடக்கும் கால்களோ முயற்சி, இலக்கினை நோக்கிடும் கண்களோ முனைப்பு. முடியாது என்பது சோம்பலின் வேதம், முடியும் என்பது வெற்றியின் கீதம். முடியாது என்பது சோம்பலின் வேதம், முடியும் என்பது வெற்றியின் கீதம். அயரா முயற்சியும் தளரா முனைப்பும் வெற்றியின் தாரக மந்திரம். அயரா முயற்சியும் தளரா முனைப்பும் வெற்றியின் தாரக மந்திரம். வெற்றியே தொடர்வோம் முனைப்போடு, முயற்சியே பலம் முனைப்பேதிடம். வெற்றியே தொடர்வோம் முனைப்போடு, முயற்சியே பலம் முனைப்பேதிடம். முயற்சியே பலம் முனைப்பே திடம். நன்றி வணக்கம்.
0: ஆர்வத்துடன் இணைந்து உங்கள் கை தந்தவைக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: முயற்சியை பலம் கவியோடு இணைந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி என்றன் அவருக்கும் உமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கிறீர்களா?
1: ஒருவருடைய மனதில் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் ஒருபோது மாற்றவர்களால் உணர முடியாது. ஏன் உணர முடியாது? நல்ல உண்மையான வலிகள் என்ன உணர்கின்றோம் தான் இனங்கள். பின்னோக்கி இழுக்கும் அம்பு அம்பே வேகமாய் பாயும். உன் பின்னடைவும் ஒரு பாய்ச்சலுக்கே
0: ஒரு பாய்ச்சலுக்கே.
1: சொல்லில் கவரமாக இருங்கள், சொல்வதில் கவரமாக இருங்கள், சொல்பவரிடம் கவரமாக இருங்கள். எல்லாத்தையும் கவனம் தேவை. என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி வெற்றி நிச்சயம். சிறந்த நண்பர்கள் கண்ணாடியும் நிழலும் போல. கண்ணாடி போய் சொல்லாது, நிழல் நம்மை விட்டு போகாது.
0: வெறுப்பில்
1: புகுந்த கல்லும் வெறுப்பில் சொன்ன சொல்லும் கடைசி வரை உறுதி உறுதி கொண்டே தான் இருக்கும். தூற்றுவோர் துணை நிற்க போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்லதும் இல்லை. சுத்தமோ நஷ்டமோ வாழ்வோர் தாழ்வோர் தனித்து நின்றால் வெற்றி நிச்சயமே கிடைக்கும். மகிழ்ச்சி உங்கள் கைகளில், அதை அடுத்தவர் அளிக்க வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள். நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். அன்பு உயர்த்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் உன் மொத்த உருவமாக இருக்கட்டும். நாம் பிறருக்கு தேவை என்றால் கண்டுகொள்ளப்படுகிறோம், கவனிக்கப்படுகிறோம். அதுவே தேவையில்லை என்றால் காயப்படுத்துகிறோம், கலர்த்தி விடுகிறோம், கலர்த்தி விடவும் பார்க்கிறோம். இதையும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை சரியான நேரத்தை காப்பாற்றும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன்.
0: ஆர்வத்துடன் நினைந்து சிரவித்த உங்களுக்கும் அது நன்றியும் வணக்கமும் பாராட்டுகளும். நன்றி வணக்கம் அம்மா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: சிறப்பித்திருந்தார் எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜேர்மனியிலிருந்து திருமதி ஜெயா நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். கேது
0: இனிய மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறவனை பார்த்துட்டு கொண்டு கவிதை ஒன்று தாரேன்.
0: தாருங்கள்.
1: போரும் அழிவும் உலக சில நாடுகளில் போர்க்களம் இன்றும் கலதையும் இழந்த மக்கள் அவதியில் இறந்தோர் காயப்படுவோர் காயப்பட்டோர் பலர் ஆவணங்கள் இழந்து அகதிகளாகி நாடு விட்டு நாடு அலைந்து திரிந்தும் பசி பட்டினியில் இறந்தும் தொலைந்தும் எண்ணெய் வளங்கள் அழிக்கப்பட்டும் எண்ணெய் போதாக்குறைக்கு மக்கள் கஷ்டப்படுகிறதும் உலக நாடுகளில் பற்றாக்குறையும் மருத்துவமனைகள் பாடசாலையில் அழிந்தும் இராணுவத்தினர் மருத்துவர் கொல்லப்பட்டும் நாடுகள் பலதமாக அழிவின் விளிம்பில் உலகமே சமாதானம் வேண்டி நிற்கையில் தலைவர்களிடையே ஒற்றுமை கிடைக்கவில்லை. இன்றும் போர்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இனிமேலும் இரத்த ஆறுகள் ஓடாமல் நித்தம் மக்கள் படும் துயர் ஒளிந்திட வேண்டும். சத்தமில்லாத அமைதி நிலைத்திட வேண்டும். யுத்தம் முடிவுற இன்றும் மக்களுக்காக தலைவர்களுக்காக வேண்டுவோம். நன்றி வணக்கம். நெருந்திய முயல் என்ற கவிதைக்கும் உங்களோட சிறுகதைக்கும் சிறப்பு கவிதைக்கும் உங்களோட சிறுகதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பணத்தை பற்றி கூறியிருந்தீர்கள்.
0: உறவுகள் முடிந்து விடாமல் இருப்பதற்கு என்ற கதை சொல்லியிருந்தேன். நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: கவிதையுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியானடேசன் அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். திருமதி சரோ பரமேஸ்வரன், நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? ஆமாம் சொல்லுங்கள்.
1: பட்டறிஞ்சு வார புரிதல மாதிரி உலகத்துல
0: உலகத்துல ஒன்றுமே இல்ல. என்ன
1: ஒரு ஆள்
0: வந்து எங்கிட்ட ஒரு துன்பம் சொல்றாருன்னு சொன்னா அவர் எங்கிட்ட அவருக்கு சார்பா எதுவும் வருமென்ற நினைச்சுதான் சொல்லுவார்.
1: என்ன
0: அப்ப நாங்கள் அது இல்ல, நாங்கள் நியாய நீதி அந்த இடத்துல சதிக்க போறோம்னு சொன்னா அது அவருக்கு எங்களை பொறுப்பு தான் வரும். அப்ப என்ன செய்யணும்னா அவர் பட்டறிஞ்சு வரும் வரையே நாங்க பொறுத்திருக்கோணும்.
1: காத்திருக்கணும். வாழ்த்துக்களும் கவிதைக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அந்த சிறப்பித்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிஞ்சு கொண்டு நானும் உறவுகள் என்ற தலைப்புகளை ஒரு
0: ஆக்கமாட்டு தர.
1: எல்லா உறவுகளும் அவரவர் மனநிலைக்கு ஏற்றபடிதான் நடப்பார்கள் ஒழிய எதிராளி மனமறிந்து உனக்கு என்ன தேவை என்று கேட்டு நடப்பதில்லை. நான் இருக்கிறேன் என்கின்ற உறவு கிடைத்தாலும் அது நிரந்தரம் அல்ல. எனவே யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காதே. உன்னையே நீ அணைத்துக்கொள். உன்னிடம் நீயே பேசு, உனக்கு நீயே உரமேற்று. உன்னை பற்றி, உன் தேவை பற்றி, உன் வாழ்க்கை பற்றி யோசி. எதிர்பார்த்து ஏங்கி இல்லை என்று புழுங்கி சாவதை விட எதுவாயினும் அசையாது இருக்க பழகு. நான் இருக்கிறேன் என்று சொன்ன உறவுகள் எல்லாம் இன்று எப்படி இருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை கூட கேட்பதில்லை. இந்த உலகிலே அனைத்தும் தேவைக்கு மட்டும்தான். வேஷம் போடும் மனிதர்களிடையே பாசம் காட்டி வீணாய் போகாதீர்கள். வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொண்டேன். மனிதர்களிடமும் மனிதாபிதமானமும் மனமும் இல்லை, இரக்க குணமும் இல்லை என்பதை எங்கேயோ நடக்கும் தவறுக்காக யாரையோ குற்றவாளியாக பார்த்து கொண்டு வாழும் கேவலமாகாண சமுதாயத்தில் நான் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். உங்களது நம்பிக்கையையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் கண்டிப்பாக எழுப்பீர்கள். கையிலிருந்து தவறியது கல்லல்ல, அற்புதமான வைரம் என்பதை அறிந்து வேதனைப்பட வேண்டும். நீங்கள் உங்களது இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். வெற்றி தானாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி. வணக்கம்.
0: அருமை அருமை. உண்மையிலேயே நீங்கள் சொன்ன கதை வந்து அந்த கையில் இருப்பது வைரம் என்பதை கணவர் அறிகிற இல்லை. என்ன இல்ல, நானும் அவரு இப்படித்தான் பார்த்தா ஒருவருக்கு சரியான கவலை துன்பம் போய் ஆத்துல விழுந்து சாவண்டு வார்த்தங்கரைக்கு போனவராம். போயிருந்தாண்டு என்ன செய்தார், யோசனை பண்ணார் என்ன செய்யலான்ட்டு. பக்கத்துல ஒரு கல் குவியல் மாதிரி இருந்தா 20,000 எடுத்து கொண்டுடா ஆத்துக்குள்ள எரிஞ்செறிஞ்சு இருந்தவராம். இருந்ததுக்கே முடிஞ்சு வச்சு முடிய பார்த்தா ஒரு செண்டு தான் மிஞ்சி கிடக்கு. பார்த்தா அவளாம் பாயிரம். அப்ப ஹீரா முழுக்க அவர் அவளாத்தான் எரிஞ்சது கையில கிடைச்சு அதை என்னன்னு பாக்காம எரிஞ்சதும் பாருங்க அவரை
1: சொல்ற. வைரத்துக்கு தெரியாதான் குப்பேன்றாரு.
0: குப்பேன். ஆமாமா. அருமையான கதையை புரிந்தீர்கள். நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி சரோ பரமேஸ்வரன் அவருக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கமலி என்ற ஏதாவது வைத்திருக்கின்றீர்களா?
1: நான் ஆத்மாராகங்கள்ல இருந்து எங்களோட பார்வதி பின்னவீர கொண்ட லியோ லினோ எழுதினர் கவிதை தொகுப்பு.
0: கவிதை தரப்போறீர்கள், தாருங்கள் தாருங்கள்.
1: உன் நினைவுகளின் உச்சங்களிலும் உன்னத நிலையிலும் சஞ்சரித்து உனக்குள் ஒன்றிவிடவே ஆசைப்படுகிறேன். உன் நினைவுகளின் உச்சங்களிலும் உன்னத நிலையிலும் சஞ்சரித்து உனக்குள் ஒன்றிவிடவே ஆசைப்படுகிறேன்.
0: உனக்குள் ஒன்றிவிடவே ஆசைப்படுகிறேன். அருமை அருமை லினோ சண்முகநாதன் அவர்கள் எழுதிய கவிதை.
1: ஆமாம் ஆமாம்.
0: உண்மையிலேயே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறுமாறு தாறுமாறு நல்லுடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜேசுதாசன் இத்தாலியில் இருந்து. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேது அண்ணா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: கண்டிப்பாக
0: நீங்கள் வரும்பொழுது எங்களுக்கும் உற்சாகம் தானே.
1: என்ன திங்கட்கிழமை மிகுந்த உற்சாகம் தானே உங்களுக்கு?
0: எந்த உற்சாகம்?
1: இந்த உற்சாகத்தோட இரவு 12 மணி மட்டும் பயணிக்க வேண்டும்.
0: பயணிக்க வேண்டுமே. இரவு பட்டிமன்றம் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?
1: அது இப்பெல்லாம் கணிக்கிறதெல்லாம் பட்டிமன்றத்துல பார்ப்போம். அப்ப நான் வந்து முகிலன் அவர்களுடைய வரிகளும் வரிகளத்தோடும் போய் அந்த நகை தொழிலாளிகளுடைய கதையை பற்றி சிறப்பா சொன்னீங்க. அவர் இறந்த பின்பு அவருடைய மகன் அந்த நகைக்கு மாமனாற்ற கடையில வேலை செய்த கதைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீங்களே.
0: என்ன
1: அல்ல உண்மைதான் அது. என்னென்று சொன்னால் சில இடங்கள்ல அது உறவு முறையா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். இந்த சமயோசித புத்திகளும் அந்த இடங்களில எவ்வாறு ஒழுங்கு செய்யணும் அல்லது எப்படி தவித்துக் கொள்ளணும் அந்த சில நல்ல விடயங்கள் வந்து எங்களுக்கு அது சில வகையில சொல்லுவாங்க. அந்த ஆற போட்டால் சில விஷயம் நல்ல மாதிரி முடிவடையும்.
0: நல்லா முடிவடையும்.
1: அந்த நீங்க அந்த சொன்ன கதையில அவர் அவசரப்பட்ட அண்டே சொல்லி இருந்தால் அவர் சரியான வருமானக்கும் பிரச்சனை, அவருக்கும் குடும்பங்களுக்கும் எல்லாம் பிரச்சனை தான்.
0: வருமானம் அந்த பகுத்தறிவுல படிப்பே படிச்சிருக்க மாட்டார்.
1: அப்ப அந்த விஷயத்துல அந்த மாமா செய்த அந்த சமயோசித புத்தியான விஷயம் பின்னர் அவர் தானாகவே சில விஷயங்களை உணர்ந்து கொண்டு செய்யறதுக்கு வழிவகுத்தது. இந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் இந்த மனித மனங்களில குடிகொண்டு தந்தால் இந்த உலகத்தின் வளர்ச்சி வேற வடிவம்
0: ஒன்று கண்டிப்பாக.
1: ஆனால் பற்றி பிடிக்கிறதான் கஷ்டம் இந்த இடத்துல என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு சின்ன விஷயம் தரலாம். முடியும்
0: கண்டிப்பாக. அதற்காகத்தானே காத்திருக்கு.
1: என்ன என்று சொன்னால் இந்த பாடல் கேட்கிற பொழுது எங்களுடைய தொகுப்பாளினி காவலணி அவர்கள் கேட்டிருந்தார் இந்த நுண்ணறிவு தொழில்நுட்ப. அதே போல இன்றைக்கு இந்த உலக வரலாற்றில பாருங்கோ, இப்ப கொண்டு வராங்க சில சட்டங்களை 18 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகள் புகைப்பிடிக்க கூடாது, கடையில வந்து சிகரெட் பெட்டி கேட்க கூடாது, வாங்க கூடாது, அதை கடை தடை செய்யணும்னு சொல்லி பிரித்தானியா சரியா வேற நாடுகள்ல சில சட்டங்களை கொண்டிருக்கணும். அதே போல 15, 13, 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இணையதளங்களை பார்க்க கூடாது, செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல முயற்சியையும்
0: கொண்டிருக்கணும்.
1: ஆனால் புகைக்க கூடாதுன்னு கொண்டு வந்துட்டு புகைக்க வேணும் என்று எழுதி போட்டு கீழே பெட்டி எழுதுனாங்கள் புகை பிடிப்பதோ உள்ள நடத்துக்கு கீடாகலாம். அப்ப இந்த விஷயம் புகை பிடிக்கிறதே கூடாது, குடிக்கிறதால வருத்தம் வருதுன்னு தெரிந்து கொண்டும் இந்த உலகம் என்ன செய்யறது கீழே அதில் எழுதி விடுது என்ன புகை பிடிப்பது உடல் நடத்து அப்படின்னு புகை குடிக்க கூடாது. அதே மாதிரி இந்த குடிப்பது குடிய கெடுக்கும்
0: குடிப்பழக்கம்
1: தகவலை போட்டுட்டு என்ன சொல்றீங்க?
0: மது பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்காகலாம்
1: தீங்காகலாம் என்று போட்டு மது வைக்கிறாங்க. அப்ப இப்படியான இடத்துல எங்களுடைய இன்றைக்கு சிஎம் விஜய் இருக்கிறார்களோ மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயின உடனே இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாத்திலும் அதுல 600 மடையில மூட சொல்லி போட்டேன். அப்படியும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இந்த இப்படி சட்டங்களை போட்டு அந்த சட்டங்களுக்கு கூடாக வியாபாரங்களை வைத்து வாழுகின்ற இந்த உலகத்தில் அது ஒரு பொருளாதார முயற்சியா இருக்கிற பொழுது அதை விட தடை செய்யலாம். ஆனால் அவர்களால் தடை செய்யவும் முடியாது. ஏனென்றால் அது ஒரு பெரிய ஒரு வருமானத்திற்குற விஷயமா இருக்குது. என்ன அதே மாதிரி இன்றைக்கு இந்த போத வஸ்துக்களை பாருங்க எங்களிடத்திலேயும் இந்த உலக நாடுகள்ல இன்றைக்கு எங்களோட வடபகுதி இலங்கையில எல்லாம் பாருங்கள் என்ன எவ்வளவோ விஷயங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த போதை வஸ்து கஞ்சாண்டு முன்பு இருந்த காலங்களை கூட இன்றைக்கு அந்த போதை வஸ்துனுடைய வடிவங்கள் எல்லாம் மருந்து குடிசை வடிவங்கள்ல குஷ்பு ஒவ்வொரு பேர்கள்ல மருந்து குடிசைகள் அந்த போதை வஸ்துகளை குறும்பு குதுமாரா பிக்குமாறு கடத்தி நாட்டுக்குள்ள கொண்டு வர சூழ்நிலையில நடந்து கொண்டது.
0: அதுவும் உலகத்திலேயே பெரிய பெரிய ஒரு போத வஸ்து கடத்தல்.
1: இன்றைக்கு உலக பரப்பில வெளிநாடுகளை விட இந்த இலங்கையில எந்த நாள் எடுத்தாலும் போதை வஸ்தில விமான நிலையத்துல பக்கெட்டுகளை கொண்டு வந்தார், ஹேண்ட் பேக்ல கொண்டு வந்தார் என்று சொல்லி சொல்லி பிடிச்சு பிடிச்சு உள்ள போட போட கடைசியா பிக்கு மாறி இந்த நாட்டில போதிக்கிற போதனையை செய்கிற பிக்கு மாறி அப்படியான விடயங்களை கொண்டு வரீங்க. இன்றைக்கு புலம்பெயர் மண்ணில என்ன வேற வேற நாடுகள்ல இருந்து வாரவங்க எல்லாம் உங்களோட நாட்டுக்குள்ள கொண்டு வந்து என்ன விதைச்சு இன்றைக்கு இந்த அரசாங்கங்களும் எவ்வளவு பேரை பிடிச்சு உள்ளுகிட போட்டும் இன்றைக்கும் அடிக்க முடியாத மாதிரிதான் இந்த மனித வர்க்கங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறது. என்ன அப்போ தடையை எங்க போடுறது, தடையை எங்க செய்யறது எடுக்கிறது, உலகம் எல்லாம் திண்டாடி ஒரு என்ன வடிவத்துல இந்த இதை சீர் செய்வது என்று தெரியாமலே போகுது. இதற்கு நாங்கள் என்ன செய்வது என்று இன்னும் முடிவு காண முடியாமல் இருக்கிறது. அதை என்னுடைய மனம் சரியா வருந்துறது. என்ன இந்த இதாரு இப்படி போத புகை புகை வண்ணம் அதோட போதே பொருட்கள் அப்ப இவைகளே எல்லாம் தடை செய்கிறோம் சில நாடுகள்ல பாருங்கள் இந்த போதை வசத பாவிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கிராமி பாவிக்கிறா அப்படியும் இருக்கு. நான் வாசிச்சு பார்த்தது ஏனென்றா போதை வசத்துன்னு பாவிக்க கூடாது, பிறகு அங்க அனுமதி பெற்று கொண்டு ஒரு கிராம் பாவிக்கலாம்டா, நீங்களே அந்த அனுமதியை கொடுத்துட்டு பிறகு தடையை போட இப்படி நாடுகள்ல ஒன்று செய்ய முடியும். இதை பயன்படுத்தின இந்த நாட்டையும் இந்த மக்களையும் அழிக்கிறதுக்கு இருக்கிற சமூகம் இந்தியாவில் கேரளாவிலிருந்து இந்த இத்தனை கிலோ கஞ்சா வந்தது கேரளாவில இருந்து, இவ்வளவு போதைப் பொருள் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவன், இவ்வளவு கிலோ கணக்கு அதுக்கும் கோடி கணக்கில் சொல்றாங்க காதல் இந்த பெருமதி அழிவுகள் மனிதனை அழிக்கிற இந்த அழிவுகளை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டிருக்கின்ற மாதிரி இன்றைக்கு உலக பரப்பில் எங்கேயோ இல்லாமோ எப்படி எப்படியோ மனுஷன் அழிஞ்சு போகிற ஒரு சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எங்களோடு மனதுக்கு கிடந்த இதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு தந்தீர்கள். அப்படி இருந்தும் இந்த தாறுமாறில் வந்து எங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட என்னுடைய அம்மாக்கள் சகோதரிகள் உறவுகள் சகோதரர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கவிதை ஒன்று தந்தாவை இப்பொழுது எங்களுடைய தொகுப்பாளினி காமலினி அவர்கள் நன்மையான கவிதையை ஒன்று தந்திருந்தா அதுக்கு பாடலும் போட்டிருந்தீர்கள். அதே மாதிரி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு உடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: வரலாறில் தொடர்ந்து வருவது. கமலி, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா?
1: கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: உலகத்தில் ஏழு அதிசயங்கள் என்று சொல்வார்கள், என்னென்ன அதிசயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: பிரமிட்
0: பிரமிட் இந்த ஏழு அதிசயங்கள். இவை அதிசயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் என்ன, ஆனால் உலகத்தில் மாறாத ஏழு அதிசயம் இருக்கு தெரியுமா?
1: தெரியாது, சொல்லுங்க.
0: இப்போ உலகத்திலே மாறாத ஏழு அதிசயங்கள்ண்டா, இப்போ ஒரு தாத்தா இருக்கிறாரு என்ன, தாத்தா வந்து ஒரு மகன்கிட்ட கேட்குறாரு என்ன பீரன்கிட்ட, அந்த ஏழு அதிசயங்கள் இருக்கு, ஆனால் புத்தகத்தில் இல்லை, ஆனால் அதுக்காக தனியாக ஒரு பாடம் கூட இல்லை. ஆனால் அதான் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னால் விளங்கும் தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு பேரன்ட சொல்லி அவர் சொல்கிறார், ஐயோ எனக்கு எல்லாம் தேவையில்லை, நான் புத்தகத்திலே படிச்சுக்கிறேன்ட்டு. நான் சொல்கிறேன், இல்லை இல்லை இல்லை, நீ உண்மையாரு, இந்த உலகத்திலேயே முதலாவது அதிசயம் என்னென்னு கேட்டா, அம்மா இருக்கிறாவே, உங்களோட அம்மா தான் முதலாவது
1: அதிசயம்.
0: அதாவது வாழ்க்கையிலேயே ஒருத்தட்ட வாழ்க்கையிலேயே முதலாவது அதிசயம் அம்மா. அப்போ இவர் கேட்குறா, என்ன தாத்தா நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. அவர் அடைய அதுதான்டா, இந்த உலகத்திலேயே உன்னை வரவேற்ற முதல் மனுஷி
1: அவாதான்,
0: உண்மைதானே? அப்போ உன்னை அம்மா தான் முதல அதிசயம். அப்போ ரெண்டாவது சொல்ற, அப்போ ரெண்டாவது அதிசயம் கேட்க, உன்னை அப்பா இருக்கிறா தானே, அதோட தான் ரெண்டாவது அதிசயம் என்ன,
1: உண்மைதானே?
0: நீ சிரிச்சு கொண்டே இருக்கணுன்றக்காக அந்த மனுஷன் என்ன பாடெல்லாம் படுதுன்னு நான் தெரியுமான்னு கேட்குறார். அப்போ ரெண்டாவது அதிசயம் இது என்ன, பேருந்து இது. அப்போ மூன்றாவது அதிசயத்தை கேட்டால், உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களது பகிர்ந்து கொள்ள வைத்த பாசம் இருக்குல்ல, அதை புரிஞ்சு கொள்ள வச்ச இது. இப்போ யார் சொல்லுங்க, அப்போ கூட பிறந்தவர்கள்,
1: கூட பிறந்த சகோதரங்க.
0: அப்போ கூட பிறந்த ஆகல் தான் இப்போ மூன்றாவது அதிசயம் என்ன பாருங்க. அப்போ வந்துட்டு உடனே சொல்லி, ஐயோ தாத்தா எனக்கு காணும் காணும், எனக்கு இந்த மூன்று இதுவுமே காணுமென்று அவர் அந்த பிடிக்குன்னு ஓடிட்டார் என்ன. ஓடின உடனே அப்போ பக்கத்தில் ஒரு டீச்சர் ஆளுண்ட வாவா வந்து கேட்குறான், ஐயோ ஐயோ அவனுக்கு கடையும் பரவாயில்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் நாலு பேருக்கு நான் சொல்லுவேன் சொல்லி போட்டு கேட்க, இப்போ தாத்தா இப்போ சோங்கிறார் என்ன. இப்போ நாலாம் அதிசயம் வந்து கேட்டால், நாலா இப்ப மூன்று அதிசயம் சொன்னா, இப்ப அம்மா அப்பா
1: சகோதரம்,
0: நாலா அதிசயம் என்னன்னு கேட்டா, நல்ல நண்பனும் நண்பியும், இதுதான் வாழ்வின் நான்காம் அதிசயம். அதாவது வந்து ஒரு விசால புத்தி, பெரிய மனோபாவம், மற்றவர்களை புரிஞ்சு கொள்ற ஒரு தாராள மனம், நட்பு என்று ஒருவரை நேசிக்கும் சுபாவம் வர காரணமானது இந்த நண்பன் நண்பியெல்லாம் என்ன, நட்புன்றது
1: என்ன,
0: அறியுறது. அப்ப அதுக்குற சொல்றார். அப்ப அஞ்சாவது என்ன அதிசயம்னு கேட்டால், அடுத்த குறைகளை நோக்காமல் நிறைகளை மட்டுமே பார்க்குற தன்மை முதல்ல யாரால் முதலில் வந்த என்று சொல்லி கேட்டால், உங்கள் முதலில் அறிந்து கொண்ட ஒரு ஆணோ பெண்ணோ என்ன, உலகியோ பெற்றோரையோ மற்றோரையோ அவனுக்கு அவளுக்கு எதிர்க்க தைரியம் வந்தது என்று சொன்னால், அந்த அதிசய பிரவியால் தான் என்ன, அந்த ஜீவன் தான் அஞ்சாவது அதிசயம். அது ஒரு ஒரு ஜீவன் வரும், அது அது ஆறுன்னு சொல்லியல, அப்படி ஒரு ஒரு ஒரு ஜீவன் ஒன்று வரும், அதை நட்புன்னு சொல்லியல, அது சௌரவன்னு சொல்லியல, அது அப்படி அது ஒரு அதிசயம்,
1: அதிசயம்
0: அது ஒன்றே எதிர்க்காம வரும் என்ன,
1: ஒன்றே எதிர்பார்க்க
0: நிறைகளை மட்டுமே பார்க்கற தன்மை ஒருத்தருக்கு வருதுன்னா, அது அந்த அதாவது அந்த மனத்துக்கு பிடித்த இறுதி வரை நீடிக்கும் இது, அது அந்த அதிசயம் ஆறு வார சொல்லுவாங்க. சொல்லுங்க மனையமா,
1: அனைவரும் நட்புக்குள்ள இருக்கிறாங்க.
0: இல்ல
1: அப்ப
0: கணவன் மனைவி,
1: கணவன் மனைவிங்களா,
0: பாருங்க அது வந்து அந்த அந்த குறைகளை மட்டும் பார்க்கலாம், நிறைகளை மட்டும் இது அந்த அதிசயம். அது எப்படி இதென்று சொல்லிடலாம், முதல்ல எந்த உறவென்று எடுக்கலாம் இதில், ஆனால் அப்படி வந்து இப்படி வந்து கணவன் மனைவி ஆகிறவே இருக்குல்ல, அந்த நீடிக்கிற வாழ்க்கைத்துல தான் அஞ்சாம் அதிசயம்.
1: அஞ்சாவது அதிசயம்
0: இப்போ ஆறாம் அதிசயம் தெரியுமா?
1: தெரியா, சொல்லுங்க.
0: ஆறாம் அதிசயம் தான் சிம்பிள், உங்களோட பிள்ளையோ பொண்ணோ, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆளு கிடைச்சிட்டுன்னா, அது அது வந்து ஆறாம் அதிசயம் என்ன, அது வந்து அப்ப எங்களை வந்து ஒரு சுயநிலம் இல்லாத ஆளா மாத்தினதாரு, எங்கட பிள்ளைகள்
1: தான்,
0: எல்லாத்த பிள்ளைகளும் தான் அவையில சுயநிலம் இருக்கு என்ன. அப்ப எங்களை விட மற்றவர்கள் நிலம் பற்றி நாங்கள் அறிகிறாக்கும், எங்களோட எண்ணங்களை எங்களோட மனதில் உதிக்க வைத்த ஒரு அபூர்வ பிறவி இந்த பிள்ளைகள் தானே. இந்த பிள்ளைகளுக்கு அப்போ பிள்ளைகளுக்கு பெண்ணுக்கோ ஒரு வெட்டு கொடுக்காத தியாகம் செய்யாத அம்மாவோ அப்பாவோ இந்த உலகத்தில் இல்லை என்ன.
1: ஆமா,
0: எந்த பாத்துல இருந்தாலும் தாயப்பன் பிள்ளைகளுக்காக உப்புலாம் இருந்தாலும் விட்டு கொடுக்குறா என்ன,
1: உண்மைதான்
0: வேண்டாப்பில. அப்போ இப்போ கேட்டுட்டா, ஐயோ இல்லை அசாத்தியமாக இருக்கு. இப்போ அப்போ ஏழாம் அதிசயம் என்னென்னு கேட்குறாரு என்ன. அப்போ இவர் கேட்குறாரு, வாழ்க்கையில் நீ என்ன பாக்கியிருக்கேன், நீ என்ன இருக்கு, கடைசி இதுதான் என்று சொல்லி போட்டு ஈழா அதிசயம் என்னவா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னா, ஈழா அதிசயம் என்னன்னு தெரியுமா?
1: தெரியாது.
0: இந்த ஒரு ஆளுக்கு பீரன் பைத்தியம் கிடைச்சிட்டான், அதுதான் ஈழா
1: அதிசயம்.
0: எங்களுக்கு இந்த உலகத்துல மீண்டும் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்ற ஆசையை எண்ணத்துல முதல்ல வளர்த்த அதிசயங்கள் திரும்ப உங்களோட வாழ்க்கைன்ற சக்கரம் உருண்டோட காரணமான இந்த அற்புதம் போல வாரதுதான் இந்த பேரன் பேத்திகள்.
1: என்ன
0: இப்ப அவர்களுக்கா நாங்கள் பேரன் பேத்திக்காக ஒரு தள்ளாத வயதில் டான்ஸ் ஆடுகினோம், பாட்டு பாடுகினோம், அவையெல்லாம் சிரிக்க வைக்கிறக்கா இந்த பேரன் பேத்திகள் வர்ற இது இருக்குல்ல, சாப்பிட வைக்கிறக்கா, அவையெல்லாம் சிரிக்க வைக்கிறக்கா, அது அவையிலும் ஒரு வேற உலகத்துக்கு
1: வந்துருக்கு.
0: அப்ப இந்த ஏழு அதிசயங்கள் ஒரு ஒரு ஒரு குடும்பம் தான் இந்த ஏழு அதிசயம். என்ன
1: குடும்பம்?
0: அப்ப ஒரு நகங்கள் எப்படி இந்த அதிசயத்தை வெளியில தேடுறோமோ அதே போல மகிழ்ச்சியை நாங்க எங்களுக்குள்ள வச்சுக்கொண்டுதான் வெளியில தேடுறோம்.
1: என்ன
0: இந்த வாழ்ந்து வர வாழ்க்கை இருக்குல்ல, அவர் அவர் வாழ்றதுக்காகத்தான். என்ன அது முழுமை பெறுவதே அதிசயத்துக்கு எல்லாம் அதிசயம். அந்த வாழ்க்கை ஒருவருக்கு முழுவ பெற்றுட்டுனா இதுதான் அதிசயத்தில் அதிசயம். என்ன அவ எல்லாரோடும் அன்பை வழிகாட்டுவோம். வாழ்வதற்கு பின்ன என்னதான் நாங்கள் கொண்டு போகிறோம்? உலகத்தில் ஏழு அதிசயங்களும் இல்லை, எங்களுடன் நம்முடனே எல்லாம் இருக்கு. என்ன அப்ப இப்ப ஏழு அதிசயங்களை இது புத்தகங்கள் எழுதலுமா? இதெல்லாம்
1: இல்லாத
0: உணர்வுகளோட அனுபவிச்சு தான் சொல்லணும். என்ன அப்ப சிறப்பா இருந்ததா?
1: நல்ல சிறப்பா இருந்தது.
0: பார்ப்போம். அப்ப இந்த பாடலையும் கேட்டு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்,
1: வணக்கம்.

ஒலிக்கும் பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தாறுமாறு. இன்றைய தாறுமாறு நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்த அன்புறவுகளுக்கும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் வணக்கமும் பாராட்டு.

0: அடியம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நிலைய கலிகனிடம் 6:23. நீங்கள் கெடுகொண்டு இந்தியா டி தமிழ் அலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

நிரூபியாவன மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும். அறிதலும் புரிதலும் என்னுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

ஏறுதலும் புரிதலுடன் கேட்கப்படும் முதலாவது கேள்வி மிக மிக இலகுவான கேள்வியும் உடனடியாகவே அப்படியே ஊறிக்கொண்டு வரும் கேள்வியும் இதுதான். அதாவது எங்களுக்கெல்லாம் இந்த உமிழ்நீர் சுரப்பி, உமிழ்நீர் சுரப்பி என்பது நாங்கள் நினைக்கிறேன் ஒரு ஆறாம் நம்ம அப்படியே படங்கீறி படித்திருப்போம். இந்த தொண்டைக்குள்ளே ஒரு அப்படி ஒரு இது போட்டு அப்படி உமிழ்நீர் சுரக்கிறத படித்திருப்போம். ஆனால் இந்த உமிழ்நீர் சுரப்பி என்பது அது சுரக்காவிட்டால் இப்படி எப்படியான வருத்தங்கள் எல்லாம் வருகின்றது, தைரோய்டு இப்படியான வருத்தங்கள் எல்லாம் வருகின்றது இவையெல்லாம் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் உம்மவர் உமிழ்நீரை சுரக்க வைக்க உம்மவர் கண்டுபிடித்த உணவு பொருள் எது? இதுதான் கேள்வி, மிக மிக இலகுவான கேள்வி. உமிழ்நீரை சுரக்க வைக்க எம்மவர் கண்டுபிடித்த உணவு பொருள் எது? உமிழ்நீரை சுரக்க வைக்க எம்மவர் கண்டுபிடித்த உணவு பொருள் எது?

0: நன்றியாகவே இணைந்திருக்கின்றார்கள். இணைந்திருக்கும் முதலாவது உறவு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். ரஜினி என்ன ரஜினி என்ன நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நல்ல
0: நிலைமை நலத்துடன் சொல்ல போகும் போது எல்லாரும் பறந்து கொண்டு வர போறார்கள்.
1: என்ன
0: சுவிங்கம் சொல்கிறீர்கள்? இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
2: வணக்கம் கேது.
0: வணக்கம். உங்கள் வேவியக்கா. வேவியக்கா நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் அதே அதே அதே.
2: உணவு பொருள் எங்கட உணவு பொருள்
0: கண்டுபிடித்த
2: நான் சொல்றேன். அந்த புளிப்பான சாமான்கள் புளிப்புகள் அதுகள்
0: ஒரு ஒன்று இருக்கின்றது அது சொல்லுங்களா?
2: அப்ப நெல்லிக்காயாக்கும்.
0: ஐயோ
2: கண்டுபிடிச்சா என்னத்த கண்டுபிடிச்சவன்?
0: நீங்க சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ளலாம்.
2: புளிப்பு சொல்லி சொல்றேன் நான். புளிப்பு சாமான்
0: ரஜினி
2: சுவிங்கம் சொன்னா சுவிங்கம் வந்து அது செயற்கையா செய்யப்பட்ட ஒரு லேட்டான உணவு.
0: அப்படிதான் செயற்கையா செய்யப்பட்டது கண்டுபிடித்த செய்த உணவு பொருளை தான் கேக்குறேன்.
2: என்ன
0: இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். ரொசாலி நலமா இருக்கோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கிறோம். நன்றி.
0: சொல்லுங்கள் ரொசாலி.
3: இது
0: உள்ளீரை சுரக்க வைக்க எம்மவர் கண்டுபிடித்த உணவு பொருள்.
3: எம்மவர் புளி.
0: புளி என்று சொல்கிறீர்கள்? அதான் புளியை குழியை நாங்கள் புளிய மரத்திலேருந்து எடுக்கிறவில்லை. அது நாங்கள் செய்கிற செயற்கையாக கண்டுபிடித்தது. இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றாருங்கள் ஜியா நடேசன். ஜியா நடேசன் வணக்கம். இவ்வளவு சொல்லும் பொழுது எல்லாரும் ஜோசிக்க போய் நடடா நாங்கள் இதை ஜோசிக்கா விட்ட உடனே
4: என்ன
0: பாப்போமா. இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
4: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
5: வணக்கம் கிரிசன்னா.
0: வணக்கம் திருமதி தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் சொல்லும் பொழுது எல்லாரும் ஊறிக்கொண்டு வர போகுது. என்ன?
5: நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இது இதோ தெரியல, நீங்க சீக்கிரம் நான் சொல்லி பாக்குறேன். அத கமரக்கட்டன்னு சொல்றது.
0: கமரக்கட்டை என்ன?
5: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற சியாமலா. சியாமலா வணக்கம். திருமதி சியாமலா சர்க்குமாரன் வணக்கம். சிவராணி இணைந்திருக்கின்றீர்கள் வணக்கம். ஐயோ
2: நான்
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
6: வணக்கம்.
0: எங்கள் சதீஷ் சதீஷ் நலமாக
6: இருக்கின்றேன்.
0: உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
7: உப்ப சொல்லி பாக்குறது. உப்பு உப்பு
0: எங்கட ஜோகேஸ்வரியம்மா உப்ப சொல்லுகிறீர்கள்? இணைந்து சிறப்பித்தவங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். எங்கள் பாரதி அக்கா. பாரதி அக்கா நலமாக இருக்கிறீர்களா?
8: நல்ல நலம்.
0: நல்ல நலம். நலத்துடன் சொல்லுங்கள் பாரதி அக்கா.
8: நானும்
0: ஊறுகாய் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் கேது.
0: வணக்கம் வணக்கம். திருமதி கலாராணி வரதராஜா. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
9: நல்ல நலமா இருக்கின்றோம். கெத்தா இருக்கணும்னு அவளுக்கு ஒரு வணக்கம்.
0: எங்களை பரதராஜா என்ன செய்கின்றார்? கேட்டுக்கொண்டிருக்கிறாரா? உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருங்க. நாங்கள் இன்றும் உங்களோட உரையாடி கொண்டிருப்போம். சொல்லுங்க.
9: அவர் சொன்ன பதில்
0: நன்றி. பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுங்கள்.
9: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பாடகி கமல வேணி. வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம் கேது. நீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். என்ன செய்யற? இதுக்குத்தானே வேணும்.
4: என்ன
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். வணக்கம். எங்கள் பாருங்க பாடகியல் குலாம் அப்படியே இணையுது.
1: என்ன
0: அப்படியே டக்குன்னு உடனே மேடைக்கு வர முடியோட இல்லாத லைனுக்கு வாருங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து எங்கள் சரோஜினி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
6: வணக்கம். எப்படி? நலமா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் ஊர்வாய சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உம்நீரை சுரக்க வைக்க உம்மவர் கண்டுபிடித்த உணவுப் பொருள்.

0: சர்வ பரமேஸ்வரன் தான் நல்ல டெக்னிக் என்ன அவசரப்படாம நீ கட்டியாச்சு இன்னைக்கு லைன்ல நிப்பாடுறானே
1: அப்படியும் நீ அடுப்பியல் தானே தெரியும்
0: தானே
1: அப்ப கடைசியா வந்த ஒரு அடியோட வந்துடும்
0: அப்படியே வந்த அப்படியே ரெக்கண்ட கோலாறாக்கிட்டு போயிருவீங்கள் சரி சொல்லுங்கள் பாப்போ என்ன
1: அப்படின்னு
0: ஊறுகாய் என்று சொல்லுகிறீர்கள் இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம் திருமதி தவமலர் நவுலேஸ்வரன் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம்
2: வணக்கம் நலமா இருக்கிறீங்களா
0: நலமாகவே இருக்கின்றோம் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா
2: நாங்கள் நலமா இருக்கிறோம் இதுக்கு ஊறுகாய் என்று
0: ஊறுகாய் என்று சொல்லுகிறீர்கள் இணைந்து சிரபித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்
3: வணக்கம் ராகணி
0: நலமா இருங்க உங்களை தானே கட் பண்ணினான்
3: அடுத்தவரா வணக்கம்
0: சரி அவரது தொடர்பு துடிக்கப்படுகின்றது அடுத்து இணைந்திருக்கின்றார் இத்தாலியிலிருந்து ஜேசு தாசன் சிங்கக்குட்டி வணக்கம்
4: வணக்கம் என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு
0: நீங்கள் எல்லாம் அப்படி வரும்பொழுது பேருந்து என்ன நல்லா தானே போவோம்
4: இல்ல அது இல்ல பகடினா இப்ப இந்த எல்லா இடங்களும் இப்ப வெயில் வந்துட்டுதல்லோ காண்டாவனம் மாதிரி கொளுத்துது நெது பெரியது தாங்க முடியாத இதுக்குள்ள என்ன செய்யணும் சொன்னால் வீட்டில கொஞ்சம் தேசிக்காய ஊண்டி போட்டு அங்க ஊருக்காய கூட பாக்கிறோம்
0: வீட்டு
4: மொட்டை மாணிக்கு மேலயோ அல்லது எங்கேயும் தோட்டத்துக்குள்ளே கொண்டு தெரியாது தேசிக்காய வெட்டி ஊருகாய ஓடுறதுல எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய நண்பர்களுடைய மனைவியார் அப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கணும்
0: தாருங்களும்
4: நான் இதுக்கு உடை ஊறுகாய் என்றுதான்
0: சொல்றேன் நல்லது நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்
5: வணக்கம்
0: எங்கள் வதனா
5: நாங்கள்
0: நலமாக இருக்கின்றோம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா எப்படி இருக்கின்றார் எங்கள் தேவலன்
5: நாங்கள் சும்மா இதாலே அது புளிப்பு வரும் எலுமிச்சம்பழத்துல உள்ள அப்படி எலுமிச்சம்பழத்துலதானே உருவாயும் ஜெயிக்கிறது
0: அதான்
5: என்னத்தை சொல்றது
0: அப்ப என்னத்தை சொல்ல போறீங்க துண்டிக்கப்படுகின்றது இணைந்திருக்கின்றார் எங்கள் தர்மோதியம்மா உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம் தர்மோதியம்மா
6: வணக்கம் ஐயா வணக்கம்
0: நலமாக இருக்கின்றீர்களா
6: நலமாக
0: இருக்கிறவங்க என்ன செய்யறாரு ரவி ஐயா
6: நன்றி
0: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
7: வணக்கம்
0: ராஜலிங்கண்ணா பாடகர் ராஜலிங்கண்ணா அப்படிதான் சொல்லணும் எங்களது பிரபல பாடகர் ராஜலிங்கம் இதோ மேடைக்கு வந்திருக்கிறார் மேடையில் வந்து இவ்வளவு உங்களுக்கு சரியான விடையை உடனடியாக சொல்ல போறார்
7: அதுதான் வாயில ஊர்றது நாவில ஊர்றது எல்லாம் சொல்லுவது ஊறுவாய்
0: ஊறுகாய் என்று சொல்லுகிறீர்கள்
7: ஆமா
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

0: பிள்ளையை சுரக்க வைக்க உமவர் கண்டுபிடித்த உணவுப் பொருள் இது என்று கேட்டிருந்தோம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம்
0: எங்கள் ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க நலம் தானே?
0: நாங்களும் நலம் தான். நலத்துக்கு என்ன குறை என்ன?
1: அதுதானே.
0: சரி சொல்லுங்களா. அப்போ
1: நீ என்ன நலம் இருக்க வேண்டிக்கொண்டே நானும்
0: எலுமிச்சம்பழம் சொல்றேன். எலுமிச்சம்பழம் சொல்லுறீங்களா? உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து எங்கள் குணவண்ணா இணைந்திருக்கிறார். எங்கள் குணவண்ணா வணக்கம்.
1: வணக்கம். ஏது நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறாமா? நானும் ஊறுகாய் என்று தான் சொல்லுறேன்.
0: ஊறுகாய் என்று சொல்லுகிறீர்கள். நினைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உமிழ் நீரை சுரக்க வைக்க உம்மவர் கண்டுபிடித்த உணவுப் பொருள் எதென்று கேட்டிருந்தோம்.

ஊறுகாய் என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. ஊறுகாய் வந்து அது அந்த பேரே பாருங்கள், ஊறுகாய் அது எச்சில் ஊறு ஊறுகாய் அது ஊற வைத்து அது பல கருத்துக்களை கொண்டு வரலாம். ஆனால் ஊறுகாய் என்பதுதான் சரியாயது. ஊறுகாய் தனியாக எலுமிச்சம்பழத்தில் மட்டும் செய்யவில்லை, சீமான் போய் சிலோனில் மான்லேயே ஊறுகாய் சாப்பிட்டவர். ஊறுகாய் தான் சரியான பதில். முதலாவதாக சிவராணி அவர்கள் இதை கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து கூறிய அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்ட எலுமிச்சம்பழம் கண்டுபிடிக்கிறேன், எல்லாம் பிடிங்கி சாப்பிட்றது இயற்கையாக விளையிறது கண்டுபிடித்தான் கேட்ட கேள்வி அதுதான். அவர் கண்டுபிடித்த உணவுப் பொருள் இது என்று கேட்டிருந்தேன். அதான் அநேகமாக இன்று கூட அம்மாவர் இந்த ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடாத ஆக்கள் கூட இருக்கின்றார்கள். நாங்களும் இப்போ அது கிடைக்கின்ற பொழுது அதை எடுத்துக்கொள்வோம். ஆனால் இது அந்த உமிழ்நீர் சுரப்பதற்காக சிறந்த ஒரு ஊக்கியாக இருக்கின்றது. அதுதான் இந்த முதல் அந்த முதல் ஊறுகாய் வைத்து தான் தொட்டுக்க ஊறுகாய் என்று சொல்லுவார்கள். ஆனால் உமிழ்நீர் சுரப்பதற்கு வைத்து தான் பல உடலில் சமீபாடு அடைவதிலிருந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வடைகின்றது.

நேரடியாக வரும் கேள்வி இதுதான். இன்று எத்தனையோ பேர் வீடற்றவர்களாக இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் நாடற்றவர்களாக இருக்கின்றோம். இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கும். ஆனால் மனிதன் முதல் முதலாக தன்னை போல் உறவிடம் தேவை என்று கருதி அமைத்து கொடுத்த உயிரினம் இது. எதற்காக முதல் முதல் தன்னை போல் இதற்கும் உறவிடம் தேவை என்று அமைத்து கொடுத்தான் இந்த உயிரினத்துக்காக? மனிதன் முதன் முதலாக தன்னை போல் உறைவிடம் தேவை என்று கருதி அமைத்து கொடுத்த உயிரினம் அதற்கும் இதற்கும் ஒரு உறைவிடம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று உறைவிடம் அமைத்து கொடுத்த உயிரினம் எது?

0: விரைவாக இணைந்து கொண்டால் விரைவாக மூன்றாவது கேள்விக்கும் சென்று விடலாம். சரி, இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். நம்ம உதயன்.
0: மீண்டும் எங்களை உதயன் உதயன் சொல்லுங்களா பாபும். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ஜியா நடேசன், சரியா வந்திருக்கின்றது சொல்லுங்கள்.
2: நான்
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் விவேகா. விவேகா சொல்லுங்கள்.
3: நானும் அப்ப மாடுகளையே சொல்லுவோமே. கோழியே, கோழிகளுக்கு கூடு வேண்டி வச்சவன்
0: முதல் முதலாக நான் கேட்டி முதல் முதலாக தன்னை போல் உறவிடம் தேவை என்று கருதி அமைத்துக் கொடுத்த இருந்தாம் இது.
4: நாங்கள்
0: நன்றி வணக்கம். வணக்கம். எங்கள் கலாராணி பாருங்க, கலாராணி தான் இதுல கட்டி காரி இப்ப சொல்ல போறா. சொல்லிக்க பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்படி இருக்க கையை ஊத்த போயினும்
3: ரெண்டும் அம்மாண்டு சொல்றதான் மாடுன்னு சொல்லும்.
0: நாங்கள் முதல் முதலாக தன்னை போல் உறைவிடம் தேவை என்று கருதி இதுக்கு உறைவிடம் அமைத்து கொடுத்தது இந்த உயிரினத்துக்கு. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி சரோஜினி அம்மா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம். நானும் ஆடோ மாடோ எது தெரியல.
0: எதை சொல்லுகிறீர்கள்?
5: ஆடை சொல்லு.
0: ஆடை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். உடனடியா நாங்கள் சொல்றது சிலதெல்லாம் விட்டுடுவோம். இல்லை, நானும் சென்னையில் ஆர்வத்தில் அந்த மற்றவர்களுக்கு புரியாத மாதிரி கேள்விகளை கேட்டுருக்காது. பேருந்து நான் திருப்பி கேட்க எனக்கே விளங்காமல் இருக்கும்.
3: நான்
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். எங்கள் பாடகி கமலவேணி இணைந்து கலக்க போறேன் சொல்லி அப்படியே கோல் அடித்து கொண்டு போக போற. என்ன கமலவேணி, இப்பொழுது நீங்கள் சொல்லும் விடையில இப்ப வந்து எல்லாரும் யோசிக்க போயினோம். என்ன
3: கடவுள்
0: ஏன் கடவுள் காக்குறது பாருங்க. இவ்வளவு இதான் நான் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்கள் இப்படி சொல்றீங்களே. பாப்போம், சொல்லுங்க பாப்போம்.
3: நான் கேது, இப்ப நாய்க்கு நாங்கள் கூட அமைச்சு கொடுத்தாது, நாய் வெளியில வரத்தான் பாக்க.
0: ஓ, பாத்தீங்களா?
1: மாட்டு
0: சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
2: வணக்கம் கேதி.
0: எங்க குழு நாயம், எங்க போனீங்க முதலாவது கேள்விக்கு?
2: அது ஒரு கொஞ்சம் துக்குவேதமான செய்தி ஒன்று சொல்ல, போன் எடுத்தா போல
0: இந்த இந்தியா இந்திய ஒரு துக்கார நடந்து வச்சு.
2: என்ன
0: இல்ல முதலாவது கேள்விக்கு விட்டுட்டீங்களே, அதுக்கெல்லாம் போயிட்டு
2: முக்கியமா.
0: சரி சொல்லுங்க.
2: என்னென்றால்
0: எனக்கு இந்த ரெண்டாவது கேள்வி வடிவா புரியல. இப்ப மனுஷன் பெல்ஜியத்தில இருந்து சிவராணி வந்து சொல்லிருக்க, நீங்க ஆட்டை விட்டுட்டேன்னு கவலைப்பட போறீங்க.
2: இப்படி சொல்லிருந்தேன்
0: திருமதி தவமலர் இணைந்து சிறப்பித்திருக்கின்றார். வணக்கம் தவமலர்.
4: வணக்கம். கோமாதா சொல்றேன்.
0: கோமாதா பசு கண்டு சொல்லுகிறீர்கள், மாட்டு கண்டு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
4: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் துரியண்ணா. துரியண்ணா வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? வெயில் களைப்பில வேலை எல்லாம் முடித்து வந்து என்ன செய்யறது? இதுக்கு போயிருக்கா சரியானபடியே சொல்லிடுவான் ஓடி வந்திருக்கிறீர்கள். தன்னை போல உறைவிடம் தேவை என்று கருதி அமைத்துக் கொடுத்த உயிரினம் மாடு என்று சொல்கிறீர்கள். நன்றி, நன்றி வணக்கம். ஓ நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: ராசாதி தியாகராஜா. ராசாதி சொல்லியிருக்கா இப்ப எல்லாரும் என்னடா இதை விட்டுட்டுமே, இவ்வளவு எல்லாம் மனுஷனுக்கு இவ்வளவு போனா அப்புறம் இதை சொல்லாம விட்டுட்டேன். சொல்லுங்கள் பாப்போம்.
6: என்னன்னா
0: மனிதன் முதல் முதலா தன்னை போல் உறைவிடம் தேவை என்று கருதி அமைத்து கொடுத்த உயிரினம் எது? உறைவிடம் தேவைய தன்னை போல இதுக்கும் ஒரு வீடு இருக்கணும், இதுவும் வந்து இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கு ஒரு இடம் தேவை என்று தன்னை மனுஷர் நாடோடியா தெரிஞ்சவியல் சேர்ந்து தங்களுக்கு ஒரு உறைவிடம் தேடினவியல் தானே. அது மாதிரி இந்த உயிரினத்துக்கும் இப்படி ஒரு உறைவிடம் நாங்கள் கட்டி கொடுக்கணும்னு கட்டி கொடுத்த இது அமைத்து கொடுத்த உயிரினம் எது? மாடு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன். ஜேசுதாசன் சொல்லியிருக்க எல்லாரும் இது என்னடான்னு யோசிக்க போயினோம். என்ன
7: நீங்கள் இந்த கலாராணி சகோதரிக்கு சொல்லிய கூட பிள்ளைகள் எல்லாம் அம்மாண்டு கத்த போகணும்னு
0: சொன்னீங்க.
7: அப்பதான் யோசனை வந்தது. அப்ப இப்படியா இருக்கும்போது நானும் வந்து இந்த பசு மாட்டு சொல்றத விட பசுவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருப்பீங்க மட்டும் சொல்லிக்கொண்டு என்ன பசுக்கு அறிஞர்கள இட்டு கொள்ற. நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா. சரோ
0: சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன் சொல்லுங்கள். தர்மோதி அம்மா வந்து சொல்ல போகுதா சரியானபடியே? வணக்கம் தர்மோதி அம்மா. தர்மோதி
9: அம்மா
0: சொல்லுங்கள் பாப்போம். சொல்ல போய்களா அங்க ரவி அண்ணா சொல்லி தந்தவர்
9: என்ன
0: பாசு கண்டு சொல்லுறீர்கள். நன்றி, நன்றி வணக்கம்.
9: வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: அமைச்சர் முதல் முதலாக தன்னை போல் உறவிடம் தூவி என்று கருதி அமைத்து கொடுத்த உயிர் நம்ம இன்னும் இவ்வளவு சொல்லியும் பார்ப்போம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜினி ஆல்போன்ஸ். இப்பொழுது நான் இந்த உதவியை வைத்த நேரம் கண்டுபிடித்திருப்பீர்கள், என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது அப்படி உறவிடம் அமைத்து கொடுக்கிறார்கள். முதல் முதல்ல இதுக்கு தான் உறவிடம் அமைத்து கொடுத்தாரலாம், கொடுத்த மனிதன் முதல் முதல்ல
1: ஆடு
0: சொல்லுகிறீர்கள். சரி பாப்போமே, இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். எங்கள் ராஜலிங்கனா கடைசியா வந்தாலும் உட்கார்ந்த சிறந்த உதவி நடக்காரர் யார் சொல்லுங்க? ஆபம் யார் சொல்லுங்க?
2: ரொனால்டோ
0: இல்ல, பிரான்ஸ் அணிதான் கடைசி கடைசி அந்த செகண்ட் கணக்குல கோல் போடுவாங்கல்ல
2: என்ன?
0: அது மாதிரி இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க?
2: அப்படியே
0: இப்ப வந்த 24 பேருக்கு இடையில இப்ப கோல் போட போறீங்க, சொல்லுங்க பாபம்.
2: 90 பால்.
0: ஐயோ நீங்கள் சரி, சரியான உடைய புறா என்பதுதான் சரியான உடைய அமைத்தோம். பசுகளுக்கு பட்டி தொழுவ மருந்துகள் பின்னர் அமைக்கப்பட்டது. புறா என்பதுதான் சரியான பதில.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம். முதன் முதலாக தன்னை போல் உறவிடம் தேவி என்று அந்த புறாக்களுக்கு தான் முதன் முதல்ல அந்த கூட அமைத்து கொடுத்தார்களாம். இன்று 2 கேள்விகள் கேட்டோம். 1 முதலாவது கேள்வி கேட்டது, உமிழ்நீரை சுரக்க வைப்பதற்காக மனிதன் கண்டுபிடித்த அவர் கண்டுபிடித்தது. அதுக்குள்ள ஜியான் நடேசன் இப்பொழுது இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் ஜியான் நடேசன்.
3: நீங்க ஊரு ஆண்டு சொன்னீங்களா முதலாவது?
0: ஓம் ஓம் ஓம்.
3: கண்டுபிடிப்பு
0: கண்டுபிடிப்பத்தான் ஊருகாயன். அதுதான் ஊருகாண்ட பேர் வந்தது. அதுக்கு உமிழ்நீரை சுரக்க வைப்பதற்கு உமிழ்நீரை சுரக்க வைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான். அதற்காக தான் இல்ல இல்ல, நான் ஊருகாய் என்பது அதுக்கு என்ன அப்ப என்ன பேர் சொல்ல போறீங்க ஊருகாய்க்கு? ஆனால் உண்மையிலேயே அதைத்தான் இந்த சாப்பாடுகளுக்கு முன்னுக்கு வைக்கிறார்கள். ஊறுகாய தேசிக்காய் தண்ணியை நாங்கள் உமிழ்நீரை சுரக்க வைப்பதற்காக தேசிக்காய் தண்ணி குடிப்பதில்லை, அது எங்களது தாகத்துக்கு தான் குடிக்கின்றோம். உமிழ்நீரை சுரக்க வைப்பதற்காகத்தான் இந்த ஊறுகாயை கண்டுபிடித்தார்கள். ஊறுகாயை வைத்தால் உமிழ்நீர் சுரக்கும் என்பதற்காக தேசிக்காய். அதெல்லாம் எங்களது தாகம் வந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இரண்டாவது கேள்வியாக கேட்டிருந்த கேள்வி வந்து முதன் முதலிலே மனிதன் தன்னை போல உறவிடம் தேவை என்று கருதி அமைத்து கொடுத்தது இந்த உயிரினத்துக்கென்றிருந்தும் புறா என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் முறையும் அது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது அறிதலும் புரிதலும்.

மக்களிக நேரம் ஏழு மணி ஒரு நிமிடங்கள். விஜி கேசன் கரியன், விஜி சூப்பர் ஸ்டோர், ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தொடர்பை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். 80 வீதியில் அமைந்துள்ள கிளிநொச்சி ஊடகவியலாளர் சங்கத்தின் காணியையும் கட்டிடத்தையும் இராணுவத்துடன் இணைந்து விடுவித்து தருமாறு கோரி ஜனாதிபதி கிளிநொச்சி ஊடக அமையம் கடிதம் எழுதியிருக்கின்றது ஜனாதிபதிக்கு. போலீசாரின் பயன்பாட்டிற்காக இந்திய இலங்கை நட்புறவு வேலை திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட 134 கிப்ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசனக்காவிடம் கையளிக்க நிகழ்வு இன்று திங்கட்கிழமை முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. சாய்ந்தமரத்தில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்று 2004 ஏற்பட்ட சுனாமி பேரினத்தினால் சீதமாகி இருந்ததோடு அதன் பின்னர் அக்கட்டிடம் சமூக சீர்கேடுகளுக்கான இடமாகவும் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து வந்தது. எனினும் அந்த கட்டிடத்தில் இடம்பெறக்கூடிய தகாத செயல்பாடுகள் தற்போது தடுக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏஆர்சி மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து புனித சின்னத்தை வழிபட்டனர். அக்கரைப்பேட்டு மாவட்ட நீதிபதியாக செயல்பட்டு வந்திருந்த ஏசி ரியாஸ்வானை வெள்ளிக்கிழமை முதல் நீதிசேவை ஆணைக்குழு பணி இடைநிறுத்தியிருக்கின்றது. இது தொடர்பான தொலைநகர் அக்கரைப்பேட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. வெற்றி காசோலைகளில் மோசடியாக ஒப்பமிட்டமை தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் பிராந்திய ஊராட்சி உதவி ஆணையாளர் எம் சாந்தசீலனை விசாரணை செய்வதற்காக மூவரடங்கிய விசாரணை குழு ஒன்றை வடமாகாண பிரதம செயலாளர் தனுஷா முருகேசன் நியமித்துள்ள நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கவுன்பி அறிமுகப்படுத்தப்பட்டு சில மாதங்களிலே அதன் ஊடாக 3.86 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் மீறியுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. ரிஸ்வின் ஜில்லாவின் கருத்து முறையற்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசனேகாவா அல்லது ரிஸ்வின் சில்வாவா என்ற சந்தேகமுக்கு காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு இன்னும் அதிகாரம் உள்ளது. ரிஸ்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சாணக்கியன் ராசமாணிக்கன் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்களுடன் நமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை. வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தல் நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு சவால் விடுகிறேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமினாவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தலைகளாக இருந்தாலும் டாலரின் பெறுமதி அதிகரிப்பை தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரம் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாலிருந்து ஆரம்பிப்போம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சாமர சம்மதசனேகா தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசனாக்கா 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்குழு தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சவீந்திரராணி கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கிமினு விஜயரத்னா ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருக்கிறார். உத்தியோகபூர்வ வாகன இலக்க பதிவு இலக்கத் தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்கத் தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது.
யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழில் பிறந்து 4 மாதங்களே ஆன ஆண் குழந்தை ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்திருக்கின்றது. மகியங்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகியங்கலை நகரில் பாலடைந்த வீடொன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்கா அருகில் உள்ள வாவியில் இனம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் கடந்த 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு மீட்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் மட்டு பொதுநா வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றது.

திருகோணமலை கோமரன் கடவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒடிச்சங்குளம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஒடிச்சொய்யா நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த புகவந்தலாவை பிரதேச செய்தியாளரின் கையடக்க தொலைபேசியை அட்டன் போலீஸ் நிலைய போலீஸ் கான்ஸ்டபிள் பறித்து அதில் உள்ள காணொலிகளை அளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 60 லட்சத்துக்கும் அதிகமான பெறுமதியுள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்நாயக்கா பண்டாரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களவாஞ்சிக்குடி கடலில் சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்காக சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் மேற்கு வங்கத்தில் மறு தேர்தல் நடத்தப்பட பல்டா தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. பிரதமர் மோடியின் சமீபத்திய பெங்களூரு வருகையின் போது ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியாவுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் சாத்தியமாகக்கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலையை 4வது முறையாக இன்றும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே 17 வயது சிறுவன் முன்விரோதம் காரணமாக இன்று அதிகாலை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றார்கள். ஆந்திராவில் வெப்பையலையால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியானது. இதனால் ₹54 கோடிக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கோழிப்பண்ணையாளர் சங்க பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் இப்போலா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாடுகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கின்றது. நிகழாண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களில் முதல்கட்டமாக 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார்.

சென்னையில் இன்று ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் என்று 1,18,240 வீட்டின் விலை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை குழுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தல் சிலவற்றை வழங்கியிருக்கின்றார். உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹர்பசோனிக் பொலிட்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் லெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். காங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகின்றது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது.

மங்கோலிய பாலைவனங்களில் மரம் நட்டார். அவர் முயற்சிக்கு கை கொடுக்க அமெரிக்கா சேர்ந்த ஒருவர் $5,000 கொடுத்து நிதியுதவி செய்திருக்கின்றார். புல்வெளிக்கு வீரர்களை அனுப்பி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் இஸ்வேரேக் கச்சனோஃப் பெலிண்டா கோஸ்டியுக் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். இறுதியாக இன்றைய நாணய மாற்று நாணய மாற்றத்துக்கான அனுசரணையுடன் கூட தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடைய தந்து கொண்டிருக்கும் உத்தியோக இணையதளமான www.tamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் $383.24 இந்திய பெறுமதியில் $110.80 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் $229.13 இந்திய பெறுமதியில் $95.15 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $222.02 இந்திய பெறுமதியில் $121.70 ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் $445.02 இந்திய பெறுமதியில் $128.35 ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் $238.36 இந்திய பெறுமதியில் $68.91 காணப்படுகின்றது. இத்துடன் VT கேசங்கரியன் VT சூப்பர் ஸ்டோர் ஆதரவு பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

0: வணக்கம்.
1: தமிழோடு ஒரு தர்க்கம்,
0: உலகின் தொடக்கம். தமிழே தமிழே,
1: தமிழோடு ஒரு தர்க்கம் என்னுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் மது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வரலாறுகள் சொல்லும் நினைவுகள் பற்றி எஸ் ராமகிருஷ்ணனின் பேச்சை இன்று தமிழரோடு ஒரு தர்க்க நேர்னூடாக நீங்கள் கேட்கலாம்.
2: விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வரலாற்றின் வெளிச்சம் என்னும் தலைப்பில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இது உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம்.
3: எதை பற்றி பேசலாம் என்று கேட்டபோது அண்ணாச்சி அவர்கள் சொன்னார், வரலாற்றை பற்றி பேசினேன். நம்ம வரலாறு தான் தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரியாமல் வாழ்வதுதான் தவறு. அதனால் வரலாறை பற்றி பேசுங்க அப்படின்னாரு. அவரே என்னுடைய இரண்டு வரலாற்று நூல்களை நிறைய வாங்கி பரிசளித்து அதை பற்றி தொடர்ந்து என்னோட உரையாற்றிட்டு இருந்தார். எனக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு துறை வரலாறு. நான் வரலாற்று மாணவன் அல்ல, வரலாற்றை விரும்பி படித்தவன். அதனால் நான் வரலாற்றிலிருந்து இன்று பேசலாம்னு நினைக்கிறேன். 1924 லண்டனில் இருக்கக்கூடிய லண்டன் நியூஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியானது. அந்த கட்டுரை வெளியான உடனேயே ஐரோப்பா முழுவதும், லண்டன் முழுவதும் அந்த கட்டுரையை பற்றி பேசினார்கள். என்ன கட்டுரை தெரியுமா? இந்தியாவை பற்றிய ஒரு கட்டுரை. இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அகழ்வாய்வு செய்து புதிய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்த்தால் உலகத்திலேயே மிக பழமையான நகரம் இந்தியாவில் இருந்திருக்கலாம். அதுவரை எங்க இருந்தது? மெசபடோமியாவில் இருந்தது, கிரேக்கத்தில் இருந்தது என்று உலகம் நம்பிக்கொண்டிருந்த போது ஒருவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார், இந்தியா தான் உலகத்தில் மிக தொன்மையான பழமையான நகரியும் கொண்ட நாடு. இதை எழுதியவது ஜான் மார்சல். ஜான் மார்சல் அப்படிங்கிறவருடைய நூற்றாண்டை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் ஜான் மார்சலுக்கு சென்னையில் சிலை வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஏன் ஒரு வெள்ளைக்காரனுக்கு சிலை வைக்கணும்? யார் அந்த ஜான் மார்சல் அப்படின்னா, ஜான் மார்சல் என்கிறவர் லண்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஒரு மாணவர், அகழ் ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர், கிரேக்கத்தில் பணியாற்றியிருக்கார். கர்சன் பிரபுவனுடைய காலத்தில் இந்தியாவில், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை ஆராய்ச்சி செய்யறதுக்காக அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போது 5 சர்வேயர் ஜெனரல், அந்த துறைக்கு, தொல்பொருள் துறைக்கு 5 பேர் இருந்தாங்க. அதில் ஒருவர் இவர். ஜான் மார்சல் வந்தபோது ஜான் மார்சல் சொன்னார், நான் என்ன பணி செய்யணும் அப்படின்னு. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் யாருக்கும் அது என்னன்னு தெரியல. இடிபாடுகள் இருக்கு, குகை இருக்கு, சிதிலங்கள் இருக்கு, ஆனால் இவையெல்லாம் என்ன தொடர்ச்சி, இந்த மொழி தெரியல. அதை கொஞ்சம் கண்டுபிடிங்கன்னு அவர் கண்டுபிடிப்புக்காக போனார். அவர் கண்டுபிடித்த இடம்தான் சிந்து சமவெளி நாகரிகம். ஜான் மார்சல் தான் இந்த உலகிற்கு சிந்து சமவெளி என்ற ஒரு இடம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். அந்த இடம் எங்கே இருக்கு? இப்போ பாகிஸ்தான்ல இருக்கு. அங்கே ஏன் போனாங்க? ரயில்வே பாலம் அமைப்பதற்காக, பாதை அமைப்பதற்கான பணி நடந்தது. பாதையின் போது நடுவில் என்ன பண்ணாங்கன்னா, தோண்டும் போது நிறைய பொருட்கள் கிடைத்தது. இந்த இடத்தில் ஏதோ இருக்கு, நகரம் போல இருக்கேன்னு தோண்டினாங்க. ஒரு முழு நகரம், மொகஞ்சதரோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய நகரமே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப ஜான் மார்சல் சொன்னார், இதே போல தோண்டுங்கள், வேறு வேறு இடங்கள் எல்லாம் சொல்லுங்கன்னு ஒரு அறிக்கை எழுதினார். கர்சனிடம் சொன்னார், இதுக்கு நிறைய பொருள் செலவாகும், ஆனால் இந்தியாவில் மறைந்திருக்கக்கூடிய அந்த நகரங்களை எல்லாம் மீட்கலாம் என்றவொடனே செலவு பண்ணி அந்த நகரங்களை எல்லாம் தோண்ட சொன்னார்கள். தோண்டினால் பாகிஸ்தானில் தோன்றி குஜராத்தினுடைய லோத்தல் வரைக்கும் இருக்கக்கூடிய மிக நீண்ட வரிசையில் 400 இடங்களை கண்டுபிடித்தாங்க. 1-2 அல்ல, அதில் பெரியதும் சிறியதுமான 400 நகரங்கள். அந்த நகரங்களினுடைய கட்டுமானம் அவ்வளவு அழகா இருக்கு. பெரிய பெரிய வீடுகள், நீர்நிலைகள், குளிப்பதற்கென்று தனி அறை, நீர் போவதற்கான தனியான பாதை, சேமிப்புக்கான கிடங்கு அறை, மேல் கீழ் என்று பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனித்தனியான வீடுகள் என்று இன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய நகரத்துக்கு போனால் எதையெல்லாம் பார்ப்பீர்களோ அதையெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்பாக, 5000 வருடங்களுக்கு முன்பாகவே செய்திருக்கிறார்கள் அவர்கள். ஜான் மார்சலுக்கு தெரியல அவங்க யாரு அங்கு வசித்தாங்க. ஒருத்தரும் இல்லை, வெறும் புதைமேடு. அங்கே வசித்த மக்கள் யார், என்ன மொழி பேசினார்கள், எப்படி இவர்கள் இவ்வளவு பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் உயர்வாக இருக்கிறார்களே ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சி கட்டுரையை தான் லண்டன் நியூஸில் வெளியிட்டார். வெளியிட்ட போது ஜான் மார்ஷல் சொன்னார், உலகத்தினுடைய வரலாறை இதுவரை எழுத தொடங்கும் போதெல்லாம் கிரேக்கத்திலிருந்து தொடங்குகிறீர்கள், மெசபடோமியாவை நீங்கள் உதாரணம் காட்டுகிறீர்கள், ஆனால் இதையெல்லாம் விட தொன்மையான பாரம்பரியமான நாடு இந்தியா, இனி உலகின் வரலாறு இந்தியாவிலிருந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா வரலாறை தொடங்குவதற்கான புள்ளி என்பது எங்கே அப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு இந்தியாவினுடைய பழமை தெரிந்திருக்காது. ஜான் மார்ஷல் இப்படி ஒரு கட்டுரையை எழுதி அது ஆங்கில இதழில் வெளியாகி உலகினுடைய கவனத்தையே பெற்று எல்லோரும் இதை ஒத்துக்கொண்டதால் இன்றைக்கு சிந்து சமவெளி நாகரீகம் என்பது பண்பாட்டினுடைய உலக பண்பாட்டினுடைய முதலிடத்தில் இருக்கு. அந்த சிந்து சமவெளி பண்பாட்டில் அந்த நகரங்களில் முதல்ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடியது மொஹஞ்சதாரோ, இந்த கடைசியில் இருக்குது ஹரப்பா. அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோங்கிற அந்த பெரிய பெரிய நகரங்களில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் வணிகர்களாக இருந்திருக்காங்க, விவசாயம் செய்திருக்கிறார்கள், பெரிய சந்தை நடந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் யார், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், என்ன மொழி பேசினார்கள் தெரியல, எப்படி அந்த நகரம் அழிந்தது அதுவும் தெரியல. ஆனால் அவர்களிடம் எந்த ஆயுதங்களும் கிடையாது. அப்படின்னா போர் நடக்கலை, அங்கே எந்த அழிமாடுகளும் நடக்கலை, வேட்டையெல்லாம் இல்லை. அவர்கள் எல்லா விலங்குகளையும் வைத்திருந்தார்கள் குதிரையை தவிர, குதிரையை சிந்த சமவெளியில் இல்லை. அப்படின்னா எங்கே அவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. மார்ஷலும் சொன்னார், அவர்கள் யார் என்று நாம தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அங்கு எடுக்கப்பட்ட கலைப்பொருட்கள், அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புகள், அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகளை கொண்டு யாராக இருக்கலாம் என்று யூகிக்கலாம். அவர்கள் ஏதோ ஒரு மொழியில் எழுதியிருக்கிறாங்க, அதை இப்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட், சிந்து சமவெளி குறியீடுகள்னு சொல்றாங்க. அந்த குறியீடுகளில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு யாருக்கும் தெரியல. கிட்டத்தட்ட இந்த 100 வருஷமாக தமிழினுடைய மூத்த பல்வேறு அறிஞர்கள், அகழ்வாராய்ச்சியாளர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அகழ்வாச்சியாளர்கள் அதை என்னன்னு பொருள் புரிய பார்க்கிறாங்க. அதில் அஸ்கோ பர்போலோ அப்படின்னு ஒரு அறிஞர், அவருக்கு தமிழக அரசு ஒரு உயரிய விருது கொடுத்தது, போலந்து நாட்டைச் சேர்ந்தவர் அவர். அவர் இந்த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை, அது எதை குறிக்கிறது என்பதை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்து விட்டு அவர் சொன்னார், அங்கே வசித்தவர்கள் யார் என்று துல்லியமாக சொல்ல முடியாது, ஆனால் ஒரு யூகமாக சொல்ல முடியும், அவர்கள் எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு திராவிட பண்பாட்டினுடைய தொடர்ச்சி தான் அதுவே தவிர அது தனியாக ஒரு வேதகால பண்பாட்டினுடைய தொடர்ச்சி இல்லையே. அப்ப திராவிடர்கள் அங்கே இருந்தாங்கன்னா அவர்கள் அங்கிருந்து இங்க வந்தாங்களா, தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எப்படி வந்தார்கள், கால இடைவெளியில் வைத்துக் கொண்டால் இண்டஸ் வேலி முடிந்து தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தொடங்குவதற்கு 3000-4000 ஆண்டு இடைவெளி இருக்கே, அதை எப்படி நடப்போது தெரியல யாருக்கும் இன்று வரை, அது ஒரு கேள்வி. ஆனால் அந்த சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய நகரங்களை பாருங்க, எப்போது நேரம் கிடைச்சா நீங்க போய் உங்க கையில் இருக்கக்கூடிய செல்போன்ல இண்டஸ் வேலின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, 1.5 மணி நேரம் தான், நீங்க பாருங்க, அந்த நகரத்தை எல்லாம் நீங்களே கண்ணில் பார்க்கலாம். அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுடு செங்கலை கொண்டு அழகழகாக வீடு கட்டியிருக்காங்க, எல்லா செங்கலும் ஒரே அளவில் இருக்கு. அப்படின்னா செங்கல் செய்வதற்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒரு முன்மாதிரி இருக்கு, இந்த அளவில் தான் செங்கல் செய்யணும். எங்கே இண்டஸ் வேலியில செங்கல் கிடைத்தாலும் அதே அளவில் தான் இருக்கு. ஆனால் அதே அளவுள்ள செங்கல் இந்தியாவினுடைய வேறு ஏதேனும் பகுதியில் கிடைத்திருக்கிறதா என்றால் வேறு எங்கேயுமே கிடைக்கல, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் அது கிடைக்கல, எங்க பாகிஸ்தான் பக்கத்துல ஹரப்பால இருக்கக்கூடிய ஒரு செங்கலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செங்கலும் எப்படி ஒண்ணு போல இருக்கு? தமிழர்கள் அங்கிருந்து வந்தார்களா அல்லது வணிகம் செய்தார்களா, அங்கே எப்படி போனார்கள் தெரியல, ஆனால் நம்மிடம் அங்கே இருக்கு. அங்கே இரும்பு உருக்கி இருக்கிறாங்க இண்டஸ் வேலியில, இரும்பு உருக்குகிற தொழில்நுட்பம் அவர்களுக்கு தெரியும், அதே தொழில்நுட்பம் தமிழர்களுக்கும் தெரியும், ஆதிச்சநல்லூரில் இரும்பு உருக்கி இருக்கிறோம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் தமிழன் என்ற ஒரு இனமும் தமிழ் என்ற ஒரு மொழியும் இருக்கிறதே தவிர தமிழர்கள் ஆண்ட பழைய நகரங்கள் எதுவுமே இல்லை, தமிழர்களுடைய பண்பாட்டு சின்னமாக விளங்கக்கூடிய பெரிய கட்டுமானங்கள் எதுவுமே இல்லை. அங்கே கட்டுமானமும் பண்பாட்டு அடையாளமும் இருக்கிறது, இங்கே மொழியும் இனமும் இருக்கிறது என்றால் இதற்கு தொடர்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இன்றைய வரலாறு அதைத்தான் ஆய்வு செய்கிறது. நமக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? இந்தியாவினுடைய வரலாறை இதுவரை யார் எழுதினார்கள்? நீங்கள் ஆங்கிலத்தில் இந்திய வரலாறை படித்தால் தெரியும், இந்தியாவினுடைய வரலாறை எழுதிய எல்லோருமே வெள்ளைக்காரர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள். இந்தியர்கள் இந்தியாவினுடைய வரலாறை எழுதல. என்றைக்காவது ஒரு சிங்கத்தினுடைய வரலாறை வேட்டைக்காரன் எழுதினால் நியாயமா இருக்குமா? சிங்கத்தின் வரலாறை சிங்கம் தான் எழுதணும். வேட்டைக்காரன் எழுதினால் நான் சிங்கத்தை எப்படியெல்லாம் வேட்டையாடினேன்னு சொல்லுவான். அப்படித்தான் வெள்ளைக்காரன் வரலாற்றில் இந்தியர்களை எல்லாம் அற்பர்கள், நாகரீகமற்றவர்கள், பழைய ஆட்கள், மத நம்பிக்கை உடையவர்கள் என்று ஏளனமாக எழுதினான். ஆனால் இந்தியர்களே இந்தியாவினுடைய வரலாறை ஏன் எழுதலை அப்படின்னா, இந்தியாவில் வரலாறு என்பதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருளுக்கு 200 வருஷம் 500 வருஷம் இருக்கு. வீட்டில் இன்னும் கூட பயன்படுத்துகிற நிறைய உணவு தட்டுக்கு 100 வருடம் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு நாற்காலியை எடுத்துக்கொண்டால் 200 வருஷம் இருக்கு. வேற நாட்டில் என்றால் இதெல்லாம் கொண்டு போய் மியூசியத்தில் வச்சிருவாங்க. எல்லா நாம பயன்படுத்துகிற பொருளையும் கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. ஆனால் இங்க அப்படி இல்லை. எங்க போனாலும் பழமை இருக்கு, பழைய நகரங்கள் இருக்கு, பழைய கலைப்பொருட்கள் இருக்கு. இந்தியர்களுக்கு வரலாறு என்பது பெரிதாக எழுதப்படுவதாக இல்லை. ஆனால் வரலாற்றை எழுதுகிற பொறுப்பை இங்கே இன்னொரு துறை செய்திருக்கிறது. அது என்னன்னா இலக்கியம். நீங்கள் இலக்கியம் படியுங்கள் என்றால் அந்த இலக்கியம் படிப்பது என்பது இலக்கிய ரசனைக்காக அல்ல, அதில் வரக்கூடிய காதல் வீரத்திற்காக அல்ல, அதில் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்களுக்காக, அதில் இருக்கக்கூடிய உண்மைக்காக. இன்னும் சொல்ல போனால் அந்த உண்மையை எப்படியெல்லாம் இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மதுரை காஞ்சின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தின் எழுதியவர் மாங்குடி மருதன் அப்படின்னு ஒரு கவிஞர். மதுரையை பற்றிய பாடல் அது. அந்த பாடலுக்கு எதுக்காக பாடப்பட்டது? தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டியனை பற்றி புகழ்ந்து பாடப்பட்டது. தலையாணம் காணம்ங்கிற ஊர் எங்க இருக்கு? இப்ப சொல்வதாக இருந்தால் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கு. திருவாரூருக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் ஒரு போர் நடந்திருக்கிறது. அந்த போரில் இந்த பாண்டிய மன்னன் சேர சோழ வேளிர் மன்னர்களுடைய கூட்டணியை முறியடித்து வென்றுட்டானான். அந்த வென்றதனுடைய அடையாளமாகத்தான் இந்த மதுரை காஞ்சி பாடப்படுகிறது. மதுரை காஞ்சியை பாடுகிற புலவருக்கு மன்னரை புகழ்ந்து பாடணுங்கிறது அல்ல நோக்கம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பெரிய ஆளுப்ப பாண்டிய மன்னனே, அங்கெல்லாம் போய் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் ஜெயிச்சிட்ட, ஆனால் அங்கே போரில் இறந்து போனான் இல்லையா, அவன் மனைவி கண்ணீர் விடுறாள், அங்கே போரில் இறந்து போனவனுடைய பிள்ளைகள் தகப்பனம் இல்லாமல் அழுகிறார்கள் இல்லையா, அதை பத்தி ஏன்பா நினைக்க மாட்டேங்கிறேன். வென்றவர்கள் பக்கம் கண்ணீர் விட்டாலும் தோற்றவர்கள் பக்கம் கண்ணீர் விட்டாலும் கண்ணீர் விடுகிறவர்களுக்கான காரணத்தை தானே நம்ம சொல்லணும். இதை என்னப்பா பெரிய போர்ல ஜெயிச்சிட்டேன்னு சொல்ற, எவ்வளவு குழந்தைகள் தகப்பன் இல்லாமல் போயிட்டாங்க, எவ்வளவு பெண்கள் தன் கணவரை இழந்துட்டாங்க. நீ வெற்றி வெற்றி என்றும் போதெல்லாம் நிலையாத இந்த வாழ்க்கைக்கா இவ்வளவு பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். அதை சொல்வதின் பெயர் தான் காஞ்சி. காஞ்சி என்றால் காஞ்சிபுரம் அல்ல, இந்த வாழ்க்கை நிலையானதல்ல. நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நீங்கள் போர் பண்ணி பெரிய வீரனாகி தேசத்திலே உயர்வானவன் சொல்றியா, அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரு கவிஞன் அரசனை பாடும் போது இப்படி எல்லாம் பாட முடியுமா என்ன? அரசர் விட்டு பாரா, ஏப்பா நீங்க போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா, ஆனால் இந்த தமிழ் மன்னர் எப்படி இருக்காருன்னா வணங்கி அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? மதுரையில் இருந்த எல்லா வணிகத்தை பத்தியும் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் மதுரைக்கு போங்க, மதுரையில் இருக்கக்கூடிய கடைகளை பாருங்க, என்னென்ன கடைகள் எங்கெங்க இருக்கோ அதையெல்லாம் அங்கேயே இருக்கு. இருப்பதோடு அந்த கடைகள் எப்ப திறப்பாங்க, எப்படி திறப்பாங்க, பணியாளர்கள் யாரு, என்னென்ன எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையினுடைய சிறப்பாக மதுரை காஞ்சி என்ன சொல்லுதுன்னா, இரவிலும் மதுரையில் கடைகள் உண்டு, இரவிலும் காவல் உண்டு, இரவில் கடைகள் திறப்பவர்கள் என்ன வணிகம் செய்தார்கள், அதனுடைய பெயர் அல்லங்காடி, இரவு அங்காடி, பகலில் செய்யக்கூடியது நாள் அங்காடி. இந்த இரண்டு அங்காடிகளும் மதுரையில எப்படி இருந்தது, மதுரையில் என்னென்ன கோவில்கள் இருந்தது, சமணர்களுக்கு என்ன கோவில், பௌத்தர்களுக்கு என்ன கோவில், சொக்கநாதருக்கு எங்கே ஆலயம், எல்லாம் எழுதியிருக்கார். எழுதிட்டு அவர் சொல்றார், மதுரையில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட கொண்டாட்டங்களில் ஒன்று திருவோணம் அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு ஓணத்தை யார் கொண்டாடுறாங்க? கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. ஓண விருந்து கொடுக்கிறார்கள். ஓணத்தன்னைக்கு அவர்கள் என்னென்ன மலர்களை எல்லாம் வைத்து கனி காணுகிறார்கள், பழங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் கனி காணுவார்கள். அந்த பண்டிகை மதுரையில் நடக்குது. நடக்கும்போது என்ன செய்வார்களாம், யானை மீது அலங்காரம் செய்து ஓணத்திற்கான அந்த தென்னம் பாழையோடு அப்படியே ஊர்வலம் வருமா. யானையினுடைய முகப்படத்தில் சூரியனுடைய வெளிச்சம் பட்டு தக தக தக தகன்னு அப்படியே பொன் மாதிரி மணுங்குமா. ஒரு அம்மா இதை பிள்ளைக்கு வேடிக்கை காட்டுறதுக்காக கூட்டத்தில் நிற்கிறா. அந்த குழந்தையினுடைய கண்ணில் போய் இந்த யானையினுடைய வெளிச்சம் படும்போது அது கண்ணை மூடிட்டு குத்துதான். இந்த ஓண விழாவை எப்படி மதுரையில் கொண்டாடினார்கள் அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லு. அப்போ அது வெறும் கதையா கற்பனையா இல்லையே? ஒரு காலகட்டத்தில் அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எங்கே வாழ்ந்தார்கள், என்னென்ன செய்தார்கள், அதையெல்லாம் இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது, வரலாறு பதிவு செய்யலை. இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் எந்த மன்னர் மிக அதிகம் படித்தவர் அப்படின்னு நான் ஒரு நாள் எனக்கு கேள்வி வந்தது. நாம் இன்னைக்கெல்லாம் சொல்கிறோம் நிறைய பேர் படிக்கலை அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு. உண்மையில் அதிகாரத்திற்கு அந்த காலத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் படித்தவர்கள் தானா? எவ்வளவு படித்திருக்கிறார்கள்? ஒரு மன்னருடைய நாள் என்றால் எப்படி இருக்கும்? நாமக்கெல்லாம் ஆசை என்ன இருக்குன்னா ராஜ வாழ்க்கை வாழணும். ராஜ வாழ்க்கைனா என்ன? தங்கத்தட்டில் சோறு, தங்கத்திலேயே ஆன படுக்கை, கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஆட்கள், எல்லா இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும், அதான் அரச வாழ்க்கை. ஆனால் உண்மையில் அப்படி எந்த அரசனும் வாழலை. அரசனுடைய ஒரு நாளை பற்றி நீங்கள் படித்தால் தெரியும் நாமெல்லாம் எவ்வளவோ தங்கமா இருக்கிறோம் அப்படின்னு. காரணம், ஒரு அரசன் ஒரு நாளில் 4.5 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவதற்கு அனுமதிக்கப்படுவான். 4.5 மணி நேரத்துக்கு மேல அரசர் தூங்கினா எழுப்பிடுவாங்க, அவர் தூங்கக்கூடாது. அவருக்கு பணிச்சுமை அதிகம், எல்லா பணிகளையும் செய்யணும். செய்வதோடு அவர் விடிகாலைக்கு முன்பாக எழுந்து குளித்து தயாராகி சூரியனை வணங்கணும். வணங்கிய கையோடு அவர் என்ன செய்யணும் அப்படின்னா பொதுமக்களிடம் போய் குறை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது. இந்த பணிகளை எல்லாம் வரையறை செய்துவிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதியிருக்காங்க, அந்த மன்னருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த பட்டியலை மாற்றிக்கொள்ளலாம். ஒருவேளை அவருக்கு உடம்பு முடியலன்னு வைக்கல, கொஞ்ச நேரம் கூடுதலாக தூங்கிக்கிடலாம். ஆனால் மன்னர் என்பதற்காக அவருக்கு எல்லாம் கிடையாது. மன்னருடைய அந்த புறத்தில் அவ்வளவு பெண்கள். ஆனால் மன்னர் விரும்பினால் எந்த பெண்ணோடும் ஒரு இரவை கழிக்க முடியாது. எந்த பெண்ணோடும் மன்னர் உறங்க வேண்டும் என்பதை அரண்மனையில் இருக்கக்கூடிய ஜோதிடர் முடிவு செய்வார். முடிவு செய்வதோடு அந்த பெண்ணுக்கு அன்று பரிசு வழங்கப்படும். அந்த பெண்ணை அந்த நாள் முழுக்க பட்டினி போடுவார்கள், அவளுக்கு உணவளிக்க மாட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண் ஒருவேளை அஜீரண கோளாறு ஏற்பட்டால், உடல் ஏதேனும் உபாதைகள் வந்தால் அது மன்னரை பாதிச்சிடும், அதுக்காக கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் தாண்டி மன்னருக்கு இன்னும் பெரிய சவால் என்னன்னா, அவருடைய உணவில் விஷம் வைத்துருவாங்க. ஒரு வேளை கூட அவர் எந்த உணவையும் ஆசையாக எடுத்து சாப்பிட முடியாது. உணவை தயாரித்து அந்த தயாரித்த உணவை பத்திரமாக மூடி பாதுகாத்து அதுக்கு ஒரு பணியாளரை நியமித்து காப்பாளர் பார்த்து அவர் சாப்பிடுவதற்கு முன்பு உண்டு காட்டி என்று ஒருவர் இருப்பார். உண்டு காட்டியினுடைய வேலை என்ன தெரியுமா? அவர் உண்டு காட்டுவார். உண்டு காட்டி உயிரோடு இருந்தால்தான் ராஜா ஒரு வாய் நிம்மதியாக சாப்பிட முடியும். நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையே, தட்டில் சோர்பாட்டாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த மன்னர் வாழ்க்கை தானா பெருசு? இல்லையே. செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. அவர் உறங்குகிற அறையில் அவருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் இரண்டு பெரிய இது போன்ற ஒரு பதுங்கு அறைகள் இருக்கும். அங்கே காவலாளிகள் இரவெல்லாம் ஒழிச்சிருப்பாங்க. தூக்கத்தில் கூட நிம்மதியாக தூங்க முடியாது, யாராவது கொன்றுவாங்க. யாரையும் நம்ப முடியாது. சொந்த சகோதரர்களால் கொல்லப்பட்ட மன்னர்கள் தான் இந்தியாவில் அதிகம். ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக சகோதரர்கள் சகோதரனை கொள்வாங்க, சகோதரிகள் அண்ணன்கள் அத்தனை பேரையும் கொள்வாங்க. நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு ரத்தம் சொட்டுகிற வரலாறு தான் நம்முடைய இந்திய வரலாறு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய மன்னர் காதலுக்காக தாஜ்மஹாலே கட்டினார் இல்லையா ஷாஜகான். அந்த ஷாஜகானுக்கு ஒரு மகன் இருந்தார், அவர் பெயர் தான் அவுரங்கசீப். அந்த அவுரங்கசீப் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தந்தை சொல்லலாம் கேட்க மாட்டார். இளவயதிலேயே போர்க்களத்தில் வளர்க்கப்பட்டவர். போர் வெற்றி, போர் வெற்றி, அவ்வளவுதான். அவரை ஆப்கானிஸ்தான் பக்கம் போய் தந்தை வந்து அனுப்பிட்டார், அங்க இரு, நீ சண்டை போட்டு இங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது, நீ முரடன் மூர்க்கன், உன்னால் அரண்மனையில் இருந்தால் எல்லாருக்கும். அங்கே இருந்துகிட்டே என்ன பண்ணா, ஆட்சிக்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ ஒவ்வொரு சகோதரனாக கொண்டான். இதில் ஒருவன் தாராஷிகோ என்ற ஒருவன், அவன் தான் பெரிய அண்ணன். அவன் எப்படிப்பட்டவன்னா, மன்னராக இருந்தாலும் கவிஞன், மன்னராக இருந்தாலும் தத்துவம் பயின்றவன், ஒரு அடுத்த வாரிசாக இருந்தாலும் கூட எப்பவும் படைப்பாளிகளோடு, கவிஞர்களோடு, அறிவாளிகளோடு பேசிட்டே இருப்பான்.

அவன் சாகட்டும் அப்படின்னு பண்றான். யாருக்கு நடக்கிறது? ஒரு இளவரசனுக்கு. ஆனால் அதை பார்த்தவன் தந்தை என்ன செய்கிறார்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மகன் இன்னொரு மகனை கொள்கிறான். பயமா இருக்கு தன்னுடைய பையனை பார்த்து. அப்போ அவுரங்கசீப் ஒரு கடிதம் எழுதுகிறான் தந்தைக்கு. என்ன கடிதம் தெரியுமா? தந்தையே, நீங்கள் எனக்கு முடிசூட்டி அரண்மனையில் எப்போது என்னை அரசராக்க போகிறீர்கள். அரசராகாவிட்டால் நானே நேரில் வந்து அதை கேட்பேன் அப்படின்னு எழுதுறான். இவர் உடனே பதில் எழுதுகிறார், நீ வரவே கூடாது, உன் இடம் அங்கதான், இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, நீ ஆக்ராக்கே வரக்கூடாதுங்கிறான். அவன் இந்த கடிதம் போய் கிடைப்பதுக்கு முன்னாடி கிளம்பி படையோட வந்துட்டான். வந்து தந்தையை பிடித்து ஒரு சிறையில் வைத்தான். நீங்களும் நானும் தாஜ்மஹாலுக்குள் எத்தனையோ முறை போயிருக்கிறோம், ஆனால் அதை கெட்டிய ஷாஜகான் ஒரு முறை கூட தாஜ்மஹாலுக்குள் போனதே இல்லை. வெளியிலிருந்து தான் பார்த்தேன். வாழ்க்கை எப்படிப்பட்டதை பாருங்க. நீங்கள் ஒரு தாஜ்மஹாலையே கட்டிட்டீங்க, ஆனால் அதுக்குள்ள உங்களுக்கு போறதுக்கு வாழ்க்கை அப்படின்னா உலகத்திற்கு ஒரு அதிசயம் இருக்கிறது, அந்த சொந்த மனிதனுக்கு இல்லவே இல்லை. சிறையினுடைய கூடத்தில் இருந்து உயரமான ஒரு உப்பரிகளில் இருந்துட்டு தூரத்தில் கூடிய தாஜ்மஹாலுக்குள்ள ஆட்கள் போறதைத்தான் ஷாஜகான் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு மகள் ஜஹானாரான்னு பேர். அவளிடம் போய் இந்த அவுரங்கசீப் சொன்னா, அவரை உயிரோடு விட்டு வைத்திருப்பதே பெரிய விஷயம், அவர் சிறையில் அப்படி இருக்கட்டும், நீ போய் வேணும்னா அவருக்கு சாப்பாடு கொடு, கவனித்துக்கொள், ஆனால் அவர் இறந்தால் எந்த அரசு சடங்கும் நடக்காது, மரியாதை கிடைக்காது, போனால் போகட்டும் கிழவன் என்று விட்டு வைக்கிறேன். ஷாஜகான் உண்மையில் ரத்த கண்ணீர் விட்டார். அவர் வந்து ஒரு பக்கம் காதலினுடைய நாயகனாக இருக்கிறார், இன்னொரு பக்கம் சொந்த பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே. ஒரு பெற்றோர்களால் தாங்கவே முடியாத விஷயம் என்ன? பிள்ளைகளால் வஞ்சிக்கப்படுவது தான். பிள்ளைகள் தங்களை இப்படி எல்லாம் நடத்திட்டாங்களே. இவர்களை வளர்க்கிற காலத்தில் எவ்வளவு ஆசையாக வளர்த்தோம். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பிள்ளை மேன்மையுடையும் நல்லவனாக வருவான், மிகச்சிறந்த புகழை வாங்கி கொடுப்பான், தன்னை முதிய காலத்தில் வந்து வைத்து சீராட்டுவான் என்று எல்லாம் போயிடுச்சே. கண்ணீர் விட்டார், இறந்துட்டார். இறந்தாலும் இதே போலதான், எந்த சடங்கும் நடக்கல. கொண்டு போய் அவரை ஒரு புதைமேட்டில் புதைச்சு விடுங்கிறான். இப்ப கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா ஷாஜகானுக்கு ஒரு பெரிய கல்லறை இருக்காது. பின்னாடிதான் என்ன செய்தார்கள்னா, அவருடைய உடலை கொண்டு போய் இந்த தாஜ்மஹாலினுடைய இன்னொரு சமாதியில் வைத்து, அது கூட அது இங்க இருக்கா இல்லையான்னு தெரியாது பண்ணுவாங்க. ஆனால் வரலாற்றில் இப்படித்தான் தொடர்ந்து ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. அவுரங்கசீப் பதவிக்கு வந்தான், மிகப்பெரிய முகலாய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினான். அவனுக்கும் பையன்கள் பிறந்தார்கள், பையன்கள் வளர்ந்தார்கள். வளர்ந்த காலத்தில் அவனுக்கும் இந்த பயம் வந்தது, இந்த பிள்ளைகள் நாளை என்னை போல இருந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணா, பிள்ளைங்களெல்லாம் நீ ஆப்கானுக்கு போயிடு, பக்கத்தில் வச்சுக்கிடக்கூடாது. ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒரு நாள் அவுரங்கசீப்புக்கு ஒரு கடிதம் வந்தது. அப்பா, நீங்களாக உங்கள் சொத்தை எனக்கு கொடுக்கிறீர்களா, நேரில் வந்து கெட்டுக்கொள்ளவா அப்படின்னு. ஆனால் ஷாஜகான் போல அவுரங்கசீப் இழகிய மனம் கொண்டவன் அல்ல. அங்க இருக்கிற பையனை ஆள் அனுப்பி கொல்வதற்கு அனுப்பினான். பையன் தப்பி மறைந்தான். உண்மையில் நீங்கள் வரலாற்றை படித்தால் வரலாறு என்பது ஒரு துர்கனவை போல இருக்கு. ஒருவருடைய கனவில் எதோ நடக்கும் இல்லையா, ஒன்னை கணிக்கவே முடியாது, யார் யாருக்கு எதிராக இருக்கார்கள், யார் யாருக்கு பக்கம் இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நாம் படித்த வரலாறு எப்படி இருக்கு, இவர் ஆட்சிக்கு வந்தார், இவர் அவரை வென்றார், இவர் பட்டமேற்றார், அவர் 14 ஆண்டுகள் வென்றார். அது அல்ல வரலாறு. வரலாறு என்பது இரத்தத்தால் எழுதப்பட்டது, துரோகத்தால் எழுதப்பட்டது, பெண்களுடைய கண்ணீரால் எழுதப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அவளைகளாக தன் உயிரை மாத்துக்கொண்ட பெண்களானுடைய துயரத்தால் எழுதப்பட்டது. ஆனால் அந்த வரலாறை நம்முடைய பாடப்புஸ்தகம் கத்திரை கொடுக்காது. பாடப்புத்தகத்தில் அதற்கு இடமே கிடையாது. முகலாய சக்கரவர்த்தியிலேயே மிகப்பெரிய மன்னர் யார், பாதுஷா என்று அழைக்கப்படுகிறவர் அக்பர். அக்பரைத்தான் ஏக சக்கரவர்த்திங்கிறாங்க. இந்த தேசத்திலேயே மிகப்பெரிய நிலத்தை ஆண்டவர் அக்பர். ஆனால் அவர் படிக்காதவர். அக்பர் எந்த பள்ளிக்கும் போல எதையும் படிக்கல. சிறு வயதிலேயே அவரை ஆட்சி கட்டிலே உட்கார வச்சிட்டாங்க. அப்பா இறந்து போன உடனே தனி ஆசிரியரை அமர்த்தி பாடம் சொல்லி தருவார்கள். அதில் கேட்கறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. சிறு வயதிலேயே அவர் என்ன செய்தார்னா, வேட்டையாடுவதற்கு போயிட்டார். அவருக்கு வேட்டையில் இருந்தாரும் கல்வியில் இல்லை. ஆனால் வளர வளர அவர் தெரிந்து கொண்டார், கல்வி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கல்வியாளர்கள் அறிஞர்கள் தத்துவ ஞானிகளை கூடையே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், கிதாப் கானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நூலகத்தை அக்பர் உருவாக்கினார். அவர் காலத்தில் இப்படி அச்சயந்திரெல்லாம் வரல. ஏடுதான், அதுவும் பெர்ஷியாவினுடைய ஏடுதான். இந்த ஏடிலிருந்து 20,000 ஏடுகளை சேகரித்து வைத்து தினமும் 2 மணி நேரம் அங்கே போய்

யாரையாவது ஒருவரை படிக்க சொல்லி கேட்பார். நிறைய பழைய தலைமுறை வணிகர்கள் இப்படித்தான் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். நாங்க படிக்கல தம்பி, எங்களுக்கு படிக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கல, ஆனா யாராவது சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம். அப்படித்தான் அவுரங்கசீப் கூட படித்தான். ஆனா அக்பர் வந்து இவ்வளவு புத்தகங்களை படித்தது போல படிக்கல. இப்ப வரலாற்றில் நமக்கு தெரிகிறது, ஒரு பேரரசனாக வந்த ஒருவருக்கு அந்த பேரரசனுடைய ஆட்சி தெரிகிறதே தவிர அவருடைய ஆசை என்ன, அவர் உருவாக்கிய கிதாப் கானா எங்கே இருக்கு, அங்கே என்ன நூல்களை படித்தார், அதெல்லாம் வரலாற்றில் எழுதப்படலை. ஆனால் படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கு, இப்படித்தான் வரலாற்றில் நாம் அறியாமல் எங்கெங்கேயோ ஏதோ மூலைகள்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வேலைக்காரர்கள் நம்மிடம் வந்தார்கள், இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவை ஆட்சி செய்தது எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஸ்கூல்லே படிச்சிட்டோம். எதற்கு வந்தார்கள், இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எல்லா வாசனை பொருட்களையும் வாங்குறதுக்காக வந்தாங்க. மிளகு கிடைக்குமா, அகில் கிடைக்குமா, சந்தனம் கிடைக்குமா என்று வாங்குவதற்காக வந்தாங்க. ஏன் அவங்க நாட்டில் இல்லையான்னு நமக்கு முதல்ல ஒரு கேள்வி வரும். அவர்கள் நாட்டில் இந்த பொருட்கள் கிடையாது. இங்கிலாந்தில் எல்லோரும் மிளகு பயன்படுத்துவார்கள். எதுக்கு பயன்படுத்துவாங்க, சூப் வைக்கிறதுக்கு மிளகு பயன்படுத்துவார்கள். கறியை நீங்கள் எந்த ஆட்டு இறைச்சியை, மாட்டு இறைச்சியை, எந்த இறைச்சியை வேக வைப்பதாக இருந்தாலும் அதனை வேக வைக்கும் போது மிளகு போட்டு தான் வேக வைப்பார்கள். அதனால் தான் மிளகுக்கு கறி என்றே ஒரு சொல் இருக்கு. மிளகு என்றால் கறி தான் அது. அதனாலதான் கறி என்ற சொல்லுக்கு தனியாக ஒரு பொருள் இல்லை, மிளகைத்தான் குறிக்கும். ஆனால் இந்த மிளகு பிரிட்டிஷ்காரர்கள் வணிகர்களிடம் இல்லை, டச்சு வணிகர்கள் தான் அன்றைக்கு இங்கிலாந்தில் இந்த மிளகு விற்பனை செய்தார்கள், கிராம்பு விற்பனை செய்தார்கள். எதையெல்லாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த பட்டை, லவங்கம், எல்லா ஜீரகம் உட்பட எல்லாமும் டச்சு வணிகர்கள் கையில் இருந்தது. டச்சு வணிகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி விலையை கூட்டிடுவாங்க. ஏன்னா கட்டாயம் வாங்குவாங்கல்ல, 5 ஷில்லிங் விலைக்கு விற்கக்கூடிய மிளகை 50 ஷில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேற வழியே இல்லை, நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அந்த சூப் வைப்பீங்க, மிளகு வாங்குவீங்க. இப்படி நம்மை கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள் இந்த டச்சு வணிகன். இந்த மிளகை நாமே வாங்கிடக்கூடாதா, நாமே போயிடக்கூடாதா, அப்படி என்று அவர்கள் 5 வணிகர்கள் ஒன்று கூடி நாமே நேரடியாக இந்தியாவிற்கு போய் நாமே நேரடியாக இந்தியாவில் மிளகை வாங்கலாம், இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நறுமணப் பொருட்களை எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனைக்கு அரசியும் ஒத்துக்கொண்டார், அவரும் அதனுடைய ஒரு பங்குதாரரானார். இணைந்து உருவாக்கப்பட்டதுதான் கிழக்கிந்திய கம்பெனி. 1600 உருவாக்கினாங்க. இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி வாங்கிய முதல் சொத்து எது தெரியுமா, சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான். இந்த இங்கே சென்னையை முதல்ல விலைக்கு வாங்கினாங்கல்ல, அந்த இடத்தை வாங்கியது தான் பிரிட்டிஷ்காரன் வாங்கின முதல் சொத்து. இங்கே வந்து சென்னப்பட்டினமாக இந்த இருந்த இடத்தை விலைக்கு வாங்கி தாமல சென்னப்ப நாயக்கர் என்றவரிடமிருந்து இந்த இடத்தை 2 பேர் பணம் கொடுத்து வாங்கி சென்னையில் காலடி வைத்தார்கள், இந்தியாவில் காலடி வைத்தார்கள். அப்போ ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது, அது நிஜமானு தெரியாது, நடந்திருந்ததா என்பதற்கு வரலாற்று சாட்சி இல்லை. ஆனால் ஒரு குறிப்பு இருக்கிறது, என்ன அப்படின்னா, அப்போது இருந்த மன்னரனுடைய ஷாஜகானுடைய மகளான அந்த ஜஹானாராவிற்கு டீ காயம் பட்டுச்சு. அந்த டீ காயத்திற்கு வைத்தியம் பண்ணவே முடியல. மகளினுடைய முகத்தில் டீ காயம் இருக்கதை மன்னர் எப்படி பொறுத்திருப்பாரு, என்ன வேணாலும் செய்யுங்க, எப்படியாவது மகளை குணப்படுத்துங்க, அவள் அழகி இல்லையா அப்படிங்கிறார். பர்ஷிய வைத்தியர்கள் வராங்க, இந்திய வைத்தியர்கள் வராங்க, ஒருவராலும் குணப்படுத்த முடியல. அப்போ ஒரு பிரிட்டிஷ் டாக்டர் வரா, அவர் சொல்லுகிறார், நான் என்ன சிகிச்சை பண்ணட்டுமா அப்படின்னு. அன்றைக்கு பெண்களுக்கு மருத்துவம் செய்வது எப்படி செய்வாங்க அப்படின்னா, நேராக பார்க்க முடியாது, திரை போட்டிருப்பார்கள், தண்ணீரில் தான் அவர்கள் முகம் தெரியும். தண்ணீரில் தெரிகிற முகத்தை பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், நேரில் பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி பார்த்தே அவர் என்ன செய்தார்னா, இந்த தீ காயத்திற்கான மருந்தை கொடுத்தார். தீ காயத் ஆறியது, முகம் பழைய எழுதாச்சு. ஆன உடனே அந்த டாக்டரை அழைத்து அரசர் கேட்டார், உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், ஏன்னா என் மகளுக்கு நீங்கள் நல்லது செய்திருக்கிறீர்கள். அவர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், கிழக்கிந்திய கம்பெனி வரி இல்லாமல் வணிகம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார். எங்கே நம்ம ஆளை அடிச்சிருக்கான் பாருங்க, மகளுக்கு ஒன்றுன்னா நம்ம ஊரில் எது கேட்டாலும் செஞ்சிருவாங்க, அதுலேயும் ஒரு மன்னர் தன் மகளுக்கு ஒன்றுனா அவ்வளோதான், உடனே விட்டார். இதுதான் உண்மையாக நடந்ததா தெரியாது, ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த
அந்த சம்பவத்தில் இப்படி ஒரு மருத்துவர் வந்தார் என்ற ஒரு செய்தியை நான் படித்தேன். ஆனால் இருக்கலாம், அப்படித்தான் வரலாற்றில் நிறைய நேரங்களில் நாம் எதிர்பாராத ஒரு சிறிய விஷயம் பெரிய வேலையாக மாறும். இந்தியா முழுவதும் வரி இல்லாமல் வணிகம் பண்ணாங்க. வணிகம் செய்ய வந்ததோடு இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் பலவீனமானவர்கள்னு பார்த்துட்டு ஒருவருக்கொருவர் சண்டை மூட்டி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ராஜ்யங்களை எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு கிட்டத்தட்ட இந்தியாவை மொத்தமாக அவர்கள் கபலீகரம் செய்துட்டாங்க. அவர்கள் உண்மையில் இந்தியாவில் எவ்வளவு பேர் இருந்தாங்க? பாரதியார் காலத்தில் 30 கோடி முகமுடையால் சொல்றார், 30 கோடி இந்தியாவினுடைய தொகைன்னா வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 2 லட்சம் இருந்திருப்பான். ரொம்ப பெருசா போனான். ஒரு மாநிலத்தில் 5000-10000 பேர் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி நம்மை ஆட்சி செய்தார்கள் தெரியுமா? நம்மை வைத்தே தான் நம்மை ஆட்சி செய்தார்கள். நம்மில் ஒருவரையே தேர்வு செய்து நமக்கு எதிராகவே வேலை செய்ய வைத்தார்கள். அப்படி வேலை செய்ய வைத்ததோடு அவர்களுக்கு பட்டம் அளித்தார்கள், கௌரவம் கொடுத்தார்கள், அந்தஸ்து கொடுத்தார்கள், சலுகை கொடுத்தார்கள். அவரே நம்மை ஒடுக்கி, அவரே நம்மை அடிமைப்படுத்தி, அவரே நம்ம நாட்டினுடைய செல்வங்களை எல்லாம் அவர்களுக்கு கொண்டு போக வைத்தார்கள். அப்படின்னா வெள்ளைக்காரர்களால் கொண்டு போகப்பட்ட இந்தியாவினுடைய செல்வம் என்பது மிக மிக மிக மிக பெரியது. கிட்டத்தட்ட இந்தியா என்ற ஒரு பெரிய தங்க சுரங்கத்தை மொத்தமாக தோண்டி அவன் கொண்டு போயிட்டான். நாம் ஏமாற்றப்பட்ட வெறும் கையோடு நிற்கக்கூடிய ஒரு சுதந்திர இந்தியாவை தான் நாம் வாங்கணும். எல்லாம் போயிருச்சு அவங்களுக்கு. ஆனால் எழுந்து வந்துருச்சு இன்றைக்கு இந்தியா. இந்த கிட்டத்தட்ட இந்த 47 இவ்வளவு காலத்துக்குள்ளாடி இந்தியா என்று உலகின் ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறது என்றால் அது தேசத்தின் வளர்ச்சி அல்ல, தேசத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கை. இந்த மக்கள் உறுதியாக இருக்காங்க. இந்த மக்கள் எப்படியாவது நாங்கள் உலகில் மிக முக்கியமான மனிதர்கள் என்பதை நிரூபிக்கிறாங்க. ஆனால் வரலாற்றில் நாம படிக்கும் போது இதெல்லாம் ஏன் இல்லை? நாம பாடம் படிக்கிறதில் மதிப்பெண்ணுக்காக வரலாறு படித்தோம். அந்த மதிப்பெண்ணுக்காக படிக்கப்பட்ட வரலாற்றில் வரலாற்று உண்மைகள் என்பது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப இமயமலைன்னு இருக்கு, அதுல எவரெஸ்ட்னு ஒரு சிகரம் இருக்கு. எவரெஸ்டின் மேலே ஏறி சாதனை செய்தால் யாரும் செய்ய முடியாத சாதனையும் சொல்றோம். ஆனால் எவரெஸ்ட் என்பது ஒரு ஆங்கில அதிகாரியினுடைய பெயர், அது மலையினுடைய பெயர் அல்ல. ஜார்ஜ் எவரெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய சர்வேயர் ஜெனரலாக இருந்தவருடைய பெயர் தான் அது. இந்தியா முழுவதையும் வெள்ளைக்காரர்கள் அளந்து பார்க்க வேண்டும் என்று முடிவு பண்ணாங்க. எதற்காக அளந்தார்கள்? மைசூரில் திப்பு சுல்தானுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் சண்டை வந்தபோது மைசூருக்கு எப்படி போறதுன்னு தெரியல, தப்பான வழியில் அவர்கள் போயிட்டாங்க. உடனே வெள்ளைக்காரன் முடிவு செய்தால் நாம இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்கிருந்து எங்கே போவதாக இருந்தாலும் அந்த ஊர் எங்க இருக்கு, பக்கத்து ஊருக்கும் அந்த ஊருக்கும் இடையில என்ன இருக்கு, என்னென்ன சாலை இருக்குங்கிற ஒரு முழு இந்தியாவினுடைய நில அளவை வரைபடத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட போது அந்த பணியை எங்கிருந்து தொடங்குவீங்க? இந்தியாவை நீங்கள் அழைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து அழைப்பீங்க? இந்த பக்கம் கன்னியாகுமரி இருக்கு, அங்க இமயம் இருக்கு, இவ்வளவு பெரிய தேசத்தை எங்க அழைப்பீர்கள்? அவர்கள் ஒரு புள்ளியை தேர்வு செய்தார்கள். அது சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட். நீங்கள் அடுத்த முறை சென்னைக்கு போனால் கொஞ்சம் நேரம் இருந்தால் நீங்கள் அந்த மலையின் மீது போய் ஏறி பாருங்க. அங்க அந்த சர்வே ஸ்டோன் இருக்கும், அந்த சர்வே ஸ்டோன் வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து தான் இந்தியா அழைக்கப்பட்டது. அழைக்கப்பட்டதனுடைய முதல் கல் அங்கதான் இருக்கு. அந்த சர்வேக்கு ட்ரிகனோமெட்ரி சர்வேன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வேயை தொடங்கி நடத்துகிற போது ஒரு பாதியில் அதனுடைய சர்வே ஜெனரலா இருந்தவர் தான் இந்த எவரெஸ்ட். சரி, இந்த எவரெஸ்ட் மலை மேல ஏறி எவரெஸ்ட் உச்சியை தொட்டு இதை அளந்து பார்த்தாரா என்ன? இல்லை. இந்த மலையினுடைய அடிவாரத்தில் முகாமிட்டு இந்த மலை எவ்வளவு உயரமானது என்பதை இங்கு இருந்தபடியே கணக்கு போட்டு ஒரு ஆள் அனுப்பி அதனை அளக்க வைத்து சரிபார்த்து அறிக்கை கொடுத்தவருடைய பெயர் ராதாநாத் பானர்ஜி. அவர் ஒரு வங்காளி, அவர் தான் இந்த பணியை செய்தார். அவர் பெயர் தானே வைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் யார் பெயரை வைத்தார்கள்? எவரெஸ்ட். காரணம் என்ன அப்படின்னா, ஆள்பவர் எவரோ அவர் பெயரில் தான் அது இடம் வரும். செய்தவருக்கு அந்த உரிமை இருக்காது. ஆனால் ஒரு வரலாற்று மாணவனாக படிக்கிற காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு பெயரையினுடைய கூட நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது வகுப்பறையில். ஆனால் வகுப்பறையில் நான் படிக்கிற காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எவரெஸ்ட் என்பது ஒரு சிகரம், எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவர் யார், எவரெஸ்டினுடைய சாதனையை செய்ததுன்னு படிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய காலனி ஆட்சியும் காலனி ஆட்சியில் நடந்த அவலமும் இருக்கு. இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய துயரங்களில் ஒன்று சதி. சதினா கணவன் இறந்தால் பெண்களை உடன்கட்டை ஏறிடுவாங்க. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக நடந்தது. வெள்ளைக்காரன் இதை தடை செய்தான். வெள்ளைக்காரன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மட்டும் சொல்லலை,
சரியும் இருக்கிறது. அவன் தடை செய்தான். தடை செய்ததோடு அவன் என்ன செய்தான்னா, பெண்களை இப்படி அவர்கள் விருப்பம் இல்லாமல் உயிரோடு எரிக்காதீர்கள். இவ்வளவு பண்பாடுகிற பேசுகிற ஒரு தேசத்தில் பெண்களை நீங்கள் உயிரோடு கொள்வது தவறு, இதை சட்டம் இயற்றி தடுக்கிறேன் அப்படின்னு தடுத்தான். வெள்ளைக்காரன் செய்தது எல்லாமும் மோசமில்லை, எல்லாமும் நல்லதில்லை. அதே நேரத்தில் எதெல்லாம் அவன் எதற்காக செய்தான், எதற்கு இந்த சாலை அமைத்தான், எதற்கு ரயில் விட்டான், எதற்கு துறைமுகங்களை உருவாக்கினான், எதற்கு பள்ளி உருவாக்கினான், ஏன் வந்து மருத்துவமனைகள் கட்டினான், எல்லாவற்றுக்கு பின்னாடியும் வெள்ளைக்காரனுக்கு லாபம் இருக்கு. எந்த விஷயத்தையும் லாபம் இல்லாமல் வெள்ளைக்காரர்கள் செய்யல. லாபம் என்றால் எளிதான லேசான லாபம் அல்ல. ஒரே ஒரு பொருளை சொல்றேன், உப்பு என்ற ஒரு பொருள். உப்பு பயன்படுத்தாதவர்களே இந்தியாவில் யாரும் கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் கட்டாயம் உப்பு இருக்கணும். உப்பு எங்கே விளையும், கடற்கரை பகுதியில் உப்பு விளையும். ஆனால் ஒரு நிலத்தில் வசிக்கக்கூடிய, மலைமேல் வசிக்கக்கூடிய, காட்டில் வசிக்கக்கூடியவருக்கு உப்பு எங்கே கிடைக்கும், உப்பு விற்கிறதுக்கு வருவாங்க. நானெல்லாம் சிறு வயதில் பார்த்துருக்கேன், உப்பு வியாபாரி வருவார், சைக்கிளில் உப்பு விற்கிறவர் வருவார். இரண்டு பொருட்கள் தான் கிராமத்துக்கே வரும், என்னென்னா மண்ணெண்ண வரும், உப்பு வரும், இவ்வளோதான் வரும், வேற எல்லாம் அந்த ஊர்லேயே கிடைக்கிறது தான். இந்த உப்பு வணிகர் வந்தால் உப்புக்கு என்ன செய்வார்கள்னு இப்போ இருக்கிற மாதிரி பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. பண்டமாற்று, நீங்கள் உப்புக்கு ஈடாக என்ன கொடுக்கிறீர்கள், உப்புக்கு ஈடாக நெல் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், உப்புக்கு ஈடாக தானியம் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், உப்புக்கு ஈடாக சேவல் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். உப்பை வாங்கணும், ஆனால் உப்புக்கு வழி இல்லை. யார் உப்பை விற்றார், திருப்பி தமிழ் இலக்கியத்துக்கு போவோம். தமிழ் இலக்கியம் உப்பு விற்றவர்களுடைய பெயர் உமணர் அப்படின்னு சொல்லுது. உமணர்கள் அப்படின்னா யாருன்னா உப்பு விற்கிறவர்கள். அவர்கள் உப்பளத்தில் உப்பை விளைவித்து ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு உமணர் உப்பு விற்க ஊர் ஊராக போவாராம். ஊர் ஊராக உமணன் போகும்போது உமணத்தை என்ன செய்வாள், அவளும் கூட போவாள். அவளும் அவளுடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க, அவர்களும் கூட போவாங்க. அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நாயும் கூட போகும். அதையும் சங்க இலக்கியம் எழுதுகிறது. உமணனும் உமணத்தையும் அவர்கள் வளர்க்கிற நாயும் அந்த வண்டிக்கு அடியில் இருந்தது. அவர்கள் குழந்தைகளோடு விற்க போனாங்க. இவர்கள் போய் ஒவ்வொரு ஊரிலும் விற்பார்கள். உப்பு வணிகர்களுடைய வேலை உப்பு விற்பது மட்டுமல்ல, இன்னொரு பணியையும் அவர்கள் செய்தார்கள். என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல ஒரு வீட்டில் பொண்ணு இருக்குன்னா பக்கத்து ஊர்ல போய் சொல்லுவான், அண்ணாச்சி அந்த ஊர்ல இப்படி ஒரு வீட்டில் பொண்ணு இருக்கு, நான் திரும்பி வரும்போது அதை என்னன்னு பேசுறேன் அப்படின்னு. ஒரு வகையில் அவர்கள் திருமணம் பேசுகிறவர்கள். இன்னொரு வகையில் ஒவ்வொரு ஊரிலும் என்னென்ன அதிசயங்கள் இருக்கிறது. அந்த ஊருக்கு போனோம், அந்த ஊர்ல இப்ப தலைவர் இறந்துட்டாரா, இந்த ஊருக்கு போனோம், இந்த ஊர்ல இப்படி ஒரு குழந்தைகளுக்கு நோய் வருது, எல்லா தகவலையும் சொல்பவர்கள் இந்த உமணர்கள் தான். இவ்வளவு தேடி சென்று வித்த உப்பு இருக்கு இல்லையா, மலை மேல கிடைக்கவே கிடைக்காது. மலை மேல உப்பு வண்டியை கொண்டு போறதும் கஷ்டம். கொண்டு போய் மலை மேல உப்பு வித்து திரும்பி வரக்கூடிய உமணன் திரும்பி வருகிற போது வெறும் வண்டியோட தான் வருவானா என்ன? திரும்பி வருகிற போது உமணனுடைய வண்டியில் என்ன இருந்தது, என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்தா தெரியல. அங்கேதான் ஆங்கிலத்தில் எல்லாம் என்ன இருக்குன்னா, எல்லா தகவல்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, நம்மகிட்ட தெரியல. போன வழி இருக்கிறது, திரும்பி வந்த வழி இல்லை. வெள்ளைக்காரனுக்கு தெரிந்தது, இந்தியாவில் உப்புக்கு வரி போட்டால், உப்பை ஏகபோகமாக்கி வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய காசு கிடைக்கும் நினைச்சான். உடனே என்ன செய்தான்னா, இனி யாரும் எந்த தனியாரும் உப்பு விற்க கூடாது. உப்பு விற்பனை என்பது முழுமையாக வெள்ளைக்காரர்களுக்கு மட்டும்தான். எங்கே எந்த உப்பளத்திலும் யாருக்கும் உப்பு விற்கிற உரிமை கிடையாது. இவர்களே உப்பளத்தை போடுவார்கள், இவர்களே அதே மக்களை குத்தகைக்கு வைப்பார்கள். இதை நிர்வகிக்கிறதுக்காக சால்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒருத்தர் போடுவோம். அவர் வேலை என்னன்னா, இங்க எல்லாம் கரெக்டா உப்பு வரையுதா, இதை தாண்டி நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்தார்கள் தெரியுமா, கிட்டத்தட்ட ஆந்திராவில தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வேலியை அமைத்தார்கள். வேலினா எவ்வளவு பெரிய வேலி, 11 உயரம், 6 அகலம், இவ்வளவு பெருசுக்கு ஒரு முள் வேலியை இந்தியா முழுவதும் வெள்ளைக்காரன் அமைத்தான். அந்த வேலைக்கு இருந்த காரணம், அந்த வேலியினுடைய பெயரே உப்பு வேலி. இந்த உப்பு வேலி என்ற வேலி ஒவ்வொரு இடத்திலும் காவல் இருக்கும். இப்ப இருக்கிற டோல் இருக்கு இல்லையா, அப்படி காவல் இருக்கும். யாராவது ஒருவர் உப்போடு வந்தார், நிறுத்தி டோல் வாங்கி அவரை விடுவாங்க. இலவசமாக ஒரு உத்தர் கூட உப்பு கொண்டு போக முடியாது. அப்ப என்ன நடந்ததுன்னா, உப்பை கடத்துவது என்று மக்கள் முடிவு செய்தார்கள். சாமானிய மக்கள் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லப்பா, ஆளுக்கு 6 உப்பை கடத்துக்கன்னு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சின்ன பொட்டலம் கட்டி தலையில் வச்சுட்டு கடந்து போயிடுவோம். இப்போ வெள்ளைக்காரன் பார்த்தான், இதை தடுக்கணுங்கிறதுனால யாரெல்லாம் உப்பை கடத்துகிறார்களோ
அவர்களுடைய இனமே குற்றவாளிகள் தான் என்று முடிவு செய்து அந்த இனத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீதும் வழக்கு தொடுத்தது. அப்படித்தான் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது. குற்றப்பரம்பரை சட்டம் என்று ஒரு சட்டம் தொடங்கியது இல்லையா, அந்த சட்டம் தொடங்கியதனுடைய முதல் புள்ளி உப்பு விற்பதற்கு, உப்பு விற்கக்கூடியவர்களை தடுப்பதற்கு. அந்த இனத்தின் மீதே அந்த குற்றத்தை சுமத்திட்டா யாரு போனாலும் அவர்களை கைது செய்து உள்ள போட்டுலாம், உப்பு விற்கிறார்கள் என்று பொய் குற்றச்சாட்டம் செய்யலாம், பொருட்களை அபகரிச்சுக்கலாம். ஆனாலும் மக்கள் இதை தாண்டி உப்பு கொண்டு போனாங்க. வெள்ளைக்காரன் பார்த்தான் இதை சமாளிக்க முடியாது, இவர்களிலேயே 100 பேரை கூப்பிடுவோம், அவர்களை ஒவ்வொரு டோல்லையும் சலுகை கொடுத்து நீங்களே கொண்டு போங்கன்னு சொல்லிடுவோம், வேறு யாரும் கொண்டு போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. திருடன் கையிலேயே சாவியை கொடுத்து விட்டால் என்ன இருக்கும், திருடன் தான் தேவைக்கு திருடிட்டு இன்னொருத்தனை திருட விட மாட்டான். இப்படி இந்தியா பூரா ஒரு உப்பு வேலி அமைத்து 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெள்ளைக்காரர்கள் ஆண்டிற்கு 16 லட்சம் ரூபாய் சம்பாதித்தார்கள். 16 லட்சம் எவ்வளவு பெரிய தொகை! அன்றைக்கு ஒரு ஆசிரியருடைய சம்பளம் 3 ரூபாய், ஒரு திவானுடைய சம்பளம் 300 ரூபாய், ஒரு அரசருடைய கஜானா விலை அவ்வளவுதான் இருந்திருக்கும். 16 லட்சம் ரூபாய் உப்புக்காக செய்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உப்பு வணிகத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை உணர்ந்துதான் காந்தி உப்பு சத்தியாகிரகம் என்ற ஒரு சத்தியாகிரகத்தை தொடங்கினார். காந்தி ஒரு முட்டாள் அல்ல, எதுவும் தெரியாத கிழவர் அல்ல. அவருக்கு உப்பின் கதையும் தெரியும், உப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கதையும் தெரியும். அதனால் தான் அவர் சொன்னார், நாங்கள் போய் இந்தியாவில் உப்பு காய்ச்சுவோம், முடியும்னா நீங்கள் எங்களை கைது செய்யுங்கள். தண்டி யாத்திரைக்கு காந்தி கிளம்பும் போது அவர் ஒரு முதியவர், ஆனால் அவர் நடந்து போகிற காட்சி இணையத்தில் இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆவேசமாக நடந்து போகிறார். திரளாக மக்கள் வர்றாங்க, எல்லோரும் கடற்கரையில் காத்திருக்கிறாங்க. அங்க வெள்ளைக்காரன் சொல்றான், நீங்கள் யாராவது போய் உப்பு காய்ச்சுகிற இடத்தில் ஒரு பிடி உப்பை அள்ளினால் உடனே சிறை. காந்தி உப்பை அள்ளுகிறார், உயர்த்தி காட்டுகிறார், காட்டி சொல்றாரு என்னை சிறையில் போடுங்க, கவலை இல்லை. அப்போ இது ஒரு எதிர்ப்பினுடைய அடையாளம். அதே அங்கே நடந்தது வேதாரண்யத்தில் நடந்தது, ராஜாஜி தலைமையில். இங்கே ராஜாஜி தலைமையில் இங்கே ஒரு வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்ச போனாங்க, இந்தியா முழுக்க அப்படி போனாங்க. அவ்வளவு அரும்பாடுபட்டு மீட்டு கொடுத்த பொருள் தான் உப்பு. ஆனால் இது இன்னைக்கு பாக்கெட்ல அயோடைஸ்ட் உப்புன்னு சொல்லி யாரோ விற்கிறார்கள், யாரோ வாங்குகிறார்கள். அதற்கு பின்னாடி இந்த காலனி ஆட்சியில் நடந்த ஒரு வரலாறும் இல்லை. இந்திய உப்பு இன்று சந்தையில் இல்லை. நாட்டு உப்பை கண்டால் இந்த தலைமுறைக்கு பிடிக்காது. உங்கள் உப்பில் உப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க, உப்பில் உப்பு தான் இருக்கும். உங்கள் உப்பில் என்னென்னலாம் இல்லைன்னு ஒரு பட்டியல் எடுக்கிறார்கள், எல்லாம் வணிகம். ஆனால் இந்த வணிகம் காலம் மாறும் போது வணிகம் மாறும், வணிக விளம்பரங்கள் மாறும், எனக்கு புரியும். ஆனால் இந்த வணிகத்தின் பின்னால் ஒரு தேசத்தினுடைய கதை இருக்கிறது. நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்டவராக இருந்தால் உணர்ச்சியோடு இருப்பீர்கள்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா அந்த உப்புக்கு பின்னாடி இந்த கதை இருக்குல்ல. ஆனால் இந்த கதை ஏன் ஒரு பள்ளி மாணவனுக்கு தெரியல? அவன் அன்றாடம் சாப்பிடுகிற உப்பு இல்லை அப்படின்னா அந்த உணவை வீண் என்று தூக்கி போடுகிறவனுக்கு தெரியல. ஹோட்டல்ல போறீங்க, பொங்கல் வாங்குறீங்க, நிறைய பேர் பொங்கல் இருக்கு மிளகு மட்டும் தனியா எடுத்து வச்சிருவான். ஐயா, இந்த மிளகு தான் ஏன் 300 வருஷம் இந்தியா அடிமைப்பட்டது, நீ வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிற மிளகின் பின்னால் தான் இந்திய வரலாறு இருக்கிறது. நீங்கள் வரலாற்றை பார்க்க வேண்டும் என்றால் செங்கோட்டைக்கு போக வேண்டாம், பானிப்பட்டுக்கு போக வேண்டாம், மிகப்பெரிய இந்தியாவுடைய வரலாற்று நினைவிடங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். உங்கள் வீட்டின் சமையலறைக்கு செல்லுங்கள். இந்தியா எங்கே ஒருமைப்பாடோடு இருக்கிறது என்றால் சமையலறையில் தான் இருக்கிறது. நான் இரவு சப்பாத்தி சாப்பிடணும்னா பஞ்சாப்ல ஒருத்தர் கோதுமை விளைக்கணும், இல்லைன்னா எனக்கு சப்பாத்தி கிடையாது. பருப்பு ஆந்திராவில் விளைய வேண்டும், கடுகு வங்கத்திலிருந்து வர வேண்டும். சமையல் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இந்தியா கை கோர்த்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம். நாம் உணவால் இணைக்கப்பட்டிருப்பதால் தான் நமக்கு பிரிவினையே கிடையாது, இல்லைன்னா நமக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையிலும் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சச்சரவுகள், எவ்வளவு வழக்கு மன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள். ஏன் ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை விட்டு பிரியலைன்னா, அவர்களுக்கு அரிசி சாப்பிட நாம் வேணும், நமக்கு சப்பாத்தி சாப்பிட அவர்கள் வேணும். ஒரு சாதாரண ஒரு சிறிய பொருளிலிருந்து எல்லாமும் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலம் போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா வணிகம் தான் ஒரு தேசத்தினுடைய பிரதான விஷயம். நீங்கள் அந்த காலத்தில் அர்த்தசாஸ்திரம் என்ற ஒரு நீதி நூல் எழுதப்பட்டது. அந்த நீதி நூலில் மன்னருக்கு வழங்கப்படுகிற ஆலோசனையில் முக்கியமான ஆலோசனை, வணிகர்களோடு ஒருபோதும் பிரச்சனை செய்து கொள்ளாதே. ஒரு அரசு நிலையாக இருக்க வேண்டும் என்றால் வணிகர்களுடைய துணை இருக்கணும்னு சொல்றான்.
ஏன் வணிகர்களுடைய துணை இருக்கணும்? வணிகர்களுக்குத்தான் மக்களும் தெரியும், உற்பத்தியும் தெரியும், எங்கிருந்து எங்கே பொருள் வருகிறது, எப்போ வருகிறது தெரியும். தமிழ்நாட்டில் இன்று நேற்று அல்ல, அந்த காலத்தில் இருந்து பெரிய வணிக பாதை இருந்தது. வணிக பாதைனா எப்படி, நீங்கள் பூம்புகார் என்ற ஒரு துறைமுகத்திலிருந்து கிரேக்கத்திற்கு யவனத்திற்கு எல்லாம் பொருட்கள் போனதுன்னா எங்கிருந்து போனது, எப்படி போனது? இன்னைக்கு நம்ம கல்கத்தாவுக்கு பொருள் கொண்டு போயிடறோம்னா நெடுஞ்சாலை இருக்கு, விமானம் இருக்கிறது, கொண்டு போயிடறோம். பூம்புகாருக்கு ஒருவர் இடுக்கியிலிருந்து மிளகை எப்படி கொண்டு போனார், எந்த பாதை வழியாக கொண்டு போனார்? அந்த பாதை எல்லாம் இருக்கிறது, அது வணிக பெரும்பாதைன்னு சொல்றாங்க. அந்த வணிக பெரும்பாதையின் வழியாகத்தான் கொண்டு போவாங்க. இப்போ நாம ஒரு சரக்கை அனுப்ப போகிறோம், சரக்கை அனுப்புவதாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மழைக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா வழியில் மழை பெய்ஞ்சிச்சுன்னா சரக்கு வீணாயிடும். அப்போ அவர்கள் பருவ காலத்திற்கு முன்பாக இந்த பொருட்களை ஒரு இடத்துக்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனதோடு இப்போல்லாம் நமக்கு ஒரு வசதி இருக்கு, என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஏதாவது ஒரு வேர் ஹவுஸில் கொண்டு போய் ஸ்டாக் வச்சுக்கிடுவோம், கப்பலில் ஏற்றும் போது அதை ஏற்றுவார்கள். அப்படி பூம்புகாரில் அந்த காலத்திலேயே வணிகர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்து பாதுகாப்பதற்கு பெட்டகம் வசதி இருந்தது. அந்த பெட்டக வசதியில் வணிகர் போய் தன் பொருளை வைத்துக் கொண்டால் காவல் காத்து பொருளை பாதுகாப்போடு கப்பலில் ஏற்ற வேண்டியது அவர்களுடைய வேலை. இப்படி ஒரு வசதி இருக்கிறதா இல்லையான்னு வணிகர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அப்படி வசதி இருக்கக்கூடிய இடத்திற்கு எயினர் பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எயினர் பட்டணம் என்றால் அங்கே அந்த வசதி இருக்குன்னு அர்த்தம். இப்ப சொல்றாங்கல்ல நிறைய ஊர்கள்ல இங்கெல்லாம் இந்த இடத்துல வந்து லோடிங் அன்லோடிங்கான வசதி இருக்குன்னு அப்படி தமிழ்ல சொல்றாங்க. இந்த பொருட்கள் ஏற்றும் போதும் இறக்கும் போதும் சுங்கம் உண்டு. எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு சுங்கம் இருந்ததுங்கிறது சோழ வரலாற்றிலேயே இருக்கு. பூம்புகாரில் போய் இறங்கிய பொருட்களுக்கு எல்லாம் சுங்கமோடு சுங்க முத்திரை வைத்து சுங்கம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லா பொருளுக்கும் சுங்கம் உண்டு. அப்படி பாண்டிய நாட்டில் இருக்கு. பாண்டிய நாட்டில் நமக்கு தெரியும், இன்றைக்கு நாம் எல்லோரும் கார் வைத்திருக்கிறோம், கார் தான் நமக்கு இருக்கிற அடையாளம். நீங்கள் ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வசதியாகிட்டீங்கன்னு இருந்தோம். அந்த காலத்தில் குதிரை தான் அதனுடைய அடையாளம். நீங்கள் ஒரு குதிரையை வைத்திருந்தால் நீங்கள் பணக்காரர், அதிலும் அரபிய குதிரையை வைத்திருந்தால் வசதியானவர். இந்த குதிரை எங்க இருக்கு, இந்தியாவில் கிடையாது. எங்க இருந்து வந்தது, லோத்தல்னு சொல்லப்படக்கூடிய ஹரப்பாவினுடைய பிற்பகுதியில் இருந்து கொண்டு வந்தாங்க குதிரையை. சிந்த சமவெளியில் குதிரை இல்லை. இங்கே பாண்டிய நாட்டில் ஒரு மன்னர் இருக்கு. மன்னர் பவனி வருவதற்கு குதிரை வேணும், மன்னர் போர்க்களத்திற்கு குதிரை வேண்டும், மன்னர் தன்னுடைய இணையோடு உல்லாசமாக போவதற்கு ஒரு குதிரை வேண்டும். நிறைய குதிரை மன்னருக்கே வேணும். அத்தனை குதிரை வீரர்கள் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு குதிரை வேண்டும். இந்த குதிரை எல்லாம் எங்கே வரும்னா அரபு நாட்டிலிருந்து கப்பலில் குதிரைகளை ஏற்றி கொண்டு வருவார்கள். அப்படி திருப்பருத்தி குன்றம் கோவிலுக்கு போனால் அங்கே அந்த சுவரில் அது படம் வரையப்பட்டிருக்கு. திருப்படை முருகருக்கு போனால் அங்கே படம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த படங்களில் பெருசா கப்பல்ல எப்படி குதிரையை ஏற்றிட்டு வராங்கன்னு வரைஞ்சிருக்காங்க. சரி, கப்பல்ல குதிரையை ஏற்றி வந்துட்டாங்க, கப்பலுக்கு எப்படி குதிரையை ஏற்றுவார்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு குதிரை கரையில இருக்கு, கப்பல் தனிக்குள்ள நிக்குது, ஒரு குதிரையை இங்கிருந்து எப்படி கப்பலுக்கு ஏற்றுவீங்க? அந்த லோடிங் ஏசியான விஷயமா என்ன? குதிரையை ஒரு சிறு படகில் ஏற்றி அந்த சிறு படகை பெரிய படகின் கப்பலுக்கு கொண்டு போய் அங்கிருந்து கயிறு கட்டி குதிரையை மேலே கொண்டு போகணும். இல்லைன்னா இப்ப இருப்பது போல ஒரு சறுக்கு அமைத்து குதிரையை ஏற்றி கொண்டு போகணும். சரி, எத்தனை குதிரையை ஒரு கப்பலில் நிக்க முடியும்? இன்றைக்கு பேசஞ்சர்னா நம்ம சொல்றோம் 200 பேர் போகலாம், 50 பேர் போகலாம். ஒரு குதிரை கப்பலில் எத்தனை குதிரை போக முடியும்? எத்தனை நாள் அந்த பயணம் நடக்கும்? குறைந்தபட்சம் 4 வாரம், 6 வாரம். 6 வாரம் குதிரை கப்பலில் வரும்போது குதிரைக்கு உணவு என்ன, குதிரைக்கு நோய் வந்தால் என்ன மருத்துவம், குதிரைக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் எவ்வளவு தண்ணீர், ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி 100,000 செய்திகள் இருக்கு. குதிரையை கொண்டு வந்துட்டாங்க, இங்க இறக்கிட்டாங்க, நீங்கள் குதிரையை வாங்கிட்டீங்க. நீங்க கார் வாங்குற மாதிரி தான், கார் வாங்கிட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா கார் ஓட்ட தெரியாது. கார் ஓட்டுவதற்கு இங்க பயிற்சி பள்ளி இருக்கு, ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி குதிரையை ஓட்டுவதற்கு ஒரு பயிற்றுனர் வேணும், அவர் குதிரையோடே வருவார். குதிரையை எங்கே விற்கிறார்களோ அங்கே அவரும் தங்கி விடுவார். குதிரைக்கு உடல்நலம் இல்லாமல் போயிருச்சு, குதிரையுடைய கால்களில் புண்ணாயிருச்சு, குதிரையுடைய வாயில் நுரை தள்ளுகிறதுன்னா மருத்துவரும் வருவார், அவரும் இங்கே தங்குவார். இப்படி குதிரை வணிகம் செய்தவர்கள் வந்து தங்கிய இடம் இருக்கிறது இல்லையா, அதனுடைய பெயர் சோனகசேரி. நீங்கள் தூத்துக்குடிக்கு போனால் பக்கத்தில் ஒரு சோனகசேரி இருக்கு. எங்காவது அடுத்த முறை சோனகர் என்ற ஒரு சொல்லை கேட்டால் உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள், அது குதிரை வணிகம் பண்ணியிருக்காங்க. இந்த குதிரை வணிகத்தில் குதிரை வாங்க வந்தவர் தான் மாணிக்க வாசகர்.
நமக்கு தெரியல. இப்ப படிச்சிருக்கோம்ல மாணிக்க வாசகர் குதிரையை வாங்க வந்தார். மாணிக்க வாசகர் ஏன் குதிரை வாங்க வர்றார்? மாணிக்க வாசகர் தான் நிதியமைச்சர், நிதியமைச்சர் தான் குதிரையை வாங்க வர முடியும். ஏன்னா குதிரையை பார்த்து எதற்கு எவ்வளவுன்னு பணம் கொடுத்து வரணும், போகிற வழியில் அதை மறந்து அவர் ஆலயம் கட்டுகிற திருப்பணிக்கு போய் மாணிக்க வாசகர் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். கடைசியில என்ன நடந்தது? கடவுளே நரியை பரியாக்கிய வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் நரியை பரியாக்கிய போது அந்த பரிகள் எல்லாம் கடைசியில நரியா மாறிடுச்சு. அப்போ குதிரை ஒரு சமூகத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது? நான் திடீரென்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இங்கே வந்து இறங்கிய குதிரைக்கும் பூம்புகாரில் வந்து இறங்கிய குதிரைக்கும் ஒரே வரியா? ஏன்னா இப்ப நம்ம கார் வாங்கும் போது பாண்டிச்சேரியில வாங்கினா விலை கம்மி இல்லையா? அப்ப தஞ்சாவூர்ல போய் அந்த காலத்துல பூம்புகாரில் குதிரை வாங்கினா விலை கம்மியா தெரியல. சரி, யவனர்கள் வந்தார்கள். அவர்கள் யார்? கிரேக்கத்திலிருந்து வந்தவர்கள், ரோமிலிருந்து வந்தவர்கள், தமிழ்நாட்டுக்கு வந்து தங்கி வணிகம் செய்து நிறைய பொருட்களை இங்கே வேலை செய்திருக்கிறார்கள். யவன பாதுகாப்பு வீரர்கள் உண்டு. இப்ப எல்லாம் நம்ம வசதியானவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு வெள்ளக்காரனை பாடிகாரா வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு மொழி தெரியாது, பக்கத்திலிருந்து யாராவது சொன்னா அவங்களை விடமாட்டான். அதுபோல அந்த காலத்தில் வணிகர்களும் மன்னர்களும் தன்னுடைய அந்தரங்க காவலாளியாக யவனர்களை வைத்துக் கொள்வார்கள். இது மட்டுமல்ல, யவன பெண்கள் வந்தார்கள். அவருடைய வேலை என்ன தெரியுமா? ஆச்சரியமாக இருக்கும், யவனர்கள் வரும்போது அந்த நாட்டினுடைய உயர் வகை மதுவை கொண்டு வந்தார்கள். ஃபாரின் சரக்கு குடிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் 2000 வருஷமா இருக்கிற விஷயம், இன்னைக்கு நேரத்தில் துறைமுகத்தில் அவ்வளவு சரக்கு வந்து இறங்குது, எல்லாம் ரோமில் இருந்து கொண்டு வரப்பட்ட உயர் வகை ஒயின். நம்மால் எப்படிப்பட்டவன்னா, அந்த ஒயினை நம்மால் ஊதி கொடுக்கூடாதான், அந்த நாட்டு பெண்ணே ஊதி கொடுக்கணுமா? யவன பெண்களே அந்த யவன தேரலை கோப்பையில் ஊற்றி இவனுக்கு குடிக்க கொடுக்கணுமா? இதெல்லாம் வரலாற்றில் பதிவாயிருக்கிறது. இந்த யவனர்கள் இங்கே தங்கின இடம் யவனசேரின்னு சொல்றாங்க. வந்த யவனன் தமிழ்நாட்டில் தங்குவதாக இருந்தால் தங்குவதற்கு அவன் நம்முடைய தமிழ் மாநிலத்தினுடைய பிரஜையாவதற்கு ஏதேனும் பணம் செலுத்தணுமா? எவ்வளவு கட்டணம் தெரியல, ஆனால் வந்திருக்கிறான், தங்கி இருக்கிறான் இருக்கு. இப்போ ஒரு சமீபத்திய சங்க இலக்கிய ஆய்வு சொல்கிறது, தமிழ்நாட்டிலிருந்து உலகினுடைய 40 நாடுகளுக்கு வணிகம் செய்திருக்கிறார்கள். இந்த 40 நாடுகளிலும் தமிழர்களுடைய வணிகர்கள் போய் வந்த அடையாளம் இருக்கிறது. முசிறியில் இருந்து இந்த 40 நாடுகள் போயிருக்கிறாங்க. இன்னொன்று, அவர்கள் கொண்டு வந்த மட்கலயங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும், அங்கு கொண்டு வந்த தங்க காசுகள் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி பார்த்தா தமிழன் இன்றல்ல வணிகத்தில் மேலோங்கி இருப்பது, என்றைக்கோ கடல் கடந்து என்றோ வந்து அவங்க இந்தோனேஷியாவுக்கு போயிட்டாங்க, கடல் எங்கேயோ ரோமுக்கு போயிட்டாங்க. எல்லா தேசங்களிலும் போய் இந்த வணிகர்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் வணிகத்தில் அவர்களுடைய அறம் மிக முக்கியமானது. 2 வகை வணிகர்கள் இருந்தார்கள். ஒரு வணிகனுடைய பெயர் தரை வழி வணிகன். அவன் தரையில தான் அவங்க வணிகம் செய்வாங்க. ஒரு ஊர்ல இருக்கும், மார்க்கெட் கொண்டு போவாங்க, கடல்ல கொண்டு போய் எந்த பொருளும் விற்க மாட்டாங்க. தரை வழி வணிகனுடைய பெயர் நாயகன். என்ன நாயகன்? பெரிய தலைவன், மாநாயகன். கடலில் போய் வணிகம் செய்வதாக இருந்தால் அவன் வந்து சாத்தன். என்ன சாத்தன்? மாசாத்தான். நீங்கள் சிலப்பதிகாரம் படித்திருந்தால் தெரியும், கோவலனுடைய தந்தை பெயர் மாநாயகன், கண்ணகியினுடைய தந்தை பெயர் மாசாத்துவான். அப்படின்னா கடல் வணிகனும் நில வணிகனும் பொண்ணு கொடுத்திருக்காங்க. 2 பெரிய வணிக குடும்பங்கள் திருமணம் நடந்திருக்கு. நாம அதை வெறும் சொல்லாக இல்லாமல் இந்த வணிகம் எப்படி நடந்தது? இந்த வணிகர்கள் கூட்டாகத்தான் வணிகம் செய்வாங்களாம். 10 வணிகர்கள் 20 வணிகர்கள் ஒன்றாக வண்டி பூட்டிட்டு போவாங்களாம். நானே என் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன், பாரமேற்றிய வண்டிகள் வரிசையாகத்தான் போகும், தனி வண்டி போகாது. முன்னாடியும் பாதுகாப்பு இருக்கும், பின்னாடியும் பாதுகாப்பு இருக்கும். காரணம், வழிப்பறி உண்டு. அதையும் வரலாறு பதிவு செய்கிறது. வழிப்பறி கொள்ளை அடக்கும். கொள்ளையர்களிடமிருந்து வழிப்பறிக்காக காப்பாற்றுவதற்காக வாளோடு வில்லோடு வீரர்கள் போவாங்க. வில்லேந்திய வீரர்களுக்கு எப்பவும் அதுக்கு தனி இடம் உண்டு, அவர்கள் முன்னாடி போவாங்க. இப்படித்தான் வணிகம் போனது. வணிகர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. இந்த தகவல் சங்க இலக்கியத்தில் பதிவாயிருக்கு. அப்ப நாம இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்றால் அதுக்குள்ளாடியிருக்கக்கூடிய வரலாற்றையும் சேர்த்து படிக்கணும். வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு பாட புத்தகத்தையோ அல்லது ஒரு டெல்லி போய் தாஜ்மஹாலையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏதானும் ஒரு பழைய இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டா நடக்காது. இன்னொன்று, வரலாற்றினுடைய இடைவெளிகள் நிறைய இருக்கு. என்ன நடந்தது, ஏன் இறந்தார்கள் நமக்கு தெரியாது. கடை 7 வள்ளல்கள்னு சொல்லப்படக்கூடிய பாரியிலிருந்து காரியிலிருந்து பேகனிலிருந்து எல்லோரும் சிறிய மன்னர்கள். ஆனால் இவர்கள் ஏன் கொடையாளிகளாக சித்தரிக்கப்படுறாங்க? பெரிய மன்னனாக இருந்தால் அள்ளி அள்ளி கொடுக்கலாம்,
ஆனால் ஒரு சிறிய மன்னன் இவ்வளவு பெரிய கொடையாளியாக இருக்க வேண்டும் என்றால் செல்வம் ஏது? அப்படி என்றால் அவன் தனக்கு கிடைத்ததிலிருந்து இவ்வளவு செல்வத்தை கொடுத்தானா, அல்லது உண்மையில் அவன் நாடு செல்வமான நாடா தெரியல. நான் ஒரு வரலாற்று மாணவன் அல்ல, வரலாற்றை படிப்பவன் என்ற முறையில் எனக்கு இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விடை தேரும் போது நிறைய நேரங்களில் நானே சில பதில்களை கண்டுபிடித்தேன். நிறைய பதில்கள் எனக்கும் தெரியாது, யாரோ பின்தரவரை வரக்கூடியவர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று நண்பர்களே, ஈராயிரம் வருடமாக பிரிக்கப்பட முடியாத ஒரே நாடாக இந்தியா இருந்தது. பழைய இந்தியாவினுடைய வரைபடத்தை பார்த்தால் அந்த வரைபடத்தில் எவ்வளவு நீண்டது இந்தியான்னு தெரியும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்தியாவில் வாழ்கிறீர்கள் என்றால் எவ்வளவு பெருமைனா, உலகினுடைய எல்லா இயற்கை வளங்களும் இந்தியான்ற ஒரு நாட்டிலேயே இருக்கு. இங்கே அருவி இருக்கிறது, பாலைவனம் இருக்கிறது, பனி இருக்கிறது, இயற்கையினுடைய எல்லா வளங்களும் ஒரே தேசத்தில் இருக்கு. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறதுக்கு ஒரு விசாவும் தேவையில்லை. நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்து நாளைக்கு காலையில் கிளம்பி இந்தியாவுடைய எந்த மாநிலத்துக்கும் போகலாம். பிரம்மபுத்திராவை நீங்கள் பார்க்காமல், வருடமெல்லாம் மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய சிரபுஞ்சியை பார்க்காமல், பெருக்கெடுத்து ஓடுகிற கங்கையை பார்க்காமல், யமுனையை பார்க்காமல் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்விட்டால் என்ன இருக்கும்னா, இந்த பிறவி உங்களுக்கு வெறுமனாக சம்பாதிப்பதற்கானது மட்டும்தானா இல்லையே. கொஞ்சம் உங்கள் சம்பாத்தியத்தை தாண்டி, சொந்த வாழ்க்கையை தாண்டி இந்த பரந்த இந்தியாவை பாருங்க. என்னுடைய 16-17 வயதுகளில் இந்தியாவை பார்க்க நான் சென்றேன். பல முறை இந்தியாவை சுற்றி பார்த்திருக்கிறேன். பார்த்தபோது நான் அடைந்த வியப்பு என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் மனிதர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள், யாருக்கோ கெட்டவர்களாக இருக்கிறார்கள். உணவு கொடுக்கிறாங்க. ஒரு குருத்வாராவுக்கு நீங்கள் போங்க, குருத்வாராவில் உணவு கொடுத்து உடை கொடுத்து தங்க சொல்லி சகோதரனை போல உங்களை நடத்துறாங்க. எங்கே போனாலும் இந்தியாவில் உணவு கட்டாயம் இலவசமாக கிடைக்கும், தாமதமாக கிடைக்கணும் என்ன வச்சுக்கோங்க, ஆனால் கிடைக்காமல் இருக்காது. குளிர்காலத்தில் நீங்கள் போனால் டெல்லியில் உங்களுக்கு ஒரு குருத்வாராவில் கம்பளி கொடுப்பார்கள், மெத்தை கொடுப்பார்கள், தலையணை கொடுப்பார்கள், 10 ரூபாய் கட்டணம் வாங்குவாங்க. 10 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தலையணையும் படுக்கையும் வாங்கி தூங்கிட்டு காலையில் மடித்து திரும்பி கொடுக்கும்போது 10 ரூபாய் திரும்பி கொடுத்துருவாங்க. சும்மா கொடுத்து எதையும் வாங்கக்கூடாது, எதையாவது கொடுக்கணும், திரும்பி கொடுத்துடணும். இப்பொழுது ஒரு பாசமும் அன்பும் நிரம்பிய இந்திய மக்கள் வெளியே எப்படி சித்தரிக்கப்படுகிறார்கள்னா, இவருக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது, இவர் அவரை திட்டுகிறார். அது உண்மை இல்லை, ஏன்னா நான் நேரில் பார்த்துருக்கிறேன், நேரில் போயிருக்கிறேன். இன்னொன்று, ஒருவர் இன்னொருவருடைய வரலாற்றை மதிக்கிறோம். நாம் கலிங்கத்தை வென்றதை கலிங்க பரணி என்று பாடுகிறோம், அவர்கள் காஞ்சி பரணி என்று பாடுறாங்க. ரெண்டு பக்கமும் இந்த வெற்றி பாடல் இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் ஒரு முறை இந்தியாவை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இந்தியா பரந்த ஒரு நிலம். இந்த நிலம் ஒரு ஆளால் ஒருபோதும் ஆளப்படலை, குறிப்பாக தென்னிந்தியா ஒருபோதும் வடவர்களால் ஆடப்படவே இல்லை. தமிழ் மன்னர்கள் தான் ஆண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழி ஒருபோதும் தொடர்ச்சி இல்லாமல் இங்கே மக்கள் மொழியாக இருந்துட்டே இருந்தது. நம்மை ஆண்டவர்கள் யார்? நாயக்க மன்னர்கள் ஆண்டார்கள், பல்லவர்கள் ஆண்டார்கள். அவர்கள் தமிழர்கள் அல்ல, ஆனால் தமிழ் மொழிக்கு அவர்கள் நிறைய வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கிறார்கள், கொடை கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்தியா பிரிக்க விடப்படியாத நாடாக இருந்தது. வெள்ளைக்காரன் இந்தியாவை பிரிக்கலாம் என்று முடிவு செய்தான். பிரிக்கலாம்னு முடிவு செய்த உடனே அவன் என்ன செய்தான்னா, யாரை வைத்து எப்படி பிரிப்பது? அது எளிய வேலையே வேலையில். ஒரு தேசத்தை இரண்டு துண்டாக்குவது என்பது எளிமையான வேலை இல்லை. அதற்கு ஒருவரை லண்டனிலிருந்து வர வைத்தான். சிரில் ரெட்க்ளிஃப் என்று சொல்லப்படக்கூடிய அவர் வந்தார். அவர் மவுண்ட் பைட்டனுக்கு உறவினர், வழக்கறிஞர். வந்து அவர் கேட்டார், என்ன பணி எனக்குன்னு. இந்தியாவை ரெண்டு துண்டாக்கி கொடுத்துருப்பான்னாங்க. அவருக்கு இந்தியாவே பார்த்தது கிடையாது. ஒருவர் வாழ்நாளெல்லாம் இந்தியாவை சுற்றி பார்த்தால் கூட கால்வாசி இந்தியாவை பார்க்க முடியாது. ஆனால் எங்கிருந்தோ ஒருவர் வந்து 5 வாரத்தில் இந்தியாவை ரெண்டு துண்டாக்கணுங்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு 30,000 ரூபாய் சம்பளம். 30,000 ரூபாயை வாங்கிட்டு இந்தியாவை 2 துண்டாக அவர் பிரித்தார். இதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க, அந்த பக்கம் இந்தியா, எந்த பக்கம் பாகிஸ்தான். இந்த கமிட்டியில் இந்த பக்கம் இஸ்லாம் லீக்ல இருந்து மெம்பர்கள், இந்த பக்கம் காங்கிரஸ் மெம்பர்கள். அவர்கள் கூடி விவாதித்து எல்லாம் செய்து ஒவ்வொருவரும் என்ன கேட்டார்கள், எங்களுக்கு இந்தியாவில் இந்த மாநிலம் வேணும்லாம் கேட்கல. என்னுடைய மனைவியினுடைய வீடு இந்த டார்ஜிலிங்ல இருக்கு, அதனால எங்களுக்கு டார்ஜிலிங்கை கொடுத்துருங்கன்னு ஒருத்தர் பாகிஸ்தானி கேட்கிறார். இன்னொருவர் சொல்றார், எங்க பூர்வீகம் லாகூர், லாகூர் எங்களுக்கு கொடுத்துருங்க. வெள்ளைக்காரன் பார்த்தால் இவர்கள் சொந்த சுகத்திற்காக இப்படி கேட்கிறாங்க, எதையும் காக்காமல் அவர்கள் இந்தியாவை இரண்டாக பிரித்தார்கள். உலகினுடைய வரலாற்றிலே மிக துயரமான வரலாறு என்ன அப்படின்னா, ஒரு தேசம் அந்நியரால் பிரிக்கப்பட்டதுதான். இந்தியாவை இந்தியன் எவனும் பிரிக்கலை,
எங்கிருந்தோ அந்த ரெட்லிப் தான் பிரித்தார். அது எப்ப அறிவித்தார்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் சுதந்திரம் பெற்றோம். 16ஆம் தேதி ரெட்லிப் இதை அறிவித்தார். அறிவித்து விட்டு இதுதான் இந்தியா, இதுதான் பாகிஸ்தான், இனி இங்கே இருப்பவர்கள் அங்க போயிருங்க, அங்கே இருப்பவர்கள் இங்க வந்துருங்க, இந்த நாடு இரண்டு துண்டாக்கப்பட்டது என்று. மக்கள் பிழைக்க இடமில்லாமல், போக்கிடம் இல்லாமல், இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக அலைந்து வழியில் சண்டை நடந்து ஒருவரை வெட்டி கொன்று எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க தெரியுமா? 20 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் என்பது வெறுமனாக நாம் மிட்டாய் கொடுத்து கொண்டாடுகிற சுதந்திரம் அல்ல. 20 லட்சம் மக்கள் இங்கும் அங்கும் ஓடி உயிரை பறிகொடுத்து பெற்ற சுதந்திரம் அது. இன்னும் கூட என்ன, அங்கே போனவர்களில் இரண்டு பக்கமும் பெண்கள், அவர்கள் வல்லுறவுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்ட பெண்கள் கர்ப்பிணியானார்கள். அந்த கர்ப்பிணிகளுக்கு ஒரே நாளில் இந்தியாவில் கருச்சிதைவு நடத்தப்பட்டது. இதெல்லாம் வேறு தேசத்தில் நடந்திருக்குமா என்றால் தெரியாது. இரண்டாம் உலக போரின் போது நாசிகளுக்கு இப்படி எல்லாம் நடந்தது இந்தியாவிலேயும் நடந்தது. நடந்ததோடு பஞ்சாபில் பாதி கிராமங்கள் பாகிஸ்தானுக்குள்ள போயிருச்சு. அவர்கள் இன்றும் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய சொந்த தந்தை தாத்தாவினுடைய சமாதியை பார்க்க வேண்டும் என்றால் பாகிஸ்தானுக்கு போகணும். அப்போ இந்தியா பிரிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் நடந்த இவ்வளவு ரத்த வெள்ளத்திற்கு அப்புறமும் மக்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அந்த கமிட்டியில் இருந்தார்கள் இல்லையா, அவர்கள் மீது ஒரு கோபமும் இல்லை. மாறாக ரெட்லிஃப் 16ஆம் தேதி இந்தியாவில் அறிவிச்சுட்டு 17ஆம் தேதி தன் நாட்டிற்கு கிளம்பி போய் அந்த நாட்டில் சரப்பட்டம் பெற்றுக்கொண்டு முதுமை வரை ஓய்வில் இருந்தார். அவருக்கு எதுவுமே நடக்கல. ஆனால் யார் மீது கோபம் இருந்தது தெரியுமா? உறுப்பினர்களாக இருந்து கொண்டு இத்தனை லட்சம் மக்கள் சாவுக்கு காரணமாக இருந்தார்களே என்று அந்த உறுப்பினர்களை மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். ஏன் நம்மை ஆண்டவர் மீது நமக்கு கோபம் வரவே மாட்டேங்கி? இவ்வளவு கொள்ளையடித்தவர்கள், இவ்வளவு கொடுஞ்செயல் செய்தவர்கள், இவ்வளவு மோசமாக இந்தியாவை சுரண்டிய வெள்ளைக்காரனை நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பண்பானவர்கள் சார், வெள்ளக்கார மாதிரி ஆளே கிடையாது சார். அவனை நாம இன்னும் சர் பட்டம் போட்டுதான் கொடுக்கிறோம். மவுண்ட்பேட்டன் சர் மவுண்ட்பேட்டன் தான். ஆனால் அவர்கள் நமக்கு செய்தது நன்மை இல்லை. அப்ப இந்த சுதந்திர இந்தியாவை நீங்கள் என்றாவது ஒரு முறை முழுக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த ரெட் லிஃப் லயன் என்ற எல்லை கோட்டிற்கு போனால் அந்த கோட்டிலே நீங்கள் காணலாம், இந்தியா என்பது ஒரு துண்டிக்கப்பட்ட நாடு. இந்த நாட்டினுடைய வரலாறு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய வரலாறு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த வரலாறு இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த வரலாறு இருக்கிறது. எத்தனையோ தியாகிகள் எங்கெங்கோ போராடி இறந்துதான் இந்த சுதந்திரம் பெற்றோம். அதை நாம் தலைமுறைக்கு நாம சொல்லணும். சொல்வதோடு என்னென்ன, இந்த சான்றுகளை எல்லாம் எல்லா பள்ளிகளிலும் பார்க்கணும். சிந்து சமவெளி என்பது பிள்ளைகளுக்கு பெயராக இருந்தால் ஒருபோதும் அவர்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதுதான் இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய போன்லேயே இருக்க காட்டுங்கள், பார்க்கட்டும். வகுப்பறை என்பது இனிமே வரலாற்றை வெறுமனாக மனப்பாடம் செய்கிற இடமாக இல்லாமல் உண்மைகளை சொல்லுகிற, உண்மையை உணர வைக்கிற விஷயமாக இருந்தால் இந்தியா எழுச்சி பெறும். அந்த எழுச்சிக்கு நாம் எல்லாம் துணை நிற்போம். நன்றி நண்பர்களே.

0: முழக்கம்.
1: இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தமிழோடு ஒரு தர்க்கம். இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள்.
2: விழுத்திடு விழுத்திடு விழுத்திடு தமிழினமே தீயாய் விழுத்திடு வணங்கிடு வணங்கிடு.
3: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
4: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 765 Fraser Street and Hoover, Canada.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: இளைய கலைய நேரம் 8:11 ஐக்கியராஜ்யத்தில் 7:12 கேள்வி கணை நிகழ்ச்சி இன்றைக்கு தவிர்க்கும்படி காரணத்தினால் இன்றைக்கு நடைபெற மாட்டாது. அதுக்கு பதிலாக அதுக்கு நாங்கள் மன வருத்தத்தை தெரிவித்து கொண்டு சில திரேச காரணங்களை தொகுத்து வழங்க இருக்கிறேன். கேட்டு மாளுங்கள் அன்பு நேயர்களே.

0: பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: இளைய கலைய நேரம் 8:25. நீங்கள் கேட்டுக்கொண்டு போய் திரையேசை காணங்கள். அடுத்து வரும் பாடலாக

0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: இளைய கலையா நேரங்கள் 8:30. அடுத்து தொடர இருக்கும் பாடல் திரேச கானத்தில் கேட்டு மகளங்கள்.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 49 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
4: இளைய கலைய நேரம், 8:38. அடுத்த பாடலாக திரையச காலத்தில் நாங்கள் போடுற பாட்டை கேட்டு மகளுங்க. நன்றி நேர்களே.

0: ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வர சொல்லிருக்கேன். அம்மா வேற இருக்காங்க, நீ வேற பாட்டிலோட குடிச்சிட்டு வர.
1: அம்மா உங்களே அடிக்கடி மறந்துடுவாங்க. என்ன மட்டும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா?
0: கரெக்ட், அப்படியே பார்த்தாலும் காலையில் மறந்துட்டு போறாங்க.
1: ஒழிச்சு
0: வச்சுட்டு வரப்பா.
1: ஊத்திட்டு வரக்கூடாது.

0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: இளைய கலைய நேரம் 8:45 நிமிடங்கள். திரையிசை காலத்தில் அடுத்து வரும் பாடலாக

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: இளைய கலைய நேரம் 9:51. அடுத்து திரேச காலத்தில் அடுத்து தொடர இருக்கும் பாடல்.

இந்த பாடல் நிறைவுக்கு வருவது திரையிசை காலங்கள் கலந்து சிறப்பித்த அன்பு நேயர்களுக்கு, இந்த கேட்டுக்கொண்ட அன்பு நேயர்களுக்கும் என்ன சில தடங்கள் இருந்தால் அதையும் மன்னிச்சு கொள்ளுங்க. சுயமடுத்த அன்பு நேயர்களுக்கு நன்றி வணக்கம் கூறி விடை ஏற்றிச் செல்வது கமலினி கதீஸ்வரன். நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே.

0: நூலுலகம்.com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்.com.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: nwlulgam.com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
4: விடாத இங்க போங்க போ.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gélé-Gonesse.
6: Mélodie et Tordre-Brelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bre, Tolébissi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக் ராச 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்சிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மே 18 பத்திரம் உள்ள ராணுவ நினைவு தூபி வளாகத்தில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க விமல் வீரவன்ச இன்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்தில் முன்லியான் நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
1: கடந்த 18 தொகுதி பாராளுமன்ற மைதானத்திற்கு அருகில் ராணுவ வீரர்கள் நினைவு தூவிக்கு மற்றொரு தரப்பினருடன் அத்துமீறி பிரவேசித்து கடமையில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு குற்றவியல் ரீதியாக அழுத்தத்தை பிரயோகித்த சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் சந்தேக நபரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
0: தொடர்ந்து அக்கரைப்பற்று மாவட்ட நீதிபதியாக செயற்பட்டு வந்திருந்த ஏசி ரிஸ்வானை வெள்ளிக்கிழமை முதல் நீதி சேவை ஆணைக்குழு பணி இடம் நிறுத்தியுள்ளது. இது தொடர்பான தொலைநகல் அக்கரைப்பற்று நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு எதிரான விசாரணைகள் நீதி சேவை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவினர் முன்னெடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கொதகொடாவை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி அளித்துள்ளது.
2: உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் துரைராஜா ஓய்வு பெற்றதனை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் யசந்த் கோதா கூட நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு சட்டத்தரணியாக சட்டமாதிபர் திணைக்களத்தில் சேவையில் இணைந்த அவர் அதன் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றிய போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமனம் பெற்றார்.
0: தொடர்ந்து வெற்று காசோலைகளில் மோசடியாக ஒப்பமிட்டமை தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எம் சாந்தசீலனை விசாரணை செய்வதற்காக மூவரடங்கிய விசாரணை குழு ஒன்றை வடமாகாண பிரதம செயலாளர் தனிஜா முருகேசன் நியமித்திருக்கின்ற நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த உத்தியோகத்தர் 33 வெற்று காசோலைகளில் மோசடியாக ஒப்பிட்டமையானது 2/1/2024 கணக்காய்வு அவதானிப்புகள் 2023 என்ற தலைப்பிடப்பட்ட மாகாண உலக கணக்காய்வாளரது அறிக்கையின் பந்து இலக்கம் 3.1 மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பந்து இலக்கம் 3.2, 3.3, 3.4 மற்றும் 3.5 ஆகியவற்றிலும் காசோலை முறைகேடுகளை வெளிக்கொணர்ந்துள்ளது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கணக்காய்வில் சுட்டிக்காட்டப்பட்ட மேற்படி அலுவலர் தொடர்பில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக ஆரம்ப புலனாய்வு குழுவின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். விசாரணை குழுவின் தலைவராக வடக்கு மாகாண இறவெறி திணைக்கள உதவி ஆணையாளர் சுரேஷ்குமார் மற்றும் உறுப்பினர்களாக வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் உதவி செயலாளர் ராதிகா மற்றும் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் அலுவலக பொறியியல் சேவைகள் நிர்வாக உத்தியோகத்தர் அருங்கலை செல்வன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காசோலை மோசடி தொடர்பான முறைப்பாடுகளுக்கு அமைவான விசாரணை நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட நிலையில் அண்மையில் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்ற போது மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் இந்த விடயம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவில் இந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கௌபே அறிமுகப்படுத்தப்பட்டு சில மாதங்களிலே அதனூடாக 3.86 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் தளத்தின் ஊடாக கடந்த மே 21 வரையான காலப்பகுதிக்குள் ஒட்டுமொத்தமாக 264,415 பரிவர்த்தனைகள் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டன. அரச வருமான சேகரிப்பை ஒரே டிஜிட்டல் கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தளத்துடன் தற்போது 22 அரச நிறுவனங்கள் இணைந்து தமக்கான கட்டணங்களை அறிவித்து வருகின்றன. அத்துடன் நிதித்துறையின் பலத்த பங்களிப்புடன் 14 வங்கிகள் மற்றும் 6 நிதி தொழில்நுட்ப செயலிகள் கௌபே தளத்துடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. அதிகளவிலான பணப்பரிமாற்றங்கள் இந்த தளத்தினூடாக இடம்பெற்ற போதிலும் பொதுமக்களின் பயன்பாடு இன்னமும் ஆரம்ப கட்டத்திலே காணப்படுகிறது. இதன்படி இதுவரை 19,727 நபர்கள் மட்டுமே இந்த தொழில்நுட்ப முறையை தமக்கான பயனர் கணக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கான கட்டணங்களை செலுத்தும் செயல்முறையை மிகவும் திறமையாகவும் விரைவாகவும் மாற்றுவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு செலவினங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதோடு வேலை பணிகள் வேகம் மற்றும் செயல்திறன் பரந்த அளவில் அதிகரித்துள்ளதாக அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து புனித சின்னத்தை வழிபட்டார். தலதா மாளிகைக்கு சென்றிருந்த குழுவினரை தலதா மாளிகையின் தியவதன நிலைமை பிரதீப் தேலா வரவேற்றார். இந்திய விமானப்படை தளபதிக்கு தனது சீக்கிய அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் சீக்கியர்களின் பாரம்பரிய உடையில் அவர் அங்கு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. வடக்கில் பாதுகாப்பு தரப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளில் சிலவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் போதிய புரிதலின்றி போராட்டங்களை முன்னெடுப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழியின்படி மக்களின் நிலங்களை மக்களுக்கே திரும்ப ஒப்படைப்பதற்கான செயற்பாடுகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டது. கடந்த 1.5 ஆண்டுகளில் வடக்கு மாகாணத்தில் பல ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு கணிசமான அளவு இல்லங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் மூடப்பட்டிருந்த வீதிகளும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது மேலும் சில காணிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை விடுவிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ராணுவ முகாம்களின் தேவைகளை குறைத்து அந்த நிலங்களையும் விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விடுவிக்கப்படும் நிலங்களை சாதாரணமாக பயன்தளிக்காமல் வடபகுதி மக்கள் சுயதொழில் அல்லது வணிகங்களை தொடங்கி தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் பயன்படுத்துவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. காணிகளை விடுவிப்பது மாத்திரமன்றி விடுவிக்கப்படும் காணிகளுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிய வீடுகள் அமைத்தல், கிராமப்புற வீதி புனரமைப்பு போன்ற பணிகள் அடுத்தடுத்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதற்கிடையில் சிலர் அவசரப்பட்டு அல்லது போதிய புரிதல் இல்லாமல் போராட்டங்களை உருவாக்கி வருகிறார்கள். அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க தோல்வியடைந்த அரசியல் சக்திகள் தவறான பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் அரசாங்கம் தனது உறுதிமொழிகளை முறையாக நிறைவேற்றுவதில் உறுதியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறியுள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான அறிகுறிகள் காணப்படுவதில்லை. டில்வின் சில்வாவின் கருத்து முறையற்றது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்திருக்கிறார். 2025 மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டே ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் தேசநாயக்கா ஆட்சிக்கு வந்தார். 2025 முடியாது, 2026 தேர்தலை நடத்துவதாக பின்னர் குறிப்பிட்டார். இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. யுத்தம் முடிவடைந்தவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வடக்குக்கு சென்று இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்தப் போவதில்லை என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறென்றால் மாகாண சபை தேர்தல் கடந்த ஆண்டும் இல்லை இந்த ஆண்டும் இல்லை, மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்துக்குள் நடத்துவதாக வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறிவிட்டது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் நானும் உறுப்பினராக உள்ளேன். தேர்தலை நடத்துவதற்கான எந்தவிதமான அறிகுறியும் அங்கு தென்படுவதில்லை என்று மனோகணேசன் குறிப்பிடுகிறார். டொலர் நெருக்கடி இல்லை, ரூபா நெருக்கடி இல்லை என்று 2022 கொத்தபா ராஜபக்ச கப்ரால் ஆகியோர் குறிப்பிட்டார்கள். ஆனால் இறுதியில் நேர்ந்தது என்ன என்பதை அனைவரும் அறிவோம். தற்போதைய நெருக்கடியான நிலையில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து தேசிய மட்டத்தில் செயற்பட வேண்டும். தற்போதைய நிலையில் நாட்டை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை தாங்கள் வலியுறுத்துவதாகவும் மனோகணேசன் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஆண்டகுமார தேசநாயக்காவின் அரசாங்கத்தின் பங்காளிகள் அல்ல நாங்கள், ஆனால் இலங்கை என்ற ராஜ்யத்தின் பங்காளிகள். ஆகவே 2022 காலப்பகுதி மீண்டும் தோற்றம் பெறக்கூடாது என்பதையே குறிப்பிடுகிறோம். ஜனாதிபதி தற்போதைய தருணத்தில் எதிர்கட்சியுடன் ஒன்றிணைந்து நாட்டுக்காக செயற்பட வேண்டும் என்றும் மனோகணேசன் வலியுறுத்தினார். நாட்டின் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துவிட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது, ஒதுக்கிய நிதி நிர்வா தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் அளிக்க செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் சாணக்கியனிடம் கேட்டபோது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பது தொடர்பில் பாராளுமன்ற செயற்குழுவின் ஊடாக தொடர் கலந்துரையாடல்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கடந்த வாரம் கூடிய போது பல விடயங்கள் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டது. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுகள், தீர்மானங்கள் மற்றும் எல்லை நிர்ணய சிக்கல்கள் தொடர்பில் ஆராய்ந்து சட்டமாதிபர் திணைக்களம் 3 அவதானிப்புகளை முன்வைத்திருக்கிறது. இந்த விசேட செயற்குழு 3 காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நகர்வுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இவ்வாறான பின்னணியில் டில்வின் சில்வா இந்த ஆண்டு தேர்தல் இல்லை, 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கிய நிதி செலவாகிவிட்டது என்று குறிப்பிட்டு வருகிறார். நாட்டின் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவா அல்லது டில்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு இதனால் காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டில்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாகவே அமைந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டது. ஆனால் அதற்கான எந்தவித சாத்தியமான நடவடிக்கைகளையும் இதுவரையில் அது முன்னெடுக்கவில்லை. ஆகவே வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக சாணக்கியன் குறிப்பிட்டார். தமிழ் மக்களுடன் எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை, வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அரசாங்கத்துக்கு தான் சவால் விடுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஒன்றுக்கான அறிவிப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை, தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை. ஆனாலும் மக்கள் எம்மை சூழ்ந்துள்ளார்கள், எம்மை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தற்போது தயாராகிவிட்டார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டோம், ஆனால் அந்த சவால்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் தப்பியோடவில்லை. தற்போதும் அந்த சவால்களை எதிர்கொண்டு கட்சி என்ற ரீதியில் நாங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். பல வாக்குறுதிகளை வழங்கியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராகவே திரும்பியுள்ளது. எம்மை எந்த வழியிலாவது நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். நான் பிள்ளையானை சந்தித்தேனா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பிரான்ஸ் சென்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நபரிடம் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள். மட்டக்களப்பு சிறைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தது உண்மை. இதில் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளது? நான் ஒன்றும் சிறைச்சாலை மதிலேறி குதித்து பிள்ளையானை சந்திக்கவில்லை. சட்டத்தின் ஊடாக அனுமதி பெற்றே பிள்ளையானை சந்தித்தேன். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கும் விசாரணைகளில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும். உண்மை வெளிவர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். ஆகவே நியாயமான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வடக்குக்கு சென்று மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்தப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். தேர்தல் தொடர்பில் ஒன்று ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும். கட்சியின் பொதுச் செயலாளருக்கு தேர்தல் தொடர்பில் அறிவிப்பதற்கு என்ன அதிகாரம் உள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்புகின்றார். மாகாண சபை முறைமைக்கு எதிரான கொள்கையை கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணி மாகாண சபை தேர்தலை நடத்துமா என்பது சந்தேகத்துக்குரியதே. தமிழ் மக்களுடன் எமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. முரண்பாடு இருப்பதாக காண்பிக்கும் முயற்சியை இந்த அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகள் பற்றி பேசுபவர்கள் மாகாண சபை தேர்தலை இதுவரை நடத்தவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு மாகாண சபை தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுத்தார். தமிழ் மக்களின் உரிமை பற்றி பேசும் இந்த அரசாங்கம் சகல மாகாணங்களுக்கும் தேர்தலை நடத்தாவிட்டாலும் பரவாயில்லை, வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் என்றாலும் தேர்தலை நடத்த வேண்டும். இதனை ஒரு சவாலாக அரசாங்கத்துக்கு முன்வைப்பதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தால் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன நாணயக்காரா தெரிவிக்கிறார்.
2: தற்போது இந்த நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆட்சி செய்வதற்காக பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளனர். ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது? நாடு பொருளாதார ரீதியாக ஸ்திரமற்ற நிலையில் உள்ளது. பொருளாதார ரீதியாக மிகவும் பாரதூரமான நிலையை அடைந்துள்ளது. எனவே இவர்களால் பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்ய முடியாது என்பதை தற்போது அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த அரசாங்கத்தின் இயலாமை முழு உலகிற்கும் தெரிய ஆரம்பித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த நாட்டின் அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். அரசாங்கம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் போது சில தரப்பினர் அதற்கு தடைகளை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிக்கின்றார். பிறக்காத குழந்தையின் எதிர்காலம், அதே போன்று இளைஞர்கள் ஆகிய உங்களின் எதிர்காலம், நாட்டின் அனைத்து பிரஜைகளின் எதிர்காலத்தையும் அளித்த வங்குரோத்து பொருளாதாரம் 7 தசாப்தங்களுக்கு முன்னெடுக்கப்பட்டது. அதனால் இந்த நாட்டு மக்கள் துயரத்துக்குள்ளானார்கள். நாட்டின் பொருளாதாரம் பூஜ்ய நிலைக்கு தள்ளப்பட்டது. பொருளாதார வளர்ச்சி மறை பெருமானத்திற்கு சென்றது. எரிபொருள் வரிசைகள், எரிவாயு வரிசைகள் உருவாகின. அத்தகைய ஒரு பின்னணியில் பொருளாதார ரீதியாக வங்குரோத்து அடைந்த நாட்டை மீண்டும் எவ்வாறு வளமைக்கு கொண்டு வருவது என்ற சவால் காணப்பட்டது. அந்த சவாலை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு கூறியதை போன்றே இந்த வங்குரோத்து நாட்டை நாங்கள் மீண்டும் பொருளாதார ரீதியாக சரியான நிலைக்கு கொண்டு வந்தோம் என்பதை 1 வருடம் போன்ற குறுகிய காலத்துக்குள் உறுதிப்படுத்தினோம். இந்த சமூக மாற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடுகின்ற, தடை செய்கின்ற பிற்போக்கு சக்திகள் தங்களுக்கு இடையூறு எனவும், தங்கள் எதிர்கால எதிர்பார்ப்புகளை இல்லாமலாக்கிவிடும் என நினைத்து இந்த மாற்றத்திற்கு எதிராக தற்போது செயற்பட்டு வருகின்றன. இவ்வாறானவர்களுக்கு எதிராக போராட்டத்தை இளமை துடிப்புடன் நீங்களே பொறுப்பேற்க வேண்டும்.
0: தொடர்ந்து ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் டொலரின் பெறுமதி அதிகரிப்பதை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. அதே நேரம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சி அடைவதை தவிர்க்க முடியாது. ஆகவே இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டத்தை கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் என்ற தொனிப்பொருளில் கூட்டு எதிர்கட்சி நேற்று கம்பகா ஜாயல பிரஸ்தில் நடத்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றியதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து டொலரின் பெறுமதி பாரியளவில் அதிகரிக்கும் என்று நான் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தெரிவித்திருந்தேன். அதேபோன்று எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்று கடந்த மார்ச் மாதமே தெரிவித்திருந்தேன். அதேபோன்று தற்போது டொலரின் பெறுமதி பாரியளவில் அதிகரித்து சென்றுவிட்டது. அதேபோன்று எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே டொலரின் பெறுமதி மேலும் அதிகரிக்கும். ஜனாதிபதி தலைகீழாக இருந்தாலும் அதனை அவரால் தடுக்க முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு நாட்டை நிர்வகிக்க தெரியாது. ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்குவதாக தெரிவித்தே ஆட்சிக்கு வந்தார்கள். தற்போது வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பின் மூலம் பாரிய மோசடி இடம்பெற்றிருக்கிறது. வரி அதிகரிப்பதற்கு முன்னர் ஜனாதிபதி தனக்கு தேவையானவர்களுக்கு அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்கிவிட்டு எதுவும் தெரியாதது போன்று செயற்படுகிறார். அதனாலே வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு வர்த்தமானி வெளிவருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் 4000 வாகனங்களுக்கு வங்கி கடன் பற்று பத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்கள் மூலம் ஜனாதிபதி உள்ளிட்ட சிலருக்கு கமிஷன் கிடைத்திருக்கிறது. இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பிளவத்தை கணக்குக்கு செல்வதை இடமளிக்க முடியாது. ஆகவே டாலரின் பெறுமதி மேலும் அதிகரிக்கும், அதனை தவிர்க்க முடியாது. இதனால் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பலருடன் ஜனாதிபதி கதைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கர்ஸ் டி சில்வாவுடனும் கதைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்ஸ் இந்த அரசாங்கத்துடன் செல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்று நாடு வீழ்ச்சியடைந்த போது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கட்சி பேதமின்றி நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதியாக்கி வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்திருந்தோம். அன்று நாங்கள் செய்த அர்ப்பணிப்பு காரணமாக எமது தலைவர்கள் பலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னும் 6 மாதங்கள் செல்வதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்காவை மீண்டும் கொண்டுவர நிலையே இருக்கிறது. அதனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நாடு வீழ்ச்சியடைவதை தவிர்க்க முடியாது. ஆகவே இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் வேலைத்திட்டத்தை நாங்கள் கம்பகாவில் இருந்து ஆரம்பிப்போம், அதற்காக இன்றிலிருந்து தயாராகுவோம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார தேசநாயக்கா 2029 மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமைச்சர் சுனில் குமார கமகே தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி இருப்பதோடு பொதுமக்களின் நம்பிக்கையும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அமைச்சர் தவறான முடிவுகளால் இலங்கை இதற்கு முன்னர் திசையற்றதாக மாறியிருந்ததாகவும் ஆனால் தற்போதைய நிர்வாகம் அந்த நிலையை மாற்றிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் ஆதரவு நாடு தனது வரலாற்றிலே மிக உயர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர் பணப்பரிமாற்றத்தை பதிவு செய்ய பங்களிப்பு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெற உள்ள எந்தொரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்குழு தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சமிந்திராணி கிரியல்ல தெரிவித்திருக்கிறார். கண்டி சுவிஸ் கோட்டலில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களின் உயர் சபையை நிறுவும் நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட தொகுதி உயர் சபையின் தலைவராக அவரை தெரிவு செய்தமைக்கு மாவட்டத்தின் அனைத்து தொகுதி அமைப்பாளர்களுக்கும் அவர் இதன்போது நன்றி தெரிவித்தார். அத்துடன் சகலரும் ஒன்றிணைந்து வெற்றிகரமான பயணத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கண்டி மாவட்டத்தில் அரசாங்கத்தைச் சேர்ந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதிலும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். இதனால் மக்கள் தங்கள் குறைகளை கூற ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களை தற்போது தேடி வருகிறார்கள். கண்டி மாவட்டத்தில் அனர்த்தங்களினால் சேதமடைந்த சொத்துக்களுக்கு இதுவரை போதுமான இழப்பீடு வழங்கப்படவில்லை. 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்குவதாக கூறினாலும் மாவட்ட செயலக தரவுகளின்படி இதுவரை 25% இழப்பீடுகளே வழங்கப்பட்டிருக்கின்றன. கடுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளின் சேதங்களை மதிப்பிடுவதற்கு ஒரு தொழில்நுட்ப அதிகாரி கூட இதுவரை சில கிராமங்களுக்கு செல்லவில்லை. இன்று முதல் புதிய பயணத்தை தாம் தொடங்கியுள்ளதாகவும் கண்டி மாவட்டத்தில் கட்சியின் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த உள்ளதாகவும் பலமான குழுவுடன் தேர்தல்களை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கலகேதர தொகுதி அமைப்பாளர் பேராசிரியர் உபில் தீர்சநாயக்கா, காரிஸ்பத்துவ தொகுதி அமைப்பாளர்கள் ஏஎச்எம் ஹலீம், ஜட்டினுவர தொகுதி அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்கா உட்பட கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். இலங்கை ஆசிரியர் சேவை 2023-2026 பட்டதாரிகளை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நேற்று நாடு முழுவதும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவை இல்லமும் ஒட்டுமொத்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையிலே இந்த முறை இந்த பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. இந்த முறை நாடு முழுவதிலும் உள்ள 1048 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடத்தப்பட்டன. அரசு சேவையில் உள்ள 66,991 பட்டதாரிகளும் ஏனைய 96,442 பட்டதாரிகளும் இந்த முறை பரீட்சைக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். விசேட தேவையுடைய 323 விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான விசேட வசதிகளையும் தேர்வுகள் திணைக்களம் ஏற்பாடு செய்திருந்தது. அரசாங்க சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் ஆட்சேர்ப்பதற்காக இந்த போட்டி பரீட்சையை நடத்த 2023 ஆண்டிலே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனாலும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 3 அடிப்படை உரிமை முறல் வழக்குகள் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த ஒரு வழக்கு காரணமாக இந்த பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அனைத்து சட்ட நடைமுறைகளும் பூர்த்தியானதை தொடர்ந்து அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகள் மட்டுமன்றி ஏனைய வெளிவாரி பட்டதாரிகளும் தோற்றக்கூடிய வகையில் இந்த முறை பரீட்சை நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் எதிர்வரும் ஜூன் மாத நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: அதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பரீட்சை ஆணையாளர் இந்திகா லியனகே குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பிப்ரவரி 17 நடைபெற்றதுடன் அதற்காக 451,463 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர்.
0: தொடர்ந்து எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மாற்று வீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக உள்நாட்டில் எரிபொருள் விலைகள் உயரும் சாத்திய கூறுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்போது குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் எவ்வளவு அதிகரிக்கப்படும் என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவெடுக்கப்படவில்லை என்று தெரிவித்த கெமினு விஜயரட்ன இது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல்களும் கணக்கீடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். புதிய பேருந்து கட்டண கணக்கீடுகள் ஜூன் மாத ஆரம்பத்தில் இறுதி வடிவம் பெற இருக்கிறது. அதன் பின்னரே புதிய கட்டண பட்டியல் உத்தியூர்மாக அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன்படி தற்போது 30 ரூபாவாக அறவிடப்படும் குறுகிய தூர பயணங்களுக்கான குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் ஜூலை முதல் 40 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் நிலுவைகளை செலுத்துவதற்காக அரசாங்கம் நிதி பற்றாக்குறையை சமன் செய்ய முற்படும் போது எரிபொருள் விலைகளை உயர்த்த நேரிடலாம் என்று தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அச்சம் வெளியிட்டுள்ளது. அவ்வாறு எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டால் பயணிகள் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் போக்குவரத்து துறையில் நட்டமடையாமல் தப்பி பிழைப்பதற்கு கட்டணங்களை உயர்த்துவதை தவிர வேறு வழி தங்களுக்கு கிடையாது என்றும் விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். உத்தியோகபூர்வ வாகன பதிவு இலக்க தகடுகளை வழங்குவதில் தாமதம் நிலவினாலும் தர நிர்ணயமற்ற அல்லது மாற்றியமைக்கப்பட்ட இலக்க தகடுகளை பொருத்தி வாகனங்களை செலுத்த வேண்டாம் என்று சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் செனுவரட்ன இதனை தெரிவித்திருக்கிறார். தகுதியற்ற இலக்க தகடுகளை பயன்படுத்துவது சட்ட விரோதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைய வாகனத்தின் இலக்கத்தை A4 அளவிலான காகிதத்தில் அச்சிட்டு தெளிவாக காட்சிப்படுத்த சாரதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை விநியோகத்தர் ஒருவர் இல்லாத காரணத்தினால் கடந்த 10 மாதங்களாக வாகன இலக்க தகடுகளை வழங்கும் பணி இடைநிறுத்தப்பட்டிருந்தமையால் 400,000 இலக்க தகடுகள் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் எதிர்வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் உத்தியோகமாக இலக்க தகடுகளை வழங்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை உத்தியோகமாற்ற இலக்க தகடுகளை காட்சிப்படுத்தும் வாகனங்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பது குறித்து வாகன உரிமையாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத இலக்க தகடுகளை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் மீண்டும் எச்சரித்துள்ளார். வாகன கொள்வனவு மற்றும் பயன்பாட்டுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதங்களை கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய கடுமையான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. 2023 16வது இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் 105 முதலாம் பிரிவின் கீழ்

0: முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கான நிதியுதவி அந்த வாகனத்தின் சந்தை மதிப்பில் அதிகபட்சம் 60% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பதிவு செய்யப்படாத வாகனங்கள் மற்றும் ஒரு வருடத்துக்கு குறைவான காலம் பயன்படுத்தப்பட்ட அண்மையில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களகத்தினால் வகைப்படுத்தப்பட்டுள்ள வாகன வகுப்புகளின் அடிப்படையில் 2 வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இலகு ரக பார ஊர்திகள், கெப்ரக வாகனங்கள் மற்றும் பெரிய போக்குவரத்து வாகனங்கள் உள்ளிட்ட வர்த்தக ரீதியான வாகன வகுப்புகளுக்கு அதிகபட்சமாக 60% கடன் மதிப்பு வீதம் அனுமதிக்கப்படும். சிற்றுந்துகள், SUV ரக வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் உந்துருளிகள் உள்ளிட்ட தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களுக்கான நிதியுதவி 40% என்ற மிக குறைந்த மட்டத்துக்குள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதை நிர்வகிப்பதற்காக 2026 மே 25 முன்னர் கடன் சான்றிதழ்கள் திறக்கப்பட்டு இதுவரை கடன் வசதிகள் பெற்றுக் கொள்ளப்படாத பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்காக விசேட இடைக்கால ஏற்பாடுகளையும் மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அத்துடன் தங்கப்படை கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதத்தை 70% கட்டுப்படுத்தி இலங்கை மத்திய வங்கி புதிய உத்தரவையும் பிறப்பித்துள்ளது.
1: புதிய விதிமுறைகளுக்கு அமைய மோட்டார் வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அதன் பெறுமதியில் பெற்றுக் கொள்ளக்கூடிய புதிய கடன் விகிதம் 10% புள்ளிகளினால் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதன்படி வணிக வாகனங்களுக்கு அதிகூடிய கடன் விகிதம் 60% மோட்டார் கார், வேன், முச்சக்கர வண்டி உள்ளிட்ட ஏனைய வாகனங்களுக்கான அதிகபட்ச கடன் விகிதம் 40% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமுலாகும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்நிய செலாவடியில் அண்மையில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட சொத்து விலைகளின் தளம்பல்களை அதிகப்படுத்தியுள்ளன. இதனால் வாகன இறக்குமதிகளுக்கான மிகை கட்டணத்தில் தற்காலிகமாக மேற்கொண்டுள்ள அதிகரிப்பும் செலாவணி வீத மாற்றங்களும் வாகன விலைகளை தற்காலிகமாக உயர்த்தக்கூடும் என இலங்கை மத்திய வங்கி கூறியுள்ளது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 46 வயதான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற மரண தண்டனை கைதியை உயிரிழந்து போனார்.
1: வழக்கின் 2வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட 46 வயதான ரவி என்று அழைக்கப்படும் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரே தமது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் சிறை கூடத்திற்குள் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் கடந்த 6ஆம் தேதி உறுதி செய்துள்ளது. உயிரை மாய்த்துக் கொண்ட ரவி என்று அழைக்கப்படும் பூபாலசிங்கம் ஜெயக்குமார், சுவிஸ்குமார் என்று அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார், சந்திரா என அழைக்கப்படும் தில்லைநாதன் சந்திரஹாசன், பெரிய தம்பி என அழைக்கப்படும் சிவதேவன் துஷாந்தன் ஆகியோருக்கே உயர்நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதி செய்தது. 2015 மே மாதம் 13ஆம் தேதி சிவலோகநாதன் வித்யா என்ற மாணவி கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பிறந்து 4 மாதங்களேயான ஆண் குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்தது. வரணி எட்டாலை பகுதியைச் சேர்ந்த 4 மாதங்களான குழந்தையை உயிரிழந்தது. இந்த குழந்தை சுவாசிப்பதற்கு சிரமப்பட்ட நிலையில் குழந்தையை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள். இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை உயிரிழந்து விட்டது. மகியங்கனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மகியங்கனை நகரில் உள்ள பாலடைந்த வீடொன்றுக்கு அருகில் உள்ள வாய்க்காலில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான பொதியொன்று கொண்டு வந்து போடப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய மகியங்கனை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனைக்கு அமைய அந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. கட்டானை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அக்ரபனக பகுதியில் உள்ள வீடொன்றினில் பெண்ணொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்து காணப்பட்டதாக கட்டானை போலீசார் தெரிவித்தார்கள். உயிரிழந்தவர் அக்ரபனக பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய வயோதிப பெண் என்று தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு அருகில் உள்ள பாவியில் இனம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் கடந்த 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு மீட்கப்பட்டு அடையாளம் காணப்படாமல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரீத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் சுமார் 60 வயதுடையவர் என்றும் சிவப்பு நிறத்திலான சேட் மற்றும் சாரம் அணிந்துள்ளார். அவரை அடையாளம் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அல்லது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு அறிய தருமாறு பொதுமக்கள்

0: போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மீகவத்த பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய கணவனை முள்ளேறிய போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மீகவத்த அங்கோட பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 18 மாலை முச்சக்கர வண்டி ஒன்றில் சென்ற இந்த சந்த நபர் மனைவியின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடினார். இதில் முகத்திலும் மார்பு பகுதியிலும் பலத்த தீக்காயங்களுக்கான 44 வயதுடைய அந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிகிச்சை பெற்று வரும் நிலையிலும் அந்த பெண்ணிடமிருந்து போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்தார்கள். முன்னைய திருமணங்களிலிருந்து விவாரத்து பெற்ற பின்னரே இவர்கள் இருவரும் சட்டபூர்வமாக திருமணம் செய்துள்ளதாக கணவன் வாக்குமூலம் அளித்துள்ளார். தீ வைத்த பின் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அவர் மனைவியிடம் கூறியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. பெரியகொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துட்டகைமனூர் மாவட்டத்தில் நேற்று கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உயிரிழந்தவருக்கும் மேலும் ஒரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இந்த கொலை செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கட்டன் டிக்யூஆ நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்த நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 2 வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்த நபர் கட்டன் நீதவான் பீட்டபோல் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கட்டன் டிக்யூஆ பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் கடந்த 21 கூரான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு வயோதிப தம்பதியினர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். கொலை செய்யப்பட்ட வயோதிப பெண்ணின் தங்க ஆபரணங்களை கொள்ளையடிக்கும் நோக்கத்திலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை கோமரன் கடவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டிச்ச குளம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பகிம பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் மேலும் சிலருடன் சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள காடொன்றுக்கு தேனெடுப்பதற்காக சென்றிருந்த போது காட்டு யானை கூட்டத்திடம் அகப்பட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. டிக்யூயா நகரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் சந்த நபர் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போகவந்தலாவே பிரதேச செய்தியாளரின் கையடக்க தொலைபேசியை ஹட்டன் போலீஸ் நிலைய போலீஸ் கான்ஸ்டபிள் பறித்து அதில் உள்ள காணொலிகளை அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் கான்ஸ்டபிளின் இந்த செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக நுவரெலியா மாவட்ட ஊடுவிலாளர் ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பாக அறிக்கையொன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. டிக்யூயா இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் ஊடகங்களின் பங்களிப்பு அளப்பெரியதாக இருந்தது. சந்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தமைக்கு ஊடகங்கள் தான் பங்காற்றியிருந்தன. சந்த நபர் கைது செய்யப்பட்ட போகவந்தலாவ பெட்ரோசோ தோட்டத்துக்கு செய்தி சேகரிக்க சென்றிருந்த ஒன்றியத்தின் உறுப்பினரும் வீரகேசரி பத்திரிகையின் போகவந்தலாவ பிரதி செய்தியாளருமான சதீஷ் தனது கையடக்க தொலைபேசி மூலம் அங்கு நடக்கும் சம்பவங்களை ஒளிப்பதிவாக சேகரித்துக் கொண்டிருந்த போது அங்கே போலீஸ் சீருடையில் இருந்த ஹட்டன் போலீஸ் தலைமையக காரியாலய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அவரது கையடக்க தொலைபேசியை பறித்து அதில் இருந்த காட்சிகளை முழுமையாக அளித்துள்ளார். தன்னை ஒரு ஊடகவியலாளர் என்று சதீஷ் அறிமுகப்படுத்திக் கொண்டாலும் அதை கண்டுகொள்ளாத இந்த போலீஸ் உத்தியோகத்தர் இந்த கொலை சம்பவத்தில் உன்னையும் தொடர்புபடுத்த கைது செய்து விடுவேன் என்று மிரட்டுகின்ற தொனியில் அவரிடம் பேசியிருக்கிறார். நமது நாட்டில் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறைகள், கடத்தல்கள், அச்சுறுத்தல்கள், கொலைகள் புதியனவல்ல. ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்வோம் என்றும் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக இடம்பெற்ற சகல குற்ற சம்பவங்கள் குறித்தும் விசாரணை செய்து உரிய தரப்பினரை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் என்று உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான சட்ட ஆலோசனைகளை தாங்கள் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதேவேளை சில போலீஸ் உத்தியோகத்தர்களின் நடத்தைகள் சந்தேகங்களை எழுப்பியுள்ளன. யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்ளுகின்றார்கள் என்ற விடயங்களை விசாரணைகள் மூலம் உரிய தரப்பினர் வெளிக்கொண்டு வர வேண்டும். இது தொடர்பில் வெகுஜன ஊடக அமைச்சு, போலீஸ் மா அதிபர், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகிய தரப்பினருக்கு முறைப்பாடு செய்வதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 60 லட்சத்துக்கு அதிக பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கடத்தி வர முயன்ற 3 வெளிநாட்டு வர்த்தகர்கள் இன்று அதிகாலை கட்நாயக்கா பண்டார்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் 31, 36 மற்றும் 40 வயதுடைய சீன நாட்டு வர்த்தகர்கள் என்று வானூர்தி நிலைய சுங்கப்பிரிவு அறிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தனவர்கள் மூவரும் தாம் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் எந்தவிதமான சுங்க வரிகளுக்குரிய பொருட்களும் இல்லை என்று கூறி வானூர்தி நிலையத்தின் பசுமை வழி பாதை ஊடாக சுங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் வெளியேற முயன்றார்கள். இதன்போதே அங்கிருந்த சுங்க அதிகாரிகள் இவர்களை மறித்து சோதனைக்கு உட்படுத்தினார்கள். சுங்க அதிகாரிகளின் அவதானத்தை திசைதிருப்பதற்காக இ சிகரெட் தொகையை அவர்கள் சீனாவில் கொள்வனவு செய்து முதலில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகருக்கு கொண்டு சென்றார்கள். பின்னர் அங்கிருந்தே அவர்கள் கட்நாயக்கா வானூர்தி நிலையத்தை சென்றடைந்தது விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. அவர்கள் கொண்டு வந்த 6 பயணப் பொதிகளை சுங்க அதிகாரிகள் சோதனையிட்ட போது அவற்றில் மிகவும் நுணுக்கமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 202 சிகரெட் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவற்றினுள் ஒட்டுமொத்தமாக 40,000 சிகரெட்டுகள் அடங்கியிருந்ததாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். கப்பிடப்பட்ட இந்த வெளிநாட்டு சிகரெட் தொகையின் ஒட்டுமொத்த சந்தை பெறுமதி சுமார் 60,06,000 ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 சீன பிரஜைகளும் தற்போது கட்நாயக்கா வானூர்தி நிலைய சுங்க அதிகாரிகளின் காவலில் வைக்கப்பட்டிருப்பதோடு இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்கப்பிரிவினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். களுவாஞ்சிக்குடி கடலில் சிறிய மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்றவர் ஒருவர் காணாமல் போனார். இந்த சம்பவம் தொடர்பில் காணாமல் போனவரின் உறவினர்களால் நேற்று களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கழுதாவளை ஸ்ரீமுருகன் கோவில் வீதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவரை நேற்று முன்தினம் கடலுக்கு சென்ற நிலையில் இதுவரை வீடு திரும்பவில்லை என்று உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனையடுத்து அந்த கடற்பகுதியில் தேடுதல் இடம்பெற்ற நிலையில் அவர் சென்ற படகு கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அந்த இளைஞரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பேருவளை துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்று விபத்துக்குள்ளாகியுள்ள மீனுபபா 1 என்ற படகில் உள்ள மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரட்னகமகே தெரிவிக்கிறார்.
1: தற்போது குறித்த மீன்பிடி படகு 100 கடல் மைல் தொலைவில் உள்ளதாக பிரதி அமைச்சர் கூறினார். குறித்த மீனவர்கள் கடந்த ஏப்ரல் 26 பேர்வளை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்றுள்ளனர். மே 14 தேதிக்கு பின்னர் மீனவர்கள் அவர்களின் உறவினர்களை தொடர்பு கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மூளைக்காய்ச்சல் அறிகுறியுடைய காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தத்தமது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்.
2: அந்த வைரஸ் பிரிவு குறித்து மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காய்ச்சல், தலைவலி, வாந்தி மற்றும் குமட்டல், கழுத்து விரைப்பு தன்மை, சூரிய ஒளிக்கு வெளிப்படுத்துவதில் ஏற்படும் சிரமம் ஆகியவை மென்ஜைட்டிஸ் நோயின் அறிகுறிகளாகும். நெருங்கிய தொடர்புகள், அருந்தும் நீர் மற்றும் தொடுதல் மூலம் குறித்த நோய் நிலைமை பரவுவதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நோயை தடுப்பதற்காக கொதித்தாறிய நீரை அருந்துதல், முகக்கவசங்களை அணிதல் மற்றும் மக்கள் ஒன்று கூடும் இடங்களில் இருப்பதை தவிர்த்தல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது.
0: இதே நேரத்தில் அங்குணகுல பலச சிறைச்சாலையின் கைதிகளுக்கிடையே காய்ச்சல் பரவி வருவதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: தற்போது அகுனுக்குள பெலச சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆன்லைன் தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக் தெரிவித்தார். மேலும் ஏனைய சிறைச்சாலைகளிலிருந்து அகுனுக்குள பெலச சிறைச்சாலைக்கு கைதிகளை அழைத்து வருவதும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஹமாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கைதிகளில் 7 பேருக்கு மென்ஜைட்டிஸ் நோய் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த கைதிகள் சாதாரண காய்ச்சலுக்கான சிகிச்சை பெற்ற பின்னர் மீண்டும் அகுனுக்குள பெலச சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் 2 கைதிகள் தொடர்ந்தும் ஹமாந்தோட்டை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அண்மையில் அகுனுக்குள பெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்ததுடன் அவரது மரணத்திற்கான காரணம் இதுவரையில் வெளிப்படுத்தப்படவில்லை.
0: தொடர்ந்து இலங்கை பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் 5வது இடத்தில் உள்ள கற்பப்பை வாய் புற்றுநோயை கண்டறிவதற்கும் அதற்கான சிகிச்சை சேவைகளை திறம்பட முன்னெடுப்பதற்கும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 12 அதிநவீன கோல்போஸ்கோபி இயந்திரங்கள் அரச மருத்துவமனை கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது அந்தாதபுரம், யாழ்ப்பாணம், கண்டி, கம்பகா, மாத்தறை மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட மருத்துவமனைகளில் இந்த இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 6 இயந்திரங்கள் எதிர்வரும் மாதம் பொருத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்துக்காக 72 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதோடு இரண்டாம் கட்டத்துக்காக மேலும் 42 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிக மழையுடனான காலநிலையினால் 7,983 குடும்பங்களைச் சேர்ந்த 31,072 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 18 பாதுகாப்பு மையங்களில் 1,724 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள்.
2: அத்துடன் மழையுடனான வானிலையால் 859 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்று நாடு முழுவதும் படிப்படியாக நிலை பெற்று வருகின்றமையே இதற்கான காரணமாகும். மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரம், மன்னார் மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை 6 மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கையே மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவு தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கழுகங்கையின் மில்லகந்த மற்றும் புட்டுப்பாவுல ஆகிய பகுதிகளில் நிலவிய வெள்ள அபாய நிலைமை குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய நதிகளின் நீர்மட்டம் சாதாரண நிலையிலேயே காணப்படுகின்றது.
0: தொடர்ந்து 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கான இலவச விசா வழங்கும் நடைமுறை இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியேறு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி அமைச்சரவையில் வழங்கப்பட்ட அனுமதிக்கு அமைய குடிவரவு விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுடைய வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை நுழைவு அனுமதியுடன் 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் நுழைவு எனப்படும் இலவச இலத்திரனியல் பயண அங்கீகாரத்தை பெற முடியும் என்று குடிவரவு குடியேறு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெஹரின், பெலருஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கஜகஸ்தான், குவைத், மலேசியா, நேபாளம், நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோர்வே, ஓமான், பாகிஸ்தான், போலந்து, கத்தார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கு இந்த விசேட திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாலத்தீவுகள், சிசில்ஸ் மற்றும் சிங்கப்பூர் நாட்டினர் செயலாக்கத்தை தொடர்ந்து கட்டணமின்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப 30 நாள் காலத்துக்கு பிறகும் இலங்கையில் தங்கியிருக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி விசா நீடிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று குடிவரவு மற்றும் குடியேறு திணைக்களம் அறிவித்துள்ளது. குடிவரவு குடியேறு சட்டங்களை மீறி இலங்கைக்குள் உள்நுழைந்த சுமார் 700 வெளிநாட்டவர்கள் கடந்த கால பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள்.
2: அவர்கள் இந்தியா, சீனா, வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வருகை தந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ ஊட்லர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சில வெளிநாட்டவர்கள் கணினி குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் கணினி குற்ற புலனாய்வு பணியகத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
0: இனி செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,63,400 ரூபாவாகவும், 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். மேற்கு வங்கத்தில் மறுதேர்தல் நடத்தப்பட்ட போல்டா தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றி பெற்றிருக்கிறது.
4: மேற்கு வங்கத்துல மீண்டும் ஒரு தேர்தல், அந்த தேர்தலையும் பாஜக வெற்றி பெற்று. ஏன்னா இப்பதான் சட்டமன்றம் முடிஞ்சதே, மீண்டும் என்ன தேர்தல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 24 சவுத் ஃபர்கானா அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ஃபால்டா அப்படின்ற சட்டசபை தொகுதியில தான் இந்த மறுதேர்தல் அப்படின்றது நடந்திருக்கு. மறுதேர்தல் ஏன் அப்படின்னா, அந்த தொகுதியில இதுக்கு முன்னாடி வாக்குப்பதிவு நடக்கும்போது நிறைய கோளாறுகள் நடந்திருக்கு அப்படின்னு அங்க மக்கள் போராட்டத்துல இருங்க. தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பகுதியில மீண்டும் வாக்குப்பதிவு அப்படின்றது நடக்கும், அது வந்து மே 21 நடக்கும். மே 24 வாக்கு எண்ணப்படும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. சோ அதை ஒட்டிதான் இந்த முறை மீண்டும் மே 21 மறு வாக்குப்பதிவு அப்படின்றது நடந்திருக்கு. அந்த மறு வாக்குப்பதிவுல பிஜேபி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபால்டா அப்படின்ற சட்டசபைகளோட கடந்த கால வரலாறை நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா, 2016 பிஜேபி இங்க போட்டி போடும் போது வெறும் 15,000 ஓட்டு வாங்கி 3வது இடத்துல தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட டெபாசிட்டே இல்லாத ஒரு நிலைமைதான் பிஜேபி இருந்தது. 21 தேர்தல் நடக்கும்போது இங்க வந்து 75,000 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 150,000 ஓட்டு வாங்கி கிட்டத்தட்ட முதலுக்கும் 2வதுக்கும் போட்டி நடந்தவருக்கு நடுவில் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு மத்திய அரசுடன் நல்ல இணக்கமாக செயல்படும் என்று நம்புவதாகவும், பிஎம்சி உட்பட்ட திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு அரசுடன் ஆலோசிக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார்.
5: ஒடிஷா தினத்தையொட்டி சென்னையில் வசிக்கும் ஒடிஷா மக்களின் அமைப்பான சென்னை உத்கல் சங்கம் சார்பில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு பின்னரே முழு விவரங்கள் தெரிய வரும் என்றார். தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திரு தர்மேந்திர பிரதான், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று நம்புவதாக கூறினார்.
0: தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிருப்பதை நான் வரவேற்கிறேன்.
6: On with his leadership, he will work in tandem with.
0: அவர் பிரதமர் மோடியுடன் இணக்கமாக செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன்.
6: நரேந்திர மோடிஜி, I am confident the new government will work with us in tandem in the constitutional.
0: தமிழ்நாட்டின் புதிய அரசு எங்களுடன் இணக்கமாக அரசியலமைப்பு உணர்வுடன் செயல்படும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். நாங்கள் PM ஸ்ரீ உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து தமிழ்நாடு அரசுடன் விரிவாக ஆலோசனை நடத்துவோம்.
5: CBSE விடைத்தாள் மறுமதிப்பீட்டு பணிகளில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சென்னை மற்றும் கான்பூர் IIT பேராசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலம் சுர்குஜா மாவட்டம் மைன்பாட் என்ற பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சுக்மானியா பாய் தனது 90 வயது மாமியாரை முதுகில் சுமந்தபடி சுட்டரிக்கும் வெயிலில் காட்டுப்பாதைகள் மற்றும் ஓடைகளை கடந்து 9 கிலோமீட்டர் நடந்து சென்றிருக்கிறார். இதுகுறித்து வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. வங்கியில் ஓய்வூதியம் சுமார் 1500 ரூபாய் பெற வேண்டுமானால் பயனாளிகள் நேரில் வந்து கைரேகை அல்லது அடையாள சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் உள்ளதால் இந்த பெண் கடந்த சில மாதங்களாகவே தன் மாமியாரை சுமந்து இந்த துயரப் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். காடுகள் நிறைந்த இந்த பகுதியில் போக்குவரத்து வசதிகள் இல்லாததே இதற்கு காரணம். முன்பெல்லாம் ஓய்வூதிய பணம் கிராமங்களிலே நேரடியாக வழங்கப்பட்டதாகவும் தற்போது அந்த நடைமுறை நிறுத்தப்பட்டதால் இத்தகைய அவதிக்குள்ளாக நேரிடுவதாக அந்த பெண் வேதனை தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா மற்றும் மக்களை தேடி நலத்திட்ட உதவிகள் போன்ற அரசின் அறிவிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் தொலைதூர கிராமப்புறங்களில் வாழும் முதியவர்கள் தங்களின் அடிப்படை உரிமைகளை பெறக்கூட இன்றும் எவ்வளவு கடுமையாக போராட வேண்டியுள்ளது என்பதை இந்த காணொலி வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. பிரதமர் மோடியின் சமீபத்திய பெங்களூர் வருகையின் போது ஜெலட்டின் குச்சிகள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அந்நிய சக்திகளின் தூண்டுதலில் செயல்படும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாட்டில் அராஜகமான போக்கை உருவாக்கி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை சீர்குலைக்க முயல்கின்றார் என்று பாரதிய ஜனதா அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது.
5: டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நேற்று முன்தினம் அக்கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திரு ராகுல் காந்தி, நாட்டில் பொருளாதார நிலை குறித்து அதிருப்தி அதிகரித்து வருவதால் மோடி அரசு ஓராண்டுக்குள் கவிழும் என்று கூறினார். இதை தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது சாதாரண பேச்சு அல்ல என்று தெரிவித்துள்ளார். திரு ராகுலின் பேச்சு எதிர்க்கட்சிகள் மற்றும் நாட்டை சீர்குலைக்கும் கனவுடன் உள்ள அமைப்புகளுடன் காங்கிரஸை உள்ளடக்கிய மிகப்பெரும் சதியை சுட்டிக்காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் குழப்பத்தை விதைக்கும் சதி திட்டத்துடன் இந்த வார்த்தைகளை திரு ராகுல் பேசியிருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். திரு மோடிக்கு மக்கள் செல்வாக்கு இருப்பதையும் பாஜகவை ஜனநாயக முறையில் வெல்ல முடியாது என்பதையும் உணர்ந்த பின் திரு ராகுல் காந்தியும் அவருக்கு துணையாக இருப்பவர்களும் நாடு முழுவதும் வன்முறையை தூண்ட முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு திரு ராகுல் பேசுவது முதல் முறை அல்ல என்று கூறியுள்ள பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா, அவர் வெளிநாடுகளுக்கு சென்றதற்கும் இந்த பேச்சுக்கும் தொடர்புள்ளதா என்பதை ஆராய வேண்டும் என்று கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து, தான் பிரதமர் மோடியின் மிகப்பெரிய ரசிகன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்தியாவுடன் விரிவான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் சாத்தியமாக கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
7: 4 சுற்றுப்பயணமாக நேற்று முன்தினம் இந்தியா வந்த அவர் கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரசாவின் ஆதரவு இல்லங்களின் தலைமையகமான மதர் ஹவுஸ் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் டெல்லியில் பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசிய மார்கோ ரூபியோ இருதரப்பு வர்த்தகம் எரிசக்தி தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து அவரது பயணத்தின் 2வது நாளான நேற்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் இருதரப்பு பாதுகாப்பு எரிசக்தி மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ரூபியோ, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பலன் தரக்கூடிய பல்வேறு முக்கிய அம்சங்களுடன் கூடிய புதிய வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாகவும் இரு நாடுகளிடையிலான உறவு மிக முக்கியமானது என்றும் தெரிவித்தார்.
8: We've made tremendous progress and I think we're going to wind up with a trade agreement between the United States and India.
0: வர்த்தக உறவு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது.
8: We've made a trade agreement between the United States and India.
0: விரைவில் இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் முடிவுக்கு வரும்.
8: It's going to be enduring and it's going to be beneficial to both sides. We have a strategic alliance between the United States and India.
0: அது இரண்டு நாடுகளுக்கும் நல்ல பலனை அளிக்கும். இந்தியாவும் அமெரிக்காவும் கொண்டிருக்கும் உறவு
8: between two countries that have global influence.
0: சர்வதேச அளவில் முக்கியத்துவம் மிக்கதாகும். அது மற்ற நாடுகளிலிருந்து வேறுபட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உறவாக தொடர்கிறது.
7: இந்தியாவும் அமெரிக்காவும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறிய ரூபியோ, இரு நாடுகளும் இணைந்து சர்வதேச அளவில் செயல்படுத்த வேண்டிய பணிகள் காத்திருக்கின்றன என்றார். உலக நாடுகள் மீதான வரி விதிப்பின் தொடர்ச்சியாகவே இந்தியா மீதும் வரி விதிக்கப்பட்டதாக விளக்கம் அளித்த அவர், இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு எந்த பாதிப்பும் இன்றி உறுதியாக தொடர்வதாக கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பால் இரு நாடுகளுக்கும் இடையே மெல்லிய கசப்புணர்வு பரவியிருந்த நிலையில் ரூபியோ இவ்வாறு விளக்கம் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இன்றைக்குள் நல்ல செய்தி வெளியாகும் என்று சூசகமாக தெரிவித்தார். இதனிடையே ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரை அந்நாட்டின் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க போர்க்கப்பல்களின் முற்றுகை தொடரும் என்று டிரம்ப் தமது ட்ரூத் சோசியல் மீடியா பதிவில் அறிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து நல்ல நண்பரை திருப்திப்படுத்த பிரதமர் மோடி அளவுக்கு அதிகமாக விட்டுக் கொடுத்திருப்பதாக விமர்சனம் செய்துள்ள காங்கிரஸ் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை அதிகரிப்பது குறித்து 5 கேள்விகளையும் எழுப்பியுள்ளது.
9: திரு மோடியை சந்தித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா 47 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து வலைதளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ் தற்போது ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்வதை இனி இரட்டிப்பாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக திரு மோடிக்கு 5 கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பு செல்லாது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து மலேசியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை ரத்து செய்த நிலையில் மோடி அரசுக்கு மக்கள் விரோத வர்த்தக ஒப்பந்தத்தை கைவிட ஏன் துணிவு வரவில்லை? அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த மக்கள் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கவும் வெளிநாடு செல்வதை தவிர்க்கவும் பிரதமர் அறிவுறுத்திய நிலையில் மோடி அரசு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியை அதிகரிப்பது ஏன்? டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு கடந்த ஓராண்டில் 12% குறைந்த நிலையில் இறக்குமதியை அதிகரித்தால் மேலும் வீழ்ச்சி அடையாதா? இந்தியாவில் சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெற அதானி குடும்பம் 2500 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கை டிரம்ப் நிர்வாகம் ரத்து செய்ததற்கும் இறக்குமதி விவகாரத்தில் திரு மோடியின் இந்த சரணாகதிக்கும் தொடர்பு உள்ளதா? ஆபரேஷன் சிந்தூர் போர் நிறுத்தம், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது, அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், வெனிசுலா அதிபர் வருகை என இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சார்ந்த அனைத்து அறிவிப்புகளுமே டெல்லியிலிருந்து அல்லாமல் வாஷிங்டனிலிருந்து வருவது ஏன் ஆகிய கேள்விகளை திரு ஜெய்ராம் ரமேஷ் கேட்டுள்ளார். இந்திய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவு கொள்கை பற்றி நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரிவிக்கும் பொறுப்பை துறந்தது ஏன் என்றும் வினவியுள்ள அவர், சமரசம் செய்து கொண்ட பிரதமர் தமது நல்ல நண்பரை திருப்திப்படுத்த மேலும் அதிக தூரம் சென்றுவிட்டதாக விமர்சனம் செய்துள்ளார்.
0: தொடர்ந்து கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக இன்றும் உயர்த்தப்பட்டுள்ளது.
7: மேற்காசிய பிரச்சினை காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக மே 15ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 14 காசுகளும் டீசல் விலை 3 ரூபாய் 11 காசுகளும் உயர்த்தப்பட்டன. தொடர்ந்து 19 மற்றும் 23ஆம் தேதிகளில் விலை உயர்த்தப்பட்டது. தற்போது 4வது முறையாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 46 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல டீசல் விலையும் லிட்டருக்கு 2 ரூபாய் 57 காசுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107 ரூபாய் 77 காசுகளாகவும் டீசல் விலை 99 ரூபாய் 55 காசுகளாகவும் உள்ளது.
0: தொடர்ந்து சட்டவிரோத குடியேறிகளை அடைத்து வைக்க மாவட்டந்தோறும் மையங்களை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு மேற்கு வங்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத குடியேறிகளை அவர்களது தாய்நாட்டுக்கு அனுப்பும் வரை தற்காலிகமாக இந்த மையங்களில் தங்க வைக்க மேற்கு வங்க அரசு முடிவு செய்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 17 வயது சிறுவன் முன்விரோதம் காரணமாக இன்று அதிகாலை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை அங்கு ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றார்கள். கர்நாடகாவின் உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஆற்றில் சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார்கள். 3 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஒன்றிய அரசு தலா 2 லட்சமும் மாநில அரசு தலா 5 லட்சமும் இழப்பீட்டை அறிவித்துள்ளது. மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் வெளியான நிலையில் தமிழகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு எங்கே என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
9: கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த சோகத்தின் வலி மறையாத நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே 11 வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான துயரம் அரங்கேறியுள்ளது. நடுக்குப்பத்தை அடுத்த வள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கன்னியப்பன் என்ற 62 வயது முதியவர் அப்பகுதியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது மாணவி ஒருவரிடம் வடை கொடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து பதறிப்போன சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் கன்னியப்பனை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி திரு பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைப்பதை வேடிக்கை பார்க்கும் பொய்க்கால் குதிரை ஆட்சியாகவே தற்போதைய ஆட்சி இருக்கிறதோ என்ற அச்சம் பெண்களிடையே எட தொடங்கிவிட்டதாக கூறியுள்ளார். கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனம் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே என்று தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட பதிவை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாம் பேசிய வசனங்களை மறந்திருந்தால் அவற்றை மீண்டும் போட்டு பார்த்து பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ள திரு பழனிசாமி, சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் திரு அன்புமணி விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில், கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட பதற்றம் விலகுவதற்கு முன்பே நிகழ்ந்துள்ள இந்த கொடுமை குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விஷயத்தில் அரசு கூடுதல் கவனமும் அக்கறையும் காட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து, ஆந்திராவில் வெப்ப அலியால் 4 நாட்களில் 18 லட்சம் கோழிகள் பலியாகியுள்ளது. இதனால் 54 கோடி ரூபாவுக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் சங்க பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஆந்திர மாநிலத்தில் கோடை வெயில் சுட்டரித்து வருகிறது. தொடர்ந்து பகல் நேரங்களில் அதிக அளவில் வெப்ப அலை வீசி வருகிறது. வெயிலால் பொதுமக்கள் மட்டுமன்றி கால்நடைகள் விலங்குகளும் பாதிப்படைந்து வருகின்றன. அவ்வாறு ஒருங்கிணைந்த கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் பண்ணைகளில் 4 நாட்களில் 18 லட்சத்துக்கு அதிகமான கோழிகள் வெப்ப அலையால் உயிரிழந்திருப்பதாகவும், இதனால் 54 கோடிக்கு அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மாநில கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா நோய் தொற்று அதிகரித்து செல்லும் சூழலில் அந்த நாடுகளுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொங்கோ குடியரசு, உகண்டா ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள எபோலா வைரஸ் பரவலை சர்வதேச கவலைக்குரியதென்று பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த அறிவித்தலை இந்திய மத்திய அரசு வழங்கியுள்ளது. நிகழாண்டு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவர்களில் முதல்கட்டமாக 66 பேருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார். மயிலாடுதுறை அருகே 100 வயதை கடந்து ஆரோக்கியமாக வாழும் பாட்டியின் பிறந்த நாளை 44 குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி கேக் வெட்டி கொண்டாடினார்கள்.
9: வேகமான வாழ்க்கை முறையுடன் உடல் நலனுக்கு சவால்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் 100 வயதை கடந்தும் ஆரோக்கியமாக வாழ்பவர்கள் அரிதாகவே காணப்படுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கடலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அம்பிகையாட்சி என்ற மூதாட்டி தனது 100வது பிறந்தநாள் விழாவை குடும்பத்தினருடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார். 3 மகன்கள், 3 மகள்கள், 17 பேரன் பேத்திகள், 20 கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள், ஓர் எள்ளு பேத்தி என 44 பேருடன் பிறந்தநாள் விழா களை கட்டியது. அம்பிகை பாட்டியின் 100வது பிறந்த நாளை கொண்டாடிய நெகிழ்ச்சியான தருணம் தங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகும் என அவரது குடும்ப உறவினர்கள் தெரிவித்தனர்.
0: இனி தமிழ்நாட்டின் பல இடங்களில் முன்னாள் மாணவர்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்து பழைய நினைவுகளில் மூழ்கி திளைத்தார்கள்.
10: திருத்தணி அருகே ஆற்காடுகுப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் 33 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்களின் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. பள்ளிப்பருவ தோழர்களை மீண்டும் சந்தித்தவர்கள் முகமலர்ச்சியுடன் உரையாடி மகிழ்ந்தனர். திருப்பூர் வெங்கமேடு ஐயங்காளி பாளையத்தில் உள்ள VK அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 80 மற்றும் 90 ஆண்டுகளில் தாங்கள் சுவைத்த மிட்டாய் வகைகளையும் தங்களது குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுத்து அவர்கள் மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அபிராமம் நகரில் உள்ள முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த மாணவ மாணவிகள் சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர்.

0: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அரசு உதவி பெறும் மகாலட்சுமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1995 முதல் 2001 ஆண்டுகளில் படித்த மாணவிகள் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடன் சங்கமித்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள வ சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஒன்று கூடி அமர்க்களப்படுத்தினர்.
1: சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,18,240 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,780 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 295 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை குழுவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தல் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் செய்வது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்கா வெளியிடக்கூடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார்.
2: ஈரான் சமாதான ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் முழுமையாக நிறைவடையவில்லை எனவும், அந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் தொடர்பில் வெளிநபர்கள் எவருக்கும் தெரியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தாம் ஈரானுடன் நீண்டகால ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதாயின் அது மிகவும் பொருத்தமான மற்றும் முறையான ஒப்பந்தமாக அமையும் என அவர் தனது ட்ருத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது உருவாக்கப்பட்டு வரும் ஒப்பந்தம் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா முன்னர் உடன்பட்ட ஒப்பந்தத்தை போன்று ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான தெளிவான திறந்த பாதையை அமைத்துக் கொடுத்த வகையிலான ஒப்பந்தம் அல்ல என டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அதற்கமைய புதிய ஒப்பந்தம் தொடர்பில் எதுவும் அறியாத தோல்வியுற்ற நபர்களின் விமர்சனங்களுக்கு செவிசாய்க்க வேண்டாம் எனவும், முன்னைய ஆட்சியாளர்களைப் போன்றே தோல்வியடைந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் டிரம்பின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதால் ஒப்பந்தம் ஒன்று எட்டுவதற்கு தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளதாக நேற்றிரவு டிரம்ப் வெளியிட்ட மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்து அதனை உறுதிப்படுத்தி கையெழுத்திடும் வரை ஈரானின் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கை உள்ளிட்ட தடைகள் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் பழைய ஒப்பந்தம் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஈரானுடன் செய்து கொண்ட கூட்டு விரிவான செயற்றிட்டமாகும். சுமார் 2 வருட கால நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 2015 அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டனர். ஈரான் தனது அணுசக்தி நடவடிக்கைகளை மட்டுப்படுத்துவதற்கு மேற்கத்திய நாடுகள் ஈரான் மீது தடை விதித்திருந்த தடைகளை தளர்த்துவது அதன் முக்கிய நிபந்தனையாக இருந்தது. இதில் அமெரிக்கா மட்டுமின்றி சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியனவும் உள்வாங்கப்பட்டிருந்தமை விசேடாம்சமாகும். எவ்வாறாயினும் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்த பின்னர் 2018 அமெரிக்காவை அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கிக் கொண்டு ஈரான் மீது மீண்டும் கடும் தடைகளை விதிக்க நடவடிக்கை எடுத்தார். அதற்கு பதிலடியாக ஈரானும் மீண்டும் எல்லையற்ற வகையில் யுரேனியம் செறிவூட்டலை ஆரம்பித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான மாற்று வழிகளுக்கு செல்வதற்கு முன்னர் ராஜதந்திர மட்டத்தில் அதனை தீர்க்க அதிகபட்ச முயற்சி எடுப்பதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ராஜாங்க செயலாளர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். ஈரானுடன் இணக்கப்பாடொன்றுக்கு வருவதற்கு தொடர்ந்தும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும், ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பிலும் தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் மிகவும் சிக்கலான தொழில்நுட்ப விடயங்களை கொண்ட அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை 72 மனத்தியாலங்களுக்குள் எளிதாக செய்துவிட முடியாது என மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். பிராந்தியத்தில் உள்ள சுமார் 8 நாடுகள் அமெரிக்காவின் இந்த செயல்முறையை அங்கீகரிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு உடன்படிக்கை கோரிக்கையின் கீழும் தமது பாதுகாப்பிற்காக நடவடிக்கை எடுக்கும் இஸ்ரேலின் உரிமை மாறாமல் இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இணக்கப்பாட்டிற்கு வருவதற்கு ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற போதிலும் அமெரிக்காவினால் தொடர்ச்சியாக இடையூறுகள் ஏற்படுத்தப்படுவதாக ஈரானின் தஸ்டீம் செய்தி நிறுவனம் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் சில சரத்துக்கள் தொடர்பில் அமெரிக்காவினால் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அதில் ஈரானின் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை விடுவிக்கும் சரத்து அடங்குவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் ஈரான் நேற்று 33 கப்பல்களை ஹோமோஸ் நீரிணையூடாக செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. தம்முடன் கலந்துரையாடிய பின்னரே இந்த அனுமதி வழங்கப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல்களில் எரிபொருள் கொள்கலன்கள் மற்றும் ஏனைய வர்த்தக கப்பல்கள் அடங்குகின்றன. 30 நாட்களுக்குள் ஹோமோஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என தஸ்னீம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த 30 நாட்களுக்குள் ஈரானின் துறைமுகங்களை முடக்கி அமெரிக்கா முன்னெடுத்துள்ள நடவடிக்கை முடிவுக்கு வரும் எனவும் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்கள் விடுவிக்கப்படும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை. ஈரான் அமெரிக்காவிற்கு இடையில் இணக்கப்பாடு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்புடன் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் இன்று குறைவடைந்துள்ளன. இது கடந்த 2 வாரங்களில் பதிவான குறைந்தபட்ச விலையாகும். அதற்கமைய பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 4.71% குறைவடைந்துள்ளதுடன் அதன் இன்றைய பெறுமதி 98.66 பதிவாகியுள்ளது. அமெரிக்க சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 92.06 காணப்படுகின்றது.
1: தொடர்ந்து அமெரிக்க ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க குழுவுக்கு டிரம்ப் அறிவுறுத்தல்கள் சிலவற்றை வழங்கியிருக்கிறார். அவர்களிடம் அமெரிக்கா தரப்பிடம் காலம் இருப்பதாகவும் ஆகவே அவசரப்பட வேண்டாம் என்று தெரிவித்திருப்பதாக டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார்.
3: ஈரானுடனான ஒப்பந்த விவகாரத்தில் பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது என்றும் அதன் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதும் அடங்கும் என டிரம்ப் கூறுகிறார். எனினும் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் எதையும் அவர் அளிக்கவில்லை. முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஈரானிய நிலைப்பாடுகள் ஒன்றிணைந்து வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி நேற்று அரசு ஊடகத்திடம் கூறியிருந்தார். ஆனால் முக்கிய பிரச்சினைகளில் ஒப்பந்தம் எட்டப்படும் என இதற்கு அர்த்தமில்லை என அவர் எச்சரித்ததோடு அமெரிக்கா தரப்பு முரண்பட்ட கருத்துக்களை கூறுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். ஏப்ரல் மாத தொடக்கத்தில் போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டதிலிருந்தே அமெரிக்காவும் ஈரானும் நீண்டகால அமைதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. இது தொடர்பாக டிரம்ப் வெளியிட்டிருந்த பதிவில் அமைதி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்களுடன் நல்ல உரையாடல் நடந்ததாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஒப்பந்தம் தொடர்பாக பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது என்றும் ஒப்பந்தத்தின் இறுதி அம்சங்களும் விவரங்களும் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகின்றன, அவை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பின்னர் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் டிரம்பை பாராட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அந்த பதிவில் டிரம்ப் உடனான தொலைபேசி உரையாடல் மிகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக ஷபாஸ் ஷெரீப் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி சனிக்கிழமை அரசு ஊடகத்திடம் கூறும்போது ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் 30 முதல் 60 நாட்களுக்குள் மேலதிக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இறுதியில் உடன்பாடு எட்டப்படலாம் என்றும் கூறினார். பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து போர் மூண்டது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதேபோல உலகின் சுமார் 20% எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு செல்லும் முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையையும் கட்டுப்படுத்த தொடங்கியது. இதையடுத்து பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு போர் நிறுத்தம் செய்யப்பட்டது. எனினும் வெள்ளிக்கிழமையன்று பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகள் உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த தகவலில் டிரம்ப் அரசு புதிய ராணுவ தாக்குதல்களுக்கு தயாராகி வருவதாகவும் எனினும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் கூறியிருந்தனர். ட்ரம்பும் வெள்ளிக்கிழமை ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் இந்த முக்கியமான காலகட்டத்தில் வாஷிங்டனில் இருக்க வேண்டும் என்பதால் தனது மகன் திருமணத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்பின் இந்த பதிவும் பேசுபொருளானது. இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள ஈரான் அரசுடன் தொடர்புடைய தஸ்னிம் செய்தி முகமை, அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின்படி ஹோர்முஸ் நீரினை போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என குறிப்பிட்டுள்ளது. நீரினை உடனடியாக பழைய நிலைக்கு திரும்பப் போவதில்லை என்றும், ஆனால் அதன் வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை 30 நாட்களுக்குள் போருக்கு முந்தைய நிலைக்கு மீட்டெடுக்கப்படும் என்றும் தஸ்னிம் கூறுகிறது. நீரினை மீதான இறையாண்மையை நிலைநாட்ட ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் தஸ்னிம் செய்தி முகமை கூறுகிறது. இருப்பினும் ஒப்பந்தத்தில் என்ன உள்ளது என்பது குறித்து அமெரிக்காவிடமிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் வரவில்லை. இந்த சூழலில் இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரான் விவகாரத்தில் இறுதி முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
4: Iran situation, there'll be, I believe, you know, maybe more news coming out a little bit later today on this topic, and I'll leave it to the president to make further announcements on it. Suffice it to say that some progress has been made, significant progress, although not final progress has been made.
3: Iran orubodum anu aayidathai vaithirukka mudiyadhu endrum indha vishayathil Trump telivaga irupadagavum Rubio kurinar. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தை நோக்கிய முன்னேற்றத்தை வரவேற்பதாக பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து நிபந்தனையற்ற மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்துடன் ஹோர்முஸை மீண்டும் திறப்பதற்கான உடன்பாட்டை காண வேண்டும். ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பது மிக முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் நேற்று வான்வெளி தாக்குதல்களை நடத்திய ரஷ்யா சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஆரஷ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதல்களில் இருவர் பலியானதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேற்று கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அரசு அலுவலகங்கள், குடியிருப்பு வளாகங்கள், பள்ளிகள் பலத்த சேதமடைந்தன. இந்த தாக்குதல்களில் 83 பேர் காயமடைந்தார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக நீடிக்கும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சண்டையில் இத்தகைய சக்தி இந்த ஆயுதம் 3வது முறையாக பயன்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அவிஷாய் அத்ராயி தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அரபு மொழியில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி குறைந்தது 1000 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் பாதுகாப்பான திறந்தவெளி பகுதிகளில் தங்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட 2வது கட்டாய வெளியேற்ற உத்தரவு இதுவாகும். இதற்கு முன்னர் தெற்கு லெபனானில் உள்ள மேலும் 10 கிராம மக்களுக்கும் இதேபோன்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வெளியேற்ற உத்தரவுகளுக்கு முன்னும் பின்னும் லெபனானின் சில பகுதிகளில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. கொங்கோ குடியரசில் இபோலா நோய் பரவல் அபாயம் தீவிரமடைகிறது. இதுவரையில் சுமார் 100 பேருக்கு கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 900 பேருக்கு நோய் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவர்களில் 119 பேர் இபோலாவால் இறந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. நோய் பரவல் அபாயம் ஹொங்கோ குடியரசில் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் உலகளவில் அது பரவும் சாத்தியம் குறைவாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. நோய் பரவலை கட்டுப்படுத்த கொங்கோவில் இருக்கும் சுகாதார அதிகாரிகள் சிரமப்பட்டு வருகிறார்கள். மக்களிடையே பதட்டமும் சினமும் அதிகரித்து வருகிறது. குறைந்தது 2 இபோலா சிகிச்சை நிலையங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. கிளர்ச்சி குழுக்களின் வன்முறை செயல்கள் குறைந்து வரும் அனைத்துலக நிதியுதவி ஆகியவை கொங்கோ குடியரசின் பல வட்டாரங்களில் சுகாதார கட்டமைப்புகளை பலவீனமாக்கிவிட்டது. எண்ணெய் விலை கடந்த 2 வாரங்கள் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. விரைவில் மத்திய கிழக்கு போர் முடிவுக்கு வரக்கூடும் என்ற நம்பிக்கை சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 5 விழுக்காடு குறைந்து பீப்பாய்க்கு சுமார் $98 என பதிவாகியிருக்கிறது. எப்போதும் கோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்பது நிதித்துறைக்கு மிகவும் முக்கியம் என்று ஆஸ்திரேலியாவின் மத்திய வங்கி நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீரிணை திறக்கப்பட்ட பிறகு எரிசக்தி உற்பத்தி ஆலைகள் மீண்டும் இயங்குவதற்கு எடுக்கப்படும் கால அவகாசம் மிகவும் முக்கியம் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பிலிப்பைன்ஸில் உள்ள ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுமானத்தில் இருந்த 9 மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளில் சிக்கியதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருக்கிறார்கள். இடிபாடுகளிலிருந்து இதுவரை 24 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் காணாமல் போன மேலும் 21 பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கட்டிட இடிபாடுகள் அருகில் இருந்த தங்கும் விடுதியின் மீது அது விழுந்ததில் அந்த விடுதியில் தங்கியிருந்த மலேசிய நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எங்கே சுற்றுலா செல்லலாம், அங்கு என்ன செய்யலாம், எங்கு தங்கலாம் என்று இணையத்தில் தேடும் காலம் போய் இப்போது பலர் சட் ஜிபிடி அல்லது மற்ற செயற்கை நுண்ணறிவு ஏஐ கருவிகளுக்கு திட்டத்தை விட்டுவிடுகிறார்கள். சுமார் 37 விழுக்காட்டு பயணிகள் அவ்வாறே செய்து வருகிறார்கள். ஏஐ கருவியும் சுற்றுலா திட்டத்தை உடனடியாக செய்கிறது. எந்த ஹோட்டலில் தங்கினால் நன்றாக இருக்கும் என்ற பரிந்துரையையும் அது கொடுக்கிறது. ஏஐயின் பரிந்துரையில் தங்களின் ஹோட்டல் இடம்பெற வேண்டும் என்று நிறுவனங்கள் போட்டி போடுகின்றன. கூகுளில் தேடினால் 50 தேடல் முடிவுகள் வரும். சட் ஜிபிடி இடம் கேட்டால் 5 முடிவுகளை வரும் என்று அக்கோர் ஹோட்டல் நிறுவனத்தின் ஏஐ பிரிவு தலைவர் தெரிவித்தார். ஏஐயின் பரிந்துரையில் ஹோட்டல் பெயர் இடம்பெற்ற ஏஐ கருவி எப்படி வேலை செய்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்வது அவசியம். எனக்கு இத்தகைய ஹோட்டல் வேண்டும் என்று ஒருவர் எளிமையான வார்த்தைகளில் கோரலாம். பயனீட்டாளர்கள் கேட்கும் விதத்துக்கேற்ப ஏஐ கருவி எப்படி பதில் சொல்லும் என்பதை அறிவது அவசியமாகும். அதற்கேற்றவாறு ஹோட்டல்களின் கட்டமைப்புகளில் வார்த்தைகளை சேர்க்க வேண்டியிருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். கூகுளில் அண்மை நாட்களில் குறைகூறலை கூகுள் எதிர்நோக்கி வருகிறது. அதற்கு காரணம் டிஸ்கிராட், அதாவது புறக்கணிப்பு என்ற வார்த்தை. நேற்று முன்தினம் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் தேடப்பட்ட போது கூகுள் வார்த்தையின் பொருளை வழங்கவில்லை. அது முற்றிலும் வார்த்தையை புறக்கணித்துவிட்டது. புரிகிறது, நான் நீங்கள் சொல்வதை புறக்கணித்து விட்டேன், வேறு உதவி வேண்டுமா என்று திரையில் தென்பட்டது. ஏஐ கருவி பதில் சொல்வதை போல் இருந்தது. எனோர், டிஸ்மிஸ், ஸ்டாப், ஸ்டார்ட் போன்ற ஆங்கில வார்த்தைகளை தேடிய போதும் ஏஐ கருவியின் பதில் வந்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்த கூகுள் அதன் ஏஐ செயல்முறையில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தது. அதை சரி செய்வதாகவும் கூறியது. அண்மை காலமாக கூகுளில் ஏதாவது தேடும்போது ஏஐயின் பதில் முதன்மை பெறுகிறது. இந்த மாதம் 19ஆம் தேதி கூகுள் அதன் தேடல் அம்சத்தில் பெரும் மாற்றத்தை செய்திருப்பதாகவும் தெரிவித்தது. அதை அடுத்து கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. மங்கோலியா பாலைவனங்களில் மரம் நட்டார். அவர் முயற்சிக்கு கை கொடுக்க அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் $5,000 கொடுத்து நிதியுதவி செய்தார். 27 ஆண்டுக்கு பின் அந்த பணத்தில் அடர்ந்த காட்டை பார்க்க வருமாறு 60 வயது ஜின் ஜுஷன் அவரை அழைத்திருக்கிறார். மங்கோலியாவின் சான்சி மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஜின் கடந்த 40 ஆண்டுகளாக தன் கணவருடன் சேர்ந்து வறட்சியையும் புயலையும் எதிர்த்து போராடி மரங்களை நட்டு வருகிறார்கள். இவர்களின் இந்த அசாத்திய முயற்சியை பற்றி படித்து நெகிழ்ந்து போனார் அமெரிக்க ஆசிரியர் ரோனால்ட் சாகோஸ்கி. 1999 அவர் தன் சேமிப்பில் இருந்து $5,000 நன்கொடையாக கொடுத்தார். அந்த பணத்தில் தம்பதி வாங்கிய மரக்கன்றுகள் இன்று 50,000-க்கும் மேற்பட்ட பிரமாண்ட மரங்களாக வளர்ந்து கம்பீரமாக நிற்கின்றன. அன்று பாலைவனத்தை பார்த்து சாத்தியமே இல்லை என்று தலையசைத்த அந்த அமெரிக்கருக்கு இப்போது இன்ப அதிர்ச்சி கொடுக்க ஜின் ஆவலோடு காத்திருக்கிறார். தொலைபேசி மூலம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட சாகோல்ஸ்கி அந்த காட்டை பார்க்க நானும் ஆவலாக இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இருநாட்டு மக்களிடையே மலர்ந்த இந்த அழகான நட்புறவு இணையத்தில் பலரையும் நெகிழ வைத்துள்ளது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பி சீனா புதிய சாதனை படைத்துள்ளது. சென்சோர் 23 என்ற விண்கலம் மூலம் விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியுள்ளது. சென்சோர் 23 திட்டம் சீன விண்வெளி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட விண்வெளி வீரரின் முழுமையாக ஒருவருட விண்வெளி பயணம் ஹாங்காங் நகரத்திலிருந்து விண்வெளிக்கு செல்லும் முதல் நபர். அதிநவீன தானியங்கி இணைப்பு தொழில்நுட்பம், 2030 நிலவு பயணத்துக்கான சோதனைக் களமாகிய 4 காரணங்கள் முக்கியமானவையாக இருக்கிறது. வடமேற்கு சீனாவில் உள்ள ஜியுவான் செயற்கைக்கோள் ஏவு மையத்திலிருந்து லோங்மார்ச் 2F என்ற ராக்கெட்டை பயன்படுத்தி சென்சோ 23 விண்கலம் 3 சீன விண்வெளி வீரர்களுடன் ஏவப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி வீரர்களை அனுப்பி சீனாவின் தியன்காங் விண்வெளி நிலையத்தில் ஒரு முழு ஆண்டு தங்கும் புதிய சாதனை தொடங்கியிருக்கிறது. தனது தியங்காங் விண்வெளி நிலையத்துக்கு 3 விண்வெளி வீரர்களை சீனா அனுப்பியுள்ள நிலையில் இந்த 3 ஒருவர் சீன விண்வெளி நிலையத்தில் ஒருவரிடம் தங்க இருக்கிறார். வரும் 2030 மனிதர்களை நிலவில் தரையிறக்கும் தனது லட்சியத்தை நோக்கி சீனா செயல்பட்டு வரும் நிலையில் விண்வெளியில் நீண்ட காலம் இருப்பதால் மனித உடலில் ஏற்படும் மாற்றங்கள், எலும்பு அடர்த்தி குறைதல், கதிர்வீச்சு தாக்கம் குறித்து சீனா ஆய்வு நடத்த உள்ளது. சீன விண்வெளி வீரர்களின் இந்த சமீபத்திய பயணம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி பயணங்களிலே மிக நீண்டகால பயணங்களில் ஒன்றாக அமையும். ஆனாலும் 1995 ஒரு ரஷ்ய விண்வெளி வீரர் செய்த 14.5 மாத கால சாதனையை இது முறியடிக்காது. இதனிடையே விண்வெளி பயணத்தின் முன்னேற்ற நிலைமையை பொறுத்து இந்த ஓராண்டு பயணத்தை 3 முழுமையாக மேற்கொள்ள போகும் வீரர் யார் என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என்று சீனா கூறியிருக்கிறது. வெயில் கொளுத்துகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்ப அலைகள் தொடர்பாக வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெப்ப அலைகள் உடல்நலத்தை கடுமையாக பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். வெப்பத்திலிருந்து தப்பிக்க சிலர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். அத்தகைய சூழலில் வீட்டின் வெப்பநிலையை கட்டுக்குள் வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்று தெரிவிக்கப்படுகிறது.
5: இரவு நேரத்தில் வீசும் காற்றை கொண்டு உங்கள் வீட்டை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த பரிந்துரைப்படி இருட்டிய பிறகு ஜன்னல்களை திறந்து வைக்க வேண்டும். அதேபோல பகல் நேரத்தில் சூரிய வெப்பம் வீட்டிற்குள் நுழையாமல் இருக்க கதவுகளை மூடி வைக்க வேண்டும்.

0: எதை சாப்பிடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் டெல்லியைச் சேர்ந்த மருத்துவர் எம் வாலி. அதிக கலோரி, கொழுப்பு மற்றும் சோடியம் கொண்ட உணவுகளை தவிர்ப்பது அவசியம். கொழுப்பு மற்றும் கலோரி அதிகமாக இருக்கும்போது அவை செரிமானமாவது கடினம். இதனால் உடல் வெப்பநிலை உயர்ந்து அதிக வெப்பமாகவும் சோர்வாகவும் உணரக்கூடும். தீவிர வெப்பநிலையின் போது காஃபீன் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்துகிறது. குளிர்பானங்கள் அல்லது சில்லென்று இருக்கும் பீர் போன்றவை உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் என இளைஞர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவை இரண்டிலும் அதிகப்படியான சர்க்கரை உள்ளது. இது உடலில் உள்ள நீரை வெளியேற்றி நீரிழப்புக்கு வழிவகுக்கும் என்கிறார் டாக்டர் வாலி. இதற்கு பதிலாக மோர் போன்றவற்றை அருந்தலாம் என அவர் பரிந்துரைக்கிறார். அதே போல வியர்வை வரவில்லை என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். உடல் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை எட்டினால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் என ஒரு BBC கட்டுரை கூறுகிறது. இத்தகைய சூழலில் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். உடல் வெப்பமாக இருந்தாலும் வியர்வை வராமல் உடல் வறண்டு காணப்படுதல், மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். வெப்ப தாக்குதலால் சுயநினைவை இழத்தல், முக்கிய உறுப்புகளுக்கு நிரந்தர பாதிப்பு மற்றும் தீவிரமான நிலைகளில் மரணம் கூட ஏற்படலாம். இந்த சூழலில் உடலை உடனடியாக குளிர்விக்க வேண்டும். இதற்கு உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது உடலை ஈரமான துணியால் துடைக்க வேண்டும். சரி, 40 டிகிரி வெப்பநிலையில் நம் உடல் எப்படி செயல்படும்? வெப்ப அலைகளின் தாக்கத்தை புரிந்து கொள்வதற்காக BBC-யின் சுகாதார மற்றும் அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் கல்லாக்கர் 2023 சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை செயற்கையாக உருவாக்கிய ஓர் ஆய்வில் பங்கேற்றார். அறிவியல் கருவிகளின் கண்காணிப்பில் அந்த அறையின் வெப்பநிலை படிப்படியாக 21 செல்சியஸில் இருந்து 40.3 டிகிரி செல்சியஸாக உயர்த்தப்பட்டது. அப்போது என்ன கண்டறியப்பட்டது தெரியுமா? மூளைக்கான இரத்த ஓட்டம் 8.5% குறைந்தது. சுவாச விகிதம் நிமிடத்திற்கு 10-15 அதிகரித்தது. உடல் வெப்பநிலை 36.2 37.5 டிகிரி செல்சியஸை எட்டியது. 1 மணி நேர சோதனையில் 400 மில்லி வேர்வை உற்பத்தியானது. தோல் வெப்பநிலை 31.3-35.4 டிகிரி செல்சியஸுக்கு இடைப்பட்டதாக இருந்தது. இந்த சோதனையில் பரிசோதிக்கப்பட்ட அதிகபட்ச வெப்பநிலையில் மெமரி பசில் ஸ்கோர் 30.23-30.17 குறைந்தது. மூளையின் நினைவாற்றல் திறனில் வெப்பநிலையை ஏற்படுத்தும் தாக்கத்தை இது காட்டுகிறது.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது.
2: 19th IPL கிரிக்கெட் திருவிழா இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஆகிய அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் நேற்று மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற 69th லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான மும்பை அணியுடன் ராஜஸ்தான் அணி மோதியது. முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 205 ரன்கள் எடுத்தது. 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி பவர் பிளே முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 49 ரன்கள் எடுத்து தடுமாறியது. 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் மட்டுமே அந்த அணி எடுத்தது. இதன் மூலம் 30 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது.
1: தொடர்ந்து ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மான்சி, காஜால், சுமித் தங்கம் வென்றுள்ளார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சிவரெஃப் கச்சுனப், பெலிண்டா கோஸ்டிக் 2ம் சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்கிக் 6-2, 6-3 என ஆஸ்திரியாவின் சிஞ்சாவை வீழ்த்தினார். உக்ரைன் வீராங்கனை மார்டோ கோஸ்டிக் 6-2, 6-3 என ஸ்பெயினின் ஒக்ஸ்னாவை வென்றார். அமெரிக்காவின் கெத்தி மெக்டல்லி 3-6, 7-6, 6-3 என்று ஆஸ்திரேலியாவின் அஜல்லாவை வென்றிருக்கிறார். மலேசிய கிண்ண காற்பந்து போட்டியில் வாக சூடியிருக்கிறது ஜோகூர் டாருல் தாசிம் காற்பந்து குழு. நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அது குச்சிங் சிட்டி அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.24 ரூபாய் இந்திய பிரமதியில் 110.80 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329.11 ரூபாய் 13% இந்திய

பிரமதியில் 95.15%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422.02%, இந்திய பிரமதியில் 121.70%, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 445.02%, இந்திய பிரமதியில் 128.35%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.36%, இந்திய பிரமதியில் 68.91%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நிலைய கழிக நேரம் 10:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் யூரோபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா. இன்று 3வது வாரமாக பட்டிமன்றம் ஆரம்பமாக இருக்கின்றது. அதற்கிடையில் ஓரிரு திரை இசை காணங்கள்.

நிலைய கலிக நேரம் 10:47 நிமிடங்கள். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம்

நீதிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நூற்றி 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?

0: கடந்த வாரங்களில் திருமதி குணநாயகி பசுவதி
1: சிந்தந்தியே இருந்தே அக்கறையோடும் துணிவோடும் நாங்கள் நான் வெற்றி பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டு வெற்றிக்கு செல்லும் பொழுது அங்கே அவன் தோல்வி அடைகின்றான் என்று சொன்னால் அந்த தோல்வி கூட அவனுக்கு ஒரு பாடமாக அமைகின்றது.
0: திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா
1: எடுத்துக்கொண்டு அவன் மீண்டும் முயற்சித்தான்.
2: அவளை நாங்கள் தூக்கி எறிஞ்சு எங்களுக்கு மனதிலே ஒரு திடத்தை ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கையை நாங்கள் உண்டு பண்ணினால்தான் நாங்கள் எந்த விடயத்துக்கும் நாங்கள் முன்னோக்கி நாங்கள் செல்ல முடியும். மற்றது பாருங்களோட
0: தொடர்ந்து சுவிட்சர்லாந்து திருமதி மோகன் சுரூபி
3: தீமா வந்த எனக்கு இதனால் அதை செய்ய கொண்டு போக முடியும் என்று
0: அதை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன்
4: இவ்வளவு இதோட இருக்கும் பொழுது பெரியவர்கள் மனிதராக இருக்கிற நாங்கள் எப்படியான நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இந்த நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேறலாம்.
5: அடுத்த பக்கத்து உறவு வந்து
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் தேவன்
5: அந்த இடத்துல வந்து பேருந்து ஓட்டுநர் இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப எனக்கு சிங்கம் தெரியும் நான் கேட்டேன்னா
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனோ
6: நாங்கள் இந்த நம்பிக்கையை அதாவது வந்து சில சில விடயங்கள் வந்து அது சரியா வந்தாலும் அந்த இவனுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கிறது தான் இவனும் முயற்சி பண்ண பாப்பானு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒரு பிசினஸ்
7: ஆதரவாளி தரப்பில் நான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற தரப்பின்
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் இரா சந்திரசேகரம்
8: நம்பிக்கை பார்வமே
0: தொடர்ந்து டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா
9: அவரோட மீது நாங்கள் வைத்து
0: தொடர்ந்து இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசு தாசன்
9: மீது மக்கள் மீது மனிதன் மீது பண்பு மீது மரியாதை மீது எண்ணத்தின் மீது இவைகளின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை அவர்களிடம் உருவாக்கினால்தான் அவர்கள் செல்லுகின்ற பாதையில வெற்றி கொடி நாட்ட முடியும். வெற்றியை நாங்கள் நேரடியாக பெற்றுவிட முடியும் நடுவர்களே. கணிப்புகள் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் எடுத்தவுடனே நான் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று முடியாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை பாதையில வாழ்க்கை நடைமுறையில தன்னுடைய இந்த பயணத்தில எத்தனை தோல்விகளை முதலில்
10: சந்திக்கிறார்.
0: தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருவாளர் ஜீவன் வெற்றிக்காக நம்பிக்கைக்கா நம்பிக்கை நீங்க எந்த அணிக்காக வந்திருக்கின்றீர்கள் முதல்ல சொல்லுங்க.
10: நம்பிக்கைக்கு எதிரான
0: நம்பிக்கைக்கு எதிரான அப்ப வெற்றிக்கு ஓ சரியா இனி உங்களது வாதங்களை தாருங்கள். தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா
11: எங்களுக்கு தெரியும் அவன் வீடு வாசல் மட்டும் பாரான் முன்பின் தெரியாதவன் வருவான் என்றால் வீட்டு வாசலுக்கு வச்சு காலி கொடியார்த்து போயிடுவான் தாக்கப்படுத்து போயிடுவான் எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்க கணிக்கணும். மாக்களே கணிச்சாதான் நாங்கள் அதை வெட்டி அடியலாம். நாங்கள் இது நம்பிக்கை அவர் நல்லவரன்ட்டு நாங்கள் இருந்தா அவங்க வீட்டுக்கே வந்து பூந்துருவாங்களே. நேரத்தில் ஒரு தமிழாக்கள வீட்டுல பின்னால வந்து வீட்டுக்கே வந்துட்டாரு.
12: மனசுக்கு என்னோட மனசுக்கு உண்மை தெரிஞ்ச
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி
12: ஒரு பிடிவாதமான ஒரு கணிப்பை நமக்கு நாமே ஊட்டியபடி பெரும்பாலான தமிழர்கள் நமக்கு நாமே ஊட்டியபடி இருப்பதால் தானே வாழ்வில் ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது. அப்ப நம்பிக்கை தான் என்னோட கணிப்புகள் தான் நம்பிக்கையை தரும்.
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரம்
13: கோயில் உள்ளே கோயில் வீதி எல்லாம் சுற்றுலா சின்ன பத்து பன்னெண்டு வரை அப்படி சொல்ற அப்ப அந்த வீதியில வடக்கு வீதியில கமலோடியின் நவரெண்ணம் அந்த வீதியில இருந்தவர் பின்னணிக்கு சுழிவுரத்தோட போயிட்டார். சிறு வயதுல பத்து வயது அப்படி இருக்கும்

இவர்கள் அனைவரது கரங்களையும் மிருகப்பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா, அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று 3

0: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சரதம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் எண்ணி துணிந்தா.
1: இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் மாமா, நான் அபிவர்தன் கதைக்கிறேன்.
1: அபிவர்தன், நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓமம், நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் மாமா. நீங்களும்?
1: நாங்களும் அதே நலத்தோடு இருக்கின்றோம். மீண்டும் நீங்கள் மூன்றாவது முறையாக இந்த பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். மூன்றாவது பட்டிமன்றத்துக்கு
2: என்ன?
1: ஓமம் உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எந்த அணிக்காக என்று வாதங்களை வைக்க போகின்றீர்கள்?
2: நான் ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்று அணிக்காக வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற கற்க நெறிகளை தெரிவு செய்து அது நூடாக அம்மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை அளிக்கின்றனர். இது அவர்களுடைய கணிப்பை நூடாக உருவான நம்பிக்கையை கருதுகின்றது. மகாகவி பாரதியார் 1912 இந்த ஒரே வருடத்தில் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பகவத்கீதைக்கான தமிழ் உரை, இந்த நான்கு படைப்புகளையும் ஒரே ஆண்டில் எமக்கு தந்தார். பசி, வறுமை, பிரிட்டிஷ் உளவாளிகள் கொடுத்த தொல்லை, இந்த நெருக்கடியில் கூட அவர் எழுதுவதை நிறுத்தவில்லை. புறச்சூழல் எப்படி இருந்த போது மன வலிமையுடன் உறுதியாக இருந்தார். இதற்கு என்ன காரணம்? தன்னைத்தானே சுய கணிப்பு செய்து தன்னால் இயலாதது எதுவும் இல்லை என்ற தன்னம்பிக்கையை தன்னுள் வளர்த்து கொண்டது. நாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அவர்களின் நல்லொழுக்கத்தை ஆராய்ந்து இவர்கள் எங்களுக்கு ஏற்ற நண்பர்களா என்பதை கண்டறிந்து அதன் பின்னரே எமது நண்பர்களாக இருக்கும். இதிலும் கணிப்பினால் வரும் நம்பிக்கையை துளிர் விடுகின்றது. நான் வேலையை இழந்து விடுவேனோ, தொழிலில் நஷ்டமடைந்து விடுவேனோ, நமது வாழ்க்கையின் நோய் தாக்கம் ஈடுபட்டு விடுமோ, இதை என்னால் செய்ய முடியுமா போன்ற எதிர்மறையான எண்ணங்களை விரட்ட எங்களை நாங்கள் சுய கணிப்பு செய்து எங்களால் இது முடியும் என்று கணித்துக் கொள்ளும் பட்சத்தில் தன்னம்பிக்கை மேலோங்கும். திரைப்படத்துறை இயக்குநர்கள் கூட குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட கருப்பொருளை கொண்டு திரைப்படத்தை படைத்தால் அத்திரைப்படம் மக்கள் மனதை வென்றுவிடும் என்ற கணிப்பினால் உருவான நம்பிக்கையை மூலதனமாக்குகின்றனர். நம்மை நாமே சுய கணிப்பு செய்து பயம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டால் தன்னம்பிக்கை எம்முள் சிம்மாசனமிட்டு அமர்ந்துவிடும். எனவே ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்று உறுதியாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தமைக்கு நன்றிகள் அபிவர்தன். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு 168 பட்டிமன்றம் இன்று மூன்றாவது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். எங்கள் பிலோமினாக்கா, திருமதி பிலோமினா என்ற நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துடனே உற்சாகமாகவே இருக்கின்றீர்கள். நாங்களும் உற்சாகமாகவே இருக்கின்றோம்.
3: நீங்கள் உற்சாகமா இருந்தா நாங்களும் உற்சாகமா இருப்போம்.
1: சரி, சொல்லுங்கள்.
3: ஓகே, நான் துவங்குவேன். நடுவர் கேதுவுக்கும் செவிமடுத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு வாதாடியவர்களுக்கும் வாதாட வருபவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என் விவாதத்தை தொடங்குகிறேன். என் விவாதத்தின்படி ஒருவரினது கணிப்பு நம்பிக்கைக்கே வழிவகுக்கும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். அது எவ்வாறு என்று பார்த்தால், அந்த கணிப்பு முதலாவது ஒரு அனுபவத்தை எடுத்தால், உதாரணமாக ஒருவரை பற்றி தொடர்ந்து ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைத்தால் மட்டுமே அவரை நாங்கள் பின்தொடரலாம். அதாவது அவரை நம்பக்கூடியதாக, நம்பிக்கைக்கு உரியவராக நம் கணிப்பு இருக்கு. அப்ப அது வந்து அனுபவத்தால் அந்த நம்பிக்கையைத்தான் எங்களுக்கு அந்த கணிப்பு கொடுக்குது. பின் நம்பிக்கை வந்து நம்பிக்கையாக மாறும். நண்பர்களை கூட நம்பிக்கைக்கு உரியவராக மாற்றுவது அவர்கள் இந்த அந்த அனுபவத்தை கொண்டுதான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த ஒரு நண்பனை. அடுத்து நாங்கள் அறிவியல் எடுத்துக்கொண்டால், அறிவியல் உலக நாங்கள் பார்த்து கொண்டால், அவர்கள் செய்யற மீண்டும் செய்யற அந்த கணிப்புகளால தான் அதை அது சரியான கணிப்பா வந்துட்டா எங்களுக்குள்ள வந்து நம்பிக்கை தான் பிறக்கும். அந்த கணிப்பு வந்து நம்பிக்கையா தான் எங்களுக்கு மாறும். அதாவது அந்த ஒரு கடைசியா உண்ட கொடுப்பினே அந்த கோட்பாட்டுற மீது எங்களுக்கு அது எங்களுக்கு நம்பிக்கையாக மாறுகிறது அவர்கள் தருகிற அந்த அறிவியல் உலக பார்த்தா. அடுத்து எங்கட வாழ்க்கையை பார்த்தா நாங்க கூட ஒன்றை செய்வதாக இருந்தால் நம்மை பற்றி நாமே வந்து சுய கணிப்பு வச்சிருக்கோம். அதாவது என்னால இது செய்ய முடியுமான்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள பிறக்க வேணும். அந்த நம்பிக்கை இல்லாட்டி அந்த அந்த நாங்கள் எடுத்த அந்த கணிப்பு நான் பிள்ளையாத்தான் போயிடும். அப்ப எங்களுக்கு சுய கணிப்பு இருந்துதான் அந்த நம்பிக்கை வரும். அதுக்கு முதல் உடனே திடீர்ந்து எங்களுக்கு வெற்றியா கொடுக்காது அந்த சுய கணிப்புல நான் வெற்றி அடைஞ்சுவேன்னு சொல்லல. முதல்ல வந்து நம்பிக்கை இருக்கணும் எங்களுக்கு, திடமான நம்பிக்கை இருந்தால்தான் எங்களோட கணிப்பில் நான் செய்வேன் முடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அது வந்து நாங்கள் வெற்றி அடையலாம், பிறகுதான் வெற்றி அடையலாம். அதாவது நம்பிக்கை தான் முதல் தேவை. அந்த வகையில் வந்து ஒருவரது கணிப்பு வந்து நம்பிக்கைக்குத்தான் வழிவகுக்கும் என்று இந்த விவாதத்தின் முடிவு. அந்த சிறிய உரையை எல்லாரும் கூறிக்கொண்டு நடுவர் கேதுவுக்கும் பிஆர்டி வானொலிக்கும் நீரூபி ஆபரண மாளிகைக்கும் செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி டை பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த வைக்கும் நன்றிகள்.
3: நன்றி வணக்கம்.
1: ஒருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன், உங்களையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம் கேதுவண்ணா.
1: இனிய இரவு வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
4: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் மதியத்திலிருந்து அப்படி உற்சாகமாக வந்திருந்து எங்களோடு நிகழ்ச்சிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருகின்றது இந்த வானொலியுடன். நிச்சயமாக 10:30-11 மணிக்கு அவர் நிச்சயம் வானொலி நின்று எங்களோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு. 168வது பட்டிமன்றம் ஒருவருடைய கணிப்புகள் வெற்றியை தருமா அல்லது நம்பிக்கையை வளர்க்குமா என்று. உண்மையிலேயே இந்த டிஆர்டி வானொலிக்கும் நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு நீரூபி ஆபரண மாளிகைக்கும் எங்களுடைய அணியிலே வந்து வெற்றிக்கு வாதாடிய அன்பு உறவுகளுக்கும் நம்பிக்கைக்கு வழிவகுக்கும் என்று என்னுடைய அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த பட்டிமன்றத்திலே கடந்த முதல் வாரத்திலே வந்திருந்தேன். பின்பு கடந்த வாரம் பெற முடியவில்லை. இன்று நான் இணைகின்ற பொழுது நான் தான் நம்பிக்கைக்காக கருத்துரை வழங்கப் போகிறேனே என்று நினைக்கின்ற பொழுது ஓடி வந்தான். எனக்கு தம்பி என்று சொல்ல முடியாது, எனக்கு மகன் என்றுதான் சொல்லுவேன். அபிவரதனை என்னுடைய மகன் முறையில் மகனாகத்தான் நாம் என்னை பார்க்கிறேன். அப்படியான ஒரு இளைய சமுதாயம் நம்பிக்கை ஒரு கவிதனுடைய கணிப்பு நம்பிக்கையில் தான் வளர்க்கிறது என்று வந்து அருமையான கருத்தை முன்வைத்து கூறிய அந்த இளைஞன் அபிவரதனுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். எங்களுடைய சகோதரி புரோமினாந்தனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கடந்த வாரத்தில் உரையாடிய சகோதரி பாரதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடுபவர்களே, நம்பிக்கை ஒருவருடைய கணிப்பு நம்பிக்கையை வளர்க்கும் என்று அணியில் நான் பேசுகின்ற பொழுது வெற்றியைத்தான் வளர்க்கும் என்று மிக ஆவேசமாக உறக்க கொடுத்து வெற்றி வெற்றி என்று சொன்னார்களே அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்றால் எவனும் வெற்றியை நோக்கித்தான் ஓடுகிறான் என்று கொள்ளுகின்றார்கள். அவர்கள் பிறப்பிலிருந்து தாய் தந்தை குடும்பம் சகோதரம் கல்வி படிப்பு தொழில் முன்னேற்றம் இவைகளில் எல்லாம் வருகின்ற பொழுது நேரடியாக அப்படியே வெற்றிக்கு சென்றவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வெற்றி என்கின்ற அந்த பெரிய திட்டத்தை எட்டி தொடுவதற்காக இத்தனை படிக்கற்களை தாண்ட வேண்டும். அந்த படிக்கற்களிலே நாம் வைக்கிற நம்பிக்கைகள் என்ன, ஒருவனுடைய கணிப்பு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு தடவையும் அவன் விழுந்து எழும்பி நம்பிக்கை வைத்து பின்பு தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியினூடாக நம்பிக்கை ஊட்டி வைக்கிற அந்த கணிப்பு இருக்கல்லவா, இன்னொருவனை பார்த்து நான் முன்னேற வேண்டும் என்று அந்த படியிலே அவனுடைய கணிப்பு வைக்கின்ற பொழுதுதான் வெற்றியை எட்ட முடியும். அதற்காக நான் நீங்கள் தலையங்கம் கொண்டு வரவில்லை. ஒருவனுடைய கணிப்பு வெற்றிக்கு வழிவகுக்குமா அல்லது தோல்விக்கு வழிவகுக்குமா என்று, அப்படியல்ல, வெற்றிக்கு வழிவகுக்குமா நம்பிக்கைக்கு வழிவகுக்குமா, ரெண்டும் பக்கத்திலே பக்கத்திலே அண்ணன் தம்பிகளாக நிற்கின்ற ஒரு சூழல். ஆகவே வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோக்கின் எப்படி வெல்லும் என்று பாடினார்கள். அதுதான் சொல்றேனே, வெற்றியையே நாளை சொல்ல வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் இன்றே சொல்லி இருக்கலாமே, சொல்லவில்லை. இப்படை தோக்கின் எப்படை வெல்லும், போராட்டம் நடத்தியவன் கூட சொல்கிறான் இந்த படை நாளைக்கு வெல்லும். இப்படை தோக்கின் எந்த படை வெல்லும், நம்பிக்கையை வைக்கிறான். நாளை வெற்றியை நாளை சத்திரம் சொல்லும், அப்ப இன்று நீ நம்பிக்கை வை, அதற்காக உழை, வெற்றி உன்னை காத்து கொண்டிருக்கிறது, வெற்றிக்காக நீ ஓட முடியாது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் ஓட வேண்டும். வெற்றி என்பது தானாக தேடி வந்த கைக்குள்ளே இட்டுகின்ற கனி அல்ல, அதை இட்டி பிடிப்பதற்கு ஒருவனுடைய கணிப்புகள் எந்த வகையில் இருக்கின்றது, எந்த வகையில் நம்பிக்கையை ஊட்டுகின்றது, அந்த நம்பிக்கை ஊட்டப்பட்டவன் நம்பி நம்புகிறவன் எப்படி வாழ்கிறான், வாழ்ந்து வளர்ந்த அந்த பெரியவன் உத்தமன் அறிவாளி சிந்தனையாளன் செயற்பாட்டாளன் கல்வியற்றவன் இலக்கியவாதி என்று இப்படி எத்தனையோ பேருடைய கவிதைகளை சொற்களை களஞ்சியங்களை தமிழ் அறிவுகளை அவனுடைய விஞ்ஞான வளர்ச்சிகளை அறிவியல் வளர்ச்சிகளை சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம் கணிக்கிறோம். ஆமாம், இந்த வழியில் சென்றால் இப்படி சென்றால் நம்முடைய இலக்கை எட்ட முடியும் என்று ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கையின் ஊடாக அந்த வெற்றியை எட்ட முடியும். எனவே வெற்றி என்பது உண்மையான ஒரு நேரடியான ஒரு விடயத்தை எட்ட வேண்டுமென்றால் நம்பி கை வைக்க வேண்டும். நான் நம்பிக்கை மட்டுமல்ல நம்பி கை வைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த எங்களுடைய டிஆர்டி வானொலியிலே இந்த நிகழ்வு இந்த நேரம் இரவு நேரம் நடக்கிறது. இன்றைக்கு எத்தனை நம்பிக்கை வைத்த நம்பிக்கை துரோகங்களுக்கு அப்பால இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்கிறார்கள், அந்த துரோகத்துக்குள்ளாலே நம்பப்பட்ட காரியத்தினூடாக நடக்கப்படுகின்ற சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லாம் நம்பித்தானே, வெற்றியோடு போயிருந்தால் எல்லாம் வெற்றியோடு போயிருக்கும் அல்லவா. நம்பி ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்ற பொழுது அந்த நம்பிக்கைக்குள்ளே ஏற்படுகின்ற அராஜகங்கள் துரோகங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் அது எந்த பக்கத்தில் இருந்தும் வரலாம். ஆனால் அந்த இலக்கு வந்து நம்பிக்கையோடு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு ஒளி தெரிய வேண்டும் என்றுதான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் சில குழப்பங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் கருத்து பரிமாற்றங்கள் துரோகத்தன்மைகள் இவைகளை அழித்துவிட பார்க்கிறது. அப்பொழுதும் நம்பிக்கைதான், இப்பொழுதும் நம்பிக்கைதான். அறத்தின் மீது நம்பிக்கை, தவத்தின் மீது நம்பிக்கை, நீதியின் மீது நம்பிக்கை, நேர்மையின் மீது நம்பிக்கை, ஒரு செந்தமிழின் மீது நம்பிக்கை, விடுதலை மீது நம்பிக்கை, இவைகளை வைத்த அந்த கணிப்பும் சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்கள் மனதுக்குள் இருக்கிற பொழுதுதான் நாம் வெற்றியை எட்ட முடியும். ஆகவே வெற்றி வெற்றிக்காக வாதாடியவர்களா அல்லது வெற்றி கிடைக்குமா என்பவனை எதிர்ப்பதல்ல கருத்து. வெற்றியை பெறுவோம், நானும் தான் வெற்றியை பெற நினைக்கின்றேன். ஆனால் எப்படி, நான் வைத்தியசாலையில் படுத்திருந்த பொழுதும் எனக்கு ஒரு சத்திர சிகிச்சை நடக்க வேண்டும். என்னை வந்து ஒரு வைத்தியர் வந்து என்னை தொடர்பு கொண்டு என்னை பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் நினைக்கின்றார் நான் இந்த சத்திர சிகிச்சைக்கு பயந்து விடுவேன் என்று. நான் அவர் மீது அவர் என்னை கேட்டார் நீங்க எப்படி நினைக்கிறாய் என்றார். நான் சொன்னேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் இந்த சத்திர சிகிச்சைக்காக இங்கு வந்து படுத்திருக்கிறேன், நீங்கள் இப்பொழுது என்னை சத்திர சிகிச்சை செய்ய போகிறீர்கள், நான் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறேன், நீங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதற்கு நான் தயார், நீங்கள் என்னை உங்களை தெய்வத்தின் வடிவில் நான் பார்க்கிறேன், ஆகவே நம்பிக்கை வைக்கிறேன், நீங்கள் என்னை நிச்சயமாக குணப்படுத்துவீர்கள் என்றவுடன் என் தோளிலே தட்டி அவர் சொன்னார் என்னுடைய சிந்தனைக்கு நீ ஒத்து வருகிறாய், நீ உற்சாகமாக இருப்பாயானால் நம்பிக்கையோடு உனக்கு எந்த விதமும் வராமல் நான் காப்பாற்றுவேன். நான் இறந்து போற விஷயங்கள் வேறு, ஒருவர் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்கல்லவா அந்த நம்பிக்கையினூடாக பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையின் வடிவங்களினூடாக அந்த கணிப்புகளினூடாக எண்ணங்களினூடாக மனித வளர்ச்சியும் மனித வாழ்க்கையும் எத்தனையோ எத்தனையோ படிக்கட்டுகளை தாண்டி செல்கிறது. எல்லோருக்கும் வெற்றி, நான் அவனை நம்பக்கூடாது, அவனை நம்பினால் காசை பறித்து விடுவான், அவன் யாரென்று கண்டுகொள்ளக்கூடாது, வீட்டோடு இருந்து தாலியை பறித்து விடுவான், ரோட்டிலே கண்டு அடித்து விடுவான், இதை நாங்கள் சொல்லுகிற பொழுது தாலை பறிப்பவனும் துரோகம் செய்ய நினைப்பவனும் அவனும் ஒரு கணிப்பில தானே வருகிறான். எங்களிடம் எப்படி செய்யலாம் என்று அவன் கணிப்பும் வெற்றி பெறுகிறதா இல்லையா? அவனுக்கு தெரியும் இவனை போய் காட்டினால் அல்லது இவனோடு மோதினால் இவனிட்ட இருக்கிறது பறைக்க முடியும் என்று அவன் கணிப்பு அங்கே வெல்லுகின்றது. அப்போ கணிப்புகள் எங்கே ஒரு இடத்திலே அதை தகர்ப்பதற்குத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் அந்த பகுதிக்குள், அந்த பாதைக்குள். நம்பிக்கை வைத்து தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, விழுவோம், விழுந்து விழுந்து எழுவோம், விழ விழ நம்பிக்கை வைக்க வேண்டும் எங்களுடைய இலட்சியத்தை, அந்த வெற்றியை அடைவதற்காகத்தான் நான் சொல்கிறேன். இங்கே வெற்றிக்கு எதிராக நான் பேசவில்லை. நாம் ஒன்றை செய்வதென்றால் விழுந்து எழும்பி சிந்தித்து செயல்பட்டு வெல்லுவோம் என்ற எண்ண கருவோடும் அந்த எண்ணத்தினுடைய வளர்ச்சியோடும் அந்த கணிப்பு இருக்கல்லவா, ஒருவன் என் மீது வைக்கிற கணிப்பு, இயேசுதாசன் இதை செய்வான், கட்டாயம் இந்த இதிலே வெற்றி பெறுவான், இவனை நம்பி சென்றால் எங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சரியா வரும் என்று என்னில் மீது ஒருதன் வைக்கின்ற கணிப்பும் நான் அவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையும் இந்த விஷயத்திலே எங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தரும் நடுவர்களே. ஏனென்றால் ஒரு மின்சாரத்தின் மீது வெற்றி வெற்றி என்று சொல்லுகிற நாங்கள் ஒரு மின்சாரத்தின் மீது கையை வைத்தால் சுட்டு நாம் உடனடியாக இறப்போம் என்று தெரியும். ஆனால் அங்கே நம்பிக்கை ஒன்று வைக்கின்ற பொழுது அந்த மின்சாரத்தை கருவிக்குள்ளே புகுத்தி அதுக்கு சுவிட்சை வச்சு எத்தனை கிலோ வாட்சில் வேலை செய்கிறது என்று தரம் பிரித்து இதை எப்படி எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களுக்கும் அந்த மின்சாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை, அதை செய்கின்ற அந்த எலக்ட்ரிக் சம்பந்தமானவன் செய்கின்ற ஒரு நம்பிக்கை, வைத்தியர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஒரு ஆசிரியன் மாணவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, மாணவன் ஆசிரியர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, இவைகள் எல்லாம் எதற்காக? வெற்றிக்காக. ஆனால் வெற்றி எதனால்? இப்பவும் சொல்கிறேன், வெற்றி வெற்றி வெற்றி. ஆனால் நம்பிக்கை வைத்தால் தான் அந்த வெற்றியை நிதர்சனப்படுத்த முடியும், உறுதிப்படுத்த முடியும், அந்த சிங்கனை வழிகடத்த நட முடியும். கணிப்புகள் தவறாது நல்ல வழிகளாயிருக்கும். அதை விடுத்து விளையாட்டு போட்டியை நாம் ஓடுகின்றால் நாங்கள் தான் வெற்றி. ஓட வேண்டும், நீ ஓடக்கூடிய அளவுக்கு உன்னை தயார்படுத்த வேண்டும். உன்னை கோச் பண்றவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், நீ அந்த கோச்சரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த கணிப்புகள் தான் எங்களை முன்னேற்றி இன்னும் இவன் தொடர்ந்து போராடுவான் அல்லது தொடர்ந்து விளையாடுவான் அல்லது தொடர்ந்து கலைப்படைப்பை தருவான், இவன் நடிப்பான், இவன் பாடுவான், இவன் ஓடுவான், இவன் ஆடுவான் என்ற சிந்தனைகளை, இவன் விஞ்ஞானியாய் வருவான், இவன் நல்ல தமிழ் கலைஞனாய் வருவான், அறிவுசாலியாய் வருவான் என்ற அந்த ஒவ்வொரு அசைவும் மனிதனுடைய தமிழ் வளர்ச்சியிலே, மனிதனுடைய வாழ்க்கை வளர்ச்சியிலே, வாழ்க்கை வட்டத்திலே, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் தாய் சகோதரம் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நான் நம்பினோம், நாங்கள் கெட்டு விட்டோம், யாரையும் நம்ப கூடாது. இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. உலகப்பந்திலே இது நிரந்தரமான பூமி அல்ல. அன்றன்று மாறி அன்றன்று நிகழ்வுகளும் இன்றைய காலகட்டங்களும் மாறி மாறி செல்கின்ற ஒரு சூழலுக்குள்ளே மனிதனுடைய வாழ்க்கையை நாம் சராசரியாக பயன்படுத்த வேண்டும். நான் இந்த கருத்தை கூறியதும் வெற்றி என்று அணுகி பேசியவர்கள் ஓடோடி வருவார்கள். இவர் என்ன வந்த நம்பிக்கை என்று அதட்டி விட்டு போகிறார். வரட்டும், வர வேண்டும் என்று அந்த உறவுகளையும் அன்போடு கேட்டுக்கொண்டு நடுபவர்களே, மீண்டும் என்னுடைய அபிவரதன் என்ற மகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த பட்டிமன்றத்தின் 168வது பட்டிமன்றத்தின் 3வது வாரத்திலே உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்த தந்த நடுபவர்களுக்கும் டிஆர்டி வானொலிக்கும் நியூரு வியாபார வாழ்க்கை நன்றியை தெரித்து இரண்டு அணியினருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரித்து நாம் கருத்தோடு மோதுவோம், கருத்துக்களால் மோதுவோம். ஆனால் விடையும் முடிவும் நடுவரவர்களுடைய கையில் இருக்கின்றது. இன்னும் சில அணிகள் மாறி அடுத்த பட்டிமன்றங்களில் நாங்கள் பேசுவோம். ஆனால் கருத்து கருத்துக்களாக கருத்துக்களால் மோதப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்த வைக்க நன்றிகள். ஜெயசுதாசன், நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.

ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை முருகப்பற்றி கொண்டு நூற்றி 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சோமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: உங்கள்
0: வாதங்களை வைத்திருந்தீர்கள். கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா அல்லது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா?
1: வெற்றி படையே அடைய வேண்டும் என்றால் நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி
0: ஒவ்வொருவரும் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா?
1: நம்பிக்கையில நாங்கள் வெற்றிக்கு
0: வழிகாட்டும்.
1: ஒவ்வொருத்த கணிப்பும் வெற்றிக்கு வழிகாட்டும். அதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி விடாமுயற்சி உன்னிப்பான கவனிப்பு. நாங்கள் வெற்றி படியை அடைய வேண்டும் என்றா திட நம்பிக்கை வேணும், உறுதியான செயலாற்று. ஆனால் அதை அலைய விடாமல் பொறுமை காத்து பொறுமையோடு கடுமையாக பேசாமல் பொறுமையோடு அதை உன்னிப்பாக கவனிச்சு நாங்கள் செயலாற்றுவோம் என்றால் நிச்சயமாக வெற்றி படியை அடைவோம். மற்ற செயல் நாங்கள் எவரையும் நம்பி இது செய்ய அப்பா எனக்கு சைக்கிள் ஓட்ட பழகுவார் என்று கொண்டிருந்தால் அது ஒரு அந்த முயற்சியில இல்லை. நாங்கள் சைக்கிள் ஓட முடியும் என்றால் எப்படி என்று நாங்கள் உன்னிப்பா கவனிச்சோம் என்றால் நிச்சயமா சைக்கிள் ஓட முடியும். அது கவனிப்பு தான் ஒரு மனுஷனை செயலாற்றி திடமையாக ஒரு வழியில கொண்டு நேர் வழியில நிமித்து நிக்க வைக்கிறது. வெற்றி வெற்றிப்படி அடைய வைக்கிறது நம் ஒரு மனுஷன் வெற்றி. அது அவைந்த முயற்சியும் திட நம்பிக்கையும் தான் வெற்றிய நிலநாட்டுறது. இந்த மற்றதை நம்பி நாங்கள் நம்பி என்று விட்டோம் என்றால் அது ஒருபோதும் நாங்கள் வெற்றி படிய அடைய முடியாது. வெற்றிக்கு உதாரணம் நாங்கள் பொறுமைய கையாள வேணும். திடமான ஒரே நோக்க செயலோட நாங்கள் உறுதியான முறையில வழி நடத்த வேணும். தீப்பட்டி மாறி கண்டது நேரமும் சீறி கொண்டிருந்தால் ஒருபோதும் சரி வராது. ஆனால் தீபு ஒளியாக உள்ளிருந்து நாங்கள் அதை கையாள வேணும். கையாள வேணும். ஒவ்வொருத்தட்ட முயற்சியின்படிதான் நாங்கள் கையாள வேணும். எவரும் எதை சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. நிச்சயமா நாங்கள் பெற முடியும் என்று சொன்னால் பொறுமை அவசரம், திட முயற்சி அவசியம், உன்னிப்பு கவனம், உன்னிப்பு தேவை, கடுமையான பேசாமல் செயலில் திடமான உன்னிப்பு தேவை. இவ்வளவத்தை நாங்கள் பொறுமையா ஏற்றுக்கொண்டமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி படியை அடைய முடியும். வேற அதன்படி இதன்படி என்று சொல்லி தடம் பிறழாம நாங்கள் வாழ்வோமா இருந்தால் நிச்சயமா வெற்றி படியை அடைவோம். அதுக்கு வேற ஒருதன் தேவை, நாங்களே காணும். எங்களுக்கு முயற்சி கண்டிப்பா நாங்கள் செய்யணும். இதுதான் தேவை, இப்படித்தான் நிலைநாட்ட வேணும், நாங்கள் செய்வோம் என்று சொன்னா திட முயற்சி தான் எங்களுக்கு திட முயற்சி. அதை முயற்சியான முறையில பார்க்க அது உன்னிப்பு கவனம் விடாமுயற்சி. நான் அதை போய் எடுப்பேன் என்ற முயற்சி வேணும், அவைக்கு முயற்சி தான் தேவை. இதைத்தான் நான் சொல்றேன்னா, வேற ஒன்றும் நான் சொல்லல. நான் கேட்டுக்கொண்டிருக்கேன்னா சுவாமா இருங்கண்ணா.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி, வணக்கம். ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை பற்றி கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். நடுவர் கேது அவர்களே, பாலேந்திரா.
0: வணக்கம். வணக்கம் திருவாளர் பாலேந்திரா. இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? வழியில் சுவிட்சை போட்டு அப்படி
2: வைக்கிறேன்
0: நேரடியாக உங்களை கை வைக்க சொல்லவில்லை. அவர் சுவிட்ச் மூலம் உப்படியாதை பாவித்தார்.
2: நீங்க அவர் அப்படி சொல்லல, நீங்க சொல்றது சரி, அவர் அப்படி சொல்லல, இப்ப நான்
0: சொல்றேன்.
2: எல்லாரும் நம்பிக்கையை வச்சு கரண்ட்ல கையை பிடிக்க மாட்டேன், உயிர் பிழைக்கலாம். இல்ல அவர் ஜோக்கா
0: கதைக்கிறேன்,
2: இப்ப நான் கதைக்கிறேன். இன்றைக்கு எங்கட எதிரணி, நாளைக்கு எங்கட பக்கமும் பெருமை, மாறியும்
0: பெருமை. உங்களது வாதங்களால் நீங்கள் மோதல்களை ஏற்படுத்த வேண்டும்.
2: இன்றைக்கு போய்

0: எல்லாம் கிண்டி இறந்து விட்டது இப்ப இன்ஜின் என்ன. அப்ப அப்ப நாங்கள் ஒரு இன்னொரு பொருளை நாங்கள் வேண்டியதில்லை மடுவர்களே, நாங்கள் பணிப்பு போடுவோம் அவர் இதில் எப்படியா நாக்கள் நல்லதோ கூடாதோ பார்த்து தான் நாங்கள் வேண்டாம் சும்மா எடுத்தா வச்சு அவர் அவர் நல்லவர் நல்ல நல்ல வழியா கதைக்கிறாங்க நம்பிக்கை நம்பிக்கை வச்சா வச்சா இன்றைக்கு நம்பிக்கையால இன்றைக்கு எங்களுடைய ஆக்கள் தான் இன்றைக்கு நடுவில் நிற்கிறது காரணம் இன்றைக்கு என்னதுக்கப்பன் இப்ப எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு நாங்கள் இன்னைக்கு நம்பி நீங்கள் இன்றைக்கு 35 வருஷமா 30 வருஷமா நம்பி நீங்க கொடி பிடிச்சிங்க உருண்டு கொடுந்தீங்க தமிழ்நாடு கிடைச்சது அவங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை வச்சுதானே சார் நீங்கள் என்ன இப்ப கிடைச்சதா இன்றைக்கு எல்லாரும் பிரவாரன் தலைவர் தலைவர் உண்மையில பாவம் தான் தலைவரை வச்சு எல்லாரும் உழைச்சி இன்றைக்கு நீங்க இங்க வசதியா இருக்கிறீங்களோ இல்லையா வீடு வாசலோட கார்கள் ஜீப்போட இருக்கிறீங்களோ இல்லையா இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சதா இன்றைக்கு நீங்க நம்பி நீங்கள் என்ன 35 வருஷமா நம்பி நீங்கள் என்ன நம்பிதானே இன்றைக்கு எங்களுக்கு எது எதிரியா இன்றைக்கு கருணா பிள்ளையாராக எல்லாம் வந்து இன்றைக்கு அண்ணால பக்கம் சேர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு இன்றைக்கு இந்த இப்படி ஒரு கணிப்பு இருந்திருந்தா இப்படி வந்திருக்காது எல்லாரும் நீங்க நம்பி நம்பி நம்பி இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த குளிர் நாட்டுல வெளியால இருக்கிறோம் என்ன எல்லாரும் நீங்க கூட நம்பிக்கை தானே என்ன ஒரு காலம் நடுவர்களே நாங்கள் என்ன விடயத்திலையும் நாங்கள் நம்ப கூடாது நாங்கள் நம்பினமா இருந்தா நாங்கள் நடுக்கடல தான் நிக்கணும் என்ன நடுக்கடல நீந்தினாலும் கலைக்கிற பெறலாம் இது அதுவும் இல்லையா என்ன ஆன வழியினாலே என்னுடைய வாதம் வந்து தணிப்பு வந்து வெற்றி தான் எங்கேயும் வெற்றி தான் நம்பிக்கை இல்லை கடைசி வரையும் இன்றைக்கு நாங்கள் நம்பி நம்பி நம்பி நம்பி நம்பி இன்றைக்கு எல்லாரும் எல்லாரும் வெளிநாடு வழியா குளிர் வழியா இன்னைக்கு புதிய புரட்சி சாயினம் வழியா வந்த காலத்துல இருந்து எங்களுக்கு அந்த சொந்த நிலம் இல்லையா என்ன ஆனா நம்பாதேங்க ஒருத்தரே நம்பிக்கை வைக்காதேங்க எல்லாரும் நம்பி நம்பி காசுகளை சேர்த்து தங்க தங்களோட குடும்பத்தை பாக்குறாங்களே ஒழிய பாக்குறார்கள் ஒழிய மத்தியவைக்கு மத்தியவை வாழணும் நாங்கள் முன்னோர்களும் அந்த யோசனை ஒருத்தரும் இல்லை ஆனா படியினாலே பணிப்பு வந்து வெற்றியானண்டு கொண்டு திரும்பவும் வெற்றி வெற்றியன் சொல்லிக்கொண்டு நான் உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறும்
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றி பாலேந்திரா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திரு பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை இறுகப்பற்றிக் கொண்டு 168வது பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற வீட்டாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் கேது.
1: வணக்கம். உங்கள் மனோண்ணா நலமாக இருக்கிறீர்களா?
2: நல்ல சௌக்கியமா இருக்கும் கேது. நீங்கள் நலமா இருக்கிறீங்கன்னு தெரியுது. இடைக்கிட போயிட குரல்ல கவனிச்சேன் நல்ல ருத்தமா இருக்குது. சொல்லிக்கொண்டு இப்ப முதலில் எங்களுடைய நியூ ரூபி ஆபரண மாளிகைக்கும் நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு அதாவது வந்து இதையும் நாங்க நம்ப நட நம்பி நடவாள் இது ஒரு வாக்கியம் எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம். நம்ப நட நம்பி நடவாள் என்றால் எதில நீ நம்பிக்கையை வைக்க கூடாது யாரா இருந்தாலும். முதலில் இருபக்கமா பேசினவர்கள் உண்மையோட ஆக்ரோஷமா தான் நம்பிக்கையை வச்சு பேசி இருக்கிறார்கள். எழுதி பேசின மாதிரி எனக்கு ஒரு ஹேப்பும் இல்லாம போய்கொண்டே இருக்குது. ஆன முறையில இந்த நம்பிக்கை அதாவது வந்து இன்னைக்கு ஒரு கணிப்பு தான் போட்டவங்க புது கட்சி ஒன்று இப்ப அண்மையில ஆட்சியை பிடிச்ச கட்சி இருக்கோ ஒரு கணிப்பு தான் அவர் போட்டவர் ஆக்களை கூப்பிட்டு இப்படி செய்தா இப்படி இருக்கும் புது முகங்களை போட்டா இப்படி இருக்கும் என்ன ஆனா நம்ப நாங்களும் நம்ப எந்த ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு சிம்பிளா தான் கணித்தவர்கள். ஆனா இந்த கணிப்பு வந்து வெற்றியை நோக்கி போகணும் என்று தனித்து நின்று வெற்றி அளித்ததை எல்லோரும் அறிஞ்சிருப்பார்கள். சரி அதை விடுவோம். எங்களுடைய அதாவது வந்து நாங்கள் ஒரு கணிப்புலதான் ஆரம்பித்ததோ உங்களோட ஆயுதம் எடுத்து போராடி இப்படி நாங்க வெற்றி பெறவோணும் என்றுதான் நாங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சது. ஆனா அது நம்பிக்கை வைக்க இல்லை இது வெற்றி. ஆனா நம்பிக்கை இழந்துட்டோம் தான் சில விஷயங்கள்ல. அப்ப நான் நம்பிக்கைன்றது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மனதிலே ஒரு ஒரு சுமார் உற்சாகத்தை கொடுக்குமே தவிர அத்தனை பேச்சேமும் வந்து வெற்றியத்தான் நாடும் என்ன. இது இப்ப எங்களுக்கு தலைப்பு இது இதுக்குத்தான் கிடைச்சது. நான் அதுக்காக இதுவரைக்கும் பேசினது
1: கிடையாது.
2: கையிலும் இல்ல உங்களுக்கும் ஒரு கணிப்பு இருக்கும் கட்டாயம்.
1: இந்த பட்டிமன்றம் பேச தயங்கியதும் இல்லை
2: அதுதான் இல்ல உண்மையில நடுவர் அவர்களே, அதாவது வந்து அவ பேசினோ சப்போன்னு நான்
1: சொல்லிட்டு
2: நம்பிக்கை நாங்கள் எதில ஈடுபடுறோம் விளையாட்டு. நான் அண்டைக்குன்னு சொன்ன நான் இது என்னடா இதுதான் சொல்றது, தொடர்ந்து கதைப்பமையா இருந்தா பல சேர்ந்து திருப்பி கதைக்க வேண்டி பெறும். நகைச்சுவையா சொன்னாலும் அது உண்மையாமையாவதுதான். மற்றது எந்த வீதியிலும் என்னதுக்கு நாங்க மூவ் பண்ண போறோம், எதுக்கு நாங்கள் தொடங்க போறோம், வெற்றி கிடைக்க ஒன்றுமன்றத்தை தான் இணைப்பமை ஒழிக்க ஒரு ஒரு நான் ஒரு நம்பிக்கை வச்சனா எல்லாம் பிழைச்சு போட்டேன்னு சொல்றதுக்கு யாராவது இதிலும் தங்குவார்கள். அதாவது வந்து ஒரு உண்மையில கணிப்பு வந்து ஒரு கடவுளால உறுதி கணிக்க முடியாது. மனிதன் கணிப்பிருக்கலோ ஓ இந்த புள்ளிய நான் டைட் அடிக்கிறேன் கட்டாயம் ஒரு கணிப்பில பார்ப்போம். அந்த அவன் முகப்பாவை நேராக இது இது நான் சொல்றது ஒரு ஒரு ஒரு இளமையில ஒரு அப்ப அந்த கணிப்பு வந்து வெற்றி அளிக்க வேணும். தொடர தொடர வெற்றியைத்தான் நாடும் என்ன. அதுக்காக நம்பிக்கை கணக்கு திரிஞ்சு திரிஞ்சு நம்பிக்கை வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன்டா ஒன்றுமே நடக்காது என்ன. இப்ப அதாவது வந்து சில எங்களுக்கு உண்மையில இந்த முன்னோர்கள் இந்த தம்பி என்ன பேர் அபிவர்தன் வந்து சொன்னார் பாரதியார் நம்பிக்கை வைத்தவர். பாரதியார் என்ன நம்பிக்கை வைத்தவர், அவற்ற நோக்கமே அதுதான். அவர் எல்லாத்தையும் நாங்கள் வெற்றி பெற செய்ய வேணும், இந்த விடுதலை கிடைக்க வேணும் எங்களோட நாட்டுக்கு, அவற்ற முன் ஏமே அதுதான். அப்படி எல்லாம் அந்த வெற்றிக்குத்தான் ஆரம்பிச்சவர்களே தவிர நம்பிக்கை நம்பிக்கைன்னா ஆறாவது நம்பிக்கை வச்சு ஏதாவது வெற்றி கிடைச்சிருக்கோ பாருங்க. நல்ல அதாவது வந்து நம்பிக்கை வந்து ஒரு கணிப்பு தான் எங்களுக்கு முக்கிய மொழிய. ஓ இது மகள இப்படி இந்த ரீதியில இவனை விட்டா தான் இது சரியா இருக்கும், ஒரு கணிப்பைத்தான் கணிப்போம். நாங்கள் இவர் அவன் கட்ட நான் சொன்னதை கேட்டு கோப்பான் என்று நம்பிக்கை வைக்கமோ ஒன்றும் நடக்காது. அவர் அதாவது வந்து திடீரென்று நடக்கிறதுதான் அந்த ஒரு ஒரு கணிப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் எது எடுத்தாலும் எங்களுக்கு வெற்றி. ஒரு கோச்சில போய் வழக்காட போறோம்னா அவ்வளவு பணத்தை விடயமாக்குறோம் என்ன. என்னத்துக்கு விடயமாக்குறோம், நம்பிக்கை வைக்கிறதுக்கு விடயமாக்குறோம். வெற்றி கிடைக்க வேணும், எங்கட பக்கம் காணி எனக்கு தீர வேணும், அல்லது ஒரு பெரிய வேற வேற வழக்குகள் சிவில்கள் அதுகள் இதுகள்ல நாங்க வெற்றி பெற வேணும் என்றுதான். வக்கீலும் வாதாடுறதும் வெற்றிக்குத்தான். அதாவது உங்களை போல எங்கட நடுவர் கேது மாதிரி தான் நீதிபதி இருப்பாரு என்ன. அவர் ரெண்டு பக்கமும் அவன் செய்ததும் சரிதான் இவன் சொன்னதும் சரிதான். வக்கீலின் தீர்ப்பு தானையா கடைசியில வெற்றியை குடுக்குறதுதான் அந்த நோக்கம் என்ன. ஆன முறையில உண்மையின்படி எனக்கு தெரியும் இது இன்னும் தொடர போது எங்கட இந்த வாதம் இன்னும் வேற வேற கணிப்புகளோட பெறலாம் என்று சொல்லலாம். ஆனா உண்மையின்படி நம்பிக்கைன்றது வந்து எங்களோட மனதுல வந்து ஆறாவது நீங்க சத்தியான சுடமான நம்பிக்கை பற்றிங்களோ இதுல கண்ணும். இப்ப நாங்கள் இந்த நான் இப்ப டாக்கண்டு வரிசையை போட்டு உடனே திரும்பி விடுவோம் எப்படி மாதிரி. ஆனால் அதோட எங்களுடைய நம்பிக்கையே வீணடிச்சு போவோம், அடுத்த நாளும் பெரியலாம் போடும் சில சந்தர்ப்பத்திலே. அதுதான் உண்மை என்னன்னு சொன்னா நம்பிக்கைன்றது வந்து எங்களுக்கு ஒரு அப்பப்போ கிடைக்கிற ஒரு டானிக் மாதிரி என்ன. ஓ அப்பப்போ ஒரு நம்பிக்கையில ஒழிக்கிறது அது உருகி போச்சு, ரோட்டு உருகி போச்சு, இல்லாட்டி நான் வேலை வந்திருப்பேன். இதைத்தான் நான் சொல்றேன், நம்பிக்கைன்றது வந்து எங்களுக்கு சும்மா ஒரு ஒரு மனதுல தோன்ற ஒரு விடிய மொழிய. ஆனா ஒரு கணிப்பு வச்சிருக்கிறவன் கட்டாயம் ஆற அமர யோசிச்சு சிந்திச்சு அந்த கணிப்பு நான் இப்படி போனா சரியா வருமோ இப்படி போனா சரியா வருமோன்றதான் அந்த கணிப்பு. நம்பிக்கை என்று சொல்றது வந்து என்னத்தை நம்பி நாங்கள் என்னத்தை வெற்றி கண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஆள் வந்து சொல்லட்டுமா, நான் நம்பி இப்படி அது அமோக வெற்றி எனக்கு நான் இப்ப பெரிய வசதியா இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லட்டும். அதாவது ஒரு மனிதன் வந்து எந்த ரீதியிலும் அது ஆறா இந்த நான் படிப்பிக்கிற நான் ஒரு ஆசிரியராக இருந்த இந்த மாணவன் எல்லாத்திலும் வெற்றி பெற வேணும் என்றுதான் நான் விருப்பப்படுவார்களே ஒழிய ஆசிரியர் கொடுத்து அது எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் நைக்கல எந்த நம்பிக்கை சரிவராக உள்ளதுன்னு யாராவது சொல்லியிருப்பார்களோ இல்ல இணைத்திருப்பார்களோ ஆனா நம்பிக்கைன்றது வந்து அப்பப்போ எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது ஒழிய மற்றும்படி கணிப்புன்றது வந்து கணித்தா அங்க அதற்காது. இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, பெரிய எத்தனையோ பேரை பத்தி கதைக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. உண்மையின்படி அந்த எங்கட கணிப்பு வெற்றி அடைய வேணும்ன்றதை தவிர வேறு எதுவுமே அந்த கணிப்பில நம்பிக்கை, அது நம்பிக்கைன்றது எப்பாலும் நடக்க போறது, இனிமேல் நடக்க போறது. முதல் பேசியவர்கள் எல்லோரும் நம்பிக்கைக்கு பேசியவர்கள் எல்லாம் என்ன முடிவுல சொல்லியிருக்கா, வெற்றியாம நம்பிக்கை வைக்கிறது வெற்றி அளிக்கிறோன்றதான் அந்த அர்த்தம். உங்களை பக்கம் தான் நவேன் பேசின மாதிரி எனக்கு கிடந்தது என்று சொல்லிக்கொண்டு நடுவர் அவர்களே, நீங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறபடியா ஏதாவது தண்ணியாவது தீய குடிச்சு நல்ல உற்சாகம் இருங்கோன்னு சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் சொல்லுவோம் நடுவர் அவர்களே.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்க்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனு அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா.

568 பட்டிமன்றம் ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? இன்றைய பட்டிமன்றத்தில் செல்வன் அபிவரதன், திருமதி பிலோம்னா அண்டன், திருவாளர் ஜேசுதாசன், திருமதி ராதா, திருவாளர் பாலேந்திரா, திருவாளர் லண்டு மனு ஆகியோர் தங்களது வாதங்களை

இவர்களது கரங்களையும் இறுக பற்றிக்கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் உற்சாகத்துடனும் மகளுடனும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை இன்று நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன்

0: 1457, ஹிஜ்ரி 1447, துல்ஹிஜா மாதம் பிறை 8. வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898. அழைக்க வேண்டிய எண் 6691119.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

என்னோடு இணைந்திருப்பீர்கள், என்ன சிரிக்க வைப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? சுந்தரி இல்லைங்க, சுந்தரி இல்ல, சுண்டலி. சிங்கப்பூரின் கிழக்கு மேற்கு ரயில் பாதையில நேற்று ரயில் ஒன்றில் ஒரு எலி அங்கே எங்கேயோ ஓடுற காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டது. இந்த காணொளியில ஒரு சின்ன குட்டி எலி, அது வந்து துரு துருன்னு அங்கே எங்கேயோ ஓடுது. அதன் பின் துரத்துக்கிட்டு போறாங்க இரு ஆடவர்கள். சம்பவத்திற்கு பிறகு SMRT நிறுவனம் தமது நிலையங்களிலும் பணிமனைகளிலும் பூச்சி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை இன்னும் தீவிரமா மேற்கொள்வாங்க அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. நீங்க இந்த ரயில்ல இருந்தீங்களா, அல்லது இந்த சுண்டலி அங்க இங்க துரு துருன்னு ஓடுறத நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை வாங்க வாட்ஸ்அப் வாயிலாக என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க. 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய அனுபவத்தை நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. சரி, இப்ப வாங்க விருப்ப பாடல் அங்கத்துக்குள்ள நாம குதிச்சிடலாங்க. தொகுப்பின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காரு ஜூரோங் வெஸ்ட்ல இருந்து செல்வம். அகத்தியர் திரைப்படத்துல இருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல நாம அடுத்து கேட்க போறோங்க. அதனை தொடர்ந்து ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்துல இருந்து TM சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல நாம கேட்க போறோங்க. இந்த பாடல மணி விரும்பி கேட்டிருக்காரு. இவர்களுடைய விருப்ப பாடல்களை அடுத்து நாம கேட்டு மகிழ்வோம். இது உங்கள் வணக்கம் சிங்கே.

0: சின்ன மாற்றங்களை செய்ய ஆசைப்படுறீங்களா?
1: MSR இன்டீரியர் டிசைன், சிறிய அளவிலான புதுப்பிப்பு வேலைகளுக்கும் உங்க நம்பகமான தேர்வு.
0: சமையலறை அலமாரிகள், கழிவறை மேம்படுத்தல், தளவாட வேலைகள், ஃபீச்சர் வால் என அனைத்தும் உயர்தரத்தில்.
1: HDB, BISE, RCMA, K-Stras அங்கீகாரங்களையும் பெற்றவங்க.
0: முழு வடிவமைப்பு சேவை நேரடி ஒப்பந்ததாரர் விலையில்.
1: MSR இன்டீரியர் டிசைன், விவரங்களுக்கு MSRinteriordesign.com அல்லது 9778123344.
2: இது வணக்கம் சிங்கை
3: கண்ணி.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட்.

0: ரெட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு. நேரம் காலை 6:23 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. படித்தால் மட்டும் போதும் அதிரப்படத்திலிருந்து சற்று முன்பு உங்களுக்காக பாடல் ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்த இந்த பாடலை சுப்ரா விரும்பி கேட்டிருந்தாரு. அடுத்து உங்களுக்காக 70களில் இருந்து இந்த இரண்டு பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கின்றன. மாணவர்களுக்கான புது ரங்கம் இதோ வந்து விட்டது. மாணவர்களே, நான் அடுத்து சொல்ற தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்விக்கு சரியா நீங்க பதில் சொல்லும் முதல் மாணவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு. சரி, உங்களுக்கான தகவல் இதோ. சமீபத்துல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய ஆக்டோபஸ் வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா மாணவர்களே, நேற்று வெளியிடப்பட்ட ஆய்வின்படி கலபகஸ் தீவுகள் இந்த இடத்துல இருக்கிற கடல்ல 1800 மீட்டர் ஆழத்துல இந்த புதிய வகையான ஆக்டோபஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆக்டோபஸ் ஒரு கோல்ஃப் பந்து இருக்கு இல்லையா, இந்த கோல்ஃப் பந்து அளவுலதான் இருக்குமா? அது மட்டும் இல்ல, நீல நிறத்துல இருந்ததாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்த ஆக்டோபஸுக்கு மைக்ரோ அலோடோன் கலபகன்சிஸ் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. சரி மாணவர்களே, தகவலை நீங்க கேட்டுட்டீங்க. இப்ப உங்களுக்கான கேள்வி, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சின்ன ஆக்டோபஸ் எந்த நிறத்தில் உள்ளது? உங்களுடைய பதில்களை குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க. உங்களுடைய பெயர், நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறத பதிவிட்டு உங்களுடைய பதிலையும் சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜோதிஸ்டா வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களே,
1: 9:00 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆத

0: புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Joy Alukas, world's favorite jeweler.
2: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது ட்ரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: Hey!

ஏடில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாடல், ஒரு கிளை இல்லாமல் பசும் இலை இல்லாமல் வண்ணப்பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவில் சா

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலம் என சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: விஷயம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. பால முரளி கிருஷ்ணா அந்த பாடலை வழங்கியிருந்தாரு.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்த மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
1: 9778 1234 செல்லுங்கள் MSR Interior Design.com.
2: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள் இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமதியின் சுவை சுண்டி இழுக்கும்.
4: ஸ்ரீகுண்டசாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும் அப்படிக்சன் ரோட்டிலும்.

0: மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
1: இது வணக்கம் சிங்கை.
2: நேரம் இப்பொழுது காலை 6:36 ஆகி விட்டது. உங்களுக்கான பொன்மொழி நேரம் வந்து விட்டது. இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காங்க மலேசியாவில இருந்து மீனகா. அவங்களுடைய பொன்மொழி என்னவென்றால், வாழ்க்கை என்பது கனவுகள் நிறைந்த ஒரு தோட்டம், நம்பிக்கை என்பது அதன் தண்ணீர், உழைப்பு என்பது அதன் உரம், பொறுமை என்பது அதன் ஒளி, நாளை என்பது நமக்கான புதிய வாய்ப்பு. இந்த அற்புதமான பொன்மொழியை அனுப்பி வைத்ததற்கு நன்றி மீனகா. இதே மாதிரி உங்க கைவசம் அற்புதமான கருத்துள்ள பொன்மொழிகள், கூற்றுகள், வாசகங்கள் உள்ளனவா அப்படின்னா எங்களுக்கு அனுப்பி வச்சிருங்க. 9678889 என்ற எண்ணுக்கு.
0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றைய

0: படம் 1000 திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது பெனிதயாள் நரேஷ் ஐயர் சோலர் சாய் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அனிருத்தின் இசையில் அனிருத் ஜொனிதா காந்தியோடு சேர்ந்து பாடியிருக்கும் இரண்டு பாடல்களை நீங்க கேட்க இருக்கீங்க. திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம் ஆக்கிக்கிட்டே வருதுங்க. இத வந்து நீங்க தண்ணீர்ல ஊற வைத்து குடிச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பலர் சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால், சியா சீட்ஸ் உடைய நார்ச்சத்து இருக்கு இல்லையா, இது எளிதில் கரையாத நார்ச்சத்து, அதாவது ஆங்கிலத்துல இன்சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நீங்க சியா சீட்ஸ உட்கொண்டீங்கன்னா உங்களுடைய வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுங்க. ஆனா உங்களுடைய உடலுக்கு அதிக நார்ச்சத்து தேவைப்பட்டால் எளிதில் மலம் கழிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டியது இஸ்கோல், அதாவது சீலியம் ஹாஸ்க் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த சீலியம் ஹாஸ் நீங்க உட்கொண்டீங்கன்னா இது குடல்ல இருக்கிற நீரை உறிஞ்சி மலத்தை மென்மையாக்கி சீரான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது. எனவே உங்களுக்கு மலச்சிக்கல்ல இருந்து நிவாரணம் பெறும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவுகளையும் கொலஸ்ட்ரால் அளவுகளையும் இது குறைக்க உதவுகின்றது அப்படின்னும் தகவல்கள் கூறுகின்றன. சீலியம் ஹாஸ்க் உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமான தேர்வாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மருத்துவர நாடி ஆலோசனை பெற்ற பிறகு உட்கொண்டால் சிறப்பாக இருக்கும்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: ஆக்டோபஸோட கலர் வந்து நீலம் கலர். நான் பெயின் தொடக்க பள்ளியில் படிக்கிறேன். என் பேர் குமார் கபிசன்.
1: சமீபத்தில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஆக்டோபஸ் இது எந்த நிறத்தில் உள்ளது அப்படிங்கிற கேள்வியை நான் சற்று முன்பு கேட்டிருந்தேன். நீலம் என்கிற சரியான பதில சொல்லியிருக்காரு குமார். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஜோதிஷா புஷ்பகடை வழங்குற லவிஸ்டா காஃபி ஒன்று பரிசாக கிடைக்கின்றது. மாணவர்களே, இதே மாதிரி உங்களுக்கும் பரிசு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. சரி நேர்களை, இன்னும் சற்று நேரத்தில் காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் ஒலி 968 கேட்டாலே
2: போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPE க்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம்.
1: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை, குட்டி பியூரி பாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: என்ன அரிசிங்க வேணும்?
7: என்ன கேள்வி இது? அன்னார்களே பொன்னி அரிசி தவிர வேற எந்த அரிசியாவது நான் இதுவரைக்கும் வாங்கிருக்கேனா?
6: இங்க 1000 அரிசி இருக்கு, குறிப்பா அன்னார்களே பொன்னி அரிசி தான் வேணும்ங்கறீங்களே, ஏன்?
7: என்ன ஏ? இத நான் மட்டும் இல்ல, அன்னார்களே பொன்னி அரிசி வாங்கிட்டு போற எல்லாருமே சொல்லுவாங்களே, அன்னார்களே பொன்னி அரிசி பூப்பால இருக்கும், மணவா இருக்கும், சாதம் நிறைய கிடைக்கும்.
8: கரெக்டா சொன்னீங்க, அன்னார்களே பொன்னி அரிசி 20 வருஷம் பாரம்பரியம், அதோட தரம் சுவை அடடடடடட.
7: அன்னார்களே பொன்னி அரிசினு கேட்டு கேட்டு வாங்குங்க.
9: வர்த்தக தொடர்புக்கு 6532 5474.
10: வணக்கம் சிங்கை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியகா போலி 968, செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சம்பாங் சிட்டி கட்டுமான தளத்தில் இன்று மீண்டும் வேலை தொடங்குகிறது. அங்கு கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சிங்கப்பூர் நில ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இம்மாதம் 2ஆம் தேதி அந்த கட்டுமான தளத்திலிருந்து ஓர் இரும்பு உத்தரம் பக்கத்தில் உள்ள பிளாக்கில் விழுந்தது. கட்டுமான தளத்தில் உடனே வேலை நிறுத்தப்பட்டது. எவருக்கும் காயமில்லை. வேலை செய்து கொண்டிருந்தவர்களின் கைகளிலிருந்து உத்தரம் நழுவி விழுந்தது விசாரணையில் தெரிய வந்தது என்று ஆணையம் கூறியது. உத்தரம் விழுந்த ஈஷோன் ரிங் ரோடு பிளாக் 103 அமைப்புக்கு பெரிய சேதம் இல்லை. அங்குள்ள வீடுகளும் நடைபாதையும் பாதுகாப்பாய் உள்ளதாக ஆணையம் சொன்னது. அந்த பிளாக்கின் சீரமைப்பு பணிகளும் இன்று தொடங்கும். வரும் 3ஆம் தேதி அது நிறைவடையும். சம்பாங் சிட்டி கட்டுமான தளத்தில் வேலை தொடங்கும் வேளையில் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் க. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். நீசூன் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள், அடித்தள தலைவர்கள், சிங்கப்பூர் நில ஆணைய அதிகாரிகள், குத்தகைதாரர் ஆகியோருடன் காணொலி மூலம் பேசினார். விசாரணையில் தெரிய வந்தவை கூடுதல் பாதுகாப்பு நடைமுறை ஆகியன பற்றி குடியிருப்பாளர்களுக்கு விளக்கிச் சொன்னதாக திரு சண்முகம் கூறினார். சீரமைப்பு பணிகள் பாதுகாப்பாய் மேற்கொள்ளப்படுவதை தாமும் குழுவினரும் தொடர்ந்து கண்காணிக்கப் போவதாக அவர் சொன்னார். ஷங்கிரிலா வருடாந்திர பாதுகாப்பு மாநாடு வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. உலக நாடுகளின் அமைச்சர்கள், ராணுவ தளபதிகள், உளவுத்துறை அதிகாரிகள், அரச தந்திரிகள், ஆய்வாளர்கள் ஆகியோர் அதில் கலந்து கொள்வர். வரும் 31ஆம் தேதி 3 மாநாடு நிறைவடையும். வியட்நாம் அதிபர் தோலாம் வெள்ளிக்கிழமையும், அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் சனிக்கிழமையும் உரை நிகழ்த்தக்கூடும். மாநாட்டையொட்டி ஷங்கிரிலா ஹோட்டலை சுற்றியுள்ள பகுதிகளை தவிர்க்குமாறு வாகன ஓட்டுநர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சிங்கப்பூரிலிருந்து சட்டவிரோதமாக எல்லை கடந்த போக்குவரத்து சேவை வழங்கிய சந்தேகத்தில் 14 பேர் பிடிபட்டுள்ளனர். நிலப்போக்குவரத்து ஆணையம் நடத்திய சோதனையில் அவர்கள் சிக்கினர். சாங்கி விமான நிலையம், கரையோர பூந்தோட்டம், உட்லண்ட்ஸ், துவாஸ் சோதனைச் சாவடிகள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. குடிநுழைவு சோதனைச் சாவடி அதிகாரிகளும் அதில் பங்கெடுத்தனர். 14 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத போக்குவரத்து சேவை வழங்கிய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓட்டுநருக்கு 3000 வரை அபராதம், 6 வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் உடனடியாக ஒப்பந்தம் ஏற்படாது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திங்கட்கிழமைக்குள் ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்று கூறியிருந்தார். பெரும்பாலான அம்சங்களில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டு விட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாக்கி சொன்னார். ஆனால் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பது அதன் பொருள் அல்ல என்றார் அவர். ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் அந்நாட்டில் மீண்டும் இணைய தொடர்பை வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். பொது தொடர்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ஈரான் அரசாங்க ஊடகம் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. எப்போது எப்படி ஈரானின் இணையம் உலகின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை. சுமார் 87 பெரும்பான்மையான ஈரானிய மக்களுக்கு இணைய தொடர்பு கிடைக்கவில்லை. ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்க ஜனவரி 8ஆம் தேதி இணையம் பகுதி முடக்கப்பட்டது. பிறகு அது படிப்படியாக சீராக்கப்பட்டது. ஆனால் பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதும் ஈரானில் இணையம் முடக்கப்பட்டது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார். கிழக்கு லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கிலும் வேறு இடங்களிலும் உள்ள ஹிஸ்புல்லாக்களின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. ஹிஸ்புல்லா குழுவுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும்படி ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாக திரு நெட்டன்யாகு நேற்று காணொலி வெளியிட்டிருந்தார். இம்மாத தொடக்கத்தில் இஸ்ரேலும் லெபனானும் 45 நாள் சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கியிருந்தன. ஆனால் சண்டை இன்னும் ஓயவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவில் கடுமையான தாக்குதல் நடத்தப்போவதாக ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. கீவில் உள்ள வெளிநாட்டினர் இயன்றவரை விரைவில் அங்கிருந்து வெளியேறும்படி அது கேட்டுக்கொண்டது. உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து சில நாளுக்கு முன் கீவில் ரஷ்யா பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியது. விரைவில் அங்கு திட்டமிட்ட தாக்குதல் நடத்தப்போவதாக மாஸ்கோ மிரட்டல் விடுத்திருக்கிறது. முடிவெடுக்கும் நிலையங்கள், தளபத்திய நிலையங்கள் ஆகியவற்றின் மீது புதிதாக தாக்குதல் நடத்தப்படும். கீவில் ஆளில்லா வானூர்திகள் தயாரிக்கப்படும் இடங்களும் குறிவைக்கப்படும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சு கூறியது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசுகின்றனர். ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகள் குவாட் அமைப்பில் உள்ளன. இந்திய அமெரிக்க உறவில் பதற்றம், வலுவடையும் அமெரிக்க சீன உறவு, ஈரான் போர் ஏற்படுத்தும் சவால்கள் ஆகியவற்றுக்கிடையே குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியையும் அவர்கள் சந்தித்து பேசுவர் என்று இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது.
1: சொல்லும் பொருளும். பெவரேஜ் பானம். குறைவான சர்க்கரை அளவை கொண்ட பானங்களை அருந்துவது உடல் நலத்துக்கு நல்லது. பெவரேஜ் பானம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
4: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: உங்க மகனுக்கு திருமணம் தானே?
4: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
6: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக்கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
4: அதுக்கு அவன் என்ன சொன்னா?
6: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
4: ஆனா மாத கட்டணம் எப்படி?
6: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேமி நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
4: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
6: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg ல கிடைக்கும்.
7: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து. நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
8: எங்க? மதுரைக்கா?
7: குமார் மேஸுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, 3 வகை ஊத்தப்பம்.
8: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயிற்றுக்கிழுது.
7: அதான் குமார் மேஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
9: குமார் மேஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
10: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
11: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
12: ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:12 விட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். மான் கராத்தே திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. பெனி தயால், கல்பனா ராகவேந்தர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த செவ்வாய் காலையில நீங்க ஆட்டம் போடணும் அப்படிங்கறதுக்காகவே இரண்டு பாடல்களை எடுத்து வச்சிருக்கேன். சிங்கம் 2 திரைப்படத்தில இருந்து இவர நட்சத்திரம் KS ரவிக்குமார் இவர் இயக்கி இருக்கும் முத்து திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. சரி நேர்களே, உங்களுக்காக இப்ப ஒரு சுவாரஸ்யமான தகவல். இப்ப கனடாவின் பியர்சன் விமான நிலையத்துல ஒரு புதிய மோசடியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் போதைப் பொருளை கடத்துவதற்கு வந்து ஒரு புதிய வழிமுறையை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, இப்ப நீங்க விமான நிலையத்துக்கு போறீங்க, அப்ப அந்த விமான நிலையத்துல நீங்க செக் இன் செய்யறீங்க. உங்களுடைய பயண பெட்டிகளை வந்து அந்த செக் இன் பெல்ட் இருக்கு இல்லையா, அங்க நீங்க வைக்கிறீங்க. அப்ப அந்த அதிகாரி என்ன செய்வாங்க, அங்க வந்து உங்களுடைய ஹேண்டில் வந்து ஒரு வெள்ளையா ஒரு லேபிளை ஒட்டுவாங்க இல்லையா. அதன் பிறகு அந்த பயண பெட்டிய வந்து உள்ள அவங்க வந்து நகர்த்தி சென்றுருவாங்க இல்லையா, அதை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இந்த பேகேஜ் ஹேண்டலர்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இந்த பயண பெட்டிகளை எடுத்து வந்து விமானங்கள்ல அடுக்குபவர்கள், அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இந்த லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய பயண பெட்டிகள்ல ஒட்டியிருக்கப்படும் இந்த லேபிள்ஸ அவங்க பிரித்து எடுத்து போதை பொருள்கள் நிரம்பிய பயண பெட்டிகள்ல அவங்க ஒட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, நீங்க எங்க போய் எங்க பயணம் செய்யறீங்களோ அங்க நீங்க சென்று அடையும் பொழுது உங்களுடைய பயண பெட்டி காணாம போயிடும். ஏன்னா நீங்க வந்து சரியான பயண பெட்டியோட இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும்னா, உங்களுடைய பெயருக்கும் இந்த போதை பொருள் நிரம்பிய பயண பெட்டியோட அந்த லேபிள் இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு தொடர்பு இருக்கும். அப்ப அதிகாரிகள் உங்களை வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இதனாலேயே 17 பேர் வந்து தவறுதலாக வந்து விசாரிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கனடாவை சேர்ந்த அந்த செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன. எனவே நீங்க இப்ப பயணம் செய்ய போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப வந்து ஜூன் மாத விடுமுறை வரப்போகுது. வார இந்த கடைசி வாரம், பள்ளி விடுமுறை இல்ல வந்து பள்ளி வந்து கடைசி வாரம், பள்ளி விடுமுறை வந்து தொடங்க விருக்கின்றது. நீங்க பயணம் எல்லாம் செய்ய போறீங்க, எனவே நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க உங்களுடைய பயண பெட்டிகளை வந்து செக் இன் செய்யும் பொழுது முதல்ல நீங்க சரியா புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய பயண பெட்டியோட நின்று நீங்க புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய பயண பெட்டிகள்ல ஒட்டப்படும் அந்த வெள்ளை லேபிள் இருக்கு இல்லையா, அந்த நீண்ட லேபிளை வந்து நீங்க புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு அந்த சீட்டு ஒன்று வழங்கப்படும். அதிகாரிகள் வந்து ஒரு சீட்டு ஒன்று வழங்குவாங்க, அந்த சீட்டையும் நீங்க புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்க வந்து நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க வந்து வேற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எனவே இந்த புகைப்படங்கள், இந்த சீட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கெங்க எப்பப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது சரியா. இது சமீபத்துல நடக்கும் ஒரு மோசடி சம்பவம். எனவே பயணம் செய்யும் பொழுது நேர்களே நீங்க பாதுகாப்பா இருங்க. இப்ப பலரும் வந்து சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான போக்குவரத்து தகவல் இதோ.
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: PIEA நோக்கி செல்லும் BKE புக்கெட் பஞ்சாங் ரோடு இருக்கும் SLEக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. BKEA நோக்கி செல்லும் SLE டர்ஃப் கிளப் அவென்யூ எக்ஸிட் அங்கேயும், AYEA நோக்கி செல்லும் CTE PIE சாங்கி அமோக்கியோ அவென்யூ 5 இந்த இரண்டு இடங்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜீனி
1: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
1: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கணும். The Joy Lucas, world's favorite jeweler. ஜோய் எலக்காஸில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு
1: அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் முகமது டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர் தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி பொன்னி அரிசி.
3: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போது go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ஏஆர் ரஹ்மானின் இசையில் உங்களுக்காக முத்து திரைப்படத்திலிருந்து மனு சுஜாதா மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் இடம்பெற்றது. அதற்கு முன்பு தேவிஸ்ரீ பிரசாதின் இசையில் சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இதோ வந்து விட்டது. மூன்று தகவல்களை நான் வழங்குவேங்க. இந்த மூன்று தகவல்கள்ல எந்த தகவல் பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும். முதல் தகவல், இன்று உலக லிண்டி ஹாப் நடன தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், அவலான்ச், இத நாம தமிழ்ல பனிச்சறுக்கு அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது தகவல், சிங்கப்பூர்ல 2 இடங்களில் ஜூன் 29 தேதியிலிருந்து ERP கட்டணங்கள் அதிகரிக்கவிருக்கின்றன. இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது? இப்பவே உங்களுடைய பதில்களை 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. சரியான பதிலை அனுப்பி வைக்கும் முதல் நேயருக்கு காத்திருக்கிறது ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி. அடுத்து உங்களுக்காக 80களில் இடம்பெற்றிருக்கும் 2 அற்புதமான பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அக்னி நட்சத்திரம் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக பாடல்கள் இதோ.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடியிருந்தாங்க தீபன் சக்கரவர்த்தி, உமா ரமணன். அதற்கு முன்பு அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. மூன்றாவது தகவல் சிங்கப்பூர்ல ஜூன் 29 தேதியிலிருந்து இரண்டு இடங்களில் ERP கட்டணங்கள் அதிகரிக்கவிருக்கின்றன. இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது?
2: சஞ்சினி வணக்கம். இரண்டாவது பதில் தவறான பதில்.
0: இரண்டாவது அப்படின்னு சொல்லிருக்காரு மோகன். சரியான பதில் தாங்க எவலான்ச். இத நாம தமிழ்ல பனிச்சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க, பனிச்சறுக்கு கிடையாது. சரியான பதிலை சொன்ன மோகனுக்கு வாழ்த்துகள். ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்குற லவிஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது.
3: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: PIEI நோக்கி செல்லும் TPE, KPE, ECP exit அங்கேயும், AYEI நோக்கி செல்லும் CTE, Orchard Road இருக்கு, பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. போக்குவரத்து நிலவரம்.

0: தலை வலிக்குது, தசை வலிக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல.
1: ஏன் கவலைப்படுற? கோடரி சின்ன பொதுவான தைலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம்.
0: பல தலைமுறையினரின் நம்பிக்கை சின்னமா?
1: ஆமா, தசை வலி, தலை வலி, தலை சுற்றல், சளி ஆகியவற்றுக்கான நிவாரணம் வழங்க உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
0: நான் இன்னைக்கு கோடரி சின்ன பொதுவான தைலத்தை வாங்கி பயன்படுத்த போறேன். நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
1: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள், எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால
0: சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒருக்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். சைவ உணவகம்.
1: சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: இது வணக்கம் சிங்கை.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் இரண்டு பாடல்கள் உங்களுக்கு அங்க ஒலித்தன. சிவா மாப்பிள்ளை திரைப்படங்கள்ல இருந்து சிங்கப்பூரில் இரண்டு இடங்களில் ஜூன் 29 தேதியிலிருந்து ERP கட்டணம் ஒரு வெள்ளி அதிகரிக்கவிருக்கின்றது. சிங்கப்பூர்ல குறிப்பிட்ட சில சாலைகள்ல போக்குவரத்து நெரிசல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நில போக்குவரத்து ஆணையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. சரி, எங்கெங்க கட்டணம் உயர்த்தப்படவிருக்கின்றது? அயர் ராஜா விரைவு சாலை, ஜூரோன் டவுன் ஹாலுக்கு பிறகு நகரை நோக்கி செல்லும் 3 நுழைவாயில்கள்ல கட்டணம் அதிகரிக்கவிருக்கின்றது. தீவு விரைவு சாலை PIE காலாங் பாருவிலும் பெண்டமியருக்கு செல்லும் குறுக்கு சாலையிலும் 2 நுழைவாயில்கள் இருக்கின்றன. இந்த 2 நுழைவாயில்களிலும் கட்டணம் அதிகரிக்கவிருக்கின்றது. இதனாலேயே உச்ச நேரங்கள்ல கட்டணம் 5 வெள்ளியை எட்டலாம் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே பார்த்து திட்டமிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்க நேயர்களே. சரி நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் காலை 8 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. 8 செய்திகளுக்கு பிறகு நாம டாக்டர் பிரவீனை சந்திக்க போறோங்க. இன்று பக்கவாதத்தை பற்றி மேல் விவரங்களை தர காத்துக்கிட்டே இருக்காரு டாக்டர் பிரவீன். மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து ஒளிபொன்பது 6 இணைந்துருங்க. அது மட்டும் இல்ல, பேஸ்புக் வாயிலாகவும் நீங்கள் எங்களோடு இணையலாம். மீடியா கார்ப் ஒளி 968 என்பதுதான் எங்களுடைய பேஸ்புக் பக்கம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE புகிச்சிமா ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜினை.
1: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சம்பாங் சிட்டி கட்டுமான தளத்தில் இன்று மீண்டும் வேலை தொடங்குகிறது. அங்கு கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சிங்கப்பூர் நில ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இம்மாதம் 2 அந்த கட்டுமான தளத்திலிருந்து ஓர் இரும்பு உத்தரம் பக்கத்தில் உள்ள பிளாக்கில் விழுந்தது. கட்டுமான தளத்தில் உடனே வேலை நிறுத்தப்பட்டது. எவருக்கும் காயமில்லை. வேலை செய்து கொண்டிருந்தவர்களின் கைகளிலிருந்து உத்தரம் நழுவி விழுந்தது விசாரணையில் தெரிய வந்ததாக ஆணையம் கூறியது. உத்தரம் விழுந்த ஈஷோன் ரிங் ரோட் பிளாக் 103 அமைப்புக்கு பெரிய சேதம் ஏதும் இல்லை. அங்குள்ள வீடுகளும் பொது நடைபாதையும் பாதுகாப்பாய் உள்ளன என்று ஆணையம் சொன்னது. அந்த பிளாக்கின் சீரமைப்பு பணிகளும் இன்று தொடங்கும். வரும் 3 அது நிறைவடையும். சொங்பாங் சிட்டி கட்டுமான தளத்தில் வேலை தொடங்கும் வேளையில் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் கா சண்முகம் தெரிவித்திருக்கிறார். நீசூன் குழுத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள், அடித்தள தலைவர்கள், சிங்கப்பூர் நில ஆணைய அதிகாரிகள், குத்தகைதாரர் ஆகியோருடன் காணொலி மூலம் பேசினார். விசாரணையில் தெரிய வந்தவை கூடுதல் பாதுகாப்பு நடைமுறை ஆகியன பற்றி குடியிருப்பாளர்களுக்கு விளக்கிச் சொன்னதாக திரு சண்முகம் கூறினார். சீரமைப்பு பணிகள் பாதுகாப்பாய் மேற்கொள்ளப்படுவதை தாமும் குழுவினரும் தொடர்ந்து கண்காணிக்கப் போவதாக அவர் சொன்னார். ஷங்கிரிலா வருடாந்திர பாதுகாப்பு மாநாடு வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது. உலக நாடுகளின் அமைச்சர்கள், ராணுவ தளபதிகள், உளவுத்துறை அதிகாரிகள், அரசு தந்திரிகள், ஆய்வாளர்கள் ஆகியோர் அதில் கலந்து கொள்வர். வரும் 31 3 மாநாடு நிறைவடையும். வியட்நாம் அதிபர் தோலாம் வெள்ளிக்கிழமையும், அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் சனிக்கிழமையும் உரை நிகழ்த்தக்கூடும். மாநாட்டையொட்டி ஷங்கிரிலா ஹோட்டலை சுற்றியுள்ள பகுதிகளை தவிர்க்க